0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

திருக்கோயில் சிவன்முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்கிய தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். நில மலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கர்கோன் இராவணன். அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை. எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா. மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலை சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புரவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மறுவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கொணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் இனிமை தருவன, இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப்பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாரார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமைய இமயப் பொறுப்பின் சிகரங்களைத் தம் ஆயிரம் படங்களாலும் பற்றிப் படர்ந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினைத் தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக்கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் சிற்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற ஈழமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது. திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோண மாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிபுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை. இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர், கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநீர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்னே. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல்லோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை. செழுங்கட தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வண் திரைகள் கரையிடைச் சேர்க்கும் கோணமாமலை. விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை. வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை. துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ்ச்சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகநகக் குன்றை கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படருள் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதானின் பரசமய கோளறி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமுமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடைப் பொலிந்து வாழ்வரே என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வடவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னன் குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களுடன்
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருளியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம். நிறைகளல் அறவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம். மூன்றாம் திருமுறை பண் புறநேர்மை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு அதிகை வீரட்டம். அட்டவீரட்ட திருத்தலங்களுள் ஒன்று திரு அதிகை வீரட்டம். முப்புறங்களை எரித்து அருளிய தலம், பெரிய திருவடி என போற்றப்பெறும் கருடன், திருமால், நான்முகன், பஞ்சபாண்டவர்கள் பூசித்த பதி, திலகவதியார் திருவலகு, திருமெழுக்கு முதலிய அருட்பணிகள் ஆற்றி திருத்தொண்டுகள் பல புரிந்த தெய்வப்பதி, பல்லவ மன்னன் பரமர்க்கு ஆளாகிய நாவுக்கரசரை நிற்றறையில் இட்ட தலமும் இதுவே. இவ்விடம் ஓடையாக உருப்பெற்று தற்போது சக்கர தீர்த்தம் என வழங்கப்பெறுகிறது. குணதர வீச்சரம் என்ற சிவாலயம் அதிகை நகர் அடுத்து உள்ள வரலாற்று சிறப்பிடம் ஆம். திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருநடம் காட்டியருளிய மேன்மை பொருந்திய திருத்தலம் இது. இத்திருத்தல தரிசனத்திற்கு எழுந்தருளிய காலத்து சுந்தரர் பெருமானார்க்கு சித்த வடமடத்தில் திருவடி சூட்டிய சிறப்பும் நினைந்து போற்றத்தக்கது. இறைவர் வீரட்டானீஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி பெரியநாயகி, திருத்தலமரம் கொன்றை, தீர்த்தம் கெடிலம், ஆலகங்கை சக்கர தீர்த்தம், அதியறைய மங்கலம், அதிராஜ மங்கலம், அதிராச மங்கலியபுரம் என்பன இத்தலத்தை குறிக்கும் கல்வெட்டு பெயர்கள். திரு வீரட்டானமுடைய நயனார், அண்ணல் அதிகையான், ஆகம் பிரியாத பெண்ணின் நல்லாள் என்பன கல்வெட்டுக்களில் காணும் இறைவன் இறைவி திருப்பெயர்களாம். அறம் தரு நாவுக்கு அரசையும் ஆலால சுந்தரரையும் தோற்றுவித்த திருமுனைப்பாடி நாட்டின் திருத்தகு தொல்பதி அதிகை. மெய்கண்ட தேவரது மாணாக்கர் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் செய்து சிவயோக நெட்டை கூடிய திருத்தலமும் இதுவே. திரு அதிகையில் மனவிற்குத்தனான காளிங்கராயன் வாகீசர் திருக்கோயில் அமைத்தான். வாகீசர் திருமடம், திருநாவுக்கரைய தேவர் திருமடம் என்ற திருப்பெயர்களால் திருமடங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன. நகரில் இருந்த முக்கியமான ஒரு திருவீதிக்கு திருநாவுக்கரசர் திருவீதி என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. திலகவதியார் சீரார் திருவீரட்டானம் சேர்ந்து செம்பவள தனிக்குன்றமாம் சிவபரஞ்சுடரைத் தொழுது அடியனையன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளினின்றும் எடுத்து ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர். தபோதனியாரது கனவில் வெளிப்பட்ட கண்ணுதலார், நீ உன் மனக்கவலை ஒளி, என்னை அடைய முன்னமே முனியாகி தவம் முயன்றான் உன் உடன் பிறந்தான் அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வன் என அருளினார். அவ்வாறு சூலை நோயுற்ற மருள்நீக்கியார் அது தவிர்க்கும் வகை அறியாது தமது தமக்கையார் திருவடி தொழுது இறங்கிய காலத்து திருவாளன் திருநீர் அம்மையாரால் அளிக்கப்பெற்று ஆகத்து அணிந்து பெருவாழ்வு வந்தது எனப் பணிந்து நின்றனர். தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். அவ்வமயம் அருளியதே கூற்றாயினவார் விளக்ககலேர் என நீடிய கோதில் திருப்பதிகம். பண் கொல்லி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்குரங்கு அணில் முட்டம் பண் தக்கராகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஐயாறு திருவிராகம் பண் இந்தளம் திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு ஆனைக்கா.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருநல்லம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்புறம்பயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் கொல்லி இராகம் நவரோஸ் திருச்சிற்றம்.

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் திருப்பதிகம். பாடியிருப்பவர்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு உடன்போக்கு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் உயர்குடி ஆடை பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிரளயம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் பிரளயம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அழைத்து வளை உளரே எனக்கு வருமோ உளறு தரே. முறையில் திரையில் ஒப்பொரு கொட்பன் வரையிலே சீகரவாரியில் குறை கூட

நாடும் உம்பரு நாயகனே பொருட்படுத்தி நல்கழித்து நல்கழித்து தாயனைய நாயருளும் தம்பிரான்.

போலவும் ஆசையாம் பரிசத்தி யானை போலவும் ஓசையில் விழுந்த புள்ளல் போலவும் வீசிய மனத்தில் வல்டு போலவும் உருவதுணரா சிறு

0: புனைவாக்கு கொள்ளை பொதுவோ அனைவேர்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் வியாழக்குறிஞ்சி திருஞான சம்பந்தப் பெருமான் அருளை செய்த திருத்தாளச்சதி என்கிற திருப்பாடல்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்தது ஏழை திருத்தாண்டகம் என்பது திருமதிய வீரட்டானத்துல பாடி இருக்கிறார் சுவாமி. வருத்தப்படுறார், நான் பலகாலம் அவர் வந்து 56 வயசுக்கோ என்னமாத்தான் சைவத்துக்கு வந்ததாக, அதுவரையிலையும் குடும்பத்துல இருந்துட்டு அந்த சமண சமயத்துக்கு போயிட்டார். சமண சமயத்துல அவர் இருந்தது திருப்பாவிரி புலியூர்ல தானே இருந்தார்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். பாடலே புத்திரம்னு சொல்றாங்க, இல்லை என்றும் சொல்லிவிட்டாங்க சில பேர். கடைசியா நான் ஒரு நூல் படித்த போது, இல்ல அவர் திருப்பாதிரி புலியூர்ல தான் இருந்தார், அது என்னமோ ஆராய்ச்சி, அதை விட்டு விடுவோம். ஆக சமண சமயத்துக்கு போனது என்னமோ நிச்சயம். அந்த சமண சமயத்துல இருந்த காலத்துல என்னை உயிரை போகாமல் காப்பாற்றி விட்டானே என் கடவுள். இந்த சமண சமயத்துல இருக்கும்போது உயிர் வந்தா ஒரு சமணனாகத்தான் நான் செத்திருப்பேன். உவையாய் தலைவரித்து பொரியற்ற சமண்ணீசன் சொல்லே கேட்டு காவிஜேர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை காவியேன் அறியாதே பாடூர் பைக்கம்புக்கு இட்டவாரே என்பது சுவாமியுடைய வாக்கு. நான் தமிழ் சமயத்தில் போய் கெட்டுவிட்டேன் என்று எழுதுகிறார் சுவாமி. வாரியார் சுவாமி சொன்னாரு, ஒரு ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணா, அவன் வேற ஒரு மதத்துக்கு போயிட்டான், அந்த கிறிஸ்டியன் ஆயிட்டான். சரி வச்சுக்கோ. வரவில்லை, எங்க நீங்க கிருஷ்ணாணிங்க, எங்க நீங்க கிருஷ்ணாணிங்கன்னு எல்லாரும் கேட்டாங்களாம். அதுக்காக வந்து எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக வேண்டி நான் ஏன் கிறிஸ்டியனானே அப்படின்னு ஒரு புத்தகம் எழுந்தானான். ஏ வாரியார் சாமியை வந்து பார்த்து இந்த புத்தகத்தை கொண்டாந்து கொடுத்தானான். என்னப்பா அப்படின்னு கேட்டாரான் அவரு. ஏய் அவங்க எல்லாரும் வந்து ஏன் கிறிஸ்டியனானே, ஏன் கிறிஸ்டியனான்னு கேட்கறாங்க, நான் ஏன் கிறிஸ்டியனானே அப்படின்னு எழுதிருக்காங்க. சரி அந்த புத்தகத்தை நீயே சொல்லி பாருங்க, நான் ஏன் கிறிஸ்டியனானே, நான் ஏன் கிறிஸ்டியனானே, நான் ஏன் கிறிஸ்டியனானேன்னு பத்தியா, நீயே ஆன அப்படின்னு பத்தியா நீ சொல்றது. மொழி அறிவு பாருங்க வாரியார் சுவாமி. ஆக சுவாமி வருத்தப்படுற, பூவையாய் தலை பறித்து பொரியற்ற சமன் நீசர் சொல்லே கேட்டு காவிசேர் மடவார் கண்மடவார் கண்டோடி கரவடைக்கும் கல்வனேந்தம் ஆவியை போகாமே தவிர்த்து எண்ணி ஆட்கொண்ட ஆர்வரரை பாவியேன் அறியாதே பாலூரில் பயிர்க்கம்புக்கு வைத்தவாறு. வீடே இல்லாத ஒரு வீட்டுல நான் பிச்சை எடுக்க போன பைத்தியக்காரன் ஆகிவிட்டேனே நான் அப்படின்னு வருத்தப்படுறார் சாமி. ஏழை திருத்தாண்டகம் என்று அதற்கு பேர் இருக்கிறது. நான் இந்த திருவதிக விரட்ட தோன்றி இருக்கிற கடவுளை நான் வணங்காமல் இந்த நான் ஏழைய அறிவில்லாதவன் வீணா காலத்தை கழித்து விட்டேனேன்னு ஒரு திருத்தாண்டகம் படுறார்.

அவரோடு என்னை பூட்டி அவன் கையர் ஒல்லை நீர்முக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமும் நவித்து இங்கே நன்றி. கடந்த காலத்தை தான் எண்ணி பார்க்கிறார் சுவாமி இல்லையா. பேராயிரம் வரைக்கும் வானோரே துன்பிமானே திருவில்ல அடியாருக்கு என்ன வாராத செல்வம் வருவித்தானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரோ சித்திரனும் எல்லாம் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தில் சிலை கற்கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாவே ஆற்ற நாள் போக்கிறேன். வலிமையுடைய காலத்தெல்லாம் வீணை அடிச்சுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார் சுவாமி. இந்த ஏழை திருத்தாண்டம் என்பது பகுதி பத்து பாட்டும் அப்படித்தான் வருகிறது அல்லவா. அடுத்தது அடையாள திருத்தாண்டகம் என்று திருவதியில ஒன்று பாடுகிறார். அவனுக்கு அடையாளத்தை சொல்கிறார். இப்ப தோடீசவன் ஒரு தேவாரம் இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்பா கேட்டார் சிறுஞான சம்பந்தர் உனக்கு யாரா பால் கொடுத்தது அப்படின்னு உடனே அவருடைய அடையாளத்தை சொல்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் பூவன் மதிசூடி காடுடைய குடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள். இது அடையாளம் தானே சொல்கிறார் அவர் இல்லையா. ஆமா அதே மாதிரி இவர் அடையாளம் சொல்கிறார். திருவணிக விரட்டாதிருக்கிற கடவுள் யார் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அடையாளம்.

சந்திரனையும் சூடி கொண்டிருக்கிறான், கங்கையையும் கடையிலே சூடி கொண்டிருக்கிறான் என்பது பொருள் அல்லவா? கடாமகுடத்தினுமே காமவேத கந்தர்வம் விரும்புமே, காமவேத கந்தர்வம் விரும்புமே. ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன், தேவாரம் ஒன்று ரெக்கார்ட் பண்றேன். அங்க ஒரு அதிசயம் பார்த்தேன். வடநாட்டில் டெல்லியில ஒரு கமிட்டி வைத்திருக்கிறாங்க, அவங்க தேவங்களை பூரா ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. ஆச்சரியம், சாம வேதம் பாடி இருக்கிறாங்க, நாலஞ்சு சாத்திரிகள் உட்கார்ந்து ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விழிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப நம்மவங்கெல்லாம், பாக்கி பேர்லாம் வெறியில இருக்கா, நம்மவங்க கொஞ்சம் கொஞ்சம் விழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் இல்லையா? வெறி வேண்டாம் நமக்கு இல்லையா? சாமி சொன்னார், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், அது நமக்கு வேண்டாம், என்றைக்குமே வேண்டாம். ஆனா நம்ம மதத்துல அன்பு நாம செலுத்தி விடுவோம், வாங்கய்யா செலுத்தி விடுவோம். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், அது நமக்கு தேவையில்லை. சாம வேதம், வேதம் பூரா அவ்வளவு ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காரன் சொல்றான், என்னுடைய மூதாதை செய்த புண்ணியம் போன்றது, எங்களுடைய கம்பெனியில வேதங்களை ரெக்கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காரன் யார் தெரியுமா? இந்த வீரமணின்னு ஒருத்தர் இந்த ஐயப்பன் பட்டரம் பாடி இருந்தார்ல, அவர் பையன் ஒரு ரெக்கார்ட் கம்பெனி வச்சிருக்கிறார், ஒலிப்பதிவு கம்பெனி ஆழ்வார்பட்டி, அது எடுக்கிறாங்க. நான் நினைச்சேன், ஓஹோ இப்படி எல்லாம் எடுக்க விட்டுதான் நாமக்கு தேவாரம் பூரா எடுக்கணும்னு தோழிச்சு போல இருக்குன்னு நினைச்சேன். மாணிக்கவாசர் திருவாசம் கேட்கலாமே, அப்பருடைய தேவாரம் அஞ்சு கேசட் பாடிட்டேனே, நீங்க கேட்கலங்கிறது தான் நான் இப்ப குற்றம் சொல்ல முடியுமே தவிர, நீ பாடி வச்சியான்னு நீங்க என்ன கேட்க முடியாதல்லவா? ஆக நீங்க கேட்க வேண்டியதான் உங்களுக்கு பொறுப்பு. அந்த அடையாளத்தை தான் சொல்றார் இவர்.

பட்டா பயிரா இருந்தாலும் பரவாயில்ல, ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சொல்லிவிட்டீங்கன்னா சிவனும் பார்வதி உன்னுடைய உள்ளத்துல வந்து குடிகொண்டு வருவாள் என்று சொல்லி வச்ச தேவாரம். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஒண்ணுமே தெரியாதவனா இருந்து பொருள் பண்ணிட்டாலும் ஓதி அஞ்செடுத்து உணர்வார்கட்டு உணர்வார் என்பது சிவனை நினைப்பவர்கள் என்று பொருள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேனா. வேதம் இந்தி அவரவர் உள்ளத்திலே உள்ளத்தே மாதம் தாம மகிழ்வர் மாற்று அப்படின்னா என்ன பஞ்சாட்சரத்தை நீ சொல்லிவிடு என்று அர்த்தம் இல்லையா? ஆமா, நாம சொல்லாதது அதுதான். நாம எதவனான்னு சொல்லுவோம், பஞ்சாட்சரம் மாத்திரம் சொல்ல மாட்டோம். சொல்லிவிட்டால் உங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். நீ சொல்ல கேக்குறீங்களா? நான் 1008 சொல்லாத நாடே கிடையாது. ஆமா, 1008 சொல்றதாதான் நான் இந்த வயசு வரைக்கும் உலாவிட்டு இருக்கேன். ஆமா, பையா பண்ற உள்ள எனக்கு சிநேகம் உண்டாருக்கு என்ன காரணம்? நான் பணக்காரனா பதவியா? ஒண்ணும் கிடையாது, தேவாரம் தானே. ஆக பஞ்சாட்சரம் 1008 சொல்ல தவறுவதே இல்லை. இன்னைக்கு கூட 1008 சொல்லிவிட்டான். உனக்கு ஒரு வேலையும் கிடையாது சொல்லுவேன்னு சொல்லிங்களா? ஐயோ, எனக்கு இருக்கிற வேலையை பாத்தீங்கன்னா தனக்கு மேல. ஆக போற்றி திருத்தாண்டகம் என்று ஒரு நாலு ஒன்னு 5 பாடல் போற்றி போற்றி போற்றி என்று வரும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கம் வணக்கம் வணக்கம் அர்த்தம்.

எதுக்கு வந்து பாடல்கள் வைக்கிறது இப்படி? கடவுளே, படிக்கிறதுக்கு நமக்கு அறிவும் அவகாசமும் தான் இல்லையே தவிர பாடலுக்கு ஏதாவது பொறுத்துல வண்டி வண்டியா பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆமா, இந்த போட்டி போட்டி என்று வருகிறதுல 70 பாடலுக்கு மேல இருக்கிறது. இப்போ இந்த தமிழ் அர்ச்சனை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த போட்டியை சொல்லி அர்ச்சனை பண்றாங்க. ஈரோட்டில் இருக்கிற ஈரோடையப்பர் கோயில் தெரியுமா? அந்த ஈரோடையப்பர் கோயில்ல எவ்வளவோ காலமாக குருக்கள்கள் தமிழ்ல தான் அர்ச்சனை பண்றாங்க. இப்ப இல்ல, நீங்க நினைக்கிறது இந்த ஈரோட்டாருக்கு அப்புறம் அல்ல, இது எத்தனையோ ஈரோட்டாருக்கு முன்ன. இப்ப பாத்தீங்கன்னா கோயில்கள்லாம் தமிழ் அர்ச்சனை சொல்லும் போது இந்த நாமக்கரசனுடைய திருத்தாண்டத்தை தான் எடுத்து சொல்றாங்க. அதுல கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி ஒரு திருத்தாண்டம் இருக்கிறது, அதுல கரெக்டா 108 வருகிறது. அதனை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்பா போட்டி அரசனை போட்டி நம்மளா எழுதுறதை விட பெரியவர்கள் எழுதி வைத்த பாட்டை சொல்லிவிடுறது நம்ம ரொம்ப நல்லது. அடுத்தது திருவடி திருத்தாண்டகம் என்று ஒரு படி இருக்கிறது.

என்ன பொருள்? திருமால் அவனை தேடி காண முடியாத அடி என்பது பொருள். அரவணையான் சிந்தித்து அரசும் அடி, அருமறையான் சென்னித்து அணியாம் அடி. மறையான் பிரம்மன், அவனும் தேடி காண முடியாத திருவடி என்பது பொருள். கைதொழுது சாரும் அடி உங்களுக்கு தெரியும்.

சிங்காசனத்திலே என்னுடைய செல்வம் இருக்கிறானே. நம்ம கோயில இருக்கிற சாமி பத்தி செல்வம் அவன் என்னைக்காவது சொன்னது உண்டா? நம்ம குழந்தையத்தான் சொல்லணும், செல்வம் ராஜா என் கண்ணு அப்படின்னு. அதுதான் பிரிக்கிற நம்ம கண்ணையே குத்துது. ராஜான்னு சொன்னியா, வாங்க அது போய் நம்மளை உதைக்குது இல்லையா. ரொம்ப பேர் இப்ப பிள்ளைகளை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. எங்கேயாவது முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு அப்போ பிடிச்சி இந்த சமய கல்வியெல்லாம் சொல்லி வச்சிருந்தோம்னா நிச்சயமா அவன் அப்படி செய்திருக்க மாட்டான். அது போக ஆக இந்த திருவடியை சிந்திக்கணும் என்பதுதான் திருநாவுக்கரசுடைய நோக்கம். அப்படி சொல்லும் போது திருவையாற்று தேவாரத்தில் சொல்லுகிறார், ஒரு முட்டுக்கட்ட திருவடியை நீ சிந்திக்க முடியாது முடியாதுரா? நமக்கு என்ன நம்ம விட்டுட்டோம் கிடையாது. அப்படி நீ சிந்தித்து விட்டால் அப்படின்னு சொல்ற

அவனுடைய திருவடி, அதனை சிந்தித்து விடு. இதுதான் நாவுக்கரசர் சொல்லுகிறார். உச்சாரில்லாதார்க்கு ஒரு துணை

கடவுள் சொன்னதுக்கு அப்புறமா அந்த திருவடியை நாம சிந்திப்போமா? அது சிந்திக்கிறதுக்கும் ஒரு வகை சொல்ற. என்ன சொல்ற சாமி இந்த திருவடி திருச்சாண்டகத்துல? உரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி. ரெண்டு திருவடி அல்லவ, உரு இரண்டு ரெண்டும் திருவடி தான், அது ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி. ரெண்டு பொருள் அருள் தன்மையில இதுக்கு அது சிலச்சது இல்லை, அதுக்கு இது சிலச்சது இல்லை என்பது ஒண்ணு. ரெண்டாவது இத போல இது இருக்காது, இது போல இது போல, இது ஆணடி இது பெண்ணடி. இல்லையா இப்படி எல்லாம் சொல்லி வச்சார். உன்னுடைய திருவடியை நீ சிந்தித்து விடு என்று நாம சிந்திச்சு விட்டா நமக்கு நன்மைதான்.

கண்டுபிடித்து விட்டால் இந்த உலகத்தையும் உன்னை ஆள வைக்க விட்டு ஆள வைத்து விடுவான். நாமக்கல் அப்படி ஒரு நீதியை சொல்லுகிறது இந்த திருவடி திருத்தாண்டகம் என்ற. அடுத்தது காப்பு திருத்தாண்டகம் என்று ஒரு. இந்த இருக்கிற ஊர்கள் அத்தனையும் அவன்தான் காக்கிறான், காத்தற் கடவுள் அவன்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி

ராஜா தான் கூட அடிக்கடி சொல்லுவார், பிள்ளை வளர்கிறான்னு சொல்றான் சரியா சரியல்ல, 60 வயசுல இப்ப 10 வயசு அவன் வளர்ந்தான்னு அர்த்தம் போச்சு, 10 போயிட்டான் பாக்கி மிச்சம் 50 தான் இருக்கு அவனுக்கு. அதோட இல்லாம

கோவை என்று ஒரு சிறு சாண்டகம் பாடிட்டு எல்லாம் 10 பாட்டு 11 பாட்டு 10 பாட்டு

கைலாயத்துல மிக விருப்பம். திருப்புவரூர்ல சேர்ந்தார். திருப்புவரூர்ல போய் இருக்கும்போதுதான் இந்த கேத்திர கோவில் திருத்தண்டகத்தை பாடியிருக்கார் அவர். கைலாயநாதனியை திருப்புவரூர்ல இருக்கும்போது அவருக்கு அந்த நேரத்தில் இருந்து எல்லா ஊர்லயும் அவன் தாண்டா இருக்கான் அவன் தாண்டா இருக்கான்னு சொல்லி

தெய்வ திருச்சாண்டகம் என்று ஒன்று சொல்லுகிறார். அதுல ஒரு திருப்பாடல் அட்ட வீரட்டம் என்று பேசப்படும். இவன் வந்து வீரம் வெளிப்பட்ட இடம் எட்டு ஊர். வீரம் வெளிப்பட்டு அந்த பொல்லாதவர்களை அடக்கி வச்சார், அது ஒழித்து கட்டினார். அப்படி ஏதேனும் அடக்கி வைத்தார் என்று சொல்லுதான் ரைட்டு. அது ஒன்றாவது ஊர் கண்டியூர், அதுதான் பிரமருடைய சிறந்த கொய்யாடம். இரண்டாவது காலனை உதைத்தது, மூன்றாவது திரிபுரத்தை அழித்தது, நாலாவது யானையை உரித்தது வழுவூர். அது பாடல் பெறா கேத்திரம் வழுவூர். கக்கன் திறம் அழித்தது, அந்தகாசனை அழித்தது, காமரி அழித்தது, விற்பனை கலந்தரவாசனை அழித்தது என்று வருகிறது. இந்த எட்டு ஊரையும் வாய்நாத நீ சொல்லிவிட்டீங்கன்னா காலன் உன்னிட்ட வரமாட்டான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சாமி. சொல்ற லட்சணம் இருக்கு பாருங்க, அழகு இருக்கு பாருங்க. நாவில் நவிந்து உரைப்பார்க்கு நழுகச் சென்றால் நமன் தமரு சிவன் தமர் என்று அகழ்வர் நன்கே. நமன் தமர் என்பது யமனுடைய சுற்றத்தார் தொண்டர்கள், அந்த யமதூதர்கள். இவன் சிவனுடைய தொண்டன் சொல்லி ஏற்றி ஓடிப்படுவானான். ஏன் முன்ன ஒரு தடவை உதவி வாங்கி இருக்கிறோம் நாம மார்க்கண்டேயனுக்காக, அதனால சொல்லிட்டு அவன் எட்ட ஓடிப்படுவானா. இந்த எட்டு உரையும் நீ சொல்லிவிடு அப்படிங்கிறார் சாமி.

இப்படி சொல்லிவிடுவதில் நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு வீரத்தானத்தை நினைத்துவிடு. இன்னொன்று அடுத்தது பல வகை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒன்று அதுல திருவிழாத்துல இருந்து பாடியிருப்பார் போன்றது அந்த பக்கத்துல இருக்கிற ஊர் பேரெல்லாம் அதுல வருகிறது.

சிதம்பரம்னு பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, திருப்பதியின் பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, மதுரையின் பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பழனியின் பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. என்ன அர்த்தம்? அந்த ஊர் பேரை சொன்னாலுமே நமக்கு நன்மை கிடைக்கும். அதனால்தான் நாகுத்தரசர் சொன்னார், சிதம்பரத்துக்கு போய் நீ நடராஜாவை கூட நீ கும்பிட வேண்டாமடா, நீ எட்டவே இருந்து அந்த ஊரை பார்த்து கும்பிட்டு விடு, அந்த சிக்கை நோக்கி கும்பிட்டு விடு அப்படின்னு பாரு. அந்த சிக்கை நோக்கி கும்பிட்டு விடு, உன்னுடைய பாவமும் தான் போய்விடும். என்ன கருத்து? சிவகோயிலே வணங்கி விடு என்பதற்குத்தான் இந்த சுற்றி வளர்ச்சி வருகிறதெல்லாம். இவன் என்ன பண்றான், காலையில எந்திரிச்சா தலை வலிக்குது, மத்தியானம் ஆயிடுச்சா வயசு வலிக்குது, சாயிருச்சா டிவி இருக்குது, எப்ப கோயிலுக்கு போறது? கோயிலுக்கு தான் போக முடியல, பாக்கி எல்லாம் சரியான பக்கம் கோயிலுக்கு தான் போக மாட்டான் இல்லையா. உனக்கு நல்ல கண்ணை கொடுத்த கடவுள் இல்லையா. ஆமா, தலையே நீ வணங்கால், தலையை கொடுத்தான், கண்ணை கொடுத்தான். எத்தனை பேரை பிறக்கும் போதே குருடனா பிறக்காம பண்ணா பாத்தீங்களா இல்லையா, பிறந்து குருடனா போறது இருக்கட்டான், பிறக்கும் போதே குருடனா வைத்தியமா பிறக்கிறான் இல்லையா. அப்படி இல்லாம நல்லாவே பிறக்க வச்சாங்க நம்மளை, பார்க்க வேண்டாமா? அதத்தான் சொன்ன சாமி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமுதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் பழந்தக்க ராகம், ராகம் சுத்தசாவேரி, திருச்சி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் என்ற ஒரு நிலையை நமக்கு விமலனிடம் உயர்த்தீர ஓங்கிய நாமங்களால் ஓவாது நாடும் அடிபரவல் செய்து பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்கள் அப்படின்னாரு. பெருமானுடைய திருநாமங்கள்னா என்ன கேட்டா, இங்கே விஸ்வநாதர், விசாலாட்சி, திருப்பனந்தாள்ல செஞ்சடையப்பர், அம்மா பேரு பெரிய நாயகி, வைசரன் கோயில்ல வைத்தியநாதர், அம்மா பேரு தையல் நாயகி என்று இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேர் இருக்கு. ஐயா, இந்த இவ்வளவு பேரையும் வச்சு எப்படி சாமி ஞாபகப்படுத்துகிறது அப்படின்னா, வேண்டாம். இத்தனை பெருமானுக்கும் ஒரே ஒரு பெயர் உண்டு. அது எது தெரியுமா? எது தெரியுமா? இத்தனை பெருமை பேர் பெருமான் எங்க? காசி என்ன, ராமேஸ்வரம் என்ன, ஜோதிலிங்கம் என்ன, தென்னாட்டு தலம் என்ன, வடநாட்டு தலம் என்ன, இதெல்லாம் இருக்கு. இத்தனை தலங்கள்ல இருக்கிற இறைவன் இறைவி பெயரையும் நமக்கு அறிய முடியுமா? அறிஞ்சு தினமும் சொல்ல முடியுமா? முடியாது. பின்ன நாமங்கள் ஏத்துங்கள்னு சொல்லிவிட்டீங்களே சுவாமியினர். ஆம், நாங்க சொல்றோம். எப்படி முடியும்? அது சொல்லாம இருப்போமா? திருமுறை தான் அதற்கு அருமையான காரணம். அப்படியே கேட்டுட்டு இருந்தான், மனசுல துக்குச்சு இருந்தான். என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாமங்களையும் எப்படி சொல்றது, மறந்துடுவ மாட்டிருக்கே அப்படின்னு சொன்னான். அப்பர் சுவாமியில அங்க இருந்து இப்படி வந்த, என்ன தம்பி மூஞ்சில ரொம்ப நல்ல திரு எல்லாம் இட்டிருக்கிற, தந்தனப்பட்டுலாம் வச்சிருக்கிறேன், நல்லா சிவ வழிபாடு செய்வியாட்டிருக்கு, என்ன உனக்கு துக்கம்னாரு? என்ன பண்றது சுவாமி, பெரிய ஞானி உங்ககிட்ட போய் என்ன? பரவாயில்ல சும்மா சொல்லு பண்ணு. இந்த மாதிரி பாருங்க, நாமங்கள் செப்புங்கள்னு ஞான சம்பந்தம் சொன்னாரு, எங்க ஊர்ல இருக்கிற விஸ்வநாத சாமி விசாலாட்சி பேரை சமயத்துல மறந்து போகுது. இங்க யாரையும் குறிப்பனல்ல, கற்பனையே கற்பனையாகவா? இங்க இருக்கிற சாமி பேரை சமயத்துல ஏன் சிவகாசியில சிவகோயில சாமி பேர் என்ன? மனசுல இருக்கு, வரமாட்டேங்குது. இப்படி வரமாட்டேங்குது. இங்க நீங்க இருக்கிற இத்தனை பேரையும் வடநாட்டு கோயில், தென்னாட்டு கோயில், இத்தனை கோயிலுடைய பெருமானம் இப்படி சாமி சொல்றதுன்னாரு. அவதான் இவ்வளவுதான கவலை. அடாராடா, நான் ஒரு தேவாரம் பாடியிருக்கிற ஞாபகம் இருக்குதா அண்ணாரு. அதுதான் சாமி இல்லை. ஏதேன்னு திருமுறையில சந்தேகம் வந்தோம்னா எங்க புலவனை நாடாதீங்க. எங்களுக்கு என்ன தெரியும், மீண்டும் திருமுறை படிங்க, தானா விளங்கும். ஞான சம்பந்தர் திருமுறை விளங்கலன்னா நாவுக்கரசர் படிங்க, விளங்கிடும். சுந்தரர் படிங்க, அதுக்கு அது விளக்கம். ஒரு திருமுறைக்கு ஒரு திருமுறை விளக்கம். எங்களை நம்பாதீங்க, எங்கள் நம்பாதீர்கள், நாங்கள் மடையர்கள். ஆமாம், நீங்க படி அருமையா செய்ய. அதனால என்ன தேவாரம் சுவாமியினர், மூர்த்திகளை கேளுங்களே அப்படின்னர். திருநாமம் ஐந்தெடுத்தும் செப்பாராயில். அப்ப ஆண்டவனுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் அல்லது தென் வடநாட்டு கோயில் இருக்கிற ஒவ்வொரு பெருமானுடைய நாமம் பெயர்கள் சொல்லுவதை விட திருவைந்தெழுத்து சொல்லுங்கள், அதுதான் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான பெயர். அஞ்சு எழுத்து, இனிஷியல் கூட இல்லை. ஏன்னா இனிஷியல் மறந்துடுவீங்க நீங்க. அதுக்காக எங்க பெருமான் தாயுமேலி தந்தையிலே தாந்தனி என் காணியேடி. ஏண்டா ராஜா, எங்க அப்பா பேர் வச்சா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்ல? ஆமாங்க, எஸ் ராமலிங்கமா, ஏ ராமலிங்கமா, எஸ்ஆ ஏயா, எஸ்ஆ ஏயா, இன்ஜில் வச்சுக்க முடியல, வெறும் ராமலிங்கம்னு போடுங்க சார்னா பரவாயில்ல. அது மாதிரி பெருமானுக்கு இன்ஜியல் கூட கிடையாது, தாயும் இல்லி தந்தையிலியாச்சு. சரி, இருபது எழுத்து, பத்து எழுத்து, அஞ்சு எழுத்து, அஞ்சு எழுத்து. திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில். திருவைந்தெழுத்து சொல்லுங்க, அதான் எல்லா கோவில் பெருமானுடைய பெயர். ஏசாமி, அந்த பெயர் திருவைந்தெழுத்து, திருவைந்தெழுத்து, அந்த அஞ்சு எழுத்து என்னங்கன்னு கேட்டான். ஆமா, கேட்கணும், எங்களை அல்ல, திருமுறையை கேட்கணும். திருவாசப்படியே பெற்றிட்டு வாங்க. ஏன் அதே ஞாபகத்தில் பெற்றிருக்கணும். எந்த யார் திருநாமம் நமசிவாயம் என்றெடுவார்க்கு இருவிசும்பில் இருக்கலாமே. ஆறாம் திருமுறை. எந்த யார் திருநாமம் என்ன சுவாமி? நமசிவாயம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா சுவாமி முன்னுதாரணம், இவனுக்கு இவ்வளவு கேட்பாங்க, நோண்டுவான், இத்தனை நோண்டுனால திருமுறையை விட்டு வெளியில போகக்கூடாது. சொல்லியிருக்காங்களேப்பா, நீங்களாம் முற்றுவல் பண்ணிடுவீங்களே, என்ன திருவாசகம் முற்றுவல் பண்ணியிருக்கிறோம். போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதுண்டில்லை, போற்றியோம் நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. திருவாசகம் தொடங்கும் போது எப்படி தொடங்குதேடா, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அப்போ அது திருநாமம் என்ன என்ன அர்த்தம், திருவைந்தெழுத்து தான். என்ன இவ்வளவு பேர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, இவ்வளவு திருக்கோயில் இருக்கிற இறைவன் பெயர் இறைவன் பெயர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, எல்லாவற்றையும் அகப்படுத்தி நிற்கின்ற ஒரு மந்திரம், மந்திரத்துக்கு மந்திரம், பெயருக்கு பெயர், சுருக்கத்துக்கு சுருக்கம், உருக்கத்துக்கு உருக்கம், அத்தனை திருவைந்தெழுத்து திருவைந்தெழுத்து. இதைத்தான் நம்ம ஞானசம்பந்தர் ஆற்றுப்படுத்தினர். அதை நிறைய சொல்லுங்கப்பா, நிறைய மிக்கு ஒன்றும் வேண்டா விமலனிடம் உயர்த்தீர ஓங்கிய நாமங்களால். இந்த பெயர் வந்து ஓங்கிய பெயர் தான். ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம பெயர்லாம் ஓங்கிய பெயர் இல்லை, ஆனா அந்த பெயரை சொல்ல சொல்ல நாம் ஓங்கலாம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே. முன்னுதாரணம் வேணுமா, திருமுறை தான் சாமி. திரும்பிய இந்த 12 படிச்சுட்டோம்னா பகவான் செயல்ல மனசுலயும் இருந்துட்டுதுன்னா ஒரு ஒருத்தங்கிட்ட ஒண்ணு போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அகராதியோ லட்சியனோ அதெல்லாம் எடுக்க வேணும், கொண்டு தூக்கி போடுங்க அகராதியில வேணும். இவருக்கு அவர், அவருக்கு இவர், இவருக்கு அவர், அப்படி அப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே திருமுறைகள். அதனால்தான் இந்த திருமுறை இங்க சிவகாசியில அல்லவா இப்பொழுது நல்லா அழகா படிச்சுட்டு இருங்க. மேலும் என்னனுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருவுருள் வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அது பாருங்க, எனக்கு போய் என்னன்னா, நீ போய் இங்கே இருக்காதடா, இங்கே எல்லாம் ஒன்று மயிலாடுதுறை எல்லாம் ஒன்று இவ்வளவு கூட்டமெல்லாம் வராதுடா, இல்லை இதே திருமுறை முத்துவதில் மயிலாடுதலை வச்சா அநேகமாக 4-5 தூண்கள் அதனோட ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஏன் சார் இருக்கீங்கன்னார், என்னமோ பொழுது போல இப்படி வந்தேன், என்னமோ பேசுகிறாங்களேன்னு பார்க்க வந்தேன், எங்களை டெஸ்ட் பண்ண வந்தானா, வரமாட்டாங்க என்னமோ இந்த சிவகாசி போடா அங்கே இருக்கிற நல்ல புண்ணியவான்கள் நல்லா வந்து பெருமாட்டிலாம் அதோடு போய் கடைசி காலத்தில் இருந்து எதுன்னு கரையேறு அப்படின்னு ஆண்டவனை ஆட்டுப்படுத்தினான். உங்களோட சேர்ந்து நானே தவிர என்னோட சேர்ந்து நீங்கள் இல்லை, உங்களோட சேர்ந்து தான் நான் கரையேறு. ஆகவே இப்படிப்பட்ட நாமங்களை விடாமல் சொல்லுங்கள் என்று சொன்னார் இல்லைங்களா. அதனால் ஓங்கிய நாம் ஓங் நாமங்களால் ஓவாது நாளும் அடிபரவல் செய்து துயர் தீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானி மாடம் தொழுவின்களையே. வந்திருக்கிற நாம் இன்று பெருமானை நன்றாக வணங்குங்கள். பன்னீர்மை குண்டி செவி கேட்பிலா பட நோக்கில் கண் பவளம் நிற நீர் நன்னீர்மை குண்டி திரை தோளோடு நரை தோன்றும் காலம். அப்பா இதெல்லாம் ஆங்கில மொழியில இந்த மாதிரி பாட்டு இருந்ததுன்னு சொன்னா நேரம் அடாராடா லட்சாதி லட்சம் கோடானு கொடு பேசிருப்பான். பாருங்க சார், அந்த வாழ்க்கையை அப்படியே சித்தரிச்சிருக்கிறார், சித்தரிச்சிருக்கிறார், படம் பிடிச்சு காட்டுறார், படம் பிடிச்சு காட்டுறாருமா. ஞான சம்பந்தர் 7 நூற்றாண்டுல படம் பிடிச்சு காட்டிருக்கார், சொல்றதுக்கு நாதி இல்லையே, நாதி இல்லையே, படம் பிடிச்சு காட்டிருக்கார். ஐயா இந்த 40-45 ஆனா எப்படி ஆகுங்கிறீங்க, இளைஞர் உலகம் கேக்குது. ஏன்னா ஜிம்னு இருக்குப்ப, ஒரு மைல் தாண்டி வரவங்களை கூட யார் சார்ந்தார், நம்ம 3வது வீட்டு தம்பி வர்றான் ஐயா, இவன் நிறான் பக்கத்து விட்டு ஆள் வந்தாலே இங்கடா கழுத்தே சுளுக்கிட மாட்டிருக்குது. ஆனா விஷயம் புரியல, 40 முன்னாலே இவரும் அப்படித்தான், ஒரு மைல் தாண்டி வேற வந்தா கூட ஆட நம்ம 3வது வீட்டு தம்பி வர்றாங்க அப்படின்னு சொன்னாள். அப்போ வயது ஆக ஆக என்ன போகும்னா சித்தரித்து காட்டுகிறார் இந்த பாட்டில் என்னென்ன வருமா. பன்னீர்மை குன்றி பல விதத்திலையும் இப்ப இந்த 18-20 இருக்கிற எழுச்சி எல்லாம் குறைஞ்சு போடுங்க, பல விதத்திலையும் குறையும். ஒரு விதத்துல என்ன சொன்ன பாருங்க, தலசி வருதுல பூ இது இது இது என்ன பொட்டு வைக்கிறதுல, பவுடர் அடிக்கிறதுல, சாப்பிட்றதுல, ஸ்கூட்டரில் போகலாம்னா அது 25 மைலில் 100 மைல் ஸ்பீடில் போகிறதுல, இப்படி இருக்கிற எல்லா நீர்மையும் குன்றும். பன்னீர்மை குன்றி இதுவரைக்கும் அப்படின்னு கேட்டால் தம்பி அப்படின்னா சரி, ஏப்பா அப்படின்னு வந்தவன், இப்போ 45 ஆன உடனே ஐயா அப்படின்னா சரி பேசாமல் இருக்கு. ஐயா ஐயா கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசமாங்க கொஞ்சம் ஏன் இது சரியா வேலை செய்யலன்னு. பாவம், செவி கேட்பீலா காது கேட்காது. சரி, படர் நோக்கில் கண் பவள நீர்மை நன்னீர்மை குன்றி கண் அப்படி இருந்ததுனாரு. முன்னெல்லாம் பார்த்தா தொலைவில் இருந்தாலும் தெரியும், இப்ப பார்த்தான்னு சொல்ல பக்கத்துல வந்தா கூட தம்பி யாரு என்ன தாத்தா என்ன தெரியலங்கிறீங்க. என்ன தாத்தா அரா தாத்தா, நான் அப்பா பெரிய உங்க பெரிய தம்பியுடைய பையன். நம்ம பெரிய பையனுடைய தம்பி கிடக்குதுடா, அது கண்ணு போடுதுடா கோச்சிக்காதடா. இவ்வளவு சமாதானம் படுத்துறான். ஏன் அப்படி இருந்த கண்ணு தான், படிக்க ஓர் கண்ணாடி பார்க்க ஓர் கண்ணாடி. எனக்கு அறவுரை சொன்னவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கண்ணாடியிலே வச்சுக்கலாம் சாமி, நாங்க மறந்து போறோம், வேலை எங்கேயா போறோம்னு வேண்டாம். அருமையான எக்ஸ்பெக்ட், ரொம்ப அருமையான எக்ஸ்பெக்ட், கோவிந்தராஜன் பேர் திருச்சியில, அவர் தான் பண்ணிச்சு பண்ணார் ரொம்ப அருமையா. நீ தமிழகத்தில் இருக்கிற கண்ணோயில் திருச்சியில அவர் ஒரு சிறந்தவர். ஏன்னா நமக்கு அது ஒண்ணுதானே இருக்கு, பகவான் நல்லா செய்யணுமே அருமையா செஞ்சார். அவர் சொன்னார், இப்படி இருப்பதுல நீங்க போக போக இப்படி இறங்கும், இயற்கையை இறங்கும். இறங்கும் போது நீங்க இந்த பாதி நாங்க வச்சோம்னு சொன்னா உங்களுக்கு எழுத்து திடுமாறும். நீங்க ரெண்டு கண்ணாடி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க படிக்கிறது உங்களுக்கு வேலை இருக்கு, நூல்லாம் வேலை செய்யறீங்க, அதனால இது போட்டா நீங்க இது எந்த நேரம் கீழே எவ்வளவு இப்படி வந்தா கூட நீங்க இது பார்க்கறது பார்க்கும், இது படிக்கிறது படிக்கலாம். இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க வந்து கீழே இறங்கினாலும் படிக்கலாம். ரெண்டு வச்சுங்கன்னு சொல்லிட்டார் சிவை சிவை. என்ன இதே நான் திருப்பனந்தாள போய் சேரும் போது 50 45 சேர்ந்த 50 51 அடாரட தொல்காப்பியெல்லாம் படிக்கும்போது கண்ணாடியா போட்டேன் மூச்சு. அப்ப திருப்பனந்தாள வந்து அப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, நாங்க போய் 5 கழிச்சுதான் எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாம் வந்தது. பின்ன என்ன பண்ணுவோம், இந்த 10 பல்பு இருக்கு பாருங்க, அதை போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சுரு, இப்படி வச்சிடுறது 10 அந்த பல்பு. அப்போ இவ்வளவு மண்ணெண்ணெய் ஊத்துனா போதும், அதை பெட்டி இருக்க அது பெட்டி மேல இப்படி வச்சிடுறது, தலைவாணி இப்படி வச்சு சாஞ்சிக்கிறது, சாஞ்சிதான் படிக்கிறது. அது எவ்வளவு கெட்ட புத்தி எனக்கு. படிச்சா 8:30 சாப்பிட்டு வந்தா 8 to 9 திருக்குறள், அது யாரும் சொல்லல, எப்படியோ திருக்குறள். 9 to 12 சங்கலிக்கம், தினமும் 12 படுத்துட்டு காலைல 6 எந்திரிக்கலாம், 6 தூக்கம் போதும் கல்லூரி பையனுக்கு, 6 போதும். ஆமாம். ஆனா மறுநாள் கவுந்து விழக்கூடாது, பேராசிரியர் சொல்லும் போது குடிச்சுக்கணுமா, இல்ல கவுந்து விழுந்துடக்கூடாது. சரி, 6 to 7 வேலை, 7 to 8 படிப்பு, இலக்கணம், தொல்காப்பியம். உடனே போய் சாப்பிட்டுட்டு 8:50 கல்லூரிக்கு போயிடணும், அங்கேயும் கலந்து வரக்கூடாது. 9 to 12 அருமையான ஆசிரியர், 2 to 4 அருமையான ஆசிரியர், 5 கொட்டுவான். 4:30 என்ன பிளே கிரவுண்டு போற பழக்கம் இல்லை, என்னமோ ஏன் ஜென்மந்தோடும். அப்படியே மன்னியாத்தங்கரையில அந்த நம்ம சண்டிகேஸ்வரர் அவதாரம் அந்த மணல் வச்சு விளையாது பெருமானை வழிபாடு செய்தாரே, அது வரைக்கும் திருப்பனந்தாலே இந்த வாக்கிங் அப்படியே போகணும் இயற்கைக்கார். மீண்டும் வந்துட சரியா 6 இதோ செஞ்சடையப்பர் கோவில் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்றது, அருமையா கோவில் வழிபாடு செய்துட்டு மீண்டும் 6:30 போய் உட்காந்துட்டா மீண்டும் தொல்காப்பியம், 6:30 நான் அதான் அன்று சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன், தம்பி சின்ன பையன் இருக்காரு, 5 ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்தினார்னா வீட்டுல 5 குறையாம படிக்கணும். மாணவர் வாழ்க்கையில 10 கல்விக்கு ஒதுக்கணும். ஒதுக்குனா யூனிவர்சிட்டியில இந்த செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கிறதே காதல் விடப்படாது. இல்ல ஏ ரிசல்ட் நம்பர் பார்க்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும், அதுல கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரேங்க் பார்க்கணும். பிச்சைக்காரத்தனா செகண்ட் கிளாஸ்லயும் தேர்ட் கிளாஸ்லயும் பார்க்கறேன், சி நல்லா ஆனா மீச அதுல இருக்கணும். ஆமாமா, நம்முடைய நம்பர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும். செகண்ட் கிளாஸ் ஒன்னு இருக்கிறதா ஏன் நீ காதல விழுந்து விடுங்க, சிங்க மாதிரில வரலாம். 5 ஆசிரிட்ட பாடம் கேட்டா 5 விடுதியில் இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் படிக்க வேண்டும். இதெல்லாம் பெற்றோர் தான் ஆட்பட்டணும். ஆனா எங்க பெற்றோர்லாம் 120 தாண்டி இருந்தாங்க நாங்க படிச்சோம், ஆனா இப்படியோ ஒரு அந்த மாதிரி ஞானம். அதனால தான் என்ன கிடைச்சது, ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல, இங்கேயே இருந்துருது அப்படின்ட்டாங்க. அங்கேயே இருந்து அங்கேயே வந்துட்டு டிசி வாங்காதாள், நான் டிசி எனக்கு எதுக்கு, உண்மையிலே சொல்லுங்க டிசி வாங்காத ஏன் எதுக்கு, நான் அங்கேயே இப்போ கல்லூரியில் வந்துட்டேன், அங்கேயே என்னுடைய வாழ்நாள்லாம் பிரின்சிபலாக இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன், வரும்போது எனக்கு பின்னுமே எனக்கு ரொம்ப டிசியை நான் எடுத்து எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், வேணான்னு டிசி வாங்காதே முடிஞ்சு அவ்வளோதான். அதனால படிக்கணும், உழைக்கிற நேரத்தில் உழைச்சிடணும். அதெல்லாம் 5 தம்பி, 5 ஆசிரியர் பாடம் நடத்தினா நம்ம வீட்டில் தினமும் 5 படிக்கிறோமா எண்ணி பார்த்துங்க நீங்களே, இல்லையானால் நாம் இன்னைக்கு சோர்வுடையவர்கள் என்று வச்சு படிங்க. நம்ம பேப்பர் எடுத்தானே 95 தானே போடணும், அவன் கீழே இறங்கப்படாத. எவ்வளவு பெரிய கடுமையா திருத்தணும்னு தான் சரி போட அப்படி இல்ல இருக்கணும். முருகா முருகா. அதனால் எனவே இதெல்லாம் இடையில இடைப்பெறவர்கள் இதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் விட்டுருங்க. பன்னீர்மை குண்டி செவி கேட்பீலா கண்ணுக்கா சொன்னேன். அப்படி படிக்கும் போது இந்த 10 பைசா பல்புல தான் அருமையா விளக்கெடுத்து ராத்திரி போற படிச்சோம். சின்ன எழுத்து தொல்காப்பிய பதிப்பெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பதிப்பு அப்படி படிச்சதுதான். அதனால என்னாச்சுன்னா 38 வயசுலயே படர் நீர்மை குன்றி இப்படி ஆகி போச்சு. போச்சுல ஒரு காலம் படிச்சேன்னு சொல்ல முடியுமா? படர் நோக்கில் கண் பவள நேர நன்னீர்மை குன்றி. அப்புறம் இது வரைக்கும் என்ன சொன்னாரு? காதை சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? கண்ணை சொன்னார். உடம்பு என்ன யோகியதே என்ன? முன்னெல்லாம் 28 வயசுல எப்படி இருக்குன்னா அப்படியே பல பலவரம் அப்படியே ஒன்று இந்த தோலெல்லாம் சுருங்காது இதுங்காது அப்படி இருக்கும். இப்போ என்ன ஒன்னோட ஒன்று இடிக்குது, சமயத்தில் இங்கெல்லாம் பிடிக்குது, ரொம்ப கையை அப்படி இப்படி இப்படி இப்படி வைக்க முடியல சார், இப்படி தான் வைக்க முடியுது. சும்மா பரவாயில்ல, இப்படி எக்ஸசைஸ் எடுங்க. அவங்க பாவம் எனக்கு நீட்டவே முடியலங்கிற எக்ஸசைஸ் செய்யுங்கன்னாரு. அல்ல சார் அது அப்படித்தான் இருக்கு, நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. என்ன பண்ணுறாங்க எந்திரிச்ச உடனே இதெல்லாம் இதை முன்னேற்ற மேனாட்டில் இந்த எழுந்து இந்த பதிர்ந்து சொன்ன அந்த முதுமையை அப்படியே சித்தரித்து காட்டியிருக்கிறார் என்று பாராட்டுவார். இதில் ஏதேனும் ஒரு மிகுதி இருக்கும், அதாவது கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லியிருக்காங்களா? உள்ளதே உள்ளவாறு சொல்கிறேன். யார் சொன்னது? சிங்க இளைஞன் சொல்லிச்சு. நீங்கள் இப்போ அப்பர் சாமி சொன்னால் கூட அவர் தப்படி அனுபவத்தை சொன்னான்னு சொல்லலாம். ஏன் வயசான ஆள் இது கட்டிலங்காலை ஜிம்னு, இது கண்ணாடி போட்டால் ஆளே இல்லை. 16 வயசுல மனைவியோட அழைச்சிட்டு போட்டுது ஜிம்னு. இதுக்கு முதுமைன்னா என்னன்னே தெரியாதுன்னு தன் வாழ்வில். சுந்தரர் 18, மணிவாசன் 32, எல்லாம் இந்த 3 கண்ணாடி போடாத ஆள், ஒன்று தான் கண்ணாடி போட்ட ஆள்.
2: சுந்தரர் கண்ணாடி கேட்டாருன்னு இருக்க
1: அப்பர் சாமி கண்ணாடி போடல, இயல்பா இருந்தவர். அது கண்டுபிடிச்சிட்டு அது கண்டுபிடிச்சது எங்க தெரியுங்களா? பழையார வடதளி வந்தது. பழையார வடதளி வந்தவொடனே அப்படியே பார்த்துருக்க. வயசு நல்லா அநியமா வந்து அப்பெல்லாம் 75 மேல இருக்கணும். ஏன்னா 81 அவர் வீடு பெறுகிறார். பழையார வடதளி போது 74-75 இருக்கணும், சந்தேகமே கிடையாது. வந்திருக்கார். இப்படி வந்தவொடனே பார்த்தோடனே அது என்ன இந்த உயரமா இருக்குது, செடியெல்லாம் மூடி இருக்குது, அது ஏன் திடீர்னு இடத்துல உயரமா இருக்குன்னு பார்த்தார். ஏதாவது இருக்குமோ? அது அடியில் அப்படி இருந்து மூடி மேலே மேலே மேலே இப்படி குவிஞ்சிருக்குதே. என்னது? ஓ, ஏதோ கோவில் இருக்கணும்னு போய் பார்த்தா சின்ன கோவில் இடிச்சு கிடிச்சு அப்படி வச்சிருக்கு பழையார வடதலையில். ஆஹா, அருமையான பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம். இதை போய் இந்த பயலவன் என்ன பண்ணிட்டான்னா ஒடிச்சு கிடிச்சு அடித்து இதை கோவிலை சேர்த்துட்டான். அப்படியே துண்டை விரிச்சு போட்டார். இந்த பெருமானை நான் பழைய முறையில் கண்டால்தான் உண்பது, இல்லையானா உண்பது இல்லைன்னு உண்ணாவிரதம் இருந்த முதல் ஆள் அப்பர் சுவாமிகள் தான். உண்ணாவிரதம் ஒன்றிற்காக உண்ணாவிரதம் இருந்த பெரியவர் நமக்கு இன்னைக்கு இருக்கிற தமிழ் உலகத்தில் பார்த்தா நாயன்மார்கள் அப்பர் சுவாமிகள் தான். பார்த்து உட்காந்துட்டார, வேற ஒன்றும் செய்யலை, பன்முறை பெண்மெல்லாம் போகல, அப்படியே துண்டை விரிச்சு போட்டது சிவன்னு உட்காந்துட்டு. அங்கே போறவங்க வரவங்கெல்லாம் சாமி என்னன்னாரு, இந்த கோவில் நல்ல அருமையான கோவிலாச்சே, இது ஏன் இப்படி செறிஞ்சிருக்கு, இதெல்லாம் மூடி இருக்கு, இதை மீண்டும் சரியாக வழிபட்டாதான் நான் இந்த இடத்த விட்டு போகிறதுன்னு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அரசர்கிட்ட போய் சொன்னார். அதெல்லாம் சமயம் கலந்த அரசு, யோகியதையான அரசு அந்த அந்த காலத்தில் இருந்ததாக கேள்வி. அதனால உடனே வந்தாங்க. இப்படி பெரியவங்களுக்கு வேணா என்ன, இங்கே கோவில் இருக்குன்னு எடுத்து பார்த்தா அருமையாக கோவில், கோவிலை புதுப்பித்து திருமேனியை கண்டு பிறகல்லவா போச்சு அப்பர் சுவாமி. வரலாறே சாமி இது புழுகல்லவே, அப்படி உண்ணாவிரதம் இருந்த பெரியவனுடைய அப்பர் சுவாமி அல்லவா? சிவம் இப்படி எல்லாம் இருந்த நாடு இது இல்ல. இவற்றையெல்லாம் அறிவதற்கு நமக்கு இந்த திருமுறை தான் இப்பொழுது பெரும் கருவியாக இருக்கின்றது. இப்ப என்ன தெரியுது? இந்த உடம்பை உடம்பு திரை தோலோடு, திரையின மடிப்பு மடிப்பு விழுந்த தோல், திரை தோலோடு நரை தோன்றும். முன்னெல்லாம் நான் கேட்டா வெள்ளிமயிரே இல்லை, எல்லாம் கருமையா இருந்தது. இப்ப கருமிங்கிறது ஆங்காங்கு ஒன்றிரண்டு இருக்கு. மறுத என்ன சுத்தமா புளிச்சனாரு அப்படி ஆயிட்டு. நரை தோன்றும் காலம், இது யாராவது மறுக்க முடியுமா அந்த பகுதியெல்லாம்? இது பொய்னு சொல்ல முடியுமா? முடியாது. நரை தோன்றும் காலம் நமக்கு ஆதல் முன்னே. இளைஞர்கள் சொல்றாரு, தம்பி உன்னை போலதான் நாங்கெல்லாம் இருந்தோம், நீங்க எப்படி பார்த்தியா, இது போலதான் தம்பி இன்னொரு 50-40 வருஷத்துக்கு பிறகு உனக்கும் வரும். அதனால இப்ப என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னார். என்ன பண்ணுனார், பொன்னீர்மை துன்ற புறந்தோன்றனர் புனல் பொதிந்த புன்சடையினான் உரையும் தொன்னீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானி மாடம் தொடுமின்களி. பெருமானி வணங்குங்க, அது ஒன்றுதான் நமக்கு எதிர்காலத்துக்கு பயன், வேற எதுவும் கூட வராது, உயர்ந்து உதவாது. இறை உன் துகளோடு இடுக்கன் எய்தி இழிப்பாய வாழ்க்கை. ஏப்பா, இந்த முதுமையை பத்தி ரொம்ப அருமையா சொல்லி வச்சுட்டார். இறை உன் துகளோடு இடுக்கன் எய்தி, நீங்க வயதாக வயதாக சாப்பாடு குறையும், ஆனா சுவை குறையாது. இதுக்கு இது இருந்தா தேவலாம், அந்த காலத்துல இப்படித்தான் நாங்க சாப்பிடுவோம், என்ன அர்த்தம் அது இல்லேன்னு அர்த்தம். இவங்களுக்கு என்ன வரும், ஆமா திங்கிறது ஒரு தோசை, இதுக்கு ஐயா ஐயா ஐயா இந்த கிழவன் படுத்துற பாடு, நெய் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாதானே, சக்கரை கொஞ்சம் போட்டாதானே, ரெண்டு தேங்காய் பூ, அன்னைக்கு தேங்காய் பூ போட இல்லைங்களா. பாவம் இவங்களே வந்து நேரா வந்து எல்லாம் கொடுத்து தேங்காய் பூ இன்னும் கொஞ்சம் போட்டுங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. அதான் நினைச்சேன், அந்த காலத்துல தேங்காய் போட்டு சாப்பிட்ட பழக்கம் இன்னைக்கு நீங்க தர்றீங்க என்னாரு. இப்ப பாய் தோசை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி இருக்க என்னாரு. இந்த உளுத்த பருப்பு மூலம் அப்படி இருந்த எண்ணெய் போட்டிருந்தா தனியின, சரி கொண்டு வைப்பா, தின்ன நாய் நாக்கு கொண்டு வை, அது கா தோசை போச்சு. இன்னொரு கா தோசை கொஞ்சம் தயிர் கயிறு இருந்த கொஞ்சம் புட்டா அது செரிக்கும் தயிர். எனவே ஒரு தோசைக்கு ஏறத்தாலும் இந்த பாடுபடும். ஏன் ஏய், உனக்கு எந்த சுவை தெரிஞ்சதோ இல்லையோப்பா, இது டிக்கடிக்கலாம்டா உனக்கு, இது முழுமாறு கொடுக்கலாம். ஏ நாக்கு சுவையில ஒன்னா போல ஒரு ஆள் வளர்ந்ததே இல்லைன்னு திருவள்ளுவர் அங்கேருந்து பார்த்தார். என்ன சாமி திட்டீங்க இது சொன்னார், என்ன பாருங்க இந்த மாதிரி இந்த பயலோ இந்த நாக்கு ருசியிலேயே போடுறான் அப்படின்னார். அதுக்குத்தான் அடியேன் ஒரு குரல் போட்டேன், படிச்சாதானே அப்படின்னு. என்னன்னு செவியில் சுவை உணரா, இது மாதிரி ஏதேன்னு திருமறை மன்றங்கள் திருமறை மற்றவர்கள் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் இதை போய் காதில் இந்த காதில் கேட்குற சுவை தெரியாம வெறும் தோசை சுவையும் முளாபுடியும் சட்னி சாம்பார்லேயே இருந்துட்டா செவியில் சுவை உணரா கிடையாதுங்க. ஒரு மேடைக்கு ஒருத்தர் பேசின போவே மாட்டாருங்க அவர். ஆமாம், ஆனால் வாய் உணர்வின் அதில் பெரிய புளிங்கன்னார். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள், இது மனுஷனே அல்லடான்ட்டார் மாக்கள். சாமி ரொம்ப தப்பா பண்ண, அவியனும் வாடினும் என் இருந்தான செத்தான திருவள்ளுவர் கோபம் வராது, வந்தா அந்த மனுஷன் மாதிரி சகுந்தது. செவிச்சுவைங்கிறதே ஒன்னு இருக்குன்னு தெரியாம வெறும் வாய்ச்சுவையிலே இருந்துட்டா இவன் நாட்டில் இருந்துடா என்ன மாதிரி போட கடுங்கோமன் கடுங்கோமன். ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்ணார்னா, நாக்குருசி படைத்த நாரிய புண்ணாக்கு புண்ணாக்குன்னு திட்டினார். அவர் அட சாமி, அவன் இருந்தேன்னா இல்லாம இருந்தான, நீங்க விடுங்க வாங்க அப்படின்ட்டார் அவர் திருவள்ளுவர். சிவ சிவ, இப்படியெல்லாம் பெரியவர்கள் சொன்னது எதுக்குன்னு கேட்டா திட்டத்துக்கல்ல, நாமெல்லாம் இப்படியாவது செவிச்சுவை உணர்ந்து கரையேறணுங்கிறதுக்காக தான். நம்ம மேல வைத்த பற்றே தவிர வெறும் திட்டுவது காரணம் அல்ல. சின்ன பிள்ளைகளும் சொல்றேன், உங்களை அடிக்கடி நாங்க எதேன்னு சொல்றோம்னு சொன்ன என்ன இருக்கிறதான், நீங்க நல்லா வாழணுங்கிறது, போர் அடிக்கிறோம் அப்படின்னு கத்துங்கப்படாது. எதுக்கு அதிகமா சொல்றாங்க, நம்ம வாழணுங்க அப்படி நினைச்சிட்டா அவங்க மேல பற்று வந்துடும். இப்படி நினைச்சோம்னா எப்ப பார்த்தாலும் அழுது வடிவுடா அப்படின்னு சொல்லி நம்ம பேர ஒரு அறிவுறுப்போம். இந்த அழுது வடிவது எதற்கு, நீ மீண்டும் அழுது வடியாமல் இருப்பதற்கு. நீ மீண்டும் அழுது வடியாமல் இருப்பதற்காக நாங்க அழுது வடியறமே தவிர இல்லைன்னா எங்களுக்கு அழுது வடிய தேவையில்லை. எங்களுக்கு என்ன கடையை கட்டிட்டோம் ஆச்சு, எங்க ட்ரெயின் புறப்பட்டுதுன்னு சொல்றாங்க, எவ்வளவு நேரம் லேட்டுன்னு தெரியல. ஆமா ஆமா, நான் 60 ஆச்சு அப்படிதான் சொல்றது. நாங்கெல்லாம் டிக்கெட் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம், ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், என்னன்னு கேட்டா எவ்வளவு நேரம் லேட்டுன்னு போடல, ஆனா வந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கணும். என்ன எங்களுக்கு என்ன ஆச்சு, எங்களின் ஞாயிறு எமக்கு எவ்வளவு ரொம்ப அவை, நாங்க கடையை கட்டி விடுறோம். நீ வாழணுமேப்பா, நீ உறுப்புண்ணுமேடா, அதுக்காக சொல். ஆனா இளைஞர் உலகம் என்ன கருதுன்னு கேட்டா, ஏன் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றாங்கன்னா, அதுக்கு அந்த கேள்வி நீங்க பெருகிட்டே போங்க. ஏன் இவ்வளவு சொல்றாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, இல்லை ஒரு தரம் போட்டா போர் அடிப்பீங்க, ரெண்டாவது தரம் மூணாவது தரம். நாம உறுப்புண்ணுங்கிறது தானே, இதுதான் பெரியவங்க செய்யறாங்களே தவிர, பெரியவங்க வந்து போர் அடிக்கணும் என்றோ அல்லது நம்ம கடினப்படுத்த வேண்டும் அல்ல. இப்படி இளைஞர் உலகம் சிந்தித்தால் பெரியவங்க மேல பற்று வரும். இதுக்கு மறுதலையா சிந்திச்சா இந்த இதெல்லாம் என்னைக்கு ஒழிஞ்சுமோ ஒழிஞ்சுமோ தெரியல என்று. ஆக நிதானித்து நடங்கள். எனவே இறை ஊன்றுகளோடு, இறைனா கொஞ்சம் ஒரு தோசை சாப்பிட்றாலும் இந்த பாடுபடுத்துது, துகளோடு இடுக்கன் வெய்தி இழிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் நிறை உன்னெறி கருதி நின்றீரெல்லாம். இந்த பாழா போன இந்த வாழ்க்கையை விட்டு விட்டு நல்லதா போன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா நினைக்கிறீர்கள். அப்படி நினைக்கின்ற நீங்கள் எல்லாம் நீள்கடலே நாளும் நினைவின் விடாமல் கோயிலுக்கு வாங்க, ஒரு கால் வர முடியல, மனசுல இருந்து நினைங்க திருவடியை நினைங்க. அதனாலதான் சிவபுராணத்துல திருவடியை பற்றியே 16 அடிகள் நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழிய அண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. 16 ஈஸ்வரடி போட்டு, எந்தையடி போட்டு, தேசனடி போட்டு, சிவன் சேவடி போட்டு, நேத்தேன்னு மல்லடி போட்டு, மாயப்பெருப்பெருக்கு மண்ணடி போட்டு, சீரார் பெருந்தொரு தேவனடி போட்டு, ஆராத இன்பம் அருளும் அலை போட்டி. அது வரைக்கும் அந்த திருவடி தான். திருக்குறளை சொல்றாங்களே 10 குரல்ல 7 குரல் திருவடியை பற்றி சொல்லுது. அவரா வந்து நாத்தியர், இந்த திருவுக்குறள் திருக்குறள் படாத பாடுபட்ட அந்த அறிஞர் உலகத்துல இவன் இல்லைங்கிறவன், அதனால திருவள்ளுவர் இல்லைங்கிறவர 7 இடங்கள் திருவடியை பற்றி சொன்னார். 10 குரல்ல 7 குரல் திருவடியை பற்றி சொன்னது. படிச்சு பாருங்க. நம்ம நேற்று ஒரு அருமையா மருத்துவர் ஐயா ஒன்று சொன்னார்கள், எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்றதுல எல்லாம் வினாக்கள் கேட்டு எழுதுவதற்கு ரொம்ப தாய்க்குலம் விருப்பமாக இருக்கிறார்கள் என்று ரொம்ப அருமையா நேற்று ஒரு 15-20 கேள்வி படித்தாங்க. ஆறா மிக அருமையா இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு தருகிறார்கள், அதனால தந்து அவங்களுக்கு பரிசு எல்லாம் கொடுக்குறாங்களாம். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே திருமுறையில, நாம் படிப்பதற்கு பரிசு வைத்தாருக்கே பல்லாண்டு கூறுதுமே நீங்க சொல்லணும். அதெல்லாம் நீங்க விரும்புறீங்கன்னு வேற சொன்னாங்க. ஆதலால் மிக அருமை. அந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் கொடுத்து அதற்கு விடையெழுது செய்து அதற்காக சில வைத்தால் இன்னும் ஆர்வமா பல்வேறு செய்திகள். இந்த வினாக்கள் தயார் பண்ணதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இவையெல்லாம் சிவகாசி ஒன்றுதான் நடக்கின்றது. தமிழகத்திலேயே நடப்பது திருமறை முற்றுவதற்கு இவ்வளவு தாய்மார்கள் வருவதும், இது மாதிரி வினாக்கள் எங்களை கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று பெண்கள் சொல்லுவதும் சிவகாசியே. வேற இல்லை. நீங்க ஒண்ணு சார், நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டப்படாது. பையனே என்ன பண்ணுவா, நாங்க பாடம் சொல்ற வரைக்கும் வருவான், தேர்வுன்னைக்கு அப்படியே தலைவலிக்குதுன்ற அன்னைக்குதான் தலைவலிக்குது அவனுக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தேர்வு வையுங்கள் அப்படிங்க. இதெல்லாம் பாராட்டுதற்குரியது அல்லவா? அதனால் அப்படிப்பட்ட வினாக்கள் வெளியிருப்பதெல்லாம் பிற்பகல் நம்முடைய ஐயா அவர்கள் அதை பற்றி அறிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இப்படி நினைவின் சென்னி பெரை சூழ் அலங்கல் இலங்கு கொன்றை பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறை சூழ் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொழுமின்களே. அதனால் திருக்கோயில் வருகின்ற பொழுது நல்ல தொழுங்கள். திருக்கோயில் வர இயலாத போது வீட்டில் பெரும்பாலான நேரம் நம்முடைய உணவு மற்றவற்றுக்கு போக நேரம் நல்லா நினைத்து கொண்டிருக்கு, பெருமானி பெருமானி பெருமானி. இந்த நினைப்பதில் இதை விட உயர்வா சொன்னதா வேற யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னார். யார்? மணிவாசகர். அது எதுன்னு சொல்ல முடியுமா? நினைப்பதில் இவரை விட வேற அதிகமா சொன்ன மாதிரி படலை அப்படி சொல்லுங்க. அது எந்த இடம்? திருவாசகம் தான். அவர் மாதிரி சொன்னது எனக்கு வேற யாரும் படலை அப்படி சொன்னது. நினைப்பதில் இவரை போல் சொன்னவர் வேறு யாரும் இல்லை, அவர் மணிவாசகர். எங்கே? திருவாசகத்தில். அந்த இடம் எது? உள்ளம் தாழ் உச்சி அளவும் நெஞ்சாய். பெருமானி என்னை உன்னை நினைப்பதற்கு இந்த நெஞ்சு போதா சாமி, இந்த உள்ளங்கால இருந்து உச்சந்தால வரைக்கும் நெஞ்சாயின்னு சாமி, நெஞ்சாயின்னு. உள்ளம் தாழ் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் சாமி, ரெண்டு கண் இருக்கு இது போதுல சாமி, உடம்பெல்லாம் கண்ணாய். உடம்பு பூரா கண்ணா இருக்கணுமா? உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். இப்படி சொன்னவர் மணிவாசன். அப்ப இந்த நெஞ்சு இந்த அளவுக்கு இருந்தா போதாதான். நெஞ்சினுடைய பரப்பளவு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நெஞ்சாக ஆகணுமா? அந்த பாட்டு, வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக்கேட்டு வேட்டு நெஞ்சாய் பள்ளந்தால் உருவனில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்குடலை ஆற்று.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம்.

புண்ணியம் பொலிந்த கைலை மால்வரையில் காஞ்சியில் புனர் இருமடவார் நன்ன இவ்வுலகின் மெய்யுறு போகம் நயக்கும் நாள் நனிதுனி தொலைய அண்ணலே பலகால் தூதினில் ஆட அவ்வருள் கலப்பினால் வாய்ந்த வெண்ணையில் ஆண்ட நாவலூர் நம்பி விரைமலர் சேவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே சைவத்தை தழைக்க செய்வதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் இப்ப இறைவனுடைய தன்மையை பற்றி பலவாறாக நமக்கு இரண்டு மூன்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டேதான் வருகின்றோம். அதிலே மிகவும் நமக்கு பதியை பற்றியும் கண்டோம், அடுத்து பசுவை பற்றியும் கண்டோம், அதனைத் தொடர்ந்து பாசமாகிய மற்ற முப்பொருள்களையும் பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டே வந்தோம். அதோடு தொடர்புடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களை ஒத்து சிந்தித்து வந்தோம். அந்த வகையிலே இன்று திருவருட்பயன் அதிலே 10 அதிகாரங்கள் 1 என்று நாம் பார்த்தோம். அதிலே பதியும் முது நிலையும் உயிரவை நிலையும் அதில் உள்ள பாடல்களை எல்லாம் நாம் இதிலே சிந்தித்தாயிற்று. இப்போது அடுத்தபடியாக இந்த அறியும் நெறி என்பதில் இவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். இறைவன் உணர்த்தினால்தான் உயிர் உணரும், தானா உணராது. இது நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றது. திரு கச்சி மேற்றழி என்னும் தலத்திற்கு நிலையாய் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா நின் நினைய பணித்தாய் சலம் ஒளிந்தேன் சிலையார் மாளிகை சூழ் திரு மேற்றழி உரையும் மலையே உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். முதல் பதிகத்திலேயே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை என்று சொன்னார். நிலையாய் நினைத்தல்னா மறக்காம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இறைவன், அந்த இமைப்பொழுதும் நீங்காம இருக்கிறது. எள்ளளவும் திணையளவும் மறக்க கூடாதுன்னு அப்பர் சுவாமிகளும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. இமைக்கிற பொழுது கூட மறக்க கூடாதுன்னு நமக்கு மணிவாசக பெருமானும் வழிகாட்டியிருக்காங்க. அந்த வகையிலே நிலையாக நினைக்க வேண்டும் அப்படின்னா மறக்காமல் நினைக்க வேண்டும். இன்றைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு ஞான நூல்கள் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் தெரிகின்றன. ஆனால் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்றால் நினையாம் அதாவது மறவாமல் நினைக்க சொல்லியிருக்கு, ஆனா நம்ம நினையாமல் மறத்தல் அதிகமாக இருக்கிறது நம்மிடம். ஆனால் அதை நாம் நினைத்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நமக்கு பெருமானோட திருவருளும் குருவருளும் கூடவே இருப்பதால் நாம் அதை உணர்ந்து நம்முடைய தவறை புரிந்து கொண்டு முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக இறைவனை நாம் கூடுதலாக சிந்தித்துக் கொண்டே இருக்க முடியும். அதிலே ஒரு வழிதான் நமது சைவம் .org மூலமாக நமது பரமனையே பாடும் அடியார்களை கொண்டு மிக அழகாக அந்த 12 திருமுறைகளை அவர்கள் பண்ணோடு பாடச் செய்து, ஏன்னா எத்தனை பேர் இதுல சைவப்பற்று உள்ளவர்கள் அவங்களுக்கு சூழல்னு ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். இவங்களுக்கு விருப்பம் இருக்கும், வீட்டில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உடல் நலிவுற்று இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி. ஒரு இடத்துக்கு போய் ஒரு நிகழ்ச்சி நடக்கனா போய் பாக்குறதுக்கு ஆட்டோக்கு கொடுத்து போய் பாக்குற கூட முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம். இப்படி பல வகையால ஒரு சூழல் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே அனைவரும் பயன்பெறும் வண்ணம் தினந்தோறும் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு, அதுவும் அந்தந்த ஊர் ஓதுவா மூர்த்திகள் பாடுறத கோயிலுக்கு போறவங்க கோயில கேட்பாங்க, மற்றபடி மற்றவங்களால கேட்க முடியாது. ஆனா இது நம்ம வீட்டிலே இருந்து கொண்டு எப்படி பெருமான் நமக்காக வந்து அருள் செய்ய வருகின்றாரோ, நம்மை தேடி வந்து அருள் செய்கின்றாரோ, அது மாதிரி இது எல்லாம் நம்மை வந்து தேடி வந்து கிடைக்கும்படியாக அருமையான இந்த நிகழ்வினை செய்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றம் எதுக்கோ பயன்படுது,
அதை நிச்சயமாக நம் சைவ சமயத்தில் எல்லோரும் தழைத்து மேலோங்கி வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேதம் சம்பந்தப்பட்டது, ஆகமங்கள் சம்பந்தப்பட்டது, அந்தந்த துறை வல்லுநர்களை கொண்டு அதை சொல்ல செய்து நமக்கு, ஏன்னா அது எல்லாராலும் சொல்ல முடியாது, அதனால அதெல்லாம் அவங்கள வச்சு சொல்ல வச்சு, அப்புறம் பண்ணோட பாடுறதுக்கு அவங்க எல்லாம் நல்ல பாரம்பரியமா ஓதுவாமூர்த்திகள்ட்ட பாடி பயிற்சி பெற்றிருப்பாங்க, அதனால அப்படிப்பட்ட ஓதுவாமூர்த்திகளை வைத்து நமக்கு அது அதான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் தான் நமக்கு அந்த வேத ஆகம நெறிகளை எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அதனால அவங்கள வச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்கள ஒரு வகையில சைவம் .org அன்பர்கள் அந்த பொறுப்பாளர்கள் மிக அழகாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். வணங்குதல் இதுவும் ஒரு வழிபாடுதான். ஆக பரமனே பாடுவார் பாடுகின்றாங்க, முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் இந்த நல்ல வேத ஆகம கருத்துக்களை எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சைவ சித்தாந்தத்துல நமக்கு அந்த சிவஞான போதம் என்ற நூலில் இருக்கக்கூடிய சூத்திரங்களே பௌஷ்கர ஆகமத்துல உள்ளதுன்னு நமக்கு ஆகமம்லாம் நம்ம என்னைக்கு படிக்கிறது என்னைக்கு தெளியறது? நம் பொருட்டு கருணையோட சுவாமி மெய்கண்ட தேவ நாயனார் மூலமாக நமக்கு தமிழிலே இப்படி சூத்திரங்களாக தந்து விட்டார். ஆனால் அது எல்லாம் ஆகமத்தில் உள்ள கருத்துக்கள் தானே, அதை எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு யாராவது ஆள் வேண்டும் அல்லவா? அதனால அது போன்ற செய்திகளை எல்லாம் நமக்கு மிக அழகாக ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்படி நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இறைவனை நினைந்துகிட்டே இருக்கலாம். இன்னொன்னு சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும், பரபரப்பான வேலைகள், வீட்டு வேலைகள் அல்லது அவங்க அவங்களோட ஆன்மார்த்த பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சாலும் நேரம் கிடைக்கும் போது தொலைக்காட்சி முன்பெல்லாம் அமராம அமைதியா உட்கார்ந்து இறைவனுடைய நாமத்தை மனதால் கணித்தல் ஒரு 15 நிமிடங்கள், வேற சிந்தனையே இருக்கக்கூடாது. வீட்டுல முன்வாசலையும் பின்வாசலையும் பூட்டிட்டு அந்த யாரும் இந்த காலிங் பெல் அடிச்சு தபால் வர்ற நேரம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம உட்கார கூடாது. அதெல்லாம் அல்லாத அந்த தொந்தரவு இல்லாத நேரத்துல உட்கார்ந்து அல்லது வீட்டுல வேற யாராவது இருந்தா அவங்கள பாத்துக்கிட்ட சொல்லிட்டு அமைதியான முறையிலே இடையறாத இறைவனுடைய நாமத்தை வேற சிந்தனை என்று கணித்தால் 15 நிமிஷத்துல 1000 நாமங்கள் நம்ம எண்ணவே வேண்டாம். 15 நிமிஷத்துல 1000 எண்ணலாம்னா அப்புறம் நம்ம நாங்க புள்ளி வச்சா நீங்க கோலம் போட்டுறணும், நாங்க கோடு போட்டா நீங்க ரோடு போட்டுறணும். அதை எவ்வளவு தூரம் நீங்க எத்தனை 15 நிமிஷமா கூட்டிகிட்டே போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆக அப்படி இறைவனுடைய நாமத்தை நாம் கணித்து கொண்டே இருந்தாலும் நாம் அவரை நினைத்து கொண்டேதான் இருக்கின்றோம், மறக்கவில்லை. அஞ்செழுத்தோதில் நாளும் அறநடிக்கு அன்பதாகும் என்று நமது அப்பர் சுவாமிகள் நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எவ்வளவுக்களோ அஞ்செழுத்து ஓதுகினா இருக்கிறதுலயே ராஜ மந்திரம்ங்கிறது 5 எழுத்து தான். அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல சுவாமிக்கு நம்ம வந்து அவர் மேல அன்பு வச்சிருக்கோங்கிறத வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு செயலாக இருக்கின்றது. ஆக அந்த செயலை நம்ம நல்ல செய்யணும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. 5 எழுத்துங்கிறத 5 பதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சைவ சித்தாந்தம் தான் அந்த எழுத்துக்களுக்குள்ள விவரங்கள் எல்லாம் நல்ல விரித்து நமக்கு தரும். அதனால அப்படி அந்த 5 எழுத்தை நாம் 5 பதமாக நினைந்து கணித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவருடைய நாமமாகவும் இருக்கிறது, அதுவே நமக்கு மூல மந்திரமாகவும் இருக்கிறது. அதை சொல்லி கொண்டே இருந்தால் நமக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அப்படி செய்யறதுனால நம்ம அவரை மறக்காம இருக்கலாம். எப்பப்போ பதிகம் படிக்கலாம், பதிக கருத்தை சிந்திக்கலாம், கேட்கலாம், அடுத்து பதிகத்தை ஓதலாம், அது போல சித்தாந்த கருத்துக்களை கேட்கலாம், சித்தாந்த நூல்களை எடுத்து நாம் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்திக்கலாம், எடுத்து வச்சு கேட்டதெல்லாம் வச்சு சிந்திக்கலாம். தானே படிச்சோம்னா சிலது புரியும், சிலது புரியாது. ஒரு ஆசிரியர்பால் நம்ம பாடம் கேட்டோம்னா நமக்கு அந்த ஐயங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு ஓரளவுக்கு, அது இன்னைக்கு கேட்டு நாளைக்கு தெரியாது, அது நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது. பலகாலம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்க கேட்க கேட்கத்தான் தெளிவு வரும். கேட்கணும், கேட்டதை சிந்திக்கணும், கேட்டதை மறக்கவே கூடாது. நமக்கு திருப்பி திருப்பி திருப்பி நம்ம ஞானிகள் சொல்றது, எதையும் மறக்காதீங்க, இறைவனை மறக்காதீங்க, அஞ்செழுத்த ஓத மறக்காதீங்க, அவரை வழிபட மறக்காதீங்க, ஆலயம் செல்வதற்கு தல யாத்திரை செல்வதற்கு மறக்காதீங்க, தீர்த்த யாத்திரை செய்வதற்கு மறக்காதீங்க, இல்லையா, இந்த ஞான நூல்களை ஓதுவதற்கு மறக்காதீங்க. இதைத்தான் திருப்பி திருப்பி மறக்கவே கூடாதுன்னு நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப மறக்காம நாம எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் நாம் இறைவனோட தான் நம்ம இருப்போம் நிச்சயமாக. மற்ற நம்ம அதாவது அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அறற்றுகின்றார். இந்த 6 செயல்களையும் செய்யணும் இறைவனை நினைச்சு. காமுற்றுங்கிறது அவர் மேல அன்போட நம்ம வழிபாடு செய்யறத, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குது. இதை செஞ்சா நமக்கு ஒரு மேல் கணக்கு சுவாமி எழுதுறாரு. அப்படி இல்லையா,
பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். இப்ப பொழுதை போக்குபவர்கள், பொழுதை புறக்கணிப்பவர்கள், பொழுதை போக்கி புறக்கணிப்பவர்கள். எங்க ஆசிரியர் எங்களுக்கு இப்படி பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய குருவெல்லாம் நான் அந்த நேரத்துல நினைக்கிறேன், எனக்கு அழகான முறையிலே திருமுறைகள் சித்தாந்தத்தை எல்லாம் பயிற்றுவித்த என்னுடைய குருமார்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைந்து கொள்கிறேன். அப்போ நம்ம தவறாக பொழுதை போக்கினால் அதற்கு ஒரு கணக்கு. பொழுதை அப்புறம் பார்த்துக்கலாம், காலையில வந்து மத்தியானம் பூஜை பண்ணிக்கலாம் நினைக்கிறது, மத்தியானம் மாலையில பண்ணிக்கலாம் நினைக்கிறது, மாலையில இரவுல பண்ணிக்கலாம் நினைக்கிறது, இரவு மறுநாள் பண்ணிக்கலாம் நினைக்கிறது, எதை வேணாலும் தள்ளி போடலாம். இறைவன் நாமத்தை ஜபிக்கிறதுக்கும் அவருடைய பூஜையை பண்றதையும் நம்ம ஒத்தி போடவே கூட, வேற ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயத்த விட்டுறலாம் ஒரு நாளைக்கு, அதனால ஒன்னும் நமக்கு ஆயிராது. ஆனா இது விடவே கூடாத விஷயங்கள், அதை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்ப சரியையில நாமம் சொல்றது புகழ் பாடுறது வந்துடும், கிரியையில பூஜை பண்றது வந்துடும், யோகத்துல தியானம் பண்றது வந்துடும், இதையெல்லாம் எக்காரணம் கொண்டு நம்ம விட்டுறவே கூடாது அப்படிங்கறத நம்ம ஒரு உரைப்போட நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்போ புறக்கணிக்க கூடாது, புறக்கணிச்சா ஒரு கணக்கு. அப்புறம் அப்புறம்னு தள்ளி போட்டுட்டே இருந்தேன், திருநாளை போவார் சொல்லிக்கிட்டே இருந்தானா, கரெக்டா ஒரு நாள் போயிட்டார், உள்ள போய் அதே சிதம்பரத்துல சுவாமிகிட்ட கலந்துட்டார். இப்ப நாம வந்து அவரை மாதிரி நினைச்சுக்கிட்டு அறியாமை நாளைக்கு நாளைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அறியாமை, அவருக்கு உரைப்பு இருந்து கரெக்டா அந்த நாள்ல உள்ள போய் சேர்ந்துட்டார் ஒரு நாள்ல. அதனால நாம் அந்த ஒரு உரைப்போடு நம் வழிபாடு இருக்க வேண்டும் என்பதை எக்காலத்திலையும் நம்ம மறக்கவே கூடாது. அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்த செய்யறவங்க பொழுதை போக்கி புறக்கணிக்கிறதே வேலையா வச்சு தினம் பொழுது விடிந்து அடைவதே இதற்காகத்தான். எப்படி எல்லாம் பொழுது போக்கலாம், நீங்க டிவியை போட்டா என்ன சொல்றது, பொழுது போக்குறதுக்கு தான் அது. அப்புறம் அதன் மூலமாவே நம்மை அறியாமல் பொழுதை புறக்க, இது இப்ப எந்திரிக்கலாம் நினைப்போம், இன்னொன்னு பார்க்கலாம் நினைப்போம், இந்த இன்னொன்னு பார்க்கலாம் நினைப்போம், அப்படியே அந்த மாயையில சிக்கி இறைவனை மறந்து போயிருவோம். ஆக எதெல்லாம் மாயைன்னு தெரியுதோ, மாயைன்னு ஒண்ணு நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், முழுக்க மாயையோட வசத்திலே நம்ம இருந்தா முழுக்க முழுக்க நம்ம இறைவனை மறந்தே போயிருவோம். அப்படி இல்லாமல் அந்த மாயை நமக்கு இறைவனால் தரப்பட்டது, அதன் மூலம் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்பதை சிந்திப்பதுதான் சித்தாந்த நூல்களின் நோக்கம். சரி, அந்த வகையிலே அவருடைய திருவடிகளை மறவாது எப்போதும் நினைய வேண்டும். அப்படி நினைந்தால் என்ன நடக்கும், என்னுடைய அறிவு வேட்கை செயல், அதான் இச்சை கிரியை ஞானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல உன்னுடைய அறிவு வேட்கை செயல்கள் அடங்கும்படி செய்து உன்னையே நினைக்கும்படி அருள் செய். இப்ப நம்ம அவரை சிக்குன்னு புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு தனியா ஒரு விருப்பமே இருக்காது, நமக்குன்னு தனியாக ஒரு வேட்கை இருக்காது, நமக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு செயல் இருக்காது. அதாவது ஆணவத்தோட வசப்பட்டு அதோட ரெண்டு சக்தி இருக்கு இல்லையா, ஆவாரக சக்தி அதோ நியாமிகா சக்தின்னு, அந்த ரெண்டு சக்திகளின் மூலமாக நாம எவ்வளவு பிழை செய்யலாம செய்து கொண்டே இருக்கோம் அல்லவா, அது தவிர்க்கப்படும். ஆனால் அதற்கு முறையாக நாம் அவரிடம் அவரை நம்பி அவரை இடையறாது வழிபட்டோம் என்றால் நமக்கு நல்ல ஒரு ஆன்மாவிற்கு ஒரு நல்ல கதி கிடைக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய அறிவு இச்சை செயல்கள்லாம் இறைவன்ட்ட அடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம அவரை மட்டும்தான் நினைக்கிற மாதிரி அவரே நமக்கு அருள் செஞ்சிருவாங்க. என்னனாலும் அவருடைய அருள் இருக்கணும், அவருடைய அருள் இல்லாமலாம் எதுவும் நம்ம கெட்டிக்காரத்தனம் நம்ம சாமர்த்தியத்தினால எதுவுமே நடக்காது. வகுத்தான் வகுத்த வகை, நமக்கு அவர் என்னென்ன நடக்கணும், தினம் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க, நமக்கு எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு எது கிடைக்கணும்னு எழுதி இருக்கிறாரோ அது மட்டும்தான் நமக்கு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்ப ரீசன் சொல்லியிருக்குல்ல, அந்த கணக்குப்படி அவர் நமக்கு தருவார். ஆனால் அவர் தர்றது சில சமயம் நம்ம கேட்டா கூட போய் முடிமன்னு பிடியரிசி கேட்ட மாதிரி தப்பா கேட்டுட்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம நிச்சயமாக நாம் கேட்பதெல்லாம் உடல் சார்ந்ததுதான், ஆனா அவரு அழியாத உயிர் சார்ந்ததை நமக்கு தந்துகிட்டு இருக்காரு. அதனால அதை எக்காரணம் கொண்டு மறக்காம நம்ம அவரை சிக்குன்னு பிடிக்கணும். அப்படின்னா அவரை வணங்குவதற்கும் அவருடைய அருள் வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணாதேன்னு அப்பர் சுவாமிகளும் சொல்றாங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினு மாணிக்க வாசக பெருமானும் சொல்றாங்க. அதனால இவரும் சொல்றாரு, நீ என்ன நான் உன்னையே நிலையா நினைச்சதுனால நீ உன்னை நீ நினைக்கும்படியா என்ன செஞ்சிருக்க, அது உன்னுடைய அருள், அதனால நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றேன், சலம் ஒளிந்தேன் என்று சொல்லுகிறார். அதனால துன்பம் தரக்கூடிய மாயா காரிய பற்றுகள், அதான் அந்த உலக விஷயங்களையே காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் கையில ஒரு நூலை எடுத்து நம்ம சிந்திக்கிறதுக்குள்ள அல்லது அதை ஓதுவதற்கு முன்பாக அல்லது இறைவனை வழிபடுவதற்கு முன்னால எவ்வளவு கவனச்சிதறர், அந்த மாதிரி ஒரு கவனச்சிதறராலதான் நக்கீரதேவ நாயனார் வந்து
அந்த அதாவது அந்த ஒரு பூதத்தால அடைக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது அடைக்கப்பட்டு அது என்ன செய்யுது, 1000 பேர் சேர்ந்தா இந்த மாதிரி பூஜையில தப்பு பண்ணவங்களை எல்லாம் போட்டு அதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் திட்டுனாங்களாம், நேத்தைய வரைக்கும் நாங்க நிம்மதியா இருந்தோம், நீ வந்துட்ட, 1000 பேர் சேர்ந்தா அது சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு. அதுவும் நல்ல பழக்கம் இருந்திருப்பாருங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னதுனால 1000 பேர் சேர்ந்தோன்னு அது குளிக்க போயிருந்தது சாப்பிடறதுக்கு, அந்த கற்கி முகிங்கிற பூதம். அப்படி போன நேரத்துல அவர் முருகப்பெருமானை நினைந்து, இது நம்மளுடைய அறியாமை, நம்ம பூஜையில நம்ம இவ்வளவு தவறிழைத்து விட்டோம் அப்படின்னு நினைந்து திருமுருகாற்றுப்படையை பாட அவர் வந்து இவங்களை எல்லாம் விடுவிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த வழிபாட்டுல கவனம் செதறவே கூடாதுங்கிறது நம்மகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி மனசு ஒன்றி செய்யற வழிபாட்டுக்குத்தான் நமக்கு நல்ல பூரணமான ஒரு பலன் கிடைக்கும். ஆகையால் மாயாகாரிய பற்ற விடுற, அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வீட்டு விஷயத்த 100 விஷயத்த நம்ம நினைக்க கூடாது. பதிகம் படிக்கிறதுக்குள்ள அங்க ஒண்ணும் தலைமாறி போயிடாது, அதை படிச்சு முடிச்சுட்டே நம்ம பாத்துக்கலாம். பூஜை பண்ணம்னால என்ன, வேற ஏதாவது அவசர காரியம் கிடந்தா பண்ணிட்டு பூஜையில உட்காந்துடணும். உட்கார்ந்தாச்சுன்னா பூஜையை முடிக்கிற வரைக்கும் வேற விஷயங்களை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது. இதேதான் தியானத்துக்கும் சரியே கிரிய யோகம் மூணுக்குமே நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மிக அழகாக நமக்கு அந்த மாயா காரிய பற்றெல்லாம் ஒளிந்து விடுகிறது இறையருளால் இல்லையா. அப்புறம் அப்படிங்கிறத சொல்லி அதனால நான் ஒன்ன தவிர நீ மலை போன்றவன், ஒன்னு அருள் மலை இல்லையா, அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே என்று போற்றுகின்றார் நமது மணிவாசக பெருந்தகை. ஆக அப்படிப்பட்ட பெருமானே உன்னை தவிர வேற யாரையும் நம் மனசால கூட நினைக்க மாட்டேன், ஏன்னா மகிழ்ந்து ஏத்துறேன் அப்படின்னா ஏத்துதெல்லாம் வழிபடுதல், நான் ஒன்ன தவிர யாரையும் மகிழ்ந்து வழிபட மாட்டேன். ஒருத்தரை வழிபட்டாலே போதும்னு சித்தியார் நமக்கு தெளிவா சொல்லிட்டு, யாதொரு தெய்வம் கொண்டீர் தெய்வமாகி அங்கு மாதொரு பாகன் தான் வருவார், உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் அவருக்குள்ள இருந்து அருள் செய்யக்கூடியது, ஏன் உங்க குலதெய்வத்துக்குள்ள இருந்து அருள் செய்யக்கூடியது எல்லாமே சிவபெருமான் தான். அதான் மாதொரு பாகன்கிறது சிவபெருமான் தான், மற்ற எல்லாமே பசுக்கள். ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும், அவங்களே பிறந்து இறந்து வேதனைப்பட்டு வினை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்னைக்கு நம்ம பிறப்பை நீக்கிறது, நம்ம வேதனையை நீக்கிறது. அதனால நமக்கு இவர் தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து இவரை வழிபட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு உரைப்பு நம்மிடம் வர வேண்டும் என்பதை ஆதி சைவராகிய அதாவது சிவாச்சாரியாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்க. அவர் வந்து முப்போதும் திருமேனி திண்டுவார் அந்த மரபுல வந்திருக்கார். அதற்கு அடுத்தபடியாக இதை தொடர்ந்து நமக்கு உயிர் விளக்கம் என்பது திருவருட் பயனிலே உள்ள ஒரு அதிகாரம். அதற்கு ஈடாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், திருவாரூர் தலத்து பதிகம், வண்ணாகம் நான் வரைவில் அங்கி கணை அரி பகழி தன்னாகம் உறவாங்கி புறமெரித்த தன்மையனை முன்னாக நினையாத மூர்க்கனேன் ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று சொல்லுகின்றார். இப்போ வலிய பாம்பு அந்த ஆதிசேஷன கயராகவும் அம்பு வந்து திருமால், அம்பின் நுனி வந்து அக்னி, அப்புறம் மேரு மலை, அது வந்து மலைய வில்லா வளைக்கிறது அவ்வளவு ஒரு சாமானியமான விஷயமா, இது ஒண்ணு போதும் சிவ பராக்கிரமத்தை நம்ம புரிஞ்சுக்கிடுறது. அது இந்த பார்க்கடல் நெஞ்ச கண்டத்துல அடக்கியிருக்காரு இல்லையா, யாரா கிட்ட நிக்க முடியாம எல்லாரும் ஓடி போன ஒரு விஷயத்த அவர் எளிதாக இங்கே விழுங்கி இங்கே கண்டத்திலே அடக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடைய இவர் அவர் மிக அழகாக அந்த மலையை வளைத்து முப்புறத்தை சம்ஹாரம் செய்தார். அவரை நான் என்ன செஞ்சிருக்கணும், இது நம் பொருட்டு பாடுற மாதிரியே இருக்கு, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பழுக்கரைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு சொல்றார் இல்லையா, ஒற்றாதே ஆற்றினாள் போக்கினேனே சாராதே சால நாள் போக்கினேன்னு அப்பர் சுவாமின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப காலம் இறைவனை வழிபடாம லௌகீக விஷயங்கள்ல மாயா காரியங்கள்ல அப்படியே உலகியல்லையே நம்ம கவனத்தை பூரா செலுத்தி வாழ்ந்துட்டோம். இப்படி ஒரு நம் ஆன்மாக்காகத்தான் நம்ம பிறந்திருக்கு, அது அந்தக்கு தான் அந்த பிறவி தரப்பட்டிருக்கு, இதை வச்சு ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யணுங்கிறத நம்ம உணராமல் கழித்து விட்டோம். அதுதான் சொல்றாரு, அப்பேற்பட்ட சிவபெருமான முன்னாக நினையாத மூர்கனேன் என்று சொல்லுகிறார். இவரை இதுக்கு முன்பே நினைந்து அவற்றை சென்று நான் வழிபட்டிருக்கணுமே, நான் இவ்வளவு பெரிய மூடனா இருந்துட்டேன், அவரா மூடனா இருக்காரு, அவர் இருந்து வந்தது கைலாயம்,
இங்கேயும் வந்து நமக்கு திருத்தொண்ட தொகையை தந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட 2 வருஷத்துல திருப்பியும் 18வது வயதுல அந்த வயசுலயே கைலாயத்துக்கும் போயிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போயிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுவும் களையா உடலோடு போனாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அப்படிப்பட்ட தன் அதாவது நம்ம பிழைகளை வந்து ஞானிகள் வந்து தன்மேல் ஏற்றி பாடுவார்கள். ஆகையால் அப்படி சொல்கிறார், அந்த மூடனாகிய நான் இந்த உடலை சுமந்து என்ன கதி அடைகிறதுக்காக இறைவனை இப்படி பிரிஞ்சு காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. எதுக்காக இந்த உடம்ப சுமந்துட்டு அலையறேன், அதாவது அந்த உயிர் வந்து இந்த உடலை சுமந்துட்டு இருக்கு, அதனால எதுக்கு இந்த உடம்ப சுமந்துட்டு அலையறேன்னு தெரியலையே என்று மிகவும் வருந்தி பாடுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல திருமூல தேவநாயனார் சொல்வாரு, இந்த முப்புறத்தை எரிச்சது வந்து மும்மலங்கள சம்ஹாரம் பண்றது, முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே என்று சொல்லுவார். ஆகையால் நம்முடைய மும்மலங்களையும் நீக்குவதை இறைவன் தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு நம்மை கடைத்தேற்றுகிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பெருமானை நன்றி வரவாமல் வழிபட வேண்டும். என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வு உண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. ஆகையால் நாம் அவரை மறவாது வழிபட வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக இந்த பாடலின் மூலம் நமக்கு உயிர் எப்படி விளக்கம் பெறுகின்றது என்பதன் பொருட்டு நமக்கு அதிலே உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக என்னது எழிலும் நிறையும் கவர்வான் புன்னை மலரும் புறவில் திகழும் தன்னை முன்னம் நினைக்க தருவான் உண்ணப்படுவான் ஒற்றியூரே அப்படின்னு. முதல்ல நான் நினைக்கும்படியாக தன்னை தருகின்றார், அதுக்கப்புறம் என்னால் நினைக்கப்படுபவன் இல்ல என்ன நினைக்க வைக்கிறாரு, அப்புறம் நான் நினைக்கப்படுபவனாக இருக்கின்றார், அடுத்து என்னுடைய அழகையும் என்னுடைய புலன் ஒடுக்கத்தையும் தன் வசமாக செய்பவர். அதாவது என்னோட மனசு கண்ட மனைக்கு இப்ப அலைஞ்சுகிட்டு இருக்கு, அதெல்லாம் தன் வசமா ஆக்கிடுறாரு. அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கின்றார் என்றால் திரு ஒட்டியூர் என்னும் தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால், தன்னை முன்னம் நினைக்க தருவான் தான் திருவருட் பயன்லையும் வரும், தானே தரும் அவனை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தானா தரார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை அப்படின்னு சொல்றாரு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனா இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இதுதான் அதான் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான், சொற்கள் தான் வேறையா இருக்கும். அவங்க அனுபவம் அந்த கருத்தெல்லாம் நமக்கு கொஞ்சம் அந்த பாடல்கள்ல சொற்கள் வேறையா இருக்குமே தவிர தலங்கள் வேற தளத்துல சொல்லிப்பாங்க. எல்லா தளத்திலயும் இருக்கிறது ஒரே எம்பிரான் தான், திருநாமன் தான் வேறையா இருக்கும். ஊருக்கு ஒரு திருநாமம் இருக்க மாதிரி சுவாமிக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு திருநாமம் இருக்க தவிர ஒரே பரமசிவன் தான், ஒரே பரமேஸ்வரன் தான். அதனால நாம அவரை எப்போதும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்ம தானே நம்மிடையே வந்து நம்மை ஆட்கொண்டு தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான்னு சொன்ன மாதிரி இவர் சொல்றார். அதாவது தன்னை முன்னம் நினைக்க தர, அவர் தான் என்ன நினைக்கவே வைக்கிறார். நமக்கு தான் மறக்கிறது தானே வேலை, அப்ப நம்மளை மறக்க விடாம நினைக்க வைக்கிறது இறைவனுடைய பணியாக இருக்கிறது. அவரை நினைய வைத்து, அவர் நாமத்தை கணிக்க வைத்து, அவரை வழிபட வைத்து, அவர் புகழை பாட வைத்து, நம்முடைய அழுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா நமக்கு வீட்டை சுத்தப்படுத்த தெரியுது, பாத்திரத்தை சுத்தப்படுத்த தெரியுது, துணிமணிகளை சுத்தப்படுத்த தெரியுது, ஆனா நம் ஆன்மாவை எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்று தெரியாம பல காலம் வீணாக்கிட்டோம். ஆனா அதை மிக அழகாக இறைவன் நம்மோடு கலப்பினால் ஒன்றாக இருந்து பொருள் தன்மையால் நம்மிலிருந்து வேறாக இருந்து இதையெல்லாம் உணர்த்தி இதை செய்யன்னு சொல்லிட்டு போனாலும் நம்ம செய்ய மாட்டோம், திருப்பியும் சோம்பிட்டு இருப்போம். அதனால் உடனாக இருந்து நம்மை அப்படியே தூண்டி தூண்டி செய்ய வைத்துக் கொண்டு இருக்கின்ற தூண்றது சுவாமியுடைய தலையாய பணி. நீ செஞ்சிரு செஞ்சிரு செஞ்சிரு, ஏன்னா நம்ம மனசுக்கு வேலை எதையும் புறக்கணிக்கிற வேலை தான், அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா அது அலையக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதுனால. அடுத்து அவருடைய பதிகத்திலே மற்றும் ஒரு அருமையான பாடல், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பறிந்தானை பகலும் கங்குலுமாய் நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலைதன்னை ஆரூரானை மறக்கலும் ஆமே என்று திருவாரூர் தலத்து பாடல். அதுல என்ன சொல்றாரு, கார்காலத்துல மலை மேல பொழியக்கூடிய அந்த மேகம், அந்த மேகம் தான் மழையா பொழியுது,
அத மாதிரி அது கார்காலந்தான மழை வருகிறது. அது போல பக்குவமடைந்த உயிர்களுக்கு தன்னுடைய அருளை பொழிகின்றார். அப்ப யார் அவர் அருளை பெற முடியும் என்றால் பக்குவ ஆன்மாக்கள். அப்ப என்ன பக்குவ ஆன்மாக்கள்? நான் இந்த குலத்துல பிறந்துட்டேன், நான் இந்த பரம்பரையில பிறந்துட்டேன், என்னோட வசதி இது, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இதெல்லாம் தகுதி கிடையாது, பக்குவம் கிடையாது. அந்த ஆன்மாக்குன்னு அவர் ஒரு பக்குவம் வச்சிருக்காரு. அந்த ஆன்மா பக்குவமா இருந்தா அவரு உடனே அவர் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த அருளை கொடுப்பார். அதுல எள்ளளவும் ஐயமே கிடையாது. அப்ப அவர் அருளை பெறுவதற்கு பாத்திரமாக நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமுறைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அது எப்படிங்கிறதான் சித்தாந்தம் நமக்கு தெளிவுறுத்துகின்றது. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? எல்லா கலை நூல்களின் பொருள், இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே கலைஞானம். இதுகாரம் உலகியல் பொருள்ல படிக்கிறதெல்லாம் வந்து கலைஞானம் கிடையாது. இது இறைவனை பற்றி நமக்கு உணர்த்துகின்ற ஓமை இல்லா கலைஞானம் என்று சொல்கிறார் அல்லவா, உணர்வறிய மெய்ஞானம் என்று செக்கிலார் பெருமான். அது போல இந்த கற்ற நூல்களின் கலை, அந்த கலை நூல்களின் பொருளாக விளங்குபவர் கற்ற நூல் கருத்தும் நீ என்று மிக அழகாக திருமுறையை நமக்கு பறைசாற்றுகின்றது. அத்து விதமாய் நம்மோடு கலந்து அவரை கலந்து இருக்கின்ற அவரை உணர்கின்ற உயிர்கள்ட்ட அவர் அன்பு செய்கிறார். கலைக்கெல்லாம் பொருளாய் முடிஞ்சது உடன்.

0: பதில் சுவாமி வந்து நம்ம அன்போட இருக்கோங்கிறத தெரிந்து நமக்கு அவர் அன்பு செய்து அவர் நம்ம அன்பு செய்யறோம், அவர் அருள் செய்வார். அது வந்து பேரருள், சாமானியமான அருளாகவும் இருக்காது. அடுத்த பகலும் இரவுமா நிற்கிறார், ஓசையை கேட்கின்ற செவி, சுவையை உணர்கின்ற நாவு, அப்புறம் உருவத்தை காண்கின்ற கண், ஒலிக்கின்ற கடல், அப்புறம் மலை, இப்படி எல்லாமாகவும் இருக்கின்ற இறைவனை நான் மறக்கலாகுமா. அத்துவிதமா எல்லாத்தையும் இறைவன் கலந்திருக்கார். அப்ப எப்படி மறக்கலாம் இல்லையா? தாய்மான சுவாமி என்ன செய்யறாரு, பூவை பாக்குறாரு, பூவுல சுவாமி இருக்காரு. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, உன்னை பறிச்சு எப்படிப்பா நான் உன் மேல போடுவேன். சரி, இந்த கையில நீ இருக்க, இந்த கையில நீ இருக்க, நான் இப்படி எப்படி வைக்கிறது? அப்ப நான் ஒரு கையால வணக்கம் சொல்றேன்னு வச்சா அப்ப அது அற வணக்கமா தானே ஆகும் அப்படின்னு பாக்குறாரு. பொழுதெல்லாம் சிவமா பாக்குறாங்க நம்ம சேரமான் பெருமாள் நாயனாரும் காரைக்கால் அம்மையார். அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில இறைவனை உணர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை நாம் நல்ல, நீங்க இப்போ மார்கழி மாசம் திருவம்பாவை சிந்தனை ஆண்டுதோறும் நடக்குது, அதுல அழகா அந்த இடி, அந்த மின்னல், அந்த மேகம், அந்த மழை எல்லாமாகவும் சுவாமி அம்பாள் அந்த அருள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் அதுல உணர்த்தப்பட்டிருக்கும். அந்த விஷயங்களையும் நீங்க அசை போட்டு நினைந்து கொள்ளலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த வெள்ளம் அந்த பரமானந்த பழங்கடலாகிய அந்த வெள்ளம் ஆயிடைவான அப்படிப்பட்ட அதற்கு இடையிலே வானப்பேரியாற்று அகவையும் வானம் என்கின்ற உயர்ந்த பேராறாக உயர்ந்த பேராறாக அது பெரிய பேராறாக பெரிய ஆறாக வானப்பேரு பெரிய ஆறாக பெருகி வானப்பேரு யாற்று அகவையும் வெள்ளாயால் எங்கும் பறந்து கிடந்த அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வெள்ளத்தை ஒரு வாய்க்கால் வழியாக வந்து திருப்பி காவிரி வழியாக வாய்க்கால் வழியாக திருப்பி அதை சிறிய கண்ணாறாக மாற்றி அதை வந்தாத்தான் வயல்ல வாய்ந்து விளைவு கொள்ள முடியும். அப்படியே வெள்ளத்தை வயல்ல வாய்ச்சினா என்ன ஆகும்? சொல்றாரு, ஆயிடவான பேரி ஆற்றகவையும் பெரிய ஆறாக வந்தது அந்த வெள்ளம். அகவையும் பாய்ந்து எழுந்து அப்படி அந்த வெள்ளமானது ஆறாக வந்து பாய்ந்தது, உள்ளத்திலே வாய்ந்தது, எழுந்து இன்பப் பெருஞ்சுழி ஒழித்து இன்பமாகிய சுழியை குளித்து. வெள்ளம் வரும்போது சுழி சுழல் இருக்கும் அல்லவா, அந்த சுழியை சொல்றாரு, அது இன்ப சுழிங்கிறார். இன்பமாகிய சுழியை சுழித்து சுழித்து பெருஞ்சுழி கொளித்து சுழித்து கொளித்து சுழித்து என் பந்தமா கரை உருது அழைத்து இடித்து அப்படி ஆறானது வந்தது. அந்த ஆறு கரை நிரம்பும்படியாக கரை வழியும்படியாக தண்ணீர் வந்தது. கரை வழியும்படியாக உள்ள நிறையும்படியாக திருவுருள் உருகியது, உள்ள நிறையும்படியாக திருவுருள் உரியது. கரை நிரம்பும்படியாக கரை வழியும்படியாக வந்தா அதனால அந்த கரை உடைக்கும். அதற்கு மேல கரையில் இருக்கின்ற மரங்களும் சாயும், மரங்களும் சாயும். அது போல திருவுருள் நிரம்பி விட்டபடியினாலே என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கு பந்தமாகிய கரையை இடித்து தள்ளியது. பந்தமாகிய கரையை எவ்வளவு பந்தம் வச்சிருந்தேன், சொந்த பந்தம்னு எவ்வளவு பெரிய அளவே இல்லை. ஒவ்வொரு பிறவியில வந்த சொந்தம் அது போன போக்கு தெரியல, போன பிறவி சொந்தம் என்னாச்சு தெரியல. இப்படி இந்த பந்தங்கள் இருக்குது பாரு, ஒவ்வொன்றிலையும் பந்தம், பொருளிலே பந்தம், உடலிலே பந்தம், மனைவி மக்களிலே பந்தம், சுற்றத்தாரிலே பந்தம், பூமியிலே பந்தம், வீட்டிலே பந்தம், ஒவ்வொரு ஊர்லயும் பந்தம் வச்சிருக்கிறோம் அல்லவா. அந்த பந்தமாகிய கரையை இடித்து தள்ளி பந்தமாகிய கரை உருது அழைத்து இடித்து தள்ளியது. அதற்கு மேலே எத்தனை எத்தனை எத்தனை எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்களாக அந்த ஒவ்வொரு ஜென்மங்களிலேயும் செய்த வினைகள், ஒவ்வொரு ஜென்மங்களிலேயும் செய்த வினைகள், ஊழூல் நங்கள் ஓங்கி, ஊழூல் ஓங்கிய நங்கள், ஊழ் ஊழ் என்றால் பரவி, ஊழ் என்றால் பரவி, ஒவ்வொரு பரவியிலும் செய்த வினைகள், ஒவ்வொரு பரவியிலையும் செய்த வினைகள். இப்போ இப்போ இந்த பிறவி எடுத்துருக்கிறவன் இப்போ இந்த பிறவியிலே செய்து கொண்டு இருக்கிற வினையை செய்து கொண்டு இருக்கிறோம். வினை என்றால் நல்வினை தீவினை ரெண்டு, மனம் வாக்கு காயங்களாலே செய்கின்றோமா வினையை. இந்த வினையை ஒவ்வொரு பிறவியிலையும் செய்திருக்கிறோம். இப்போ இவ்வளவு சாஸ்திரங்களை கேட்டு இவ்வளவு தெய்வங்களை பணிந்து இவ்வளவு பெரியோர்கள் இருக்கின்ற தேசத்திலே பிறந்து இவ்வளவு நூல்களை எல்லாம் கேட்டு நல்லவர்களை எல்லாம் கண்டு அதற்கு மேலே இந்திய காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் இல்லாதப்போ எவ்வளவு செஞ்சிருக்கோம், இந்த வாசனை இல்லாத ஜென்மங்கள் எவ்வளவு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட வாசனை திருநூறு பூசண வாசனை பக்திங்கிறது பாவ புண்ணியங்கிறது தெரியாத ஜென்மமா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த ஒவ்வொரு ஜென்மங்களும் செய்தவனே கொஞ்சம் ஒண்ணுமே தெரியலன்னா இப்ப நமக்கு தெரிய வந்தா இது பாவம், இந்த உயிரை கொல்லப்படாது, இவனை திட்டப்படாது, இவனை மோசம் பண்ணப்படாது, இவனை வையப்படாது, இந்த மாதிரி தீய காரியங்கள் எதுவும் செய்யப்படாதுன்னு இப்ப நமக்கு பயம் வருது. செய்தா ஆண்டவன் தண்டிப்பான் அப்படின்னு பயவர். இந்த சாஸ்திர வாசனை இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவான், பாவத்தையே செய்யும். அது மாதிரி நாம எத்தனை ஊடி பரவில செய்திருப்போம், ஊழ் ஊழ் ஓங்கிய ஊழ் ஒவ்வொரு பரவியில் ஓங்கிய நங்கள் இருவினை, ஒவ்வொரு பரவில செய்த இருவினை. அந்த இருவினை அளவில்லாதவன், அது பெரிய மரவாக தளைத்து களைத்து பூத்து காய்த்து அந்த வினை வினை ஊழூர் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம். அந்த மாமரத்தை இடித்து தள்ளியது இந்த வெள்ளம் போய் வேற பறிச்சு இடித்து தள்ளியது. இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து ஆற்றங்கரையின் மரமும் அரசரியை வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே என்பது அவைபாட்டு. அது போல இந்த ஒவ்வொரு பிறவியிலேயும் செய்த வினைகளை இந்த திருவருளாகிய வெள்ளம் இடித்து தள்ளியது. அந்த வினைய மாமரம் என்று பெரிய மரம், மாமரம் என்றால் பெரிய மரம் என்பொருள். மாமரம் என்பது ஒரு மரத்துக்கு பெயரு. சூரன் கூட கடைசியா என்னமா நின்ன செய்ய செய்ய செய்ய என்ன ஆகும், திருவுருள் அதிகமாகும், வெள்ளம் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த இந்த வெள்ளம் பெருகி கொண்டே இருக்கும். மீட்கொள மேன்மேல் மேன்மேல் வகுடுதல் நோக்கி இந்த வெள்ளமானது அதிகம் ஆக ஆக திருவுருள் அதிகம் ஆக ஆக என்னமா இருக்கும்? அந்த திருவுருள் பெற்ற ஞானிக்கு என்னமா இருக்கும்? மகிழ்ச்சி சொல்லி முடியும். பணக்காரனுக்கு பணம் ஜேர ஜேர ஜேர ஜேர ஜேர என்னமா இருக்கு? இந்த பக்கம் 5 லட்சம் வந்துச்சு, அந்த பக்கம் 10 லட்சம் வந்துச்சு, இந்த பக்கம் 20 லட்சம், இந்த பக்கம் 30 லட்சம் வந்துச்சு, இப்படி ஜேர ஜேர அவனுக்கு என்னமா இருக்கு? சொல்லி முடியாது, ஒருத்தரையும் சொல்லவும் மாட்டேன். எப்படி இருக்கு மகிழ்ச்சி? அது போல திருவுருளை பெற்ற ஞானிகளுக்கு அவர்கள் பேரானந்தத்தை சொல்லி முடியாது, அவர்களாலையும் சொல்ல முடியாது, அவர்களாலையும் சொல்ல முடியும். இது நல்ல இடம். பேரானந்தத்தை பெற்ற ஞானிகள், திருவுருளாகிய பேரானந்தத்தை பெற்ற பரம ஞானிகள் அவர்கள் சொல்ல முடியாமல் இருப்பார். அந்த மகிழ்ச்சியினாலே மகிழ்ச்சியினாலே சொல்ல முடியாமல் இருப்பார். மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மணற்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி என்பாரு பெரிய புராணத்திலே அப்பர் சுவாமி. அது மாதிரி அந்த திருவுருளாகி வெள்ளம் அதிகம் நிரம்ப நிரம்ப பாதுகாக்க வேண்டியது, கரை போட வேண்டியது எல்லாம் பண்ணிட்டவா, அதனாலே திருவுருள் அதிகமாக பெறுகுது, வெள்ளம் அதிகமாக பெறுகுது. திறந்தோறும் அதனாலே அதில் பூசிக்கிறோமா, பூசிப்பதனால வெள்ளம் அதிகமாகும், திருவுருள் அதிகமாகும். அதனால தினந்தோறும் பூசிக்கணும், தினந்தோறும் பூசிக்கணும். மற்ற சாமிகள் என்னைக்கும் ஒரு நாளைக்கு பூசை போட்டா போதும், ஏதோ ஒரு தலைமுறையில பூசை போட்டா கூட போதும். தச்சாமிக்கு என்ன தினந்தோறும் பூசை பண்ணணும், அதுதான் பெரிய சிக்கல். அதனாலதான் பல பேர் கட்சியில சேர்றது இல்லை. இந்த சாமிக்கு என்ன பண்ணணும்னா தினந்தோறும் பூசணும். செவ்வ பூசைன்னா ஒரு நாள் கூட விடப்படாது. கண் பொருந்து போதத்தும் கைவிட நான் கடவேணும் என்றார் போல தினந்தோறும் செய்துட்டு தான் சாப்பிடும், பூசை பண்ணிட்டு தான் சாப்பிடும். இப்படி பூசிக்க பூசிக்க பூசிக்க பூசிக்க பூசிக்க திருவுருள் அதிகமாகும், அதிகமாகும். இந்த வெள்ளமும் அதிகமாகதான், வெள்ளம் அதிகமாகுது போல திருவுருள் அதிகமாகியது மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி ஐயாலே வேட்டூரான நிரம்பி விட்டது 120 அடி. அதை பார்த்தா உழவனுக்கு என்னமா இருக்கு மகிழ்ச்சி? இந்த 1 வருஷத்துக்கு கவலையே, வாழை நல்லா வரும், நெல்லு நல்லா வரும், கரும்பு வரும், மஞ்சள் வரும், எல்லாம் விளையும், தண்ணி கவலை. முதல்ல தண்ணி கவலை இல்லாம இருந்தா தானே விவசாயி? வேட்டூர்ல 10 அடி தண்ணி இருந்துச்சுன்னு வச்சு என்ன ஆவா? அது இப்படி திருவருளாகிய வெள்ள உள்ளத்திலே நிரம்பி விட்டதை பார்த்த பரமஞானி ஆகிய மாணிக்க வாசகர் மகிழ்ந்து போகிறார். பெருந்துறையை சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து பெருந்துறையை சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை அவனுடைய கருணையாக அவன் நம்மை தேடி வந்து இவ்வளவு பேரர்களை செய்தானே, எப்படி இருந்திருக்குங்கிற மாணிக்க வாசகருக்கு அந்த மகிழ்ச்சி சொல்லி முடியுமா? பெருந்துறையை சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இருகண்ணீர் மலைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து வரும் சிவபோக குழுந்தரில் வாய்மெடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கிருத்தி பாதவூர் அடிகள் அடிகளைகள் போற்று பெறாரம் பெருவள்ளத்திலே போலி சிவவேறு தான் வேறு என்கிற நிலை இல்லாமல் ஆனந்த வடிவமாக இருக்கிறார் மாணிக்கவாசகர். ஆனந்த வடிவமாக இப்படி திருவருள் பெருக பெருக பெருக பெருக அந்த திருவருளை பார்த்து பார்த்து பார்த்து பூரித்து போகிறார், பூரித்து போகிறார். மகிழ்ச்சி மகிழ்தலை நோக்கி மீட்போல மேன்மேல் மகிழ்தலை நோக்கி அரிச்சரை வயலும் அன்பு வித்துட்டு இப்படி வெள்ள நிரம்பி விட்டால் விவசாயி என்ன சும்மாவா இருப்பான்? உள தொடங்கி விடுவான், உள தொடங்கி விடுவான். அதனால உழவு தொழிலே ஆரம்பித்து விட்டார். அப்படி அந்த உழவு தொழிலை ஆரம்பிக்கிறது அந்த உழவைத்தான் அரிச்சனைங்கிறார். உழவுதான் அரிச்சன், அரிச்சனை வயலும் அந்த உழவு அந்த வயல அரிச்சனைங்கிறார். பூசை அரிச்சனை இருக்கு, அரிச்சனைங்கிறது பூசை, அரிச்சனை என்றாலும் பூசை என்றாலும் ஒன்று. அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்களாதி கற்பூர சிவலோகத்தை கலப்பதை திருநங்கண்டோம் என்பது சிவ தருமோத்தரம். எண்ணிலாகமை எம்பி இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலானவை அரிச்சனை புரியாதால் பெண்ணில் நல்லவளாயின பிறந்து வக்குழுந்து என்பது பெரிய புராணம். அதனால அரிச்சனை என்றாலும் பூசை, இது பூசை என்றாலும் உண்டு. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேலுமே சுற்றமுள் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார் என்பது பெரிய புராணம். ஆகையினாலே அரிச்சனையாகிய வயல், அரிச்சனையாகிய வயல், பூசையாகிய அந்த வயல், அரிச்சனை வயல்னு வேற, அரிச்சனை வயல் செய்கின்ற பூசைக்கு வயல்னு வேற, அரிச்சனை வயலுள் அது என்ன விதைய விதைக்கிறது என்றால் அன்பாகிய விதைய விதைத்து அரிச்சனை வயலுள் அன்பு வித்துட்டு, அன்பு வித்துன்னா நல்ல பழுது இல்லாத சுத்தமான தூய்மைப்படுத்திய நல்ல விதைய உண்ணாநம்பர் விதையே விதைத்து காராறு ஆணவக்கு அட்டை களைந்து அற கண்ட அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேன்மேல் பாராதி அறியாத போரமாவத்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராகு மட்டுமா மாயவன் பறவை அணுகாதவண்ணம் நேராக நின்று விடை போகம் புசித்து உயிர்ந்த நின்னன்பு கூட்டமீது நினைவின் படிக்கினை முன்னின்று காப்பதே நின்னொரு பாரம் என்றும் ஆறாறு அறியாத சூதார வெளியில் வெளியாகின்றதுரிய வயமே அண்டபகிர் இண்டமா அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான வரமே என்பது தாய்மார சுவாமி பாட்டு. ஆகையினாலே இப்படி அருச்சனையாகிய வயலிலே அன்பாகிய வரையுவது உள்ளமாகிய குலத்தினை பத்தி தில்லு ஞானு துருத்து சிரத்தை நீர் வாக்கி கள்ளவான்புரி களைகள் கட்டு ஆனந்தம் விளைத்து கொள்ளை கூறும் மாணிக்க வாசகம் கடல் குறிப்பான் என்பது மாணிக்க வாசகம் தோத்திரம் பெரூர் புராணத்தினர் விளங்குதா. மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி அந்த உழவரும் பாடுறாரு. இந்த உழவராரு இப்ப பாடுற உழவர் திருநாவர் மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மையான் களையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையும் நிற்பதாகி சிவகதி விளையும் அந்த கருத்தை சொல்றாரு மாணிக்கவாசகர். அருச்சனை வயலூர் அன்பு வித்து விட்டு வெள்ளம் நிறைய இருந்தா தண்ணீர் கிணத்துல நிறைய இருந்தா சும்மா இருப்பான் விவசாயி என்ன மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா. அருச்சனை வயல்ல அன்பு வித்து விட்டு அன்பு ஆகிய வரையுது அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த தொண்டர்களுக்கு உழவர்னு அந்த உழவன் நெல்லாகிய பொருளை எடுக்கிறார். இந்த உழவன் அரு தொண்டர்களாகிய உழவர்கள் திருவருளாகிய பொருளை எடுத்துக் கொள்கிறார். அவன் நெல்லை எடுக்கிறான், இவன் திருவருளை எடுக்கிறான். இவன் உழவன், அவன் உழவன். இவன் களை எடுக்கிறான், அவனும் களை எடுக்கிறான். அவன் களை எடுக்கிறான், இவன் களை எடுக்கிறான். உள்ள இருக்கிற தீய குணங்களாகிய களையை எடுக்கிறான். புரியுதா? அதனால தொண்ட உழவர் ஆரத்தந்த அதனால தொண்டர்களாகிய உழவர்கள் மகிழ்ச்சி மிகுதியா மிகுதி அடையும்படியாக மனம் நிறையும்படியாக ஆரத்தந்த மனமாற வாயாரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வார தலையார கூப்பிட்டு சொல்றாருல்லவா? அதனால தொண்ட உழவர் ஆரத்தந்த தொண்டர்களாகிய உழவர்களுக்கு இப்படி பேரின்பத்தை நிறைய ஆரன்ன நிறைய தந்த ஆரன்ன நிறைய தந்த தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்ட தரும்பரன் மேகன் வாழ். இப்படி தொண்டர்களாகிய உழவருடைய உள்ளம் மகிழ்ச்சியில் நிரம்பும்படியாக இப்படி பேரின்பத்தை தந்தவனாகிய பரமேஸ்வரனாகிய மேகம் வாழ்க. மேகம் வாழ் சிவருமான என்னமா உருவகப்படுத்தினாரு? மேகமாக சொல்லு சிவருமான். மேகம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன ஆற்றும் கொள்ளு உலகு என்பது திருக்குறள். அதனாலே மேகமானது கைமாறு இல்லாமல் கைமாறுங்கிற நம்மளை எதிர்பார்க்காமல் நமக்கு என்ன செய்வான் மழை பெய்தா நாலாப்பேட்டக்காரன் நினைச்சு பெய்யுதா? அது போல பரமேஸ்வரனும் கருணையை பொழிகிறான். எந்த உபகாரமும் எந்த பிரயோசனமும் நம்மிடத்துல எதிர்பாராது. தந்தது ஒன்றென்னை கொண்டது என்றென்னை சங்கரா அருகுலோ சதுரர் அந்தமன்றில் ஆனந்தம் பெற்றேன் உன்னிடத்துல இருந்து அந்தமன்றில் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது உண்டு என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருவான் திருப்பெருந்துறையுரை சிவனே என்றையே ஈசா என் உடலினம் கொண்டா யார் இதற்கு இளநூர் கைமாறு. கடவுளுக்கு செய்யற உபகாரம் ஒன்றுமில்லை, மாரிக்கு செய்யற உபகாரம் ஒன்றுமில்லை, சூரியனுக்கு செய்யற உபகாரம் ஒன்றுமில்லை. அவர் செய்யற உபகாரம் நமக்கு அளவில்லாதது, அவர் செய்யற உபகாரம் அளவில்லாது. ஆகையினாலே இப்படி கைமாறு கருதாமல் பிரதிபகாரத்தை எதிர்பாராது செய்கின்றபடியினாலே அவனை மேகம்னு சொன்னார், மேகம் என்று சொன்னார். அதனால மேகம் பொழியாவிட்டால் பயிர் வாழாது, சிவபெருமான அருள் பெய்யாவிட்டால் உயிர் வாழாது. அதற்காகத்தான் அவனை மேகம்னு சொன்னார். பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலிற்றோன்றி திருவாரூருங்கிற வரையிலேறி திருத்தகுமனொழி திசை திசை விரிய ஐம்புலப்பந்தனை வாழறவு எரிய வெந்துயர் கோடை மாத்தலை கறப்ப நீடொழிலொன்றி வானொலி மிளிர எந்தம்பரவீர் கோபம் விதித்து முரசறிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்புற எஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னரும் உண்டுளி உள்ள செஞ்சுடர் உள்ளம் திசை திசை விட்ட வரையுற கேதக்குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து உருபை தேர்ணே நீர் நசை தரவரு நெடுங்கண் மான்கரன் தவப்பெருவாயிடை பருகித்தளர்வுடும் அவப்பெருந்தாவ நீங்கார் சிந்தன ஆயிடைவான பெரியாற்றகவயன் பாய்ந்தெழுந்திருந்த பெருஞ்சுழி ஒழித்து சுழித்தம் பத்தமா கரைபுருது அலைத்தெடுத்து அலைத்து இடித்து ஊழ் ஊழ் ஒட்டிய நங்கள் இருவனை மாமரம் வேறுபுரித்து எழுந்து உருவாருளீர் ஒட்டாறு வரை சந்தின் வாஞ்சிரை கட்டிமட்டவள் பெருமலர் குளவாய் கோலி நிறையில் மாப்புகை கரைசியல் வெண்டுடை குளத்தின் மீக்குள மேல் மேல் மகளிர் நோக்கி அரிச்சன வயலுன் அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் அறத்தந்த அண்டத்தரும்பரன் மேகன்பாள் என்பது வரையிலும் ஒரு உருவம். இப்படி பரமேஸ்வருடைய எல்லையில்லாத அவன் செய்த அருளை இப்படி உருவகப்படுத்தி அவன் மேகமாக விளங்குகிறான். கடவுளை ஊமை சொல்றதுன்னா மேகம்தான் சொல்லு. எதிர்பாராது பிரதி உபகாரத்தை நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பாராது பெய்து உலகத்தை எப்படி வாழ வைக்கிறதோ அது போல இது அருள் மேகம்னு. இந்த மேகத்துக்கு அருண்மேகம் என்று கச்சியை பெற வாழ்த்தினாரு சம்பந்த சரணாலயர் கந்தபுரான சுருக்கம்பாடிய கங்கமலர். போதம் ஒரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகுவன் புனலருந்தி வையம் முய்ய வெய்யதுயர் பரவியனு வெம்மதியன தாதகுள்பும் குளிர்காஞ்சு குவட்டிலேறி சலதிய அமுதீன நிகர்சன் தமிழதான காதன் மலை பொழிந்த அருக்கொண்டலான கச்சிய பண்பாதவளும் உச்சி வைப்பான் என்று பாடுகிறார். ஆகையினாலே இப்படி திருவருளாகிய மேகம் சௌர்வான் திருவருளாகிய மேகம் அண்டத்து அருச்சன வயலுள் அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் தந்த தொண்டர்களாகிய உழவருடைய உள்ளா அப்படி மகிழ்ச்சி நிரம்பும்படியாக தந்த அண்டத்து அரும்பரன் அண்டத்து அரும்பரன்னா எல்லாவற்றையும் கடந்து விளங்குகின்றவனாயிருக்கின்றவன் உயர்ந்தவனாயிருக்கின்றவன் அண்டத்து அரும்பரன் மேகம் எங்க இருக்குது அண்டத்துல தானே இருக்குது அண்டத்து அரும்பரன் மேகன் வாழ் அப்படிப்பட்ட கடவுள் என்ன சொல்றது வாழ்கள் சொல்றதோட வேற ஒண்ணும் தெரியாது வாழ் என்ன செய்யறது இவ்வளவு உபகாரம் பண்ண கடவுளுக்கு என்ன சொல்றது ஒண்ணும் வாழ்கள் வாழ்த்து அண்டத்தருமரன் மேகன் வாழ் என்று இதுவரையிலும் ஒரு 66 to 95 66 to 96 ஒரு 30 வரி இப்படி ஒரு உருவகப்படுத்தி நமக்கு அறிவிக்கிறார் மாணிக்கவாச சுவாமி. அதற்கு மேல அற்புதமான வாக்கியங்களிலே வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறார். அற்புதமான வாக்கியம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: திருச்சிற்றம்பலம் சத்தினி பாதம் இருட்டரை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து இருட்டரை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனே மனம் புரிந்தாளே தீங்குலனான திசையது சிந்திக்கில் ஆம்புலனாய அறிவார்க்கு அமுதாய் நிற்கும் அறிவார்க்கு அமுதமாக

பிரபன் குவி மூலை கோமளவல்லி சிறப்பொடு பூசனை செய்ய நின்றார் கே குறப்பன் குவி மூலை கோமளவல்லி சிறப்பொடு பூ

அருசமய பழக்கம். ஆயத்துள் நின்ற அருசமயங்கள்.

அருசமயம் கண்டவர் கண்டில அருசமய பொருளும் அவனவன் அவனலன் அருசமயமும் கண்டவர் கண்டிலர் அருசமய பொருளும் அவனலன்

பவகதி பாதம் பிறவி ஒன்றுண்டு தவகதி தன்னோடு நேரொன்று தோன்றில் அவகதி

立平安。

கலந்து நின்றானே. ஆ பாங்கம

நினைவு செய்யாதவரும் ஏங்கி உலகில் இருந்தழுவாரே. பாங்கமர் கொன்றை படர் சடையான் அடி தாங்கு மணி.

சங்க சமயத்துள் நின்றொழிந்தார்களே. உட்சமயம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 23 பாடல் முதல் 26 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல் என வேண்டா இல்லைன்னு இறையவர் தம்முள் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. எல்லா சிறு தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளுக்கு இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கணும். தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. அது சொல்ற நம்ம திருமுறைகளே வரும், செத்து பிழைக்கும் சிறு தேவரும் தான். சின்ன சின்ன திரு தெய்வங்கள் இருக்கும். சிறு தெய்வங்கள் எல்லாம் வழிபடுகின்ற இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான். இதெல்லாம் பின்னாடியே சொல்லித்தரேன். நிறைய பெரிய ப்ராசஸ் எல்லாம் எல்லாருக்குமே அல்லும் பகலும் இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவனே அருளுகின்றான். இப்போ யாருடைய மனதிலே நிலைத்து இருப்பான் ஒரு கேள்வி. போற்று இசைத்தும் நல்ல பாட சொல்றார். இசைன்னா பாடல் திருவிசைப்பான்னு ஒன்று இருக்கு. பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ஒன்று பார்த்துருக்கணும், ஒன்று படிச்சிருக்கணும், ஒன்று கேட்டிருக்கணும். இசைப்பா, இசைக்காகவே ஒரு திருமுறை திருவிசைப்பான்னு. இறைவனை பாட வேண்டும். யார் ஒருவர் பாடுகின்றார்களோ அவருடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சரி எல்லாரும் தானே பாடுறாங்க, உள்ளமும் சேர்ந்து பாடுதல் ஓதுதல்னு பேர். வாய் மட்டும் பாடுச்சுன்னா பாடுதல்னு பேர். பாடுதல்னா வாய் மட்டும்தான் பாடும், உள்ளம் ஒன்றாது. உள்ளமும் சேர்ந்து பாடிச்சுன்னா அதுக்கு பேர் ஓதுதல் பேர். இதைத்தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சரி படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி அர்த்தம். அதுக்கு ஓதுதலுங்கும் போது உள்ளத்திலிருந்து வருவதால் அந்த மந்திர ஒளியோடு சேர்ந்த வைப்ரேஷன் வரும். இப்போ நம்ம ஓதுதல்ங்கிறது அதே மாதிரி மந்திரத்தோடு சேர்ந்து பாடல் தேவான திருவாசகத்தை அப்படி வாய் வழியா உள்ளத்தோடு சேர்ந்து வரும்போது தான் அதுக்கு பேர் ஓதுதல். அதான் ஓதுவா மூர்த்தின்னு பேரு. பாடுறவங்கெல்லாம் மூர்த்தி இல்லை, ஓதுவா மூர்த்தி. கிருஷ்ணாமூர்த்தி, விநாயக மூர்த்தி, சம்பந்த மூர்த்தி, அது மாதிரி ஓதுவா மூர்த்தின்னு அதுதான் சொல்றது. பட்டம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. போர்த்திசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்று மின் என்றும். இல்லைன்னா இதில் ஏதாவது திருமந்தத்தில் ஏதேனும் தடுமாறக்கூடிய சொல்லுதா இருக்கா? ஏன் நம்ம படிக்கலைன்னா எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க. திருமந்திரம் கஷ்டம், திருமந்திரம் கஷ்டம் அப்படின்னு ஒரு பேர் என்ன வதந்தியா புரபகண்டாவா ஒரு பிரம்மையன் ஊட்டிட்டாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. இதில் பயப்படுறது ஒன்றுமே இல்லை. படித்து பாருங்க. போற்றினா இறைவனை போற்ற வேண்டும், அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், பெருமைகளை பாட வேண்டும். நம்மளால் பாட முடியலன்னா கூட யாரோ பாடி வச்சிருப்பாங்க, அதையாவது பாடுவோம். தேவாரம் திருவாசகம் பாடிட்டாங்கல்ல, அது அது வழியாக பாடுவோம். போற்று இசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்று மீன். சிவனடிக்கே செல்வம் மாற்றியது, சிவனடிக்கே செல்வமா. அதுதான் உலகத்தில் எது செல்வம்னு கேட்டாங்க. நிறைய பேசலாம், உங்களுக்கு பாடமும் கொஞ்சம் நடத்தணும்ல. ஏதாவது அங்கேருந்து கோயம்புத்தூர் சென்னையிலே அப்படி பல கோயிலேருந்து வந்திருக்கீங்க, ஓரளவுக்காவது உங்களுக்கு ஒரு பாடலை ஒரு ஒரு தொகுப்பாக கொடுக்கணும். நாம் நிறையான்னு சொல்லக்கூடாது, அப்போ இடத்துக்கு அந்த மாதிரி சொல்லித்தரேன். உலகத்திலேயே செல்வம் என்று சொன்னால் சிவபெருமான் திருவடியே செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே. எது செல்வம், எது செல்வம்? யார் உலகத்தில் பணக்காரங்க தெரியுங்களா? தினந்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகின்ற உள்ளத்தை பெற்றவர்கள்தான் உலகத்திலேயே பணக்காரர்கள், உலகத்திலேயே செல்வந்தர்கள். அது மாதிரி வாழ்க்கையெல்லாம் இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் கோவிலுக்கு போகும், தினம் பாடும், போதும். என்ன சாதிக்க போகிறோம்னு நினச்சிட்டீங்க? இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம்? கை தூக்கமாக்கும் சார், நான் சாதனையால் சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது, என்னமோ உண்டோம், வினைவழி நடந்தோம், நடந்து கொண்டோம். சாதித்தது ஒன்றுமில்லை. திருமந்திரம் கேட்டதுக்கு பின்னடியாவது ஏதேனும் ஒன்று சாதிக்கணும். நிறைய டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன், எளிமையான டெக்னிக்ஸ். ரெகுலராக வாங்க, கிளாஸுக்கு வாங்க. ஒரு நாளைக்கு சொன்ன செய்தி இன்னொரு நாளைக்கு எப்பயாவது வரலாம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளும் புதிய புதிய அனுபவங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். யாருக்கு எது ஈஸின்னு பார்த்துங்க, எளிமையாக பிடிப்பதற்கு எது பார்த்தது அதை அப்படியே பிடிச்சு. சிவனடிக்கே செல்வம் மாற்றியது. அதான் பட்டினத்தார் பார்த்தார், எல்லாம் சிவன் தந்தது அப்படின்னார். சிவன் தந்த பணம் சிவனுக்கே போட்டுமேனு அந்த மாதிரி என்ன வரும், தொண்டு நிறைய செய்யும். சிவனடிக்கே செல்வம் மாற்றியது என்று அது ஒரு புறம், மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. மூணாவதா பார்க்கணும், இந்த உலகத்தில் சில பேர் பல பேர் மயங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையானது உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உலகம் நிலையற்றது என்று யார் ஒருவர் புரிய வைக்கிறார்களோ இல்லையா, அது ஒன்று இருக்கு இல்லையா. மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார், மயல்னா மயக்கம்னு அர்த்தம். திருகு சிந்தைன்னு சொல்லுவாங்க தேவாரத்தில், அதுக்கு பேர் திருகு சிந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, மயக்க சிந்தை. அந்த சிந்தையை யார் ஒருவர் மாற்றுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறான். இன்னொன்று, யாரெல்லாம் மயக்கமான சிந்தையிலிருந்து வெளிப்படுகின்றீர்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு, வா எல்லாம் முழு அனுபவத்தில் இருக்கும். இப்போ எது பொய் எது மெய்யுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொய்ய விட போகிறோம், மெய்ய பிடிக்க போகிறோம். மெய்யே நர் மாணிக்க வாசகர், மெய்யே நர், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அப்போ மெய் எதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ மெய்யான திருவடியை யார் ஒருவர் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இதுல ஏதாவது பொருள் ஏதாவது புரியாம தடுமாறுறீங்களான்னு பாருங்க. இதுல என்ன என்ன புரியல? அப்போ எங்க கோளாறு? கோளாறு யார்கிட்ட இருக்கு? நம்மள்ட்ட தான். எதை மாத்த சொல்றாரு? சிந்தைய மாத்த சொல்றாரு. என்ன சிந்தை? மயக்கமான சிந்தை. எல்லாம் இருந்தும் சில பேருக்கு அனுபவிக்க தெரியாது, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதாவது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. மனசு சந்தோஷமா இருந்தா அதாங்க செல்வம், அதுதான். அதுக்கு தானே வகுப்பு நடத்தணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா, பார்க்குற முகத்தெல்லாம் பாதி பேர் இப்போ நிறைய பேரை பார்க்குறேன். இதில் வந்து ஒரு 75 விழுக்காடு எனக்கு நேரடியாக பழக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க. சைவ சித்தாந்தமோ திருமுறைகளோ தல யாத்திரையோ இந்த மாதிரி வந்தவங்க தான் இருக்காங்க. உங்களுடைய மனசு எல்லாம் பயன் தெளிவாக இருக்கு. இப்போ ஏன் தெளிவு தெரியுமா? ஏன் தெளிவு தெரியுமா? யாருடைய உள்ளத்துலேயும் அழுக்கு ஒட்டலை, அழுக்கு ஒட்டலை, ஆள தெளிவாக இருக்கீங்க. ஒரு கல் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு கல் ஆற்றுல இருக்குது, அந்த ஆற்றுல இருக்கிற கல் உருண்டு உருண்டு உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா பாசி ஒட்டாது. நல்லா கேளுங்க, அந்த கல் ஒரே இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? பாசி பிடிக்கும். ஒரே இடத்துல இருக்கிற கல் பாசி பிடிக்கும், உருண்டு ஓடுகின்ற கல் பாசி என்ற அழுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ இதான் ரைட்டு, சரியான பாதை, அது திருமந்திரம் ஒரு பாதை. எங்கள் திருமுறை, எங்கள் திருக்கோயில், எங்கள் சைவ சித்தாந்தம், எங்கள் திருப்பொழிவு, இது மாதிரி எங்கெங்கே எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனால் ஒரு துறையாக இருக்கணும், துறை ஒன்றாக இருக்கணும். இனிமேட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் மாறக்கூடாது. ஒரு துறையை தேர்ந்தெடுத்ததுங்க, அந்த ஒரு துறையில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறவங்களுடைய மனசு தெளிவாக இருக்கும், அழுக்கு ஒட்டாது, ஆணவம் ஒட்டாது, மனசு தெளிவாக இருக்கும். இறைவன் அங்கே குடியிருப்பான். இப்போ நீங்கள் வந்து உருண்டு ஓடுகின்ற கல்லா அல்லது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கல்லா? உருண்டு ஓடுகின்ற கல், அப்போ நிச்சயமாக பாசி ஒட்டாது. அப்புறம் பிறப்பிலி பிங்ககன் பேர் அருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. இறைவனுக்கு அடைமொழி ஏற்பாரு. எந்த காலத்தில் திருமந்திரம் அருளப்பட்டது? நம்ம நிறைய சொல்லுவோம், காலத்தால் முற்பட்ட நூல், பழமையானது, அதோ நிப்பாட்டிக்கணும். அதில் போய் கால ஆராய்ச்சியெல்லாம் பார்க்காதீங்க. பிறப்பிலி, என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு? பிறப்பு இல்லாதவன், சிவபெருமானுக்கு பிறப்பு உண்டுங்களா? அவருக்கு அப்பா அம்மா, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இப்போ என்ன வந்துருக்கு, ஆதார் அட்டை, எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கு அவருக்கு? நமக்கு அவ்வளவும் தேவை, அவ்வளவும் தப்பாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து மாறி இருக்கும், இது என்ன அட்ரஸ் மாறி இருக்கும், பேரே மாறி இருக்கும். எனக்கு ஒரு ஆதார் அட்டை வந்துச்சு, அதை பயன்படுத்தவே முடியல. ஆஸ் பர் ரெக்கார்டு எனக்கு 3/12/1954 ஆஸ் பர் ரெக்கார்டுன்னு வேறு வார்த்தை விட்டேன், ஆனால் 1945 போட்டு வந்துருக்கு. நான் அதை என்ன செய்யறது, இதை ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் ஆதார் அட்டை, சிவபெருமானுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நிம்மதியாக இருக்காரு. நமக்கு எவ்வளோலாம் இருக்கிறதுனால நிம்மதி இல்லை. பிறப்பிலி, இதில் என்ன சந்தேகம்? பிங்ககன், பிறப்பருக்கும் பிங்ககனே. பிங்ககன்கிற வார்த்தை அழகுங்க, நல்லா கேட்டுங்க. இறைவனுக்கு சிவபெருமானுக்கு 9 சடை உண்டு, சடையை பின்னி போட்டிருப்பாங்க, சடை அழகு உலகியலின்னு சொல்லணும். கொஞ்சம் இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்துலலாம் ஒரு சடையை பின்னுவாங்க, சடையை பின்னி அந்த ரிப்பன்லாம் கட்டுறது உண்டு. ரிப்பனை கட்டி என்ன பண்ணால் மடக்கி விடுவாங்க அந்த காலத்தில். இப்போ ஆண்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நம்ம சடையே கிடையாது நமக்கு, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரனுடைய கொடை. அந்த சடை பின்னாமல் இது பேர் குதிரை வாழ முடியா, குதிரை வாழ சடம்பாங்க, அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு முடிவை முடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கணும். அந்த சடை பின்னாமல் அப்படியே அந்த கூந்தல் தொங்குதுன்னு வச்சிங்களேன், அதுபோல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை. வா, பெரிய உண்மையாக உடச்சிட்டிங்க சார். அதாவது அந்த முடி வந்து கீழே எர்த்தடக்கூடாது, சக்தியானது பூமியில் இழுத்துரும், அது இழுக்காத அளவுக்கு மடக்கி வச்சு ரிப்பனை வச்சு மடக்கி மேலே கட்டுவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் நல்லா இருந்தாங்க, இது போல் சில சில மருத்துவ செய்திகளையும் அப்பப்போ சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாம் மருத்துவமும் வரும், யோகமும் வரும், அப்பப்போ சில அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்டில் சில உண்மைகளை சொல்லுவேன், அதே நேரத்தில் சில யோக ரகசியங்களையும் சொல்லிவிடுவேன். அப்போ எல்லாம் சொல்ல முடியுமா? நேரம் வரும்போது கிடைக்கும்போது சொல்லுவேன். பிஞ்சகன் சிவபெருமானுக்கு 9 சட, பேர் அருளாளன், இறைவன் மட்டும்தான் அருளை வழங்க முடியும். எல்லாம் கேட்டு மனிதருக்கு மனிதன் அருளை வழங்க முடியாது, மனிதனுக்கே டிஃபிஷியன்சி இங்கே அருளை கொடுக்கறது. அருளை தேக்கி வைத்திருந்து அந்த தேக்கிய அருளை பார்வையால், நயனதீட்சன்னு பேர், பார்வையால் அல்லது உடலில் கையினால் அப்படி கொடுப்பாங்க. 6 வகையான தீட்சைகள் உண்டு. அதில் நயன தீட்சையும் வாசக தீட்சையும் ஸ்பர்ச தீட்சையும் முக்கியமானது. அதை விட வாசக தீட்சை, மானத தீட்சை, யோக தீட்சை இதெல்லாம் உண்டு. இப்படி இறைவன் பேரருளாளன், அருளை வாரி வழங்குபவன். இறப்பிலி, இறப்பும் இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அழகாக சொல்லுவோம், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, முடிவும் இல்லை ஆரம்பமும் இன்னும் அழகாக திருவம்பை படிக்கணும். திருவம்பாவையில் இருக்கக்கூடிய 20 பாடலை நல்லா படிச்சுட்டீங்கன்னு வச்சிங்களேன், சைவ சித்தனம் தெளிவாக தெரியும். உன்னை பழம்பொருட்கும், உன்னை பழம்பொருளே, உன்னை புதுமைக்கும் பேர்த்திம்மா பெற்றியனே, உன்னை பிரானாக, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா. அப்போ மாதிரி மதம் மட்டும்தான் படிப்போம், அது அப்படி ஏதாவது இருக்கா? இப்படி ஏதாவது பாக்கி மதத்தில் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? மார்கழி மாதம் படி மனசுனாங்கன்னா இந்த பாடலை மார்கழி மாதத்திலேயாவது படிக்கட்டும், அதுதான் அர்த்தம் இருக்கு. பாக்கி மாதத்தில் படிக்கூடாதுன்னு சொல்லலை. பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி, யாவருக்கும் இன்பம் அருளும், அதாவது இறைவன் அளவுகோல் வச்சிருக்காரு யாவருக்கும் கூட, அதில் வேறுபாடு கிடையாது. யார் ஒருவர் இறைவனை வழிபடுகின்றார்களோ, யார் ஒருவர் தன்னை நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு அருளை வழங்குபவன். பெரிய ஆலமரம் இருக்கு, நிழல் கொடுக்குது. அந்த ஆலமரம் எல்லாருக்கும் நிழல் கொடுக்குது. அங்கே வேண்டியவங்க வேண்டாதவங்கிற பாகுபாடு அதுகிட்ட கிடையாது. யார் ஒருவர் ஆலமரத்தில் ஒதுங்குகிறார்களோ வெயிலுக்கு, அப்ப நிழல அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி இறைவன் எல்லாருக்கும் காணும். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் முழுபத்து முழிவல்லார் பொன்னடைந்தார் மோகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. யார் உலகத்தில் புண்ணியர்? இறைவனை நெருங்கி, இறைவனை அடைந்து, இறைவனை உணர்ந்து பல பேரின்பத்தை பெற்றவர்கள் புண்ணியர். அதான் புண்ணியர். இதில் யாவருக்கும் இன்பம் அருளும் துறைப்பிலி, வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லை, பார்ஷியாலிட்டி கிடையாது. இதில் ஏழை பணக்காரங்கிறது கிடையாது, நல்லா கேட்டு, ஏழை பணக்காரன் கிடையாது, மதமும் கிடையாது, இல்லை ஜாதியும் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, நாடு கிடையாது. இறைவனை அடைவதற்கு அளவுகோல் ஒன்றே ஒன்று, அன்பு. அன்புன்னு சொன்னோம்னா ஒரே இலக்கணம் யாரு? கண்ணப்பர் தான். ஏன்னா கண்ணப்பருடைய அன்பு உருகும் அன்பு, உருகும் அன்பு, உருகுனாதாங்க நல்லது. பற்றாவின் மனம் போல கசிந்து உருகுவன். யாருக்காவது உருக்கம் வருதான்? எல்லாம் நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, வைர நகை போட்டிருக்கீங்களான்னு தெரியல, அதுக்கும் ஜோதிட சொல்லணும். ஏன் ரிஷப ராசிக்காரவங்களா இருந்தா நேராக வைரம் போடணும் பான், அப்படிலாம் கிடையாது, பார்த்து சொல்லணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வைரம் மட்டும், வைரத்தில் வந்து அந்த காலத்தில் ப்ளூ ஜாக்கர்னு ஒன்று உண்டு, நல்லா பார்த்தோம்னா அதை நீளம் நிலம் அதுதான் ஒரிஜினல். இப்போலாம் வர்றதுங்க அந்த வைரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பிளாக் அடிக்கக்கூடாது, ஏதேனும் ஒரு கீழலோ ஒரு புள்ளியோ இருக்கக்கூடாது. நான் சொல்கிறதே வைரத்துக்கு மட்டும் சொல்லுவேன். அவ்வளவு அவ்வளவு உயர்ந்த பொருள் இது. இன்றைக்கெல்லாம் எல்லோரும் போட்டுக்கிறாங்க. அந்த வைரத்தை பதிக்கணும்னா தங்கம் உருகணும். தங்கத்தை உருக்கினால்தான் வைரத்தை பதிக்க முடியும். உள்ளத்தை உருக்கினால்தான் சிவபெருமானுடைய திருவடியை பதிக்க முடியும். வேற உருகாம இறைவன் திருவடியை பதிக்கவே முடியாது. அப்பயா இப்போ நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறோமே சார், உள்ளம் உருகவே மாட்டேங்குது சார். அது

0: பெருக்கி ஓனினை உருக்கி உள்ஒளி பெருக்கி. இங்க ஓனும் உருகல உள்ளொலியும் பெருகல. ஆனா கோவிலுக்கு போறோம் எத்தனை வருஷமா, பல வருஷமா போயிட்டு இருக்கோம். அதுல பெருமையா வேற, நான் 20 வருஷமா கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் சார், இப்ப 20 வருஷமா பாஸ் ஆகல. அதனால அர்த்தம் அதுக்கு எத்தனை நாள் நான் கணக்கு, 6 நாள்ல கண்ணப்பருக்கு முத்தி கிடைச்சது, இங்க 60 வருஷமா கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க முத்தி கிடைக்கல. ஏன்னா கண்ணப்பருடைய அன்பு உருகும் அன்புங்க, அதுக்காக சொல்ல கண்ணப்பருக்கு முன்னாடியும் யாரும் கண்ணை கொடுத்தது இல்ல, கண்ணப்பருக்கு பின்னாடியும் யாரும் கண்ணை கொடுத்தது இல்ல, உயிரோட இருக்கும்போது. அதான் பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. மாயான அஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. ஏதாவது இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பொய்யை தான் சார் எல்லாரும் விரும்புறாங்க, பொய்யை தான் விரும்ப பார்த்தீங்கன்னா கடத்தல பார்த்தீங்கன்னா கவரிங் கடை தான் நிறைய இருக்கு. ஃபேன்சி ஸ்டோர் இன்னைக்கு நல்ல வருமானம், 1 லட்சம் ரூபா முதல் போட்டால் உடனே 2 லட்சம் கிடைக்கும். எதில் ஃபேன்சி ஸ்டோர், எல்லாம் ஃபேன்சி, புடவையெல்லாம் ஃபேன்சி, அதில் உள்ள மணிகள் ஃபேன்சி. இல்லை அதுக்கு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, இப்போ வச்சுருக்காங்களா, வந்துருச்சிங்க. இதெல்லாம் அஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் பொய்யை பொய் என்று சொல்லி யார் ஒருவர் நீக்குகிறாரோ அவர்தான் மெய்யான இறைவன். என்னைக்குமே பொய் பொய் தான், மெய் மெய் தான். இந்த பொய் என்ன செய்யும், சத்தம் போடும், ஆழம் சத்தம் போடும், மெய் சத்தம் போடாது. சத்தம் போடுற வெள்ளி கொலுசு காலில் இருக்கும், சத்தம் போடாத தாலி யாருக்கும் தெரியாம சத்தம் போடாம மேல இருக்கும். இப்ப தங்க தங்க தாலிக்கு மதிப்பா, சத்தம் போடுற கொலுசுக்கு மதிப்பா, தாலிக்குத்தான், தாலிக்குத்தான மதிப்பு. ஆனா ஆணவத்தோடு பேசுகின்ற வெள்ளி கொலுசு போல இருக்கிறதா இன்னைக்கு பெருசா தெரியுது. ஆனா ஞானிகளுடைய வார்த்தை எல்லாம் இது மாதிரி தங்கத்தாளிகள், அது மாயைக்காக சொன்ன, சத்தம் போடுறதெல்லாம் மாயை, அந்த அஞ்ஞானம். மாயா விருத்தம், விருத்தம்னா முதிர்ச்சி, இந்த பால பருவம் விருத்த பருவம் சொல்றது இல்லையா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆன்மாவுடைய முதிர்ச்சி எதை காட்டுது, விருத்தம்னா முதிர்ச்சி தானே, பேரின்ப நிலையை காட்டுகிறது. ஆனால் இறைவனை யார் ஒருவர், தான் இறைவனை வழிபடுகின்றோம் என்ற எண்ணமும் இல்லாமல் மேல்நிலையில் யார் ஒருவர் அன்போடு வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு விருத்தம் என்று சொல்லக்கூடிய மேல்நிலையாகிய பேரின்பம் கிடைக்கும். அதுக்கும் இறைவனை தான் பிடிச்சாகணும். இறைவனை வழிபடுதலே புண்ணியம், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தால். சிவஞான சித்தியார், சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும், புண்ணியனை பூசித்த புண்ணியம். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காதுங்க, சில பேர் தான் சில வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் பூ இருக்கும் செடியில், அதை பறித்து இறைவனை வழிபடுவதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த பூவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லா பூவும் பூஜைக்கு வர்றதில்லை, ஒரே பூச்செடி தான், பூச்செடி நிறைய பூ பூத்துருக்கு, சில பூ என்ன ஆகுது உயர்ந்து போயிடுது, சில பூ வாடி போகுது, சில பூ தான் கடவுள்கிட்ட வருது. அப்போ அந்த பூ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரே வீட்லேயே ஒரு 5 பேர் இருக்கிறான்னு வச்சிங்களேன், 5 பேருடைய வாழ்க்கையில 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்கு, ஏன் கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. நிறைய சிந்திக்கிறதுக்கு இடம் தான் திருமந்திரம், முடிஞ்ச வரைக்கும் லேட்டாக கூட நடத்தலாம், முடிஞ்ச வரைக்கும் நிறைய சிந்திக்கிறதுக்குள்ள இடம் தான் அதெல்லாம். அவரவர்களுடைய வினை வழிதான் நம்முடைய வாழ்க்கை கிடைக்கும். இந்த பூ முன்னிமணி அதான் பண்ணார், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், மரமானாலும் வழமுதிர் சோலையில் மரமாவேன்னார். ஏன்னா அந்த பூ ஒரு மரத்தில் பூத்த பூ இறைவனை சென்று அடைந்தால் அந்த மரத்துக்கு ப்ரமோஷன் உண்டு, அடுத்த பிறவியில் மனித பிறவி கூட கிடைக்கும். ஆமாம், இதை பெரிய புராணத்தில் சீக்கியேசு உரையில் இருக்குது, ரொம்ப முக்கியமான இடம் அது. அதில் இந்த புண்ணியங்கிறது இறைவனை வழிபடுதல் ஒரு புண்ணியம். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்க. இறைவனுக்கு பூ போகிறது ஒரு புண்ணியம், ஒரு வாய்ப்பு. மறுபிறவிலையாவது நல்ல நல்ல புத்தி கிடைக்கும். இந்த பிறையை விட்டுருவோம், மறுபிறையை வச்சுப்போம். என்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கிறத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூட்டு உதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இந்த ஒரு பாடலுக்கு 100,000 ரூபா போகும். 100,000? ஏன், என்ன லட்சம்? ஐயா, பூவும் நீரும் கொண்டு இறைவனை யார் ஒருவர் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இடரும் வராது. இதுக்கு என்னங்க இவ்வளோ கஷ்டமா? அது அவ்வளோ சிரமமா? ரொம்ப சிரமமான விளையாது. அப்பர் பெருமானே போதோடு நீர் சுமக்கும் அப்படின்னு, போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அவ்வளோ பெரிய ஞானி ஒரு நீரும் பூவும் எடுத்துக்கிட்டு வரிசையில் நிற்கிறார், பொது தரிசனத்தில் நிற்கிறார். கோவிலில் பொது தரிசனத்தில் நிற்கிறாருங்க வரிசையில் யாரு? நாம்பெல்லாம் ஸ்பெஷல் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அப்படி ஒரு 4 ப்ரோக்ராம் வச்சுக்கிறது. அதில் ஒன்று கோயில், அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு இறைவன் பார்க்குறாரு. அப்படி அப்படியே அப்படி அப்படியே அவரும் பார்த்துருவார். அதெல்லாம் பக்தியா? இன்னைக்கு பக்தி படாத பாடுபடுது. இதனால வெளில சொல்ல முடியாமல் இருக்கும். ஏன்னா அப்படியாவது கோயிலுக்கு போகிறாங்களே இல்லையா? கோவிலுக்குன்னு போனால் அதுக்குன்னு தனியாக ஒரு மைண்ட் செட் பண்ணின் ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்வி கணேசன் ஒரு இன்ஜினியர் திருச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு திருமந்திர புத்தகமெல்லாம் எளிமையாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு திருமந்திரத்தில் தேர்ந்தெடுத்த சில முத்துக்கள்னு சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. இப்போ கூட நிறையா தொகுப்பு நிறையா கொடுத்தாங்க. என்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, கடவுள்கிட்ட கோவிலுக்கு போகணுன்னா முதல்ல அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போங்கன்னார். ரொம்ப அப்படியே சொன்னது நல்ல ஆணித்தனம் பதிஞ்சிருச்சு. இந்த ஸ்தல யாத்திரையெல்லாம் போகிறோம்ல, போகும்போது என்ன கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இன்ன இடத்துக்கு நாங்கள் வர்றோம், இத்தனை மணிக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி முதலே அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போங்க, கோவில் திறந்துருக்கோம்னாரு. பெரிய விஷயம், செய்தி சின்னதாக இருக்கு தெரியும். அது மாதிரி இப்போ கோவிலுக்கு போனால் ஒரு அன்றைக்கு ஒரு 6 மணி நேரம் ஒதுக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது இந்த கோயிலில் உட்காந்துருக்கணும். அந்த பஞ்சபூதங்களும் இருக்கக்கூடிய இடம் அந்த கோவில், அந்த ஸ்தல உச்சதி கீழே உட்காந்துடணும். அங்கே இருக்கக்கூடிய காற்று அப்படியே சுவாசிக்கணும், எனர்ஜி ஏற்றிக்கணும், ரீகெயின் பண்ணிக்கணும், பவரை ஏற்றிக்கிட்டு வரணும். நிறைய திருக்கோயில் வரும்போது சொல்கிறேன் அதெல்லாம் எப்படின்னு, எப்படி வழிபாடு செய்யணுங்கிறேன். அது இறைவனுடைய திருவடியை தொழுதலே வாழ்க்கையில் புண்ணியம் நினைக்கணும். இந்த நகரத்தாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார் இருக்காங்களே செட்டியார், அவங்கெல்லாம் அந்த சீருவரிசை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது எல்லாம் கேட்டீங்க வித்தியாசமாக இருக்கும், நமக்கு வித்தியாசம் ஆனால் அவங்களுக்கு உண்மை. அந்த பூஜை பெட்டி திருமுறைகளை அந்த சீர்வசில் சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் யாரும் கொடுக்கறது இல்லையே, முதல்ல சீர் செய்யட்டும். பூஜை பெட்டி அந்த பூஜைக்குள்ள பொருள்கள் தேவார திருவாசகங்கள் 12 திருமுறைக்கு பாருங்கள், அது ஒரு செட்டை எடுத்து அப்படியே குடும்பத்துக்கு அனுப்புவாங்க. அதாவது அதாவது இப்போ இந்த வீட்டில் சிவசிந்தனையோடு வாழ்ந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன செய்யறதுன்னு இதையும் சேர்த்து சீர்வசி அனுப்புவாங்கம்மா. எவ்வளோ பெரிய லாஜிக் பாருங்க, நல்லா இருக்காங்க. எண்ணம் போல் வாழ்வாருமாங்கல்ல, நல்லா. அதனால இது சொல்றேன்னா, அந்த இறைவனை புண்ணியம் வழிபடுதல் தொடர்ந்து நின்றானை தொழுமின், தொடர்ந்து நின்றான். தொடர்ந்து என்ன, இன்றைய இந்த வாழ்க்கையில இன்றைக்கு இல்ல, இதற்கு முன்னாடி நீங்க எத்தனை பிறவி எடுத்திருக்கிறீர்களோ அந்த பிறவியில் இருந்து தொடர்ந்து உங்களுடைய வர்றான். எதுவுல இருக்கான், உங்க உயிர் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் செய்கிறதோ அது உள்ள அவனும் வருவோம். நாளைக்கே பிளைட் ஏறி அமெரிக்கா போனீங்கன்னா இறைவன் அங்கேயும் வந்துடுவான், கவலையப்படாதீங்க. எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவன், அவனை மறந்து நம்மளால இருக்கவே முடியாது. நாமளும் அவனை மறக்க முடியாது, அவனும் நம்மளை மறக்க. தொடர்ந்து நின்றானை தொழுமின், தொழுதால் படர்ந்து நின்றான், படர்ந்து நின்றான். இதான் இந்த இடம் வந்து படர்ந்து நின்றான்ங்கிறது தான் இறைவனுடைய உண்மை இலக்கணம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் வியாபகமாய் அண்டம் கடந்த பொருளாய் எல்லா உலகங்களிலும் நிறைந்து எல்லா பஞ்சபூதங்களிலும் நிறைந்து எல்லா பஞ்சபூதங்களையும் இயக்கி, ஒரு பஞ்சபூதம் தான், எல்லா பஞ்சபூதம் கிடையாது, பஞ்சபூதம் அஞ்சு தானே, எக்காலத்தும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் படர்ந்து நிறைந்து இருப்பவன் இறைவன். இப்ப நம்ம திருமந்திரம் நீங்க கேட்கல, இறைவனுடைய வியாபகத்தில் உட்கார்ந்து கொண்டு இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். படர்ந்து நின்றான், உலகம் முழுவதும் வியாபித்திருப்பவன், பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான். பாரகம், பாரகம்னா பார் என்னது, பார்னா உலகம், பூமி, எதை வேணாலும் வச்சுக்கலாம், பூமிக்கு உள்ளேயும் பூமிக்கு வெளியேயும். இப்ப பூமி தான் மேலே தெரியுது, பூமிக்கு உள்ள அதான் தேடி பண்ணாங்க போடுறது, பூமியை தோண்டி போனார்ல வராக அவதாரம் எடுத்து அப்படியும் பார்க்க முடியல, ஒருத்தர் வெளியில தேடினார் அவரால் பார்க்க முடியல. பார் அகம் முற்றும் படர்ந்து நின்றான், பூமி முழுவதும் இறைவன் இயக்குகிறான், பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. படிக்கிறமா இல்லையா, பூமி தானே சுத்துமா, ஏன் அது ஒரு ஜடம், பூமி இயக்கப்படுகிறது. இறைவன் இயக்கினால் அன்றி உலகத்தில் எந்த ஒரு ஜடப்பொருளும் இயங்காது. படர்ந்து நின்றான், பரி பாரகம் முற்றும் கடந்து நின்றான், கடந்து நின்றான்னா வேறாகவும் இருக்கிறான். இயக்கணும்னா வேறாக இயக்கு, கமலம் மலர் மேலே உடம் திருந்தான் அடி புண்ணியமாமே, உடன் திருந்தான் அடி புண்ணியம். இந்த உலகம் முழுவதும் எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய, கடந்தும் கலந்தும் இருக்கக்கூடிய இறைவனை யார் தினந்தோறும் உடனாக இருந்து வழிபடுகின்றார்களோ அவர்களே இந்த உலகத்தில் புண்ணியம் செய்தவர்கள். அவனுடைய அடியை தொழுதால் புண்ணியம், அடி அடி புண்ணியம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருவடியை தான் சொல்லுவாங்க, வள்ளலார் திருவடி புகழ்ச்சினே போட்டிருக்க, வள்ளலாருடைய பாடல்ல திருவடி புகழ்ச்சி. திருவம்பாவில 20வது பாடல் என்ன பாடுறாங்க, போற்றி அருளகனின் ஆதையாம் பாத மலர். அந்த 20வது பாடல் இருக்க அந்த ஒரே ஒரு பாடலை ஒரு மாதம் பேசலாம். போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள், ஒரே ஒரு பாடலுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அதனால இந்த திருவடியை வணங்கணும் யார் ஒருவர். அதனாலதான் என்னுடைய ஞானசம்பந்தர் முதல்ல இறைவனுடைய பாடினார் அப்படிங்கிறத சிவஞானத்தை ஒப்பிடுவாங்க. சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருது சிவஞானம்னு சேக்கிடார் சொல்லுங்க. சேக்கிடார் ஞானசம்பந்தர் புராணத்தை பாடும் பொழுது ஞானம் கட்டணி சொல்லும் பொழுது எது ஞானம்னு கேட்டா, சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வன் சம்பந்தன் தான் உணர்ந்தார் அந்நிலையில் அப்ப சிவபெருமான் திருவடியை யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்தில் புண்ணியம் பெற்றவர்கள். அழகான பாடம், சேக்கிரார் பாடம். நமக்கு இது போல நிறைய செய்திகளை நம்ம சொல்ல வேண்டும் என்று கூறி இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பதிகப் பாடல்கள் தோறும் திருக்கயிலை குறிப்புள்ள திருப்பதிகங்கள். திருக்கயிலாயமும் திருவானைக்காவும் திரு மயேந்திரமும் திருவாரூரும் திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளிய கூட சதுக்கம். பதிகப் பாடல்கள் தோறும் அரி அயன் அடிமுடி தேடிய வரலாறு இடம்பெற்றுள்ளமை காணலாம். கண்ணப்பர்க்கு அருள் செய்த கயிலையங்கள் அன்னாரார் என்று நிகழ்கிறார் சிறபுரச் செல்வர். ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லும் என்பதே திருக்கடைக்காப்புச் செய்தி. மன்னது எனத் தொடங்கும் திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண் பழம்பஞ்சுரம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கியிருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: கருவூர் தேவர் திருவிசைப்பா கங்கை கொண்ட சோழேச்சரம் பண் பஞ்சமம் காவிரியின் வடகரையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை செல்லும் வழியில் கங்கை கொண்ட சோழேச்சரம் உள்ளது. ராஜேந்திர சோழன் கங்கை நீர் கொண்டு வந்து புதிதாக அமைத்த நகரம் கங்கை கொண்ட சோழபுரம். இங்குள்ள சிவன் கோயில் கங்கை கொண்ட சோழேச்சரம் ஆகும்.

முற்காலத்தில் திருமால் திருவடி தேடி அறிய இயலாமல் ஒப்பற்ற ஒருவனாய் நின்றவனே, சக்தி சிவம் எனும் இரண்டு ஆனவனே, மூன்று கண்கள் உடையவனே, நான்கு திருத்தோள்களை உடையவனே, கரும்புச்சாரே தேன் சுவையே அமுதமாய் வாழ்விப்பவனே, கங்கை கொண்ட சோழேச்சரத்து பெருமானே, பிரம்மதேவன் அன்னமாய் மாறி வானலாம் பறந்து தேடும்படி அவ்வளவு பெரிய வடிவம் கொண்ட நீ, மிக மிகச் செய்யவனாகிய என்னை ஆட்கொள்ள விரும்பி என் மனத்தில் புகுந்தாய், உன் எளிவந்த தன்மையை எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன்.

மனம் நெகிழ்ந்து உடம்பு இளகி முக்கட்பெருமானே முறையோ என்று ஓலமிட்டு ஒரு நாளாவது மண்ணில் நின்று கதறவில்லை. முன்னோர் காட்டிய வழியில் அவனை அடைய வழிகாட்டும் பாமாலைகளை பாடி மழலை மொழிபோல் மென்மையாய் ஒலிக்கும் சிலம்பணிந்த அவன் திருவடித் தாமரைகளை என் தலைமேல் சூடி உருகமாட்டேன். திருத்தொண்டும் செய்யவில்லை என்றாலும் கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமான் பாவியான என் ஆவியுள் புகுந்தான், என் கண்ணை விட்டு அகலமாட்டான். இதன் காரணம் யாதோ யான் அறியேன்.

இப்படி ஒரு அற்புத கடவுள் இதைத் தவிர வேறு உண்டா? கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமான் தன்னை அன்புடன் அஞ்சலித்தில் வைத்து வழிபட்டு மனம் கசியும் மெய்யடியார்களுக்கு எட்டு திசைகளிலும் உள்ள பொற்குவியல், பற்பல நிதிக்குவியல், பொன் மாளிகை, பவளம்போல் உதடுகளை உடைய பெண்களின் பருத்த கொங்கைகள், கற்பகச் சோலை, இவை அனைத்தும் கிடைக்கச் செய்கிறானே இவனன்றோ அற்புதக் கடவுள்!

கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, உன் திருவுருவம் அடியார்களை மகிழ வைக்கிறது. அழகிய திலகமிட்ட ஒளிமிக்க நெற்றி, அழகான திருக்கண்கள், திருநீரு சைவத்தின் பெருமை காட்டும் சிறப்பான அடையாளமான திருச்சடைகள், சடைமேல் கங்கையின் அலை, சதங்கை சிலம்பு என்று முடிமுதல் அடிவரை உன் வடிவத்தையே எட்டு திக்குகளிலும் காணும் உன் தொண்டர்கள் முகம் மலர்ந்து கண்ணீர் ததும்ப, கைகள் தாமரை மொட்டாக குவிய, தம்மை மறந்து நிற்கும் இதன் காரணம் என்னவோ, இதுதான் பக்தியின் தன்மையோ?

கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமான் எல்லாமாயிருக்கிறான். வேதத்திற்குரிய பிரமனாயிருக்கிறான். ஓங்கி உலகளந்த திருமாலாயிருக்கிறான். அழகான வானுலகத் தலைவனான இந்திரனாயிருக்கிறான். கதிரவனாயிருக்கிறான். விரித்த சடையும் மூன்று கண்களும் உடைய உருத்திரமூர்த்தியாயிருக்கிறான். உயிர்களின் உள்ளே அமுதமாய்ப் பொடுகிறான். இடப வாகனமுடைய சிவனாயிருக்கிறான். முப்புறம் எரித்த ஆண் சிங்கமாயிருக்கிறான். மேலும் அடியார்கள் கருதும் வடிவங்களிலெல்லாம் அவன் காட்சியளிக்கிறான்.

சிவபெருமானே, நீ பேருருவம் கொண்டால் உனக்கு முன் அண்டங்கள் எல்லாம் அணுவாகத் தோன்றும். நீ சிறிய வடிவம் எடுத்தால் அணுக்கள் எல்லாம் அண்டங்களாகத் தோன்றும். நான் உண்ட உணவு உனக்காகும் வண்ணம் என் உள்ளத்தினுள்ளே கலந்து எழுகின்ற பேரொளிப்பிழம்பே, வாசுகிப் பாம்பை நானாகவும் மேருமலையை வில்லாகவும் கொண்டு பகைவர் புறங்கள் மூன்றையும் எரித்த வீரனே, திருநீலகண்டனே, கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, திருவருள் புரிவாயாக.

முப்புறம் எரித்த பொழுது தப்பி பிழைத்த மூன்று அரக்கர்களின் காதலுக்கு கட்டுப்பட்ட கருணையினால் அவர்களை உன் கோயில் காவலர்களாகவும் முழவு அடிப்பவராகவும் ஆக்கியவனே, கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, மோதுகின்ற அலைகளை உடைய பார்க்கடலின் வயிற்றில் தோன்றிய மாணிக்கம் போன்ற அமிர்தம் அந்த பார்க்கடலிலேயே சேர்ந்து உருகி ஒன்றாகும். அதுபோல என்னை முன்பு பெற்றெடுத்த நீ வெளிப்பட்டு தோன்றினால் நானும் உன்னோடு கலந்து உருகி ஒன்றாகி விடுவேன்.

கர்த்தா என்று உன்னை ஒரு தரம் பேசினாலும் அவர் பிழைகளை பொறுத்து அருள் செய்யும். உன் திருக்கரங்களை என் சிரத்தின் மேல் வைத்து தீட்சை தந்த கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, கிளி போன்ற அழகிய பெண்களின் மேல் வைத்த அன்பை நூறாயிரம் கூறுகளாக்கி அதில் ஒரு கூறு உன்னிடத்தில் வைத்த அன்பர்களுக்கு தேவர் உலகத்தையே கொடுப்பதல்லவா நின் பெருமை?

கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, மூட்டிய தீயினால் பாலோடு கலந்த நீர் பாலை விட்டு நீங்குவது போல, பாவம் முன்னே ஓட பால் போன்ற புண்ணியம் பின் செல்லும், அது அறிவினால் காணப்படும் யோகப்பாதையில் என்னை செலுத்தும். நுட்பமாக காணப்படும் நீ உன் பெருமை உன்னிடத்தில் ஒடுங்கும்படி வந்து என் கண்ணின் மணியாக கலந்து விட்டாய். இது நான் செய்த புண்ணிய பலனாகும்.

தனங்களின் பாரத்தைத் தாங்க மாட்டாமல் துவளும் கொடி போன்ற எடையை உடைய உமாதேவி கண்டால் கோபங்கொள்வாளே என்று சடைமுடிமேல் கங்கையை மறைத்து வைத்திருக்கின்ற கடவுளே, கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, தேவர்கள் தங்கள் அழகிய கரங்களால் பூமலை பொழியவும் திருவடிச் சிலம்புகள் ஒலிக்கவும் ஒரு நாள் என்னிடம் வந்தாய். உன் திருக்கரங்களை என் தலையில் வைத்து எனக்கு உபதேசித்து நான் உய்ய அருள் செய்தாய். இக்கருணையை என்றும் மறக்க மாட்டேன்.

0: உமையொரு பாகனாக இருந்தே யோகம் செய்யும் பெருமானை, என்றும் வளரும் இளப்மதியை முடிமேல் கங்கையோடு அணிந்திருக்கும் கடவுளை, கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானை, கையில் திருவோடு ஏந்தி பிச்சை ஏற்றுத் திரியும் இந்த கருவூர்த்தேவன் சொல்லிய பாடல்களால் ஆன சொல் மாலையால் துதிப்பவர், இப்பிறப்பில் ஆக்ஞா சக்கரமேந்தி உலகில் சக்கரவர்த்தியாய் அரசாழ்வர், பிறகு சிவனருட்கடலில் மூழ்கித் திளைப்பார்கள்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு வாழ்வழி குற்றோர் மகேசி பதிகளின் 57.

Thank you.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: தெய்வா வந்திடும் அடிகளை வணக்கம் செய்வோம். திருச்சுற்றம் பரந்தம பார்வதி பதே அருட்கடலாகிய அம்பரவானருடைய கருணையினாலே திருவாசகன் திருப்பள்ளி எழுச்சியிலே 6வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மெய்ப்புறு கண்ணியர் மானுடத்தையல் மின் வணங்குகின்றார் அடங்கின் மணவாடா சிப்புறு கமலங்கள் மலருந்தன் வயல்கள் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமே ஆண்டல் உரிய எம்பெருமான் பள்ளி இடுந்தருளாயே. இந்த 6வது பாடலாகிய திருப்பள்ளி எழுச்சியிலே பப்பர வீட்டிலிருந்து உணரும் நடிகார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நடிகார் என்றால் உன்னுடைய மெய்யடியார்கள் பப்பு அற வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார். பப்புன்னு சொன்னா உலகத்தில் வைத்திருக்கிற பற்றுக்கள், அது வந்து பப்பு பற்று என்பதை பப்புன்னு சொல்றார். அந்த பற்று அற ஏழை பற்று அற நீங்க வீட்டிலிருந்து உணரணியார். அதனால இப்ப பற்றுக்களை எல்லாம் விட்டு வீட்டிலிருந்து என்பது தியான நிலையிலிருந்து உன்னை உணர்கின்ற மெய்யடியார்கள் பற்று அற உலகப்பற்று அற அதற்கு மேல அவனை தியானித்து அதுல இருந்த அந்த முதிர்ச்சியினாலே உணர்வு வந்து அந்த உணர்விலே உன்னை அறிகின்ற மெய்யடியார்கள் பப்பு அற வீட்டிலிருந்து உணரும் நன்னடியார். உலகப்பற்றோட நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா, அதனால நமக்கு சரியா சாமி தெரியல. இதையும் நினைச்சுக்கிட்டா அதையும் நினைக்கிறதுனால சரியா சாமி தெரியல. அந்த மெய்யடியார்கள் பரமஞானிகள் எப்படின்னா இத சுத்தமா ஒதுக்கி விட்டு அதையே நினைக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அதுவே தெரியும், அது தெரியும். இதையும் அதையும் நினைக்கிறதுனால சரியா சாமி நமக்கு உணர்வை தரவில் தெரியவில்லை. ஞானிகளாய் உள்ளவர்கள் இந்த உலகப்பற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதையே பற்றி அதையே அறிவது அந்த மாதிரி தியான நிலையில யோக நிலையில் இருக்கின்ற ஞானிகளுக்கு சுவாமி பந்தனைய அறுத்து விடுறார், பந்தத்தை அறுத்து விடுறார். அவர்களே பந்தத்தை விட்டவர்களாய் அவனே நினைக்கின்றவர்களுக்கு அவன் லிகுவா செஞ்சான அந்த வேலையை. அவனுக்கே அது கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். இப்ப நமக்கு செய்யறது அவனுக்கு சிரமம். இப்ப நமக்கு பந்தத்தை அறுத்து வீட்டை தருவது என்பது ஒரு சிரமம் தான். என்னன்னா நம்ம இந்த வீட்டிலேயே பற்று வச்சிருக்கிறோமா, இங்கேயே வச்சுக்கிட்டு சாமி கும்பிடும்போது அவன் தான் என்ன பண்ணுவான், அங்கே ஆசை இருக்குது அங்கேயே அது சரி சரி பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு இந்த ஆசையை அனுபவிக்கட்டு என்று சொல்லி அவன் சரியான ஞானத்தை தரமாட்டான், அது அந்த பற்று இந்த பற்றுக்களை எல்லாம் விட்டு அவனையே நினைக்கின்ற மெய்யடியார்களுக்கு ஞானத்தை கொடுத்து விடுகிறார். அந்த ஞானத்தினால உணர்கின்ற அடியார் பந்தனை வந்திருத்தார். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார். பந்தனை என்பதுதான் உலக பாச பந்தங்களாய் இருக்கிற தன் மீதும் பொருள் மீதும் வைத்திருக்கிற அகப்பற்று புறப்பற்று இவைகளை எல்லாம் அறுத்து விடுகிறார். அப்படி பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். அப்படிப்பட்ட மெய்யடியார்கள் பலர் மைப்பூரு கண்ணியர் மானுடத்தை என்பின் வணங்குகின்றார் அணங்கன் மணவாளா அணங்காயி உமாதேவிக்கு மணவாளனே மைப்பூரு கண்ணியர் ஐயாலே மைதீட்டிய கண்ணுடைய மங்கையர்கள் உன்னை மானுடத்தியல் பின் வணங்குகின்றார். அவர்கள் எப்படி வணங்குகின்றார்கள் என்றால் இந்த உலக போகங்களை விரும்பி அவர்கள் வணங்குகின்றார். மானுடத்தியல்பு என்பது மனிதனுடைய இயல்பு என்னன்னா உலக போகங்களிலே மிகவும் விரும்பி சுவாமியை வணங்குவார். அவங்க வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள் ஞானிகள், வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். இங்கே இந்த ஞானம் வராதவர்கள் இந்த வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள், இவர்கள் இந்த வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். வீடு என்று சொன்னால் இங்கு உலகத்தில் இருக்கின்ற போகங்களையும் மற்ற புத்திர மித்திராதிகளையும் செல்வத்தையும் விரும்பி இவர்கள் வணங்குகிறார்கள். அது சுருக்கமா சொன்னா ஞானிகள் அருட்செல்வத்தை விரும்பி வணங்குகிறார்கள், மற்றவர்கள் பொருள் செல்வத்தை விரும்பி வணங்குகிறார்கள். மைப்பூரு கண்ணியர் மைதீட்டிய கண்ணுடைய பெண்கள் மானுடத்தையில் வணங்குகின்றார். மானுடத்தையில் என்பதுதான் இதால மனிதர்களுக்கு இயல்பாக வருகின்ற ஒரு பற்று பிரிய எது வந்து கேட்டால் உலக பொருளில் உலக பொருளில் அணங்கின் மணவாளா அணங்காகிய உமாதேவிக்கு மணவாளா. இவர் உமாதேவிக்கு மணவாளா என்கின்ற காரணத்தினாலே அவன் உமாதேவி உடையவனாகினாலே இந்த லோகத்தையும் தருகிறார். இந்த லோக பலனையும் தருவான் மனைவியோடு இருப்பதனாலே. அவனே யோகியா இருப்பதனாலே அந்த லோகத்து பலனையும் தருகிறான். போகியாகவும் இருக்கிறான், யோகியாகவும் இருக்கிறான். அதனால போகியா இருக்கின்றான். போகியா இருக்கும் போது உலக பயன்களை அவன் தருவதற்கு ஆட்சேபம் இல்லை. அதே போல அவனே யோகியாக இருந்து அந்த லோகத்து பலனையும் தருகிறான். அதனால அணங்கின் மணவாள அணங்கு என்ற உமாதேவிக்கு மணவாளனை. செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் செப்பு கிண்ணம் போன்று வழங்குகின்ற தாமரைகள் மலர்கின்ற குளிர்ந்த வயல்களை சூழ்ந்த திருப்பெருந்துறையில எழுந்தருளி இருப்பவனே. இதால வயல்கள் சிறப்பு எது என்று கேட்டால் இதால அங்கு பயிர்கள் செழிப்பாக இருப்பது. பயிர்கள் செழிப்பாக இருக்கிறது என்றால் நீர்வளம் இருந்தால் பயிர்கள் செழிப்பாக இருக்கும். நீர்வளம் நிலவளம் இருக்கும் போது அந்த வயல்களிலே தாமரை இருப்பதை இலக்கியங்களிலே அப்படி நினைத்து சொல்லுவோம். தாமரை இருக்கும் என்று சொல்லுவது. வயல்ல தாமரை அதிகபட்சம் இருக்காது, ஆனாலும் குளங்களில் இருக்கும் அல்லவா, குளங்களில் தாமரை இருக்கும் அல்லவா. அதனாலே குளங்களிலே தாமரை இருக்கிறது என்று சொன்னால் வயல்ல நீர் இருக்கும் என்பது. குளங்களிலே தாமரை குளத்திலே தாமரை இருக்கிறது என்று சொன்னால் தண்ணி இருந்தா தானே தாமரை இருக்கும். அதனால வயலுக்கும் நீர் வந்துடும். குளத்தில தண்ணி நிறைய இருந்தா வயலுக்கு வர்றதுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இதெல்லாம் உட்படுத்தி தான் செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுறை சிவபெருமான் இப்பெறப்பருத்தமை ஆண்டொல் போய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பரப்பு இதோடு தொலைந்து போய்விடணும். மறுபடி பரப்பு எனக்கு வரக்கூடாது. இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டதும் பிறப்பை அறுப்பதுதான் முக்கியமான வேலை. சிவனுக்கு முக்கியமான வேலை, ஞானிகளுக்கு அதுதான் விருப்பமே. அஞ்ஞானிகளுக்கு பிறப்பை விரும்புவார்கள். விரும்புவது பிறப்பு வருவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். பிறப்பு என்ன பண்ணினா பிறப்பு உண்டாகி கொண்டிருக்குமோ அதை செய்வார்கள். ஞானிகள் எப்படின்னா என்ன செய்தா பிறப்பு தொலையுமோ அதை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்தால் பரப்பு தொலையுமோ அதை செய்வார்கள் ஞானிகள். என்ன செய்தால் பரப்பு வருமோ அதை செய்வார்கள் அஞ்ஞானிகள். அதனால திருநாம அஞ்செழுத்தன் ஜப்பாராயில் தீவண்ணர் தரம் உருக்கால் பேசாராயில் உருக்காலும் திருக்கோயில் சூழாராயில் குன்பதன்மன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோயில் கிட வெண்ணீர் அணியாராயில் அழியற்றார் பறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மகர் அழிய பயிர்த்துஞ்சத்தும் பரப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்பது திருத்தாண்டகம். அதனாலே அப்படி பரமஞானிகளுக்கு பிறப்பு வெறுப்பாக இருக்கும். பிறப்பது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். பிறவி தீதனா பேதையர் தம்முடு பணக்கும் என்பது கூட திருவையாற்று புராணம். பிறவி தீது என பேதையர் தம்முடு பணக்கும். பிறவியே தீது என்று நினைக்கின்றவர்களோடு உறவு இருக்கப்படாது. உறவு இருக்கணும். பிறவியே தீதுன்னு நினைக்காம பிறவி உறவாக வச்சுக்கிட்டு இருக்கவன்ட்ட பிணங்கி கொள்ள வேணுமா? அப்படி ஒரு வரம். பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கும். பிறவிய தீது என்று நினைக்காதவன் பேதை. பிறவிய தீது என்று நினைப்பவன் மேதை. பிறவியை தீது என்று நினைப்பவன் மேதை. பிறவிய தீது அல்ல நன்மை என்று நினைப்பவன் பேதை. அதனால பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கும் என்பது. அதனால பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதனால இந்த பிறப்பை அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். அதனால பின்மேல் பரவாமல் தேவரீருடைய திருவடி நிலையிலே தங்க வைத்துக் கொள்ளுகின்ற அந்த கருணையை செய்கின்ற எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டிலிருந்துணருணன் அடியார் பந்தனை வந்தரு தாரவர் வளரும் மைப்பூரு கண்ணியர் மானுடத்தையலின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா சிப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல்சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பெறப்பருத்தமை ஆண்டருள் புரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த ஆறாவது பாடல்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திரு கருவூர் ஆணிலை கோயில். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் தொண்டெலா மலர் தூவியேத்த பண் இந்தளம் இரண்டாம் திருமுறை. இப்பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் சிந்தையில் துயர் தீர்க்குமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்தது திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் இரண்டாம் பகுதி. பாடியிருப்பவர் சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: சித்தம்பலம் சுந்தரமூர்த்தியின் அருளை செய்த கொல்லிப்பணியில் அமைந்த திருப்பதிகங்கள் மொத்தம் 7. அதில் முதலாவது இடம்பெறுவது திரு இடையாற்று தொகை, 31வது திருப்பதிகம் பண்வரிசியில் திரு சித்தம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய தில்லை சிதம்பரத்தில் அருளிய கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம் என்ற தலைப்பில் அருளிய இப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது மோகனமாகிய பண்ணில்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: கலந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, கலந்தோள கருதாருளாய் போற்றி. நெஞ்சமாகிய களத்தில் நீ தங்க வேண்டும், எழுந்துள்ள வேண்டும். அஞ்சேல் என்றுங்கருளா போற்றி, நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. நஞ்சே நீ அமுதாயின்றாய். அத்தா போற்றி, ஐயா போற்றி, முத்தா போற்றி, நிமலா போற்றி. முத்தன்னாம் என்றும் இருப்பவன், நிமலன்ன மலத்த வேண்டும் இங்கேவன் அல்லவா? அப்படிப்பட்ட இருக்கவன பெருமானி உனக்கு வணக்கம். அப்படி வேணா இருக்கேன்.
2: பத்தா போற்றி. ஆமா, நாமெல்லாம் பக்தர்கள், அவன் பக்தாங்கிறாரு. ஆமா, நாம எவ்வளவு அன்பு செலுத்துறோம் அந்த அளவு அவன் நம் மேல அன்பு செலுத்துறான். எனவே நாம் அவன் மீது பக்தி கொண்டிருக்கிறோம், அவன் ஆன்மாக்கள் மீது பக்தி கொண்டிருக்கிறான்.
3: அவன் மட்டும் வந்து பக்தினா மனங்கிறத கரும். அவன் நம் மீது வைக்கிற கருணைக்கு பக்தி, நாம் அவன் மீது வைக்கிற அன்புக்கு பக்தி. ஆகவே பக்தா போற்றி, பவனே போற்றி. பவன் தோன்றுபவன் அர்த்தம், தோன்றுபவன் அர்த்தம். பவனியை பார்த்தீங்கன்னா எந்த ஆன்மா எந்த இடத்தில் நினைக்கிறதோ அந்த இடத்தில் தோன்றுவான். திரும்ப

என்று கேட்டார். ஆகவேதான் இங்கே பவனே போற்றி பெரியாய் போற்றி, பெரியாயின்னு அவனுக்குமே ஒரு பெரியவன் இல்லை, பிரானே போற்றி தலைவனாக இருக்கிறான், அரியாய் போற்றி ஆணவ முனைப்பு கொண்டு பெறுவார்க்கு அரியாய் போற்றி, அமலா போற்றி இந்த அமலம் நிமலம் விமலம் எல்லாம் ஒரு பொருளாகும், இயல்பாகவே மலத்து நின்று நீங்கியவன் என்ற ஒரு பொருள் அவ்வளவுதான். அது மூன்று இரண்டு மூணு சொல்லால் சொல்றாங்க. எனவே இங்கே அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி தொடங்கும் போது திருப்பெருந்துறையில இவர் பணம் எடுத்துக்கொண்டு வர வருகின்ற பொழுது முதல் முதல் காட்டிய கோலம் என்ன? முதல் முதல் அப்பதான் காட்டுற

தரியன்னு இனிமேல் என்னால பொறுக்கவில்லை சுவாமி. முறையோ தரியன் முதல்வா போற்றி. எதற்கு அப்படி சொல்லுகிறார்? முன்னே சொல்லியிருக்கேன், இந்த திருவாற்றாமை என்னுடைய மணிவாசல் இருக்கிறது. ஏன் ஆட்கொண்ட பெருமான் தன்னை விட்டு விட்டு போய் கொஞ்ச நாள் இருந்து பிறகு வா என்று அருளியிருக்கிறார். எவ்வளவு நாள் இருக்கு? ஏன்னா இப்ப அவர்களுக்கெல்லாம் கேட்டா அவரே நினைவா இருப்பதனால ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி பிரிஞ்சிருந்தா கூட அதுக்கு

0: அவரகமும் சுந்தரர். மூத்து திருவாரூரை பிரிஞ்சு ரொம்ப அதிகமாக ஆண்டு கணக்கில் ஆகல ஒண்ணும்.
1: இன்னும் சொல்ல போன நம்முடைய சுந்தர அனுபவம் எல்லா தலையாத்திற்கும் மேற்கொண்டு பாடினதெல்லாம் எத்தனை ஆண்டுகளையும் சுந்தரர் தம் திருமுறைகளை எத்தனை ஆண்டுகளுக்குள் பாடினான். இன்னும் நாங்கள் எட்டாம் நூற்றாண்ட உங்க வீட்டுக்கு அறுத்துக்காரு இவ்வளவு நாள் பயிற்சி தவிட்டுருக்குல்ல. சுந்தரர் தம் திருமுறைகளை எத்தனை ஆண்டுகளுக்குள் பாடியிருக்கிறார்? ஏனையவர்கள் ஒப்பிட்டு விளக்கு இதெல்லாம் எண்ணியை கேள்வி எண்ணியை கேள்வி. அது வந்து தத்துவத்துறை இருந்தா அந்த தத்துவத்துறையில பாடம் வச்சிருந்தா அந்த கேள்வி எழுதணும். 16 வயதுல திருமணம் ஆகும் போதுதான் தடுத்தார் கொண்டார் திருமணம். பிறகு அவர் 2 ஆண்டுதான் இருந்திருக்கார். சுந்தரருக்கு அந்தம் 3 என்று அறி என்று பாட்டு பழைய பாட்டு. அப்பருக்கு 81 வயது. அருள்வாத ஊரனுக்கு சுற்றிய நாளத்தில் தெய்வீகம் 4:32 தெய்வீகம். இப்புதியில் சம்பந்தத்து இப்புதியில் சுந்தரருக்கு 3 என்ன 18 சம்பந்தத்து அந்தம் 16 என்று அறி 16 வயசுல முத்தி பெற்றார். இப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு ஏதுவா தெளிவா தெளிவான இருக்கிறது ஞான சம்பந்தர் தான். அந்தம் 16 சொன்னார் இல்லையா, அதுக்கு பெரிய மாணத்தில் ஆதாரம் உண்டா? உண்டு. எங்கே இந்த மூவர்ல மணிவாசர் வரலாறு தான் எழுதவே இல்லை, மற்ற 2 அவ்வளவு இல்லை. 91 வயதுங்கிற கணக்கே இல்லை, ஆனா ரொம்ப நாள் இருந்தா இல்லை. அது அப்பதான் ரொம்ப நாள் இந்த வருது இருக்குது. ஒரு போட்டோ சொல்லுது, ஒரு போட்டோ சரி சொல்லாத எடுத்த போட்டோ தெரியுதான். ஞான சம்பந்தர் ஞானம் பெற்றிருக்கிறாருங்கிறத சிதம்பரம் வரும்போது கேள்விப்பட்டிருக்கிறார் நாவுக்கரசர். ஒரு குழந்தையா 3 ஞானம் பெற்றிருக்கு, ஞான சம்பந்தம் ஒரு குழந்தை இருக்கு சீர்காழியில் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க அறிவுரை. அப்படியா அந்த பெரியவரை போய் பார்த்துட்டு வரலாம் என்று பொறுப்பு வந்துருக்கு. யாரு? நாவுக்கரசர் சிதம்பரத்திலிருந்து. அது சிந்தையிலிருந்து வந்து இப்போ வந்து நாம் வந்துட்டு வந்து வந்துருக்கேன் கேட்கிறார். என்ன நல்லா காத்திருக்கிறார். இப்ப நாம வர மாதிரி அரசு சொல்லிடம் சீராது அப்படின்னு வந்தார். இப்பொழுது இவர் வருகிறார். அதற்குள்ள போய் ஞானம் வந்துட்ட இப்ப சுவாமியெல்லாம் இங்க நம்முடைய இங்க வருகிறாரு. அப்படியா பெரியவராயிற்று சொல்லி இவர் புறப்படுறாரு. இப்ப வீட்டுல இருந்து இவர் புறப்பட அவர் வந்து திருவீதியில் இருந்து அவர் வர அண்ணலும் நோக்கினார், அவரும் நோக்கினார். அவளும் அண்ணனும் நோக்கினார், அவரும் நோக்கினார். இப்ப எப்படியோ கேட்கிறாரு. சரி சொல்லாம ஒரு நடப்பட எடுத்துட்டு யார நம்ம நாவு கறக்குற எடுத்து போட்டோ போட்டு வச்சிருக்குது. நீங்க எடுத்து வச்சுட்டா தானே எடுத்து சேர்த்து வைக்க கூடாது. இந்த விஷயம் மாற்றம் இங்கதான் தம்பி இல்ல. ஒட்டடிக்க வேண்டியதோ தெரிய வேண்டியதோ பைபாஸ் இருக்க வேண்டியதான்.

பெருவில் அப்படி வர்றார் ஞாபகத்தில் சுத்தமான் அப்படியே நான் விற்பனை எடுத்திருக்கேன். அது எந்த நிறுத்தமும் எடுக்காது, இது பேச்சலான நிறுத்தம் மட்டும்தான் எடுக்கும். ஏன்னா உடம்பு எடுக்கும் எல்லா போட்டோவும் உள்ளத்தை எடுக்க முடியுமா? நடக்கிற காரியம் இன்னும் வரைக்கும் இல்லை. இன்னைக்கு 31.5-99 வரைக்கும் ராத்திரி 10-10 வரைக்கும் உள்ளத்தை போட்டு எடுக்கணும். வந்து இல்லையே கோர்ட்டே எடுத்துக்கலாம், காவல்துறை எடுத்துக்கலாம். இந்த திருப்பதான் இப்ப நெஞ்சு நடிக்கிறது திருவிழா உள்ளப்படம் இவன் பாம்பு வச்சானே இவனை சொல்றா முதல்ல காவல்துறை உள்ளத்தை எடுக்கும்படியான விஞ்ஞானவனுக்கு வந்துட்டுது. காவல்துறை வெளியில நீதிமன்றம் வெளியில உச்ச நீதிமன்றம் வெளியில இந்த ஒத்துவிக்க மாட்டேன் இன்ஜாமீன் இன்ஜாமீன் இல்ல அதாரால எவ்வளவோ நல்லது. இந்த விஞ்ஞான உலகம் அதை கண்டுபிடிச்சா தேவலாம். ஒரு கையை வைத்து உள்ளத்துல நீங்க உடற்குள்ள இருக்கிற கடி எடுத்துக்கணும் வச்சுற, ஆனா உள்ளத்துல இருக்கிற பண்பு எடுக்கணும். இவர்கிட்ட அழுக்காறு எத்தனை டன் குடிக்கணும், அவா எத்தனை டன் இப்படி குறிப்பிட்டு வச்சுங்க. இந்த கறி வந்தது நாடு சுத்தம் இருக்கட்டும் வந்து எந்த பேரா வச்சது பாம் கருத்தியா நேர்த்து பேர்ல நெஞ்ச வயதா வச்சுட்டா திரும்பே போச்சு. இப்ப யாரும் என்ன என்ன வந்துருக்குது வள்ளி என்ன பண்ற. ஆனால் கேட்கிறார்கள் ஐயா நாவரசருடைய நெஞ்சத்துல என்ன இருக்குன்னாரு.

எங்கேயாவது போயிருந்தாங்க. இதுக்கு சாமிய வரும் நம்ம மூட்டவத்தரை கூட்டு வச்சுட்டு நான் பாட்டு எங்கேயாவது திருவண்ணாமலை கேள்வ வேலூர் போக முடியுமா? அவர் இருக்கிற வரைக்கும் கூட இருக்கும்ல. அதனால என்னன்னாரு, ஐயா நீங்க சில கொண்டாந்து வச்சுட்டீங்க, நீங்க ஐயா எங்கேயாவது போயிருந்தாரு. இவ ஜீவ இவ ஜீவ ஒரு போதும் இருந்தையே நெஞ்சத்தை அவரை வச்சுட்டு நான் எங்கேயா போவனாடா, என்னடா மத்தா இருக்கிற. அவரை கொண்டாந்து வச்ச உடனே அவரே நம்பிக்கிட்டு இருக்கேன், ஐயா அவர் தண்ணி வேணுங்களா விசத்துமா, ஃபேன் கிடையாது அது நான் விசத்துமா, கொஞ்சம் பால் சாப்பிடலாமா, இல்லை அறியன் இருக்கிறேன் எது வேணாலும் கேட்கலாம். அது நினையாது ஒருபோதும் இருந்தது. அதனால துண்டையடையும் அதுக்கு அடுத்ததுதான் அந்த வயசான குளம் திருமேனி தனில் அசைவும். பாவம் உடம்பு கொஞ்சம் அசதியான உடம்பா இருக்கான், அங்கதான் எடுத்தார் போட்டோம். சீர்காழி அசைவு, அசைவுன்னா தளர்ச்சி, தளர்ச்சி நடுக்க முடியாமல் எப்படி உடவார் பண்ணிக்கிறது இதுவே. ஏன் அடுத்தது அருமையா நிலப்படம், அருமையா மூன்று இடத்துல நிலப்படம் எடுத்திருக்கார். யார நாவுக்கரசரில் மூன்று இடங்களில் சேர்க்கிறார் நிலப்படம் எடுத்தார். இந்த இடம் சீர்காழி, மற்ற எஞ்சிய இடங்கள் எவை அடுத்த மாதம். ஆமாமா இதுவே இப்ப சீர்காழி சொல்லிடு, அடுத்த மாதம் அந்த ரெண்டு இடம் தயவு செய்து அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னா நல்லது. ஒரு இடம் இப்ப சொல்லிவிடுறேன், எஞ்சிய இடங்கள் இரண்டை அடுத்த திங்கள் முருகா முருகா. அதனால தப்பா நினைக்கிறாது, கொஞ்சம் ஒரு தடவை பெரிய பிராணத்தை திறக்குனா வந்துருது, வேற ஒண்ணும் இல்ல. அதனால சாதாரண செய்தியெல்லாம் அடுத்த மாதம் பாருங்கதான், எத்தனை படத்துல நடிச்சதுங்கிறதெல்லாம் ரொம்ப மண்டை பிடிக்க போகுது, மண்டையா பிடிச்சு போகுதுப்பா. இது எத்தனை நடிச்சா நமக்கு என்ன வந்துருக்குப்பா இல்ல. அது போல இது அப்படி இல்லை, மூன்று இடங்களில் நிலப்படம் எடுத்தா முதல் நிலப்படம் சீர்காழி இந்த போட்டோ படுத்துக்கிட்ட. இனி எஞ்சிய ரெண்டு திருவுருவம் நிலப்படங்களை அடுத்த ஆண்டு நீங்க தெரியுங்களா, நான் வாங்கி மாட்டிக்கணும். நீங்களும் மாட்டீங்க நானும் மாட்டிக்கிட்டேன். திருமேனி தனில் அசைவும் அந்த உடம்புல தளர்ச்சியா அனியுமா. இதை பாக்குற வயிற்று எத்தனையா இருக்கலாம் கேட்டீங்கன்னா 77 மேல இருக்கணும், 76 இருக்கணும். ஏன்னா இன்னும் 5 இருக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க. ரெண்டாவது சந்திப்பு பல இடங்கள் போற வழி ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. ரெண்டாவது சந்திப்புல தான் ரெண்டு பேரும் திருவிழிமணில் பொற்காசு கொடுத்து பஞ்சந்திக்கிறாங்க. திருமறை காட்டில் கதவு திறக்க அடைக்க அதெல்லாம் ரெண்டாவது சந்திப்பு தான் அதிக நாள் சந்திப்பு. முதல் சந்திப்பு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, மூன்றாம் சந்திப்பும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, ரெண்டாவது சந்திப்பு தான் நீண்ட நாட்கள். அதனால இன்னொரு 5-6 அவருக்கு இருக்கணும். எனவே 75 அல்லது 76 திருமேனி தனில் அசைவும் நல்ல வந்திழி கண்ணீர் மழையும் நல்ல தண்ணி தாழ்த்தாத்தாரையாட்டுட்டான். உடம்பு வடிவில் போலி திருநீரும் அருமையா தண்ணீரை குழைத்து சிவா என்று திருவேந்தருக்கு அவர் மனசெல்லாம் இட்டு அந்த வடிவில் எப்பவும் திருநீர் இருக்குமா, வடிவில் போலி திருநீரும். இன்னொரு இடம் மீண்டும் நெஞ்சத்தை எடுக்கிறார், நெஞ்சத்தை விஞ்ஞானம் அல்ல தந்தை மிகையாம் கருத்தும். இவ்வளவுதான் கட்டிருக்குது, முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேல அந்த ஆடை, அதை ஒண்ணு கட்டி சோதி எண்ணம் கட்டி நேர ஒரு துண்டை ஒண்ணு இடுப்புல கட்டிருக்கு. அவருக்கு எதுல எவ்வளவு பற்று இருக்குனாரு, இந்த தந்தையே எதிர்த்து இவைக்குவ ஊருடைய அவமானத்துக்காக அது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இருக்கு, இல்லைன்னா எனக்கு இந்த வேச்சு கூட வேண்டியதுலேயே. தந்தை மிகையாம் கருத்தும் இது நெஞ்சத்தை போட்டு கொடுத்தார் நெஞ்சம். தந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும், கையில உழவாரம் அந்த விழா திருவேலத்து அரசும் எதிர் வந்தனைய. இதுவும் ஞானசம்பந்த பெருமான் அடியவர் துணிவிரண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூடாமணியார் அப்படியே வந்து வரவேற்கிறாங்க. இதோ நாவுக்கரசர் சிதம்பரத்து அன்பர்கள் எப்பொழுது வருகின்ற உடன் இருக்கிற அன்பர்கள் இவங்க எல்லாம் பின்னால் இருக்கிறாங்க.
இதோ நாவுக்கர்த்தர், இதோ ஞானசம்பந்தர், இதோ நாவுக்கர்த்தர், இதோ ஞானசம்பந்தர். அந்த விழா திருவேடத்து அரசு எதிர் வந்தனையே சத்தியம் ஒளியும் ஒளியும். இந்த ஒளியும் ஒளியும் சேர்க்கிறார்கள் பார்த்துட்டோம்னா தூக்கம் முப்பத்தி ஆயிரத்து மக்கு பயிரவை எதேனும் வச்சுட்டு கொடுக்கலாம் பண்ணியிருக்கானே, இதை காட்டுவானா சேர்க்கிறார்கள் பார்த்துட்டே. உண்மையே ஏழாம் நூற்றாண்டு சீர்காழியிலே நாமும் இருக்கிறோம். திருவண்ணாமலை அந்தளவு இருந்து அடாரா ரெண்டு குருநாதரே ஒரே சமயத்துல பாக்குறமே. இந்த பேரை பார்த்தா ஞானசம்பந்தர் எளிமையான குருவும். இங்க பார்த்தோம்னா வயசு 70-76 முதுமையான வடிவும் அறிவர் கூட்டம் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், திருவண்ணாமலை அந்தளவு அணிவிப்போம். இருவரையும் ஒருங்கு காணுகிறது சுவாமி. அப்படி பல இடங்கள்ல இலக்கியம் எத்தனையே இருக்கலாம். பெரிய புராணம் போல இம்மாதிரி நிழல் உருவங்களை எடுத்து காட்டுகிற இலக்கியம் செய்வாங்க. என்னமோ அந்த பாலா போன சைவங்கையில அமைந்து போனதுனால கூட்டிகிட்டே போட்டுப்போம். மன்னிக்கணும், என்னையும் சேர்த்து. இப்பதான் கொஞ்சம் பெட்டியை விட்டு எடுத்து வெளியில நீங்க பார்க்க எனக்கு அண்ணாமலையார் அரசன் அண்ணாமலை அடிக்கவலம் செஞ்சிருந்து இந்த உணர்வும் எழுச்சியும் இன்னும் எல்லாரங்களும் நிரம்புவதாக என்று நாம் பெருமானுடைய திருவருகளை வணங்குவோம். பல பலடங்கள் கூட்டுதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒளிய முடிந்த அப்படியே. அப்போ இந்த இடத்துல என்ன சொன்ன, அந்த சிந்தை இளையரா அன்பு, இது ஒரு உள்ளத்தை எடுத்த இடம். இன்னொன்னு தந்தை மிகையாம் கருத்து, இந்த ஆடை கூட சிறுத்த இது எதற்கு, இது எதற்கு திருவள்ளுவர் இவங்க தந்தை மிகையினர் திருவள்ளுவர் சிறப்பறுத்தல் உற்றார்.

மற்றும் தொடர்பாடு இவன்கள் பெரிய ஞானிகளுக்கு எதையா விடணும் விடணும்னாரு. அதனால அதை விட இதை வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு நேரம் ஆயிடும்ப்பா, மணியோ 11:00 லேட்டா வேற தொடங்கியிருக்கிறோம். மற்றும் தொடர்பாடு இவன்கள் பிறப்பறுத்தலுக்காருக்கு உடம்பு மிகை, உடம்பு அவங்களுக்கு அவசியம் இல்லாது. இந்த மாதிரி கருதுற திருவள்ளுவரை இல்லைங்கிற ஆளு சொல்றேங்கிறான். கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு திருக்குறள் சம்பந்தம் உண்டோ? இந்த பிரிவிக்கு, இந்த பிரிவில் ஏழு பிரிவிக்கு கிடையாது. தொட்டி இன்னும் ஒரே எங்க குப்பையில போட்டோம்னா அது கழுதை மூந்து பார்க்கும். என்ன திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அதுக்கு போய் வந்து நல்ல தெய்வீக உணர்வுடையவர்கள் அல்லவா? ஒரே இது சிவ முருகா. அதனால முறையோ தரியேன் மறையோர் போல நெறியே போற்றி, முறையோ தரியேன் தரியேன் நான் எவ்வளவு நாள் இப்படி நான் தெரிந்திருப்பேன், முதல்வா போற்றி உறவே போற்றி, உறவே போற்றி எனக்கு ரொம்ப உறவாக இருக்கின்றவனே போற்றினர். முன்னே சொல்லியிருக்கிறேன், கல்யாணம் நிச்சயம் பண்ணணும்னு சொன்னோம்னா உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஐயா சொந்தமா அயலான்னு கேட்பாங்க அல்லவா? சொந்தம்னு சொன்னா எப்படி சொந்தம்னு கேட்பான். அயல்னா ஏன் சொந்தத்துல பொண்ணு இல்லையான்னு கேட்பான். என்ன பண்ணி சொல்லிக்கிறது? அதனால சுத்தி வந்தா சொந்தம்னு சொல்லிக்கிறோம். ஏன்னு ரெண்டு கொம்பு வாயடைச்சு கேட்குறீங்கன்னா சுத்தி வந்தா சொந்தம். நீங்க ஆமா உண்மை பாருங்க, நீங்க ஒரு இனம் இருந்ததுன்னா அந்த இனம் நீங்க திருவண்ணாமலை இருக்கேன், இன்னொன்னு போய் எங்கேயாவது திருப்பணந்தால் இருக்கேன், இன்னொன்னு வந்து இதுல வந்து போலார் தங்க வயல்ல இருக்கேன், நீங்க எங்கேயாவது அப்படி புடிச்சு பிடிச்சு இப்படி வந்தீங்கன்னு வச்சீங்க அப்படிங்களா? அதா தாதா அப்படின்னு சொல்றோம். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும். ஆமா என்ன கம்பராமே, நான் அவங்களுக்கும் சொந்தமா, அவங்களுக்கும் சொந்தமா. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும். அதனால நீங்க எந்த இனத்தாலும் செய்யுங்க, எந்த இனம் செய்யுங்க, நீங்க எங்க யாருப்பான் நம்ம பாம்பேல இருப்போம் எல்லாரும் இருக்கணும் அப்படி. நீங்க ஐயா ஐயா இந்த அப்படிங்களா? அப்போ அப்போ அப்போமா ஆ அவங்களா எங்க தாத்தாவுக்கு ரொம்ப அது போல உறவே போற்றி. எந்த உறவு கேட்டா தெரியும் இந்த உறவுன்னா எப்படி உறவுன்னு கேப்பான். நீ கேட்டு நான் பதில் சொல்லலப்பா, கேளான்னு சொல்லியிருந்தது. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, உய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாயன் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ,

0: போற்றி இந்த உறவுங்கிறதுக்கு நாம எல்லாம் உறகணும்னு அவ்வளவும் தப்பு. உறவு சொல்லிட்டு அப்பன்னு அந்த பாட்டை பேசணும். திருவாசகத்துக்கு எட்டாம் திருமுறைக்கு ஏழாம் திருமுறை ஆறாம் திருமுறை உறை அவ்வளவு உறவு. இந்த உறவெல்லாம் பார்த்தார் நெய்கண்டார் நெய்கண்டார். அதனாலதான் நான் எட்டாம் சூத்திரத்துல அந்நியமின்மையின் ஆரங்கரல் செலு நீ ஆண்டவனுடைய திருவடி அந்த ஆன்மா சேரும்னது இது புரிய முடியும்னது. அந்நியம் இல்ல சொந்தம் இல்ல, நீ உன்னோட எத்தனை வழியில சொந்தம் அப்ப சொன்னதுக்கு வழியா லோயர் என்ன கேட்கலையே. ஆண்டவனுக்கு நமக்கு அந்நியம் இல்ல சொந்தம் இல்லைய, எந்தெந்த வகையில சொந்தம் இல்ல அப்பறைக்கு அந்நியமின்மையின். எனக்கு நான் சொல்ல ஜெயன் பதினெண்டு சூத்தத்துல இந்த ஆண்டவனுக்கு ஆன்மாவுக்கு என்னன்னா அந்நியம் இல்லடா சொந்தம் தான், சொந்தம் தான். அவன் திருவிழி அந்த ஆன்மா சேர்றது அதான்டா இயற்கை அடாரடா சொந்தம் இல்ல எத்தனை வகையில. அதுதான் அவர் சொன்னார ஒரு வகையிலையா அப்பா அப்பா வழியிலையும் சொந்தம், அம்மா வழியிலையும் சொந்தம், மணி வழியிலையும் சொந்தம். அப்புறம் என்ன ஏ அப்பா அப்பா வழி அம்மா வழி மணி வழி அதான் மூணு ஏழு தலைமுறைங்கிறதே. அந்த மூன்றுங்கிறது யாருன்னா தாய் தந்தை மணி. இந்த மூணு ஏழு தலைமுறை இந்த மூன்று வழியிலையும் சொந்தம் அப்படிங்களா. நான் என்னமோ ஆண்டவன் சொன்னா அவர் எங்கயோ நாம நல்ல கதை போ சொந்தம் இல்ல. அந்நியம் இன்மையின் அறங்கடல் செடு இந்த ஆன்மாவுக்கு அந்த இறைவனுடைய திருவடி அந்நியம் அல்ல உறவானதுனால இதெல்லாம் அதனாலதான் வந்து கேட்டார். ஏண்டா ராஜா ரொம்ப கஷ்டப்பட்ட ஆமாப்பா எதனால ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்து இந்த அஞ்சு காட்டு பிராண்டு மேலவா உன்னை என்ன பண்ணிட்டாங்க அவர் பிடிச்சு என்ன வதைக்கிட்டான். இதை தின்னுங்கண்ணா அதை தின்னுங்கண்ணா இதை சுடுங்கண்ணா எனக்கு கை வல்ல பாவம் எப்படி அவன் கையப்பட்டு வரும் இந்த அஞ்சு மடையும் தானே. ஆமா இன்னுமே அந்த அஞ்சு பேர் வரவே மாட்டான். தம்முதல் குருவும் குருநாதனாக பெருமான் இருந்திருந்து யாருக்கு எங்களுக்கெல்லாம் உணர்த்தலையே சார்னார். தவத்தினில் உணர்த்த கொஞ்சம் தவம் செய்யுங்களா தவம் செய்யும் அவன் செஞ்சா வருவாரா. தவத்தினில் உணர்த்த விட்டு எதை இது வரைக்கும் உற்றார் உறவினர் பெற்றார் உறவினர் பேரு கல்வி எல்லாம் இருக்குல்ல விட்டு இதெல்லாம் விட்ட உடனே அந்நியமின்மையின் அறங்கடல் செடுமீ. அந்நியமில்லாத நமக்கு பல வழியில சொந்தம், அப்பா வழியில சொந்தம், அம்மா வழியில சொந்தம், கொண்ட மனைவி வழியில சொந்தம், மூணு வழியிலும் சொந்தம். அப்படிப்பட்ட ஆன்மாவை சேர்ந்த என்ன சித்தாந்தம் அப்படி பாருங்க சித்தாந்தம் தான் எப்படி பாத்தீங்க போரா அடிக்குது இல்லையே ஒன்று ஒன்று சொன்ன திருமுறையின் சித்தாந்தம் அப்படி நீங்க நினைக்கிறது. அந்நியம் என்றது கேட்கிறான்னு போது கேள்வியில அந்நியம் என்று என்றார் அங்கனமாயும் எவ்வளவு வகையில் ஆண்டவன் உறவு தரு உறவாகிறான் ஒரு பதிலும் கேட்கல கேட்கணும். இப்படிலாம் கேள்வி என் கேள்விக்கு என்ன பதிலுங்கிறான் இதுக்கெல்லாம் என்னென்னமோ கேட்டு என் கேள்விக்கு என்ன பதிலுங்கிறான் மக்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல அப்பன் அம்மன். இப்ப மதுரை காமராஜர் இருக்கு தத்துவத்துறை சென்னை சென்னையில இருக்கு தத்துவத்துறையே ரொம்ப குறைவுதான் பல பல்கலைகள்ல தத்துவத்துறை இல்ல அண்ணாமலையில இருந்தது இப்ப இருக்கணும்னு தெரியல அழகப்பாவிலையும் இருந்தது இப்ப இருக்கன்னு தெரியல பாரதியார்ல இருக்குது இது பாரதிதாசன்ல இருக்குது நம்ம சென்னையில இருக்குது இப்படிலாம் பாடம் வச்சு தினாவ நாள்ல வரும் முருகா முருகா. எனவே உறவே போற்றி உறவு அந்த வகையில உறவு நமக்கு சரிங்களா. அதனால நீங்க ஆண்டவன் எந்த வகையில உறவுன்னு கேட்டா மூன்றுல சொல்லிடுங்க முப்பொருள் உண்மைதான் நமக்கு எங்க அப்பா வழியிலையும் வருவங்க எங்க அம்மா வழியிலையும் வருவோம் எங்க ஒய்ஃப் அப்படி வேணா சொல்லுங்க எதுவாக இருக்காங்கல்ல மனைவின்னு சொன்னா பொத்து கொடுக்கணும் அதனால என் ஒய்ஃப் வழியிலையும் அப்படியா அவனுக்கு ஒய்ஃப் வழியிலையுமே ஆமாங்க மூணு வழியில உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிறவுன்னா சிறப்பு என்ற பொருள் சிறப்பான எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பேன் ஏன்னா திருவள்ளுவர்
1: சிறப்பு என்னும் பேதனை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள். பெரியவர் வர்றாரு, ஏப்பா சிறவே போற்றிங்கிறது விளங்கல் யாராவது அப்படின்னாரு. அங்கதான் கொஞ்சம் தடைச்சினாரு. சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது இது சிறப்பாக பொருள் என்று ஒருவர் ஒருவர் அப்படி நெறி நெறி வந்து உதவுறாங்க. சிறவே போற்றி சிவமே போற்றி பொருள் வேண்டாம், மஞ்சா போற்றி. இந்த மஞ்சா போற்றி, மஞ்சான்னா மைந்தன், மைந்தனாகவும் இருக்கும். இப்ப அந்த நீங்க என்ன அப்பண்ணி அம்மையில நமக்கு பையனா இருக்கிற உறவு எங்க இருக்குது? அதுல நமக்கு பையன், இந்த ஆன்மாவுக்கு இறைவன் பையனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது என்ன என்ன இருக்கு? அப்பண்ணி அம்மையினி ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் நீ, அப்புறம் ஒன் பொருளும் நீ. இந்த ஒன் பொருள்னா சில்றேன்னு அர்த்தம் இல்ல, மகன் அர்த்தம், மகன் அர்த்தம். உடனே உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம், என்ன சார் பொருள் இருக்குது மகன், தம்பொருள் என்ற தம்மக்கள் அவர் பொருள் தந்தம் தனியாங்கிறது கூடி போட வேண்டியது. அதுக்காக மேற்கோள் காட்டினாங்க, அவளை பழையபடி ஆசிரியர் எனக்கு காட்டினா நியவான்கள் என்ன

0: பொருள் மகனாதன் சம்பொருள் எந்த கம்மத்தில் எந்த வழியும் அறிவே சென்று சந்தோஷத்துல ஜீவன் படிச்சிருக்கிறான். பரிமையிலாம் கை வைக்கலையேன்னு அர்த்தமா இருக்கு. மஞ்சா போற்றி அப்போ மைந்தன் அர்த்தம், மணாளா போற்றி மணாளா போற்றி மணாளன் சின்ன யாரு கணவன், மணாளா போற்றி ஆடையிலே என மணந்த மணவாளா என் அலங்கலந்தருளி, ஆடையிலே அனிமனந்த மனவாளா என் அலங்கரன் என்ற வழி. இது இந்த மாதிரி இந்த ஆன்மாக்களாகிய உயிரை மணக்கிறான். ஆனா அவன் எப்படினாது எப்பவுமே மணந்து கொண்டிருக்கிறவன் தான். அது யார் சொன்னார்? ஒரு மாப்பிள்ள என்னன்னு கேட்டா ஒரு வருஷம் வரைக்கும் வேணா மாப்பிள்ள சொல்லலாம், அல்லது ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேணா மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். குழந்தை பிறந்த பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதனாலே அணியும் பெற்றோர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அவன் இருக்காது. மாப்பிள்ளைங்கிறது ஒரு ஒரு வரான்னு இருந்த கொஞ்சம் காலம் தான். அப்புறம் என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னா கூட என்னன்னு கேட்ட, அந்த மாப்பிள்ளையை நம்ம வீட்டுல வந்து தான் பையனுக்கு தூக்கும் வெளியே போயிருப்பான், பரவாயில்ல மாமா நான் நான் பாத்துக்கிறேன் நானே கழுவிக்கிறேன். எப்ப ஜபரிசித்தான் குழந்தை பிறக்காம இந்த கல்யாணம் ஆகி இருக்கிற வரைக்கும் தான் மாப்பிள்ளை. அப்புறமே என்ன பண்றது, அதுவும் தான் பெற்றோராயிட்டது என்ன பண்றது, பையன் வெளியே போட்டானா தானே போய் கழுவிட்டு என்ன மாப்பிள்ள அது நேரம் ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி என்ன மாப்பிள்ளைய நான் தாம்பாளமா இருப்பாங்க கிடையாது. எல்லாம் ஒரு காலம்தான், எல்லாம் ஒரு காலம்தான், எல்லாம் ஒரு காலம்தான், என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம ஐயா மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த எல்லையை நம்ம ஐயா வைக்க முடியாது ஐயா. அப்படியானா நம்முடைய பெருமானு பெருமாட்டுக்கு அப்படித்தானாரு ஆரஞ்சு முடியும். யார் அறைவாருனாரு, ஒரு அஞ்சாறு பொடுத்து வந்துட்டு எட்டு வயசு பத்து வயசு பொங்கல் ஏமா அந்த ஆண்டவனைய என்னைக்கு எப்ப எப்ப மணாலம்மா அப்படின்னாரு. யாரு தாத்தா கேட்டது இந்த பய கேட்டனாரு. ஆற ஏன் பாப்பா நீ வேற அறிய வரு என்ன என்ன மித்தம் மணாலம் நீ ரொம்ப அழகிய சித்தத்திருப்ப
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயா.

திருச்சிற்றம்பலம். சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள், திருச்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சம் இளர் எனத் தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம்ராட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கலையா உடலோடு எனத் தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

திருக்கோயில் சிவன் முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்கிய தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன், நில அமலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கயிலாய மலையெடுத்த அறக்கர்கோன் இராவணன், அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை, எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலை சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புரவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினிக் கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மருவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கோணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் இனிமை தருவன இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலைச் செல்வனின் இணையடிகளை ஏத்திப் பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாரார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமைய இமயப் பொறுப்பின் சிகரங்களைத் தம் ஆயிரம் படங்களாலும் பற்றிப் படர்ந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினைத் தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக்கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற இளமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது? திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோண மாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிபுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை, இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர் கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநீர்மைப் பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்னே. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல்லோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை, செழுங்கடத்தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடைச் சேர்க்கும் கோணமாமலை, விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை, வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை, துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ்ச்சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை, கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகநகக் குன்றை, கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படருள் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதானின் பரசமய கோளரி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடைப் பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார், பாண்டிய மன்னன், குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களோடும்,
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருடியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம். நிறைகளல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம். மூன்றாம் திருமுறை பண் புறநீர்மை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு அதிகை வீரட்டம். அட்டவீரட்ட திருத்தலங்களுள் ஒன்று திரு அதிகை வீரட்டம். முப்புறங்களை எரித்து அருளிய தலம், பெரிய திருவடி என போற்றப்பெறும் கருடன், திருமால், நான்முகன், பஞ்சபாண்டவர்கள் பூசித்த பதி, திலகவதியார் திருவலகு, திருமெழுக்கு முதலிய அருட்பணிகள் ஆற்றி திருத்தொண்டுகள் பல புரிந்த தெய்வப்பதி, பல்லவ மன்னன் பரமர்க்கு ஆளாகிய நாவுக்கரசரை நிற்றறையில் இட்ட தலமும் இதுவே. இவ்விடம் ஓடையாக உருப்பெற்று தற்போது சக்கர தீர்த்தம் என வழங்கப்பெறுகிறது. குணதர வீச்சரம் என்ற சிவாலயம் அதிகை நகர் அடுத்து உள்ள வரலாற்று சிறப்பிடம் ஆம். திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருநடம் காட்டியருளிய மேன்மை பொருந்திய திருத்தலம் இது. இத்திருத்தல தரிசனத்திற்கு எழுந்தருளிய காலத்து சுந்தரர் பெருமானார்க்கு சித்த வடமடத்தில் திருவடி சூட்டிய சிறப்பும் நினைந்து போற்றத்தக்கது. இறைவர் வீரட்டானீஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி பெரியநாயகி, திருத்தலமரம் கொன்றை, தீர்த்தம் கெடிலம், ஆலகங்கை சக்கர தீர்த்தம், அதியறைய மங்கலம், அதிராஜ மங்கலம், அதிராச மங்கலியபுரம் என்பன இத்தலத்தை குறிக்கும் கல்வெட்டு பெயர்கள். திரு வீரட்டானமுடைய நயனார், அண்ணல் அதிகையான், ஆகம் பிரியாத பெண்ணின் நல்லாள் என்பன கல்வெட்டுக்களில் காணும் இறைவன் இறைவி திருப்பெயர்களாம். அறம் தரு நாவுக்கு அரசையும் ஆலால சுந்தரரையும் தோற்றுவித்த திருமுனைப்பாடி நாட்டின் திருத்தகு தொல்பதி அதிகை. மெய்கண்ட தேவரது மாணாக்கர் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் செய்து சிவயோக நெட்டை கூடிய திருத்தலமும் இதுவே. திரு அதிகையில் மனவிற்குத்தனான காளிங்கராயன் வாகீசர் திருக்கோயில் அமைத்தான். வாகீசர் திருமடம், திருநாவுக்கரைய தேவர் திருமடம் என்ற திருப்பெயர்களால் திருமடங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன. நகரில் இருந்த முக்கியமான ஒரு திருவீதிக்கு திருநாவுக்கரசர் திருவீதி என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. திலகவதியார் சீரார் திருவீரட்டானம் சேர்ந்து செம்பவள தனிக்குன்றமாம் சிவபரஞ்சுடரை தொழுது அடியனையின் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளினின்றும் எடுத்து ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர். தபோதனியாரது கனவில் வெளிப்பட்ட கண்ணுதலார், நீ உன் மனக்கவலை ஒளி, என்னை அடைய முன்னமே முனியாகி தவம் முயன்றான் உன் உடன் பிறந்தான் அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வன் என அருளினார். அவ்வாறு சூலை நோயுற்ற மருள் நீக்கியார் அது தவிர்க்கும் வகை அறியாது தமது தமக்கையார் திருவடி தொழுது இறங்கிய காலத்து திருவாளன் திருநீர் அம்மையாரால் அளிக்கப்பெற்று ஆகத்து அணிந்து பெருவாழ்வு வந்தது எனப் பணிந்து நின்றனர். தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். அவ்வமயம் அருளியதே கூற்றாயினவார் விளக்ககலேர் என நீடிய கோதில் திருப்பதிகம். பண் கொல்லி.

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்குரங்கு அணில் முட்டம் பண் தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஐயாறு. திருவிராகம் பண் இந்தளம். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆவடுதுறை திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு நாயனார் திரு ஆவடுதுறை தலத்தை முதல் முறையாக வழிபாடு செய்தபொழுது பாடியருளிய பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு ஆனைக்கா.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருநல்லம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்புறம்பயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் கொல்லி இராகம் நவரோஸ் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் திருப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: கோயில் திருப்பதிகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு உடன்போக்கு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் உயர்குடி ஆடை பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிரளயம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் பிரளயம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

இது இடுவரொரு சிரசாத காலையும் மாலையும் கால் பெயர்த்திடுவது ஆலைகள் வலம்.

தலை கோடு சார்வதும் சரண் வழி அல்லால் அலை கடல் பிறழினும் அடாதே அதனால் பொய்த்தவ வேடரை கைத்தகப்படுத்தற்கு வஞ்ச சொல்லில் வார்வலை போக்கி சமயப்படுகொழி சமைத்த

பார்த்து வளை உளரே எனக்கு வருமோ உளறுதரே. முறையும் திரையும் ஒப்பொரு கொட்பன் வரையிலே சீகரவாதியும் குறை

அம்பலத்து நாடும் உம்பரு நாயகனே, நாயனைய எல்லை பொருள்படுத்தி நல்கழித்து நல்கழித்து தாயனைய நாயருளும் தம்பிரான்.

ஆசையாம் பரிசத்தி யானை போலவும் ஓசையில் விழுந்த புள்ளும் போலவும் வீசிய மனத்தில் வல்டு போலவும் உருவதுணராச்சு.

0: கதா புனைவாக்கு கொள்ளை பொதுவோ
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பன் வியாழக்குறிஞ்சி. திருஞான சம்பந்த பெருமான் அருளு செய்த திருத்தாளச்சதி என்கிற திருப்பாடல்

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்தது ஏழை திருத்தாண்டகம் என்பது திருவதிக வீரட்டானத்துல பாடியிருக்கிறார் சுவாமி. வருத்தப்படுறார், நான் பலகாலம் அவர் வந்து 56 வயசுக்கோ என்னமாத்தான் சைவத்துக்கு வந்ததாக அதுவரையிலையும் குடும்பத்துல இருந்துட்டு அந்த சமண சமயத்துக்கு போயிட்டார். சமண சமயத்துல அவர் இருந்தது திருப்பாதிரி புரியூர்ல தானே இருந்தார்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். பாடலே புத்திரம்னு சொல்றாங்க, இல்லை என்றும் சொல்லிவிட்டாங்க சில பேர். கடைசியா நான் ஒரு நூல் படித்த போது இல்ல, அவர் திருப்பாதிரி புரியூர்ல தான் இருந்தார். அது என்னமோ ஆராய்ச்சி, அதை விட்டு விடுவோம். ஆக சமண சமயத்துக்கு போனது என்னமோ நிச்சயம். அந்த சமண சமயத்துல இருந்த காலத்துல என்னை உயிரை போகாமல் காப்பாற்றி விட்டானே என் கடவுள். சமண சமயத்துல இருக்கும்போது உயிர் வந்தா ஒரு சமணனாகத்தான் நான் செத்திருப்பேன். உவையாய் தலைவரித்து பொறியற்ற சமண்ணீசன் சொல்லே கேட்டு காவிஜேர் கண்ணடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை ஆவியேன் அறியாதே பாடூரில் பைக்கம்புக்கு இழைத்தவாறே என்பது சுவாமியுடைய வாக்கு. நான் சமண சமயத்தில் போய் கெட்டுவிட்டேன் என்று எழுதுகிறார் சுவாமி. வாரியார் சுவாமி சொன்னாரு, ஒரு ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணா, அவன் வேற ஒரு மதத்துக்கு போயிட்டான், கிறிஸ்டின் ஆயிட்டான். சரி வச்சுக்கோ. வரவங்கள எங்க நீங்க கிருஷ்ணாணிங்க, எங்க நீங்க கிருஷ்ணாணிங்கன்னு எல்லாரும் கேட்டாங்களாம். அதுக்காக வந்து எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக வேண்டி நான் ஏன் கிறிஸ்டியனானேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுந்தானான். ஏ வாரியார் சாமி வந்து பார்த்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தானா அவன். என்னப்பா அப்படின்னு கேட்டாராம் அவரு. டேய் அவன் எல்லாரும் வந்து ஏன் கிறிஸ்டியனானே, ஏன் கிறிஸ்டியனான்னு கேட்கிறாங்க, நான் ஏன் கிறிஸ்டியனானே அப்படின்னு எழுதிருக்காங்க. சரி அந்த புத்தகத்தை நீயே சொல்லி பாருங்க. நான் ஏன் கிறிஸ்டியனானே, நான் ஏன் கிறிஸ்டியனானே, நான் ஏன் கிறிஸ்டியனானேன்னு பத்தியா, நீயே ஆன அப்படின்னு பத்தியா நீ சொல்றதுலயா, ஐயோ அப்படியா அப்படின்னு விட்டுட்டு மறுபடியும் சைவன் ஆயிட்டான்னு சொல்லுவாரு. எவ்வளவு மொழி அறிவு பாருங்க வாரியார் சுவாமி. ஆக சுவாமி வருத்தப்படுற, உவையாய் தலைவரித்து பொறியற்ற சமன் நீசன் சொல்லே கேட்டு காவிசேர் மடவார் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேந்தம் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆர்வரரை பாதியேன் அறியாதே பாலூரில் பயிர்க்கம்பு கைத்தவாறு வீடே இல்லாத ஒரு வீட்டுல நான் பிச்சை எடுக்க போன பைத்தியக்காரன் ஆகிவிட்டேனே நான் அப்படின்னு வருத்தப்படுறார் சாமி. ஏழை திருத்தாண்டகம் என்று அதற்கு பேர் இருக்கிறது. நான் இந்த திருவதிக விரட்டத்தோடு இருக்கிற கடவுளை நான் வணங்காமல் இந்த நான் ஏழைய அறிவில்லாதவன் வீணா காலத்தை கழித்து விட்டேன் என்று ஒரு திருத்தாண்டகம் படுற.

என்னை பூட்டி அவன்கையர் ஒல்லையை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீளக்குடிய அரண் நல்ல நாமும் நவித்து இங்கே நன்றி. கடந்த காலத்தை பார்க்கிறார் சுவாமி இல்லையா, பேராயிரம் வரைக்கும் வானோரே துன்பிமானே திருவில்ல அடியாருக்கு என்று வாராத செல்வம் வருவித்தானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ சீத்தனும் எல்லாம் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தில் சிலை கற்கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கிறேன். வலிமையுடைய காலத்தெல்லாம் வீணை அடிச்சுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார் சுவாமி. இந்த ஏழை திருத்தாண்டம் என்பது பகுதி பத்து பாட்டும் அப்படித்தான் வருகிறது அல்லவா. அடுத்தது அடையாள திருத்தாண்டகம் என்று திருவதிகளை ஒன்று பாடுகிறார். அவனுக்கு அடையாளத்தை சொல்கிறார். இப்ப தோடீசவின்னு ஒரு தேவாரம் இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்பா கேட்டார் திருஞான சம்பந்தர், உனக்கு யாரா பால் கொடுத்தது அப்படின்னு உடனே அவருடைய அடையாளத்தை சொல்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் பூவன் மதிசூடி காடுடைய குடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள். இது அடையாளம் தானே சொல்கிறார் அவர் இல்லையா. ஆமா, அதே மாதிரி இவர் அடையாளம் சொல்கிறார். திருவதிகை விரட்டாதிருக்கிற கடவுள் யார் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அடையாளம்.

சந்திரனையும் சூடிக் கொண்டிருக்கிறான், கங்கையும் கடையிலே சூடிக் கொண்டிருக்கிறான் என்பது பொருள் அல்லவா? கடாமகுடத்திலே காமவேத கந்தர்வம் விரும்புமே, காமவேத கந்தர்வம் விரும்புமே. ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன், தேவாரம் ஒன்று ரெக்கார்ட் பண்றது. அங்க ஒரு அதிசயம் பார்த்தேன். வடநாட்டில் டெல்லியில ஒரு கமிட்டி வைத்திருக்கிறாங்க, அவங்க தேவன்களை பூரா ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. தெரியும், சாம வேதம் பாடி இருக்கிறாங்க, நாலஞ்சு சாத்திரிகள் உட்கார்ந்து ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விழிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப நம்மவங்கெல்லாம், பாக்கி பேர்லாம் வெறியில இருக்கா, நம்மவங்க கொஞ்சம் கொஞ்சம் விழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் இல்லையா? ஆமா, வெறி வேண்டாம் நமக்கு இல்லையா? சாமி சொன்னார், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், அது நமக்கு வேண்டாம், என்றைக்குமே வேண்டாம். ஆனா நம்ம மதத்துல அன்பு நாம செலுத்தி விடுவோம், வாங்க செலுத்தி விடுவோம், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், அது நமக்கு தேவையில்லை. சாம வேதம் வேதம் பூரா அவ்வளவு ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காரன் சொல்றான், என்னுடைய மூதாதை செய்த புண்ணியம் போன்றுக்கு எங்களுடைய கம்பெனியில வேதங்களை ரெக்கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காரன் யார் தெரியுமா? இந்த வீரமணின்னு ஒருத்தர் இந்த ஐயப்பன் பட்டணம் பாடிக்கிறாருல, அவர் பையன் ஒரு ரெக்கார்ட் கம்பெனி வச்சிருக்கிறார், ஒலிப்பதிவு கம்பெனி ஆழ்வார்பேட்டை, அது எடுக்கிறாங்க. நான் நினைச்சேன், ஓஹோ இப்படி எல்லாம் எடுக்க விட்டுதான் நமக்கு தேவாரம் பூரா எடுக்கணும்னு தோழிச்சு போல இருக்குன்னு நினைச்சேனா இல்லையா? தனியார் சுந்தர தேவாரம் பூரா தேவரம் கேட்கலாமே, சுந்தர தேவரம் கேட்கலாமே, மாணிக்கவாசர் திருவாசன் கேட்கலாமே, அப்பருடைய தேவாரம் அஞ்சு கேசட் பாடிட்டேனே. நீங்க கேட்கலங்கிறது தான் நான் இப்ப குற்றம் சொல்ல முடியவே தவிர, நீ பாடி வச்சியான்னு நீங்க என்ன கேட்க முடியாதல்லவா? ஆக நீங்க கேட்க வேண்டியதான் உங்களுக்கு பொறுப்பு. அந்த அடையாளத்தை தான் சொல்றார் இவர்.

அதை விட்டா போயிட இருந்தாலும் பரவாயில்ல, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிவிட்டீங்கன்னா சிவனும் பார்வதி உன்னுடைய உள்ளத்துல வந்து குடிகொண்டு விடுவாள் என்று சொல்லி வச்ச தேவாரம். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஒண்ணுமே தெரியாதவனா இருந்து பொருள் பண்ணிட்டாலும் ஓதி அஞ்சடுத்து உணர்வார்கட்டு உணர்வார் பொருள் பண்ணலாம் நினைக்கிறேன். வேதம் இந்தி அவரவர் உள்ளத்திலே உள்ளத்தே மாதம் தாம மகிழ்வர் மாற்று அப்படின்னா என்ன பஞ்சாட்சரத்தை நீ சொல்லிவிடு என்று அர்த்தம் இல்லையா? ஆமா, நாம சொல்லாதது அதுதான். நாம எதவனாலும் சொல்லுவோம், பஞ்சாட்சரம் மாத்திரம் சொல்ல மாட்டோம். சொல்லிவிட்டால் உங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். நீ சொல்ல கேக்குறீங்களா? நான் ஆயிரத்தெட்டு சொல்லாத நாடே கிடையாது. ஆமா, ஆயிரத்தெட்டு சொல்றதாதான் நான் இந்த வயசு வரைக்கும் உலாவிட்டு இருக்கேன். ஆமா, பையா பண்ற உள்ள எனக்கு சிநேகம் உண்டாருக்கு என்ன காரணம்? நான் பணக்காரனா பதவியா? ஒண்ணும் கிடையாது, தேவாரம் தானே. ஆக பஞ்சாட்சரம் ஆயிரத்தெட்டு சொல்ல தவறுவதே இல்லை. இன்னைக்கு கூட அஞ்சு ஆயிரத்தெட்டு சொல்லிவிட்டாங்க, உனக்கு ஒரு வேலையும் கிடையாது சொல்லுவேன்னு சொல்லிங்களா? ஐயோ, எனக்கு இருக்கிற வேலையை பாத்தீங்கன்னா தனக்கு மேல. ஆக போற்றி திருத்தாண்டகம் என்று ஒரு நாலு ஒன்னு அஞ்சு பாடுகள் போற்றி போற்றி போற்றி என்று வரும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கம் வணக்கம் வணக்கம் அர்த்தம்.

எதுக்கு வந்து பாடல்கள் வைக்கிறது இப்படி? கடவுளே, படிக்கிறதுக்கு நமக்கு அறிவும் அவகாசமும் தான் இல்லையே தவிர பாடலுக்கு ஏதாவது பொறுத்துல வண்டி வண்டியா பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆமா, இந்த போட்டி போட்டி என்று வருகிறதுல 70 பாடலுக்கு மேல இருக்கிறது. இப்போ இந்த தமிழ் அர்ச்சனை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த போட்டியை சொல்லி அர்ச்சனை பண்றாங்க. ஈரோட்டில் இருக்கிற ஈரோடையப்பர் கோயில் தெரியுமா? அந்த ஈரோடையப்பர் கோயில்ல எவ்வளவோ காலமாக குருக்கள்கள் தமிழ்ல தான் அர்ச்சனை பண்றாங்க. இப்ப இல்ல, நீங்க நினைக்கிறது இந்த ஈரோட்டாருக்கு அப்புறம் அல்ல, இது எத்தனையோ ஈரோட்டாருக்கு முன்ன. இப்ப பாத்தீங்கன்னா கோயில்கள்லாம் தமிழ் அர்ச்சனை சொல்லும் போது இந்த நாமக்கரசனுடைய திருத்தாண்டத்தை தான் எடுத்து சொல்றாங்க. அதுல கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி ஒரு திருத்தாண்டம் இருக்கிறது, அதுல கரெக்டா 108 வருகிறது. அதனை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்பா போட்டி அரசனை போட்டி நம்மளா எழுதுறதை விட பெரியவர்கள் எழுதி வைத்த பாட்டை சொல்லிவிடுறது நம்ம ரொம்ப நல்லது. அடுத்தது திருவடி திருத்தாண்டகம் என்று ஒரு படி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா திருவடி அவ்வளவு உயர்ந்தது என்பதை நமக்கு சொல்லுகிறார் சாமி.

ரெக்கார்டே பண்ணுது. அரவணையான் சிந்தித்து அறக்கும் அடி என்ன பொருள்? திருமால் அவனை தேடி காண முடியாத அடி என்பது பொருள். அரவணையான் சிந்தித்து அறக்கும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. அறையான் பிரம்மன், அவனும் தேடி காண முடியாத திருவடி என்பது பொருள். கைதொழுது சாரும் அடி உங்களுக்கு தெரியும்.

பேரா சொல்லிருக்கிற என்னுடைய செல்வம் இருக்கிறானே, நம்ம கோயில் இருக்கிற சாமியை பத்தி செல்வம் அவன் என்னைக்காவது சொன்னது உண்டா? நம்ம குழந்தைய தான் சொல்லணும், செல்வம் ராஜா என் கண்ணு அப்படின்னு. அதுதான் இருக்கிற நம்ம கண்ணையே குத்துது. ராஜான்னு சொன்னியா, வாங்க அது போய் நம்மள உதைக்குது இல்லையா? ரொம்ப பேர் இப்ப பிள்ளைகளை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. எங்கேயாவது முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவானோ? அப்போ பிடிச்சி இந்த சமய கல்வியெல்லாம் சொல்லி வச்சிருந்தோம்னா நிச்சயமா அவன் அப்படி செய்திருக்க மாட்டான். அது போக ஆக இந்த திருவடியை சிந்திக்கணும் என்பதுதான் திருநாவுக்கரசருடைய நோக்கம். அப்படி சொல்லும் போது திருவையாற்ற தேவாரத்தில் சொல்லுகிறார், ஒரு முட்டுக்கட்ட திருவடியை நீ சிந்திக்க முடியாது. முடியாதா? நமக்கு என்ன, நம்ம விட்டுட்டோம் கிடையாது. அப்படி நீ சிந்தித்து விட்டால் அப்படின்னு சொல்ற

அவருடைய திருவடி. அதனை சிந்தித்து விடு. இதுதான் நாவுக்கரசர் சொல்லுகிறார். உச்சாரில்லாதார்க்கு ஒருவனை

இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அந்த திருவடியை நாம சிந்திப்போமா? அது சிந்திக்கிறதுக்கும் ஒரு வகை சொல்ற. என்ன சொல்ற சாமி இந்த திருவடி திருத்தாண்டகத்துல? உரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி. ரெண்டு திருவடி அல்லவ, உரு இரண்டு ரெண்டும் திருவடி தான், அது ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி. ரெண்டு பொருள் அருள் தன்மையில இதுக்கு அது சிலச்சது இல்லை, அதுக்கு இது சிலச்சது இல்லை என்பது ஒண்ணு. ரெண்டாவது இதை போல இது இருக்காது, இது போல இது போல, இது ஆண் அடி இது பெண்ணடி. இப்படியெல்லாம் சொல்லி வச்சார். உன்னுடைய திருவடியை நீ சிந்தித்து விடு என்று. நாம சிந்திச்சு விட்டா நமக்கு நன்மைதான்.

வச்சால் இந்த உலகத்தையும் உன்னை ஆள வைக்க விட்டு ஆள வைத்து விடுவான். அப்படி ஒரு நீதியை சொல்லுகிறது இந்த திருவடி திருத்தாண்டகம் என்ற. அடுத்தது காப்பு திருத்தாண்டகம் என்று ஒரு. இந்த இருக்கிற ஊர்கள் அத்தனையும் அவன்தான் காக்கிறான். காத்தற்கடவுள் அவன்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு எழுந்தார் ஒரு

ராஜாத்தான் கூட அடிக்கடி சொல்லுவார், பிள்ளை வளர்கிறான்னு சொல்றான், சரியா சரியல்ல, அறுபது வயசுல இப்ப பத்து வயசு இருக்குன்னு அவன் வளர்ந்தான்னு அர்த்தம், போச்சு பத்து போயிட்டான், பாக்கி மிச்சம் ஐம்பது தான் இருக்கு அவனுக்கு. அதோட இல்லாம இவங்க காப்பாத்துறேன், இவங்க இவங்க போகும்போது இவனுக்கு சொல்லிட போறாங்க இல்லையே இல்லையா, அவன் காப்பாத்துறான் சொல்லி விடுவாங்க. ஆக அப்படி காப்பு திருத்தாண்டகம் என்று ஒரு சேத்தின கோவை என்று ஒரு திருத்தாண்டகம் பாடிட்டு எல்லாம் பத்து பாட்டு பதினோரு பாட்டு பத்து பாட்டு

கைலாயத்துல மிக விருப்பம். திருப்புவலூர்ல இருக்கிறார். கடைசி வயசு 81 வயசு. 81வது வயசு தான் ஒரு ஆண்டவன் திருவடியே திருப்புவலூர்ல சேர்ந்தார். திருப்புவலூர்ல போய் இருக்கும்போதுதான் இந்த கேத்திர கோவில் திருத்தண்டகத்தை பாடியிருக்கார் அவர். கைலாயநாதனியை திருப்பூர் ஊர்ல இருக்கும்போது அவருக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்கிறது. ஆக எல்லா ஊர்லயும் அவன் தான் இருக்கான் அவன் தான் இருக்கான்னு சொல்லி

ஒன்னாவது ஊர் கண்டியூர், அதுதான் பெருமருடைய சிறந்த கோயிலாகும். இரண்டாவது காலனை உதைத்தது, மூன்றாவது திரிபுரத்தை அழித்தது, நாலாவது யானையை உரித்தது வழுவூர். அது பாடல் பெறா கேத்திரம் வழுவூர். கட்டன் திறம் அறிந்தது, அந்த காசனை அழித்தது, காமரி அழித்தது, விற்பனை கலந்தரவாசனை வீட்டியது என்று வருகிறது. இந்த எட்டு ஊரையும் வாய்நாத நீ சொல்லிவிட்டீங்கன்னா காலன் உன்னிட்ட வரமாட்டான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சாமி. சொல்ற லட்சம் அது பாருங்க, அழகு இருக்கு பாருங்க. நாவில் நவிழ்ந்து உரைப்பார்க்கு நணுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகழ்வர் நன்கு. நமன் தமர் என்பது யமனுடைய சுற்றத்தார் அல்லது தொண்டர்கள், அந்த யமதூதர்கள். இவன் சிவனுடைய தொண்டன் சொல்லி ஏற்றி ஓடிப்படுவானா? ஏன் முன்ன ஒரு தடவை உதவ வாங்கி இருக்கிறோம் நாம மார்க்கண்டேயனுக்காக, அதனால சொல்லிட்டு அவன் எட்ட ஓடிப்படுவானா? இந்த எட்டு உரையும் நீ சொல்லிவிடு அப்படிங்கிறார் சுவாமி.

இப்படி சொல்லிவிடுவதில் நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு வீரத்தானத்தை நினைத்து விடு. இன்னொன்று அடுத்தது பல வகை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒன்று சொல்ற. அதுல திருவையாற்றிலிருந்து பாடியிருப்பார் போன்றது, அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் பேரெல்லாம் அதுல வருகிறது.

சிதம்பரம்னு பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, திருப்பதின் பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, மதுரையின் பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பழனி என்று பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. என்ன அர்த்தம்? அந்த ஊர் பேரை சொன்னாலுமே நமக்கு நன்மை கிடைக்கும். அதனால்தான் நாகசுரத்தை சொன்னார், சிதம்பரத்துக்கு போய் நீ நடராஜாவை கூட நீ கும்பிட வேண்டாமடா, நீ எட்டவே இருந்து அந்த ஊரை பார்த்து கும்பிட்டு விடு, அந்த சிக்கை நோக்கி கும்பிட்டு விடு அப்படின்னு பாரு. அந்த சிக்கை நோக்கி கும்பிட்டு விடு, உன்னுடைய பாவம் தான் போய்விடும். என்ன கருத்து? சிவகோயிலே வணங்கி விடு என்பதற்குத்தான் இந்த சுற்றி வளர்ச்சி வருகிறதெல்லாம். இவன் என்ன பண்றான், காலையில எந்திரிச்சா கரையை வலிக்குது, மத்தியானம் ஆயிடுச்சா வருஷம் இருக்குது, சாயிட்டா டிவி இருக்குது, எப்ப கோயிலுக்கு போறது? கோயிலுக்கு தான் போக முடியல, பாக்கி எல்லாம் சரியா நடக்கும், கோயிலுக்கு தான் போக மாட்டான் இல்லையா. உனக்கு நல்ல கண்ணை கொடுத்த கடவுள் இல்லையா. ஆமா, தலையே நீ வணங்கால், தலையை கொடுத்தான், கண்ணை கொடுத்தான். எத்தனை பேரை பிறக்கும் போதே குருடனா பிறக்காம பண்ணா பாத்தீங்களா இல்லையா, பிறந்து குடனா போறது இருக்கட்டும், பிறக்கும் போதே குடனா பைத்தியமா பிறக்கிறான் இல்லையா. அப்படி இல்லாம நல்லாவே பிறக்க வச்சாங்க நம்மளை, பார்க்க வேண்டாமா?

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு முதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் பழந்தக்க ராகம், ராகம் சுத்தசாவேரி, திருச்சி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் என்ற ஒரு நிலையை நமக்கு வரும். விமலனிடம் உயர்த்தீர ஓங்கிய நாமங்களால் ஓவாது நாடும் அடிபரவல் செய்து பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்கள் அப்படின்னார். பெருமானுடைய திருநாமங்கள்னா என்ன கேட்டா, இங்கே விஸ்வநாதர், விசாலாட்சி, திருப்பனந்தாள்ல சஞ்சடையப்பர், அம்மா பேரு பெரிய நாயகி, வைசரன் கோயில்ல வைத்தியநாதர், அம்மா பேரு தையல் நாயகி என்று இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேர் இருக்கு. ஐயா, இந்த இவ்வளவு பேரையும் வச்சு எப்படி சாமி ஞாபகப்படுத்திக்கிறது அப்படின்னாரு. வேண்டாம், இத்தனை பெருமானுக்கும் ஒரே ஒரு பெயர் உண்டு. அது எது தெரியுமா? எது தெரியுமா? இத்தனை பெருமை பேர் பெருமான் எங்க? காசி என்ன, ராமேஸ்வரம் என்ன, ஜோதிலிங்கம் என்ன, தென்னாட்டு தலம் என்ன, வடநாட்டு தலம் என்ன, இதெல்லாம் இருக்கு. இத்தனை தலங்கள்ல இருக்கிற இறைவன் இறைவி பெயரையும் நமக்கு அறிய முடியுமா? அறிஞ்சு தினமும் சொல்ல முடியுமா? முடியாது. பின்ன நாமங்கள் ஏத்துங்கள்னு சொல்லிவிட்டீங்களே சுவாமின்னர். ஆம், நாங்க சொல்றோம். எப்படி முடியும்னர்? அது சொல்லாம இருப்போமா? திருமுறை தான் அதற்கு அருமையான காரணம். அப்படியே கேட்டுட்டு இருந்தான், மனசுல துக்குச்சு இருந்தான். என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாமங்களையும் எப்படி சொல்றது, மறந்துடுவ மாட்டிருக்கே அப்படின்னு சொன்னான். அப்பர் சுவாமியில அங்க இருந்து இப்படி வந்த, என்ன தம்பி மூஞ்சில ரொம்ப நல்ல திரு எல்லாம் இட்டிருக்கிறேன், சந்தனப்பட்டுலாம் வச்சிருக்கிறேன், நல்லா சிவ வழிபாடு செய்வியாட்டிருக்கு, என்ன உனக்கு துக்கம்னாரு. என்ன பண்றது சுவாமி, பெரிய ஞானி உங்ககிட்ட போய் என்ன? பரவாயில்ல சும்மா சொல்லு பண்ணார். இந்த மாதிரி பாருங்க, நாமங்கள் செப்புங்கள்னு ஞான சம்பந்தம் சொன்னாரு, எங்க ஊர்ல இருக்கிற விஸ்வநாத சுவாமி விசாலாட்சி பேரை சமயத்துல மறந்து போகுது. இங்க யாரையும் குறிப்பன் அல்ல, கற்பனையே, கற்பனையல்வா. இங்க இருக்கிற சாமி பேரு சமயத்துல ஏன் சிவகாசியில சிவன் கோயில்ல சாமி பேர் என்ன? மனசுல இருக்கு, வரமாட்டேங்குது. இப்படி வரமாட்டேங்குது. இங்க நீங்க இருக்கிற இத்தனை பேரையும் வடநாட்டு கோயில், தென்னாட்டு கோயில், இத்தனை கோயிலுடைய பெருமானம் எப்படி சாமி சொல்றதுன்னாரு. அவதான் அவ்வளவுதான கவலை. அடாராடா, நான் ஒரு தேவாரம் பாடியிருக்கிற ஞாபகம் இருக்குதா அன்னாரு. அதுதான் சாமி இல்லை. ஏதேன்னு திருமுறையில சந்தேகம் வந்தோம்னா எங்க புலவனை நாடாதீங்க. எங்களுக்கு என்ன தெரியும், மீண்டும் திருமுறை படிங்க, தானா விளங்கும். ஞான சம்பந்தர் திருமுறை விளங்கலன்னா நாவுக்கரசர் படிங்க, விளங்கிடும். சுந்தரர் படிங்க, அதுக்கு அது விளக்கம். ஒரு திருமுறைக்கு ஒரு திருமுறை விளக்கம். எங்களை நம்பாதீங்க, எங்களை நம்பாதீர்கள், நாங்கள் மடையர்கள். ஆமா, நீங்க படி அருமையா செய்யலாம். அதனால என்ன தேவாரம் சுவாமியினர், மூர்த்திகளை கேளுங்களே அப்படின்னர். திருநாமம் ஐந்தெடுத்தும் செப்பாராயில். அப்ப ஆண்டவனுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் அல்லது தென் வடநாட்டு கோயில் இருக்கிற ஒவ்வொரு பெருமானுடைய நாமம் பெயர்கள் சொல்லுவதை விட திருவைந்தெழுத்து சொல்லுங்கள், அதுதான் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான பெயர். அஞ்செழுத்து இனிஷியல் கூட இல்லை, ஏன்னா இனிஷியல் மறந்துடுவீங்க நீங்க. அதுக்காக தான் எங்க பெருமான் தாயு மேலி தந்தையிலி தாந்தனி என் காணேடி. ஏண்டா ராஜா, எங்க அப்பா பேர் வச்சா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்ல? ஆமாங்க, எஸ் ராமலிங்கமா, ஏ ராமலிங்கமா, எஸ்ஆ ஏயா, எஸ்ஆ ஏயா, இன்ஜில் வச்சுக்க முடியல. வேற ராமலிங்கம்னு போடுங்க சார்னா பரவாயில்ல. அது மாதிரி பெருமானுக்கு இன்ஜியல் கூட கிடையாது, தாயு மெலி தந்தையிலியாச்சு. சரி, 20 எழுத்து 10 எழுத்து, 5 எழுத்து 5 எழுத்து. திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில், திருவைந்தெழுத்து சொல்லுங்க, அதான் எல்லா கோவில் பெருமானுடைய பெயர். ஏசாமி, அந்த பெயர் திருவைந்தெழுத்து, திருவைந்தெழுத்து, அந்த 5 எழுத்து என்னங்கன்னு கேட்டான். ஆமா, கேட்கணும், எங்களை அல்ல, திருமுறையை கேட்கணும். திருவாசப்படியே பெட்டிட்டு வாங்க. ஏன் அதே ஞாபகத்தில் பற்றியது, எந்த யார் திருநாமம் நமசிவாயம் என்றெடுவார்க்கு இருவி சும்பில் இருக்கலாமீ. 6ஆம் திருமுறை. எந்த யார் திருநாமம் என்ன சுவாமி? நமசிவாயம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா சாமி முன்னுதாரணம், இவனுக்கு இவ்வளவு கேட்பாங்க, நோண்டுவான், இத்தனை நோண்டுனாலும் திருமுறையை விட்டு வெளியில் போகப்படாது. சொல்லியிருக்காங்களேப்பா, நீங்கள்லாம் முற்றுவல் பண்ணிடுவீங்களே. என்ன திருவாசகம் முற்றுவல் பண்ணியிருக்கிறோங்க. போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிதுண்டில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. திருவாசகம் தொடங்கும் போது எப்படி தொடங்குதேடா, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அப்போ அது திருநாமம் என்ன அர்த்தம், திருவைந்தெழுத்து தான். என்ன இவ்வளவு பேர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, இவ்வளவு திருக்கோயில் இருக்கிற இறைவன் பெயரும் இறைவ பெயரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, எல்லாவற்றையும் அகப்படுத்தி நிற்கின்ற ஒரு மந்திரம், மந்திரத்துக்கு மந்திரம், பெயருக்கு பெயர், சுருக்கத்துக்கு சுருக்கம், உருக்கத்துக்கு உருக்கம், அத்தனை. திருவைந்தெழுத்தே திருவைந்தெழுத்து, இதைத்தான் நம்ம ஞானசம்பந்தர் ஆற்றுப்படுத்தினர். அதை நிறைய சொல்லுங்கப்பா, நிறைய மிக்கு ஒன்றும் வேண்டா விமலனிடம் உயர்த்தீர ஓங்கிய நாமங்களால். இந்த பெயர் வந்து ஓங்கிய பெயர் தான். ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம பெயர்லாம் ஓங்கிய பெயர் இல்லை, ஆனா அந்த பெயரை சொல்ல சொல்ல நாம் ஓங்கலாம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே. முன்னுதாரணம் வேணுமா, திருமுறை தான் சாமி திருமிய. இந்த பன்னெண்டு படிச்சுட்டோம்னா பகவான் செயல்ல மனசுலயும் இருந்துட்டுதுன்னா ஒரு ஒருத்தங்கிட்ட ஒண்ணு போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அகராதியோ லட்சியங்கனோ அதெல்லாம் எடுக்க வேணும், கொண்டு தூக்கி போடுங்க அகராதியில. இவருக்கு அவர், அவருக்கு இவர், இவருக்கு அவர், அப்படி அப்படி இருந்தே, அப்படி இருந்ததே திருமுறைகள். அதனால்தான் இந்த திருமுறை இங்க சிவகாசியில அல்லவா இப்பொழுது நல்லா அழகா படிச்சுட்டு இருக்கீங்க. மேலும் என்னணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருவுருள் வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அது பாருங்க, எனக்கு போய் என்னன்னா, நீ போய் இங்கே இராதரா, இங்கே எல்லாம் ஒன்று மயிலாடுதுறை எல்லாம் ஒன்று இவ்வளவு கூட்டமெல்லாம் வராதரா, இல்லை இதே திருமுறை முத்துவதில் மயிலாடுதுறையில் வச்சா அநேகமாக நான்கைந்து தூண்கள், அதோட ஒரு நாலு பேர் இருப்பாங்க. ஏன் சார் இருக்கீங்கன்னார், என்னமோ பொழுது போல இப்படி வந்தேன், என்னமோ பேசுகிறாங்களேன்னு பார்க்க வந்தேன், எங்களை டெஸ்ட் பண்ண வந்தானா, வரமாட்டாங்க என்னமோ இந்த சிவகாசி போடா, அங்கே இருக்கிற நல்ல புண்ணியவான்கள் நல்லா வந்து பெருமாட்டிலாம், அதோடு போய் கடைசி காலத்தில் இருந்து எதேன்னு கரையாது அப்படின்னு ஆண்டவன் ஆற்றுப்படுத்தினான். உங்களோட சேர்ந்து நானே தவிர என்னோட சேர்ந்து நீங்கள் இல்லை, உங்களோட சேர்ந்து தான் நான் கரையாது. ஆகவே இப்படிப்பட்ட நாமங்களை விடாமல் சொல்லுங்கள் என்று சொன்னார் இல்லைங்களா. அதனால் ஓங்கிய நாம் ஓங் நாமங்களால் ஓவாது நாளும் அடிபரவல் செய்து துயர் தீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொழுவீங்களே. வந்திருக்கிற நாம் இன்றி பெருமானை நன்றாக வணங்குங்கள். பன்னீர்மை குண்டி செவி கேட்பிலா பட நோக்கில் கண் பவளம் நிற நீ நன்னீர்மை குண்டி திரை தோளோடு நரை தோன்றும் காலம். அப்பா இதெல்லாம் ஆங்கில மொழியில இந்த மாதிரி பாட்டு இருந்ததுன்னு சொன்னா நேரம் அடாடாடா லட்சாதி லட்சம் கோடான கொடுப்பு எழுதியிருப்பான். பாருங்க சார், அந்த வாழ்க்கையை அப்படியே சித்தரிச்சிருக்கிறார், சித்தரிச்சிருக்கிறார், படம் பிடிச்சு காட்டுறார், படம் பிடிச்சு காட்டுறாருமா. ஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் படம் பிடிச்சு காட்டிருக்கார், சொல்றதுக்கு நாதி இல்லையே, நாதி இல்லையே, படம் பிடிச்சு காட்டிருக்கார். ஐயா இந்த 40-45 ஆனா எப்படி ஆகுங்கிறீங்க, இளைஞர் உலகம் கேட்குது. ஏன்னா ஜிம்னு இருக்குப்பா, ஒரு மைல் தாண்டி வரவங்களை கூட யார் சார்னார், நம்ம மூணாவது வீட்டு தம்பி வர்றான் ஐயா, இவன் நிறான் பக்கத்து விட்டு ஆள் வந்தாலே இங்கடா கழுத்தே சுளுக்கிட மாட்டிருக்குது. ஆனா விஷயம் புரியல, 40-க்கு முன்னாலே இவரும் அப்படித்தான், ஒரு மைல் தாண்டி யாரா வந்தா கூட ஆட நம்ம மூணாவது விட்டு தம்பி வர்றாங்க அப்படின்னு சொன்னாள். அப்போ வயது ஆக ஆக என்ன போகும்னா சித்தரித்து காட்டுகிறார் இந்த பாட்டில் என்னென்ன வருமா. பன்னீர்மை குன்றி பல விதத்திலையும், இப்ப இந்த 18-20 வயசுல இருக்கிற எழுச்சி எல்லாம் குறைஞ்சு போடும், பல விதத்திலையும் குறையும். ஒரு விதத்துல என்ன சொன்ன பாருங்க, தலசி வருதுல, பூ இது இது இது இது என்ன பொட்டு வைக்கிறதுல, பவுடர் அடிக்கிறதுல, சாப்பிட்றதுல, ஸ்கூட்டரில் போகலாம்னா அது 25 மைலில் 100 மைல் ஸ்பீடில் போகிறதுல, இப்படி இருக்கிற எல்லா நீர்மையும் குன்றும். பன்னீர்மை குன்றி இதுவரைக்கும் அப்படின்னு கேட்டால் தம்பி அப்படின்னா சரி, ஏப்பா அப்படின்னு வந்தவன், இப்போ 45 வயசு ஆன உடனே ஐயா அப்படின்னா சரி பேசாமல் இருக்கு. ஐயா ஐயா கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு ரெண்டு மாசமாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏன் இது இது சரியா வேலை செய்யலன்னு. ஆமாம், செவி கேட்பீலா காது கேட்காது. சரி, படர் நோக்கில் கண் பவள நீர்மை நன்னீர்மை குன்றி. கண் அப்படி இருந்ததுனாரு, முன்னெல்லாம் பார்த்தா தொலைவில் இருந்தாலும் தெரியும், இப்போ பார்த்தான்னு சொல்லி பக்கத்தில் வந்தா கூட தம் தம்பி யார் தம்பி யார் என்ன தாத்தா என்ன தெரியுது கிறீங்கன்னாரு. என்ன தாத்தா ஆரா தாத்தா, நான் அப்பா பெரிய உங்க பெரிய தம்பியுடைய பையன். நம்ம பெரிய பையனுடைய தம்பி கிடக்குதுடா, அது கண்ணு போடுது கண்ணு போடுதுடா கோச்சிக்காதடா. இவ்வளோ சமாதானம் படுத்துறான், ஏன் அப்படி இருந்த கண்ணு தான். படிக்க ஓர் கண்ணாடி, பார்க்க ஓர் கண்ணாடி. எனக்கு அறவுரை சொன்னவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கண்ணாடியிலே வச்சுக்கலாம் சாமி, நாங்கள் மறந்து போகிறோம், வேலை எங்கேயும் போகிறோம்னு வேண்டாம். அருமையான எக்ஸ்பெர்ட், ரொம்ப அருமையான எக்ஸ்பெர்ட், கோவிந்தராஜன் பேர் திருச்சியில், அவர் தான் பண்ணிச்சு பண்ணார் ரொம்ப அருமையாக. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற கண்ணோயில் திருச்சியில் அவர் ஒரு சிறந்தவர், ஏன்னா நமக்கு அது ஒன்று தானே இருக்குது, பகவான் நல்லா செய்யணுமேனு அருமையாக செஞ்சார். அவர் சொன்னார், இப்படி இருப்பதில் நீங்கள் போக போக இப்படி இப்படி இப்படி இறங்கும், இயற்கையை இறங்கும். இறங்கும் போது நீங்கள் இந்த பாதி நாங்கள் வச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு எழுத்து திடுமாறும். நீங்கள் ரெண்டு கண்ணாடி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் படிக்கிறத உங்களுக்கு இதாக இருக்குது, நூல்லாம் வேலை செய்கிறீங்க, அதனால் இது போட்டால் நீங்கள் இது எந்த நேரம் கீழே எவ்வளோ இப்படி வந்தால் கூட நீங்கள் இது பார்க்கறது பார்க்கும், இது படிக்கிறது படிக்கலாம். இதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கீழே இறங்கினாலும் படிக்கலாம். ரெண்டு வச்சுங்கன்னு சொல்லிவிட்டார் சிவே சிவே. என்ன இதே நான் திருப்பனந்தாவில் போய் சேரும்போது 50 45 சேர்ந்த 50 51 அடாரட தொல்காப்பியம்லாம் படிக்கும்போது கண்ணாடியாக போட்டேன் மூச்சு. அப்போ திருப்பனந்தாவில் வந்து அப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, நாங்கள் போய் 5 கழித்து தான் எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாம் வந்தது. பின்ன என்ன பண்ணுவோம், இந்த 10 பைசாவில் பல்பு இருக்குது பாருங்கள், அதை போட்டு மண்ணெண்ணை ஊற்றி வச்சுருது, இப்படி வச்சுடுறது 10 பைசாவில் அந்த பல்பு. அப்போ இவ்வளோ மண்ணெண்ணை ஊற்றினா போதும், அதை பெட்டி இருக்க அது பெட்டி மேலே இப்படி வச்சுடுறது, தலைவாணி இப்படி வச்சு சாஞ்சிக்கிறது, சாஞ்சி தான் படிக்கிறது. அது எவ்வளோ கெட்ட புத்தி எனக்கு. படித்தா 8:30 சாப்பிட்டு வந்தால் 8 to 9 வரைக்கும் திருக்குறள், அது யாரும் சொல்லலை எப்படியோ திருக்குறள். 9 to 12 வரைக்கும் சங்கலிக்கம், தினமும் 12 படுத்துட்டு காலைல 6 எந்திரிக்கலாம், 6 தூக்கம் போதும் கல்லூரி பையனுக்கு, 6 போதும். ஆமாம் ஆமாம், ஆனால் மறுநாள் கவுந்து விழக்கூடாது, பேராசிரியர் சொல்லும்போது குறிச்சிக்கணுமா இல்லை, கவுந்து விழுந்துடக்கூடாது. சரியா 6 to 7 வேலை, 7 to 8 வரைக்கும் படிப்பு, இலக்கணம், தொல்காப்பியம். உடனே போய் சாப்பிட்டுட்டு 8:50 கல்லூரிக்கு போயிடணும், அங்கேயும் கலந்து வரக்கூடாது. 9 to 12 அருமையான ஆசிரியர், 2 to 4 அருமையான ஆசிரியர், 5 கொட்டுவான், 4:30 என்ன பிளே கிரவுண்டு போகிற பழக்கம் இல்லை, என்னமோ ஏன் ஜென்மந்து வரும். அப்படியே மன்னியாத்தங்கரையில் அந்த நம்ம சண்டிகேஸ்வரர் அவதாரம் அந்த மணல் வச்சு விளையாது பெருமானை வழிபாடு செய்தாரே, அது வரைக்கும் திருப்பணந்தால இந்த வாக்கிங் அப்படியே போகணும் இயற்கைக்காரர். மீண்டும் வந்துட்டு சரியா 6 இதோ செஞ்சரியப்பர் கோவில் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்றது, அருமையாக கோவில் வழிபாடு செய்துட்டு மீண்டும் 6:30 போய் உட்காந்துட்டா மீண்டும் தொல்காப்பியம், 6:30 to 8 நான் அதான் அன்று சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன், தம்பி தம்பி சின்ன பையன் இருக்கார், 5 ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துனார்னா வீட்டில் 5 குறையாமல் படிக்கணும், மாணவர் வாழ்க்கையில் 10 கல்விக்கு ஒதுக்கணும். ஒதுக்குனா யூனிவர்சிட்டியில் இந்த செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கிறதே காதல் விடப்படாது, இல்லை ஏ ரிசல்ட்டு நம்பர் பார்க்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட் கிளாஸில் பார்க்கணும், அதில் கூட ஃபஸ்ட் கிளாஸில் ரேங்க் பார்க்கணும். பிச்சைக்காரத்தனமே செகண்ட் கிளாஸ்லையும் தேர்ட் கிளாஸ்லையும் பார்க்குறேன், சி நல்லா ஆனா மீசு அதில் இருக்கணும். ஆமாம்மா, நம்முடைய நம்பர் வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸில் வரணும், ஆ இக்கு செகண்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கிறதா ஏன் ஒன் நீ காதில் விழுது விடுங்க விடப்படாது, சிங்க மாதிரில வரலாம். 5 ஆசிட்ட பாடம் கேட்டால் 5 விடுதியில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் படிக்க வேண்டும். இதெல்லாம் பெற்றோர் தான் ஆட்படணும், ஆனால் எங்கள் பெற்றோர்லாம் 120 தாண்டி இருந்தாங்க, நாங்கள் படித்தோம், ஆனால் எப்படியோ ஒரு அந்த மாதிரி ஞானம். அதனால் தான் என்ன கிடைச்சிது, ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல, இங்கேயே இருந்துரு தம்பின்ட்டாங்க, அங்கேயே இருந்து அங்கேயே வந்துட்டு டிசி வாங்காதாள், நான் டிசி எனக்கு எதுக்கு உண்மையிலே சொல்லு டிசி வாங்காதாள் ஏன் எதுக்கு, நான் அங்கேயே இப்போ கல்லூரியில் வந்துட்டேன், அங்கேயே என்னுடைய வாழ்நாள்லாம் பிரின்சிபலாக இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன், வரும்போது எனக்கு பின்னுமே எனக்கு ரொம்ப டிசியை நான் எடுத்து எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், வேணான்னு டிசி வாங்காதே முடிஞ்சு அவ்வளோதான். அதனால் படிக்கணும், உழைக்கிற நேரத்தில் உழைச்சிடணும், அதெல்லாம் 5 தம்பி 5 ஆசிரியர் பாடம் நடத்தினா நம்ம வீட்டில் தினமும் 5 படிக்கிறோமா எண்ணி பார்த்துங்க நீங்களே, இல்லை ஆனால் நாம் இன்றைக்கி சோர்வுடையவர்கள் என்று வச்சுக்கணும், படிங்க. நம்ம பேப்பர் தானே 95 98 தானே போடணும், அவன் கீழே இறங்கப்படாத. எவ்வளவு பெரிய கடுமையா திருத்தணும்னு தான் தெரியும், போட அப்படி இல்லை இருக்கு முருகா முருகா. அதனால் எனவே இதெல்லாம் இடையில இடைப்பெறவர்கள் இதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் விட்டுருங்க. பன்னீர்மை குண்டி செவி கேட்பீலா கண்ணுக்கா சொன்னேன். அப்படி படிக்கும்போது இந்த 10 பைசா பல்புல தான் அருமையா விளக்கெடுத்து ராத்திரி போற படித்தோம். சின்ன எழுத்து தொல்காப்பிய பதிப்பெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பதிப்பு வந்துருக்கு, அப்படி படிச்சது தான். அதனால என்னாச்சுன்னா 38 வயசுலயே படர் நீர்மை குன்றி இப்படி ஆகி போச்சு. போச்சு இல்லை ஒரு காலம் இப்ப படிச்சேன்னு சொல்ல முடியுமா? படர் நோக்கில் கண் பவள நிற நன்னீர்மை குன்றி. அப்புறம் இது வரைக்கும் என்ன சொன்னாரு? காதை சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? கண்ணை சொன்னார். உடம்பு என்ன யோக்கியதே என்ன? முன்னெல்லாம் 28 வயசுல எப்படி இருக்குன்னா அப்படியே பல பலவரம் அப்படியே ஒன்று இந்த தோலெல்லாம் சுருங்காது இதுங்காது அப்படி இருக்கும். இப்போ என்ன ஒன்னோட ஒன்று இடிக்குது, சமயத்தில் இங்கெல்லாம் பிடிக்குது, ரொம்ப கை அப்படி இப்படி இப்படி இப்படி வைக்க முடியல சார், இப்படி தான் வைக்க முடியுது. சும்மா பரவாயில்ல, இப்படி எக்ஸசைஸ் எடுங்க. அவங்க பாவம், நாங்கள் நீட்டவே முடியலங்கிற எக்ஸசைஸ் செய்யுங்கன்னாரு. அல்ல சார் அது அப்படித்தான் இருக்கும், நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. என்ன பண்ணுறாங்க எந்திரிச்ச உடனே? இதெல்லாம் இதை முன்னே மேனாட்டில் இந்த இருந்து இந்த பதிர்ந்துன்னு சொன்ன அந்த முதுமையை அப்படியே சித்தரித்து காட்டியிருக்கிறார் என்று பாராட்டுவார். இதில் ஏதேனும் ஒரு மிகுதி இருக்கும், அதாவது கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லியிருக்காங்களா? உள்ளதே உள்ளவாறு சொல்கிறேன். யார் சொன்னது? சிங்க இளைஞிங்கன்னு சொல்லிச்சுன்னு நீங்கள் இப்போ அப்பர் சாமி சொன்னால் கூட அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னான்னு சொல்லலாம். ஏன் வயசான ஆள்? இது கட்டிடங்காலை ஜிம்னு, இது கண்ணாடி போட்ட ஆளே இல்லை. 16 வயசுல மனைவியோட அழைச்சிட்டு போட்டுது ஜிம்னு. இதுக்கு முதுமைன்னா என்னன்னே தெரியாதுன்னு தன் வாழ்வில். சுந்தரர் 18, மணிவாசன் 32, எல்லாம் இந்த 3 கண்ணாடி போடாத ஆளு, ஒன்று தான் கண்ணாடி போட்ட ஆள்.
2: சுந்தரர் கண்ணாடி கேட்டாருன்னு இருக்க
1: அப்பர் சுவாமி கண்ணாடி போடல, இயல்பா இருந்தவர். அது கண்டுபிடிச்சிட்டு அது கண்டுபிடிச்சது எங்க தெரியுங்களா? பழையாறை வடதளி வந்தது. பழையாறை வடதளி வந்தவொடனே அப்படியே பார்த்துருக்கார். வயசு நல்லா அநியமா வந்து அப்பெல்லாம் 75க்கு மேல இருக்கணும். ஏன்னா 81ல் அவர் வீடு பெறுகிறார். பழையாறை வடதளி என்பது 74 75 வயசு இருக்கணும், சந்தேகமே கிடையாது. வந்திருக்கார். பார்த்தோடனே அது என்ன இந்த உயரமா இருக்குது, செடியெல்லாம் மூடி இருக்குது, அது ஏன் திடீர்னு இந்த இடத்துல உயரமா இருக்குன்னு பார்த்தார். ஏதாவது இருக்குமோ? அது அடியில் அப்படி இருந்து மூடி மேலே மேலே மேலே இப்படி குவிஞ்சிருக்குதே என்னது? ஓ, ஏதோ கோவில் இருக்கணும்னு போய் பார்த்தா சின்ன கோவில் இடிச்சு கிடிச்சு அப்படி வச்சிருக்கு பழையாறு வடதலையில். ஆஹா, அருமையான பெருமான் எழுந்திருக்கிற இடம் இதை போய் இந்த பயலவன் என்ன பண்ணிட்டான்னா ஒடிச்சு கிடிச்சு அடித்து இதை கோவிலை சேர்த்துட்டான். அப்படியே துண்டை விரிச்சு போட்டார். இந்த பெருமானை நான் பழைய முறையில் கண்டால்தான் உண்பது, இல்லையானா உண்பது இல்லைன்னு உண்ணாவிரதம் இருந்த முதல் ஆள் அப்பர் சுவாமிகள் தான். உண்ணாவிரதம் ஒன்றிற்காக உண்ணாவிரதம் இருந்த பெரியவர் நமக்கு இன்னைக்கு இருக்கிற தமிழ் உலகத்தில் பார்த்தா நாயன்மார்கள் அப்பர் சுவாமிகள் தான். அது உட்கார்ந்துட்டார, வேற ஒன்றும் செய்யல, வன்முறை பின்வரலாம் போகல, அப்படியே துண்டை விரிச்சு போட்டது சிவன்னு உட்கார்ந்து. அங்கே போறவங்க வரவங்கெல்லாம் சாமி என்னன்னு, இந்த கோவில் நல்ல அருமையான கோவிலாச்சே, இது ஏன் இப்படி செறிஞ்சிருக்கு, இதெல்லாம் மூடி இருக்கு, இதை மீண்டும் சரியாக வழிபட்டால் தான் நான் இந்த இடத்த விட்டு போகிறதுன்னு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அரசர்கிட்ட போய் சொன்னார். அதெல்லாம் சமயம் கலந்த அரசு, யோகியதையான அரசு அந்த அந்த காலத்தில் இருந்ததாக கேள்வி. அதனால் உடனே வந்தாங்க. இப்படி பெரியவங்களுக்கு வேணா என்ன, இங்கே கோவில் இருக்கு, எடுத்து பார்த்தா அருமையாக கோவில், கோவிலை புதுப்பித்து திருமேனியை கண்டு பிறகல்லவா போச்சு அப்பர் சுவாமி. வரலாறே சாமி, இது புழுகல்லவே. அப்படி உண்ணாவிரதம் இருந்த பெரியவனுடைய அப்பர் சுவாமி அல்லவா சிவம். இப்படி எல்லாம் இருந்த நாடு இது இல்ல, இவற்றை எல்லாம் அறிவதற்கு நமக்கு இந்த திருமுறை தான் இப்பொழுது பெரும் கருவியாக இருக்கின்றது. இப்ப என்ன தெரியுது, இந்த உடம்பை உடம்பு திரை தோலோடு, திரையின மடிப்பு மடிப்பு விழுந்த தோல், திரை தோலோடு நரை தோன்றும். முன்னெல்லாம் நான் கேட்டா வெள்ளிமயிரே இல்லை, எல்லாம் கருமையா இருந்தது. இப்ப கருமிங்கிறது ஆங்காங்கு ஒன்றிரண்டு இருக்கு. மறுத என்ன சுத்தமா புளிச்சனாரு அப்படி ஆயிட்டு. நரை தோன்றும் காலம், இது யாராவது மறுக்க முடியுமா அந்த பகுதியெல்லாம்? இது பொய்ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நரை தோன்றும் காலம் நமக்கு ஆதல் முன்னே, இளைஞர்கள் சொல்றாரு, தம்பி உன்னை போலதான் நாங்கெல்லாம் இருந்தோம், நீ எப்படி பார்த்தியா? இது போலதான் தம்பி, இன்னும் ஒரு 50-40 வருஷத்துக்கு பிறகு உனக்கும் வரும். அதனால இப்ப என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னாரு. என்ன பண்ணுனாரு? பொன்னீர்மை துண்ட புறந்தோன்றனர் புனல் பொதிந்த புன்சடை நான் உறையும் தொன்னீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொடுமிங்களே. பெருமானி வணங்குங்க, அது ஒன்றுதான் நமக்கு எதிர்காலத்துக்கு பயன், வேற எதுவும் கூட வராது, உயர்ந்து உதவாது. இறை உன் துகளோடு இடுக்கன் எய்தி இழிப்பாய வாழ்க்கை. ஏப்பா, இந்த முதுமையை பத்தி ரொம்ப அருமையா சொல்லி வச்சுட்டார். இறை உன் துகளோடு இடுக்கன் எய்தி, நீங்க வயதாக வயதாக சாப்பாடு குறையும், ஆனா சுவை குறையாது. இதுக்கு இது இருந்தா தேவலா, அந்த காலத்துல இப்படித்தான் நாங்க சாப்பிடுவோம், என்ன அர்த்தம்? அது இல்லேன்னு அர்த்தம். இவங்களுக்கு என்ன வரும்? ஆமா, திங்கிறது ஒரு தோசை, இதுக்கு ஐயா ஐயா ஐயா, இந்த கிழவன் படுத்துறா பாடு, நெய் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாதானே, சக்கரை கொஞ்சம் போட்டாதானே, ரெண்டு தேங்காய் பூ, அன்னைக்கு தேங்காய் பூ போட. பாவம், இவங்களே வந்து நேரா வந்து அங்க இலைகளுக்கு எல்லாம் கொடுத்து, தேங்காய் பூ இன்னும் கொஞ்சம் போட்டுங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் போடுங்க. அதான் நினைச்சேன், அந்த காலத்துல தேங்காய் போட்டு சாப்பிட்ட பழக்கம் இன்னைக்கு நீங்க தரீங்க என்னாரு. இப்ப பாய் தோசை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி இருக்கு என்னாரு. இந்த உளுத்த பருப்பு மிளகா அப்படி இருந்து எண்ணெய் போட்டிருந்தா தனின, சரி கொண்டு வைப்பா, தின்ன நாய் நாக்கு கொஞ்சம் வை, அது கா தோசை போச்சு. இன்னொரு கா தோசை கொஞ்சம் தயிர் கயிறு இருந்த கொஞ்சம் புட்டா அது செரிக்கும் தயிர். எனவே ஒரு தோசைக்கு ஏறத்தால இந்த பாடுபடும். ஏன் ஏ, உனக்கு எந்த சுவை தெரிஞ்சதோ இல்லையோப்பா, இது டிக்கடிக்கலாம்டா உனக்கு, இது முழு மாறு கொடுக்கலாம். ஏ, நாக்கு சுவையில ஒன்னா போல ஒரு ஆள் வளர்ந்ததே இல்லைன்னு திருவள்ளுவர் அங்கேருந்து பார்த்தார். என்ன சாமி திட்டீங்க இது சொன்னார், என்ன பாருங்க இந்த மாதிரி இந்த பழவோ இந்த நாக்கு ருசியிலேயே போடுறான் அப்படின்னாரு. அதுக்குத்தான் அடியேன் ஒரு குரல் போட்டேன், படிச்சாதானே அப்படின்னு. என்ன செவியில் சுவை உணரா? இது மாதிரி ஏதேனும் திருமறை மன்றங்கள் திருமறை மற்றவர்கள் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா இதை போய் காதல, இந்த காதல கேட்கிற சுவை தெரியாம வெறும் தோசை சுவையும் முளாபுடியும் சட்னி சாம்பார்லயே இருந்துட்டா செவியில் சுவை உணரா? கிடையாதுங்க. ஒரு மேடைக்கு ஒருத்தர் பேசினா போவே மாட்டாருங்க அவரு. ஆமா, ஆனா வாய் உணர்வின் அதுல பெரிய குழிங்க. செவியில் சுவை உணரா, வாய் உணர்வின் மாக்கள் மனுஷனே அல்லடான்ட்டார். மாக்கள் சாமி ரொம்ப தப்பா பண்ண, அவியனும் வாடினும் என் இருந்தான செத்தான திருவள்ளுவர் கோபம் வராது, வந்த அந்த மனுஷன் மாதிரி கவிங்க. செவிச்சுவைங்கிறதே ஒண்ணு இருக்குன்னு தெரியாம வெறும் வாய்ச்சுவையிலே இருந்துட்டா இவன் நாட்டில் இருந்துடா என்ன மாதிரி போட. கடுங்கோமன் கடுங்கோமன் ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா, நாக்குருசி படைத்த நாரிய புண்ணாக்கு புண்ணாக்குன்னு திட்டினார் அவர். அட சாமி, அவன் இருந்தேன்னா இல்லாம இருந்தானே, நீங்க விடுங்க வாங்க அப்படின்ட்டார் அவர் திருவள்ளுவர். சிவ சிவ, இப்படியெல்லாம் பெரியவர்கள் சொன்னது எதுக்குன்னு கேட்டா திட்டத்துக்கல்ல, நாமெல்லாம் இப்படியாவது செவிச்சுவை உணர்ந்து கரையேறணுங்கிறதுக்காக தான். நம்ம மேல வைத்த பற்றே தவிர வெறும் திட்டுவது காரணம் அல்ல. சின்ன பிள்ளைகளும் சொல்றேன், உங்களை அடிக்கடி நாங்க எதேன்னு சொல்றோம்னு சொன்னா என்ன இருக்கிறதான், நீங்க நல்லா வாழணுங்கிறது. போர் அடிக்கிறோம் அப்படின்னு கத்துங்கப்படாது. எதுக்கு அதிகமா சொல்றாங்க? நம்ம வாழணுங்க அப்படி நினைச்சிட்டா அவங்க மேல பற்று வந்துடும். இப்படி நினைச்சோம்னா எப்ப பார்த்தாலும் அழுது வடிவுடா அப்படின்னு சொல்லி நம்ம பேர ஒரு அறிவுறுப்போம். இந்த அழுது வடிவது எதற்கு? நீ மீண்டும் அழுது வடியாமல் இருப்பதற்கு. நீ மீண்டும் அழுது வடியாமல் இருப்பதற்காக நாங்க அழுது வடியறமே தவிர இல்லைன்னா எங்களுக்கு அழுது வடிய தேவையில்லை. எங்களுக்கு என்ன, கடையை கட்டிட்டோம் ஆச்சு, எங்க ட்ரெயின் புறப்பட்டுட்டுன்னு சொல்றாங்க, எவ்வளவு நேரம் லேட்டுன்னு தெரியல. ஆமா ஆமா, நான் 60 ஆச்சுன்னு அப்படிதான் சொல்றது. நாங்கெல்லாம் டிக்கெட் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம், ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், என்னன்னு கேட்டா எவ்வளவு நேரம் லேட்டுன்னு போடல, ஆனா வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கணும் என்ன, எங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களின் ஞாயிறு எமக்கு எவ்வளவு ரொம்ப அவை, நாங்க கடையை கட்டி விடுறோம். நீ வாழணுமேப்பா, நீ உறுப்புண்ணுமேடா, அதுக்காக சொல். அல்ல, இளைஞர் உலகம் என்ன கருதுன்னு கேட்டா, ஏன் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றாங்கன்னா, அதுக்கு அந்த கேள்வி இன்னைக்கு பெருகிட்டே போங்க. ஏன் இவ்வளவு சொல்றாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? இல்லை, ஒரு தரம் போட்டா போர் அடிப்பீங்க, ரெண்டாவது தரம் மூணாவது தரம். நாம உறுப்புண்ணுங்கிறது தானே, இதுதான் பெரியவங்க செய்யறாங்களே தவிர, பெரியவங்க வந்து போர் அடிக்கணும் என்றோ அல்லது நம்மை கடினப்படுத்த வேண்டும். இப்படி இளைஞர் உலகம் சிந்தித்தால் பெரியவங்க மேல பற்று வரும். இதுக்கு மறுதலைய சந்திச்சா இந்த இதெல்லாம் என்னைக்கு ஒழிஞ்சுமோ ஒழிஞ்சுமோ தெரியல. ஆக நிதானித்து நடங்கள். எனவே இறை ஊன்றுகளோடு, இறைனா கொஞ்சம் ஒரு தோசை சாப்பிட்றாலும் இந்த பாடுபடுத்துது, துகளோடு இடுக்கண் வெய்தி இழிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் நிறை ஊன்னெறி கருதி நின்றீரெல்லாம். இந்த பாழா போன இந்த வாழ்க்கையை விட்டு விட்டு நல்லதா போன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா நினைக்கிறீர்கள். அப்படி நினைக்கின்ற நீங்கள் எல்லாம் நீள்கடலே நாளும் நினைமின் விடாமல் கோயிலுக்கு வாங்க. ஒரு கால் வர முடியல, மனசுலத்தை நினைங்க, திருவடியை நினைங்க. அதனாலதான் சிவபுராணத்துல திருவடியை பற்றியே 16 அடிகள். நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. 16 ஈஸ்வரடி போட்டு, கந்தையடி போட்டு, தேசனடி போட்டு, சிவன் சேவடி போட்டு, நேத்தேன்னு மல்லடி போட்டு, மாயப்பெருப்பருக்கு மண்ணடி போட்டு, சீரார் பெருந்தர் தேவனடி போட்டு, ஆராத இன்பம் அருளும் அலை போட்டி. அது வரைக்கும் அந்த திருவடி தான். திருக்குறளை சொல்றாங்களே, 10 குறளில் 7 குறள் திருவடியை பற்றி சொல்லுங்க. அவரா வந்து நாத்தியர்? இந்த திருவுக்குறள் திருக்குறள் படாத பாடுபட்ட அந்த அறிஞர் உலகத்தில் இவன் இல்லைங்கிறவன், அதனால திருவள்ளுவர் இல்லைங்கிறவர 7 இடங்கள் திருவடியை பற்றி சொன்னார். 10 குறளில் 7 குறள் திருவடியை பற்றி சொன்னது. படிச்சு பாருங்க. நம்ம நேற்று ஒரு அருமையா மருத்துவர் ஐயா ஒன்று சொன்னார்கள், எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்றதுலாம் வினாக்கள் கேட்டு எழுதுவதற்கு ரொம்ப தாய்க்குலம் விருப்பமாக இருக்கிறார்கள் என்று ரொம்ப அருமையா நேற்று ஒரு 15-20 கேள்வி படித்தாங்க. ஆறாரா மிக அருமையா இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு தருகிறார்கள், அதனால தந்து அவங்களுக்கு பரிசு எல்லாம் கொடுக்குறாங்களாம். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே திருமுறையில, நாம் படிப்பதற்கு பரிசு வைத்தாருக்கே பல்லாண்டு கூறுதுமே நீங்க சொல்லணும். அதெல்லாம் நீங்க விரும்புறீங்கன்னு வேற சொன்னாங்க. ஆதலால் மிக அருமை அந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் கொடுத்து அதற்கு விடையெழுத செய்து அதற்காக சில வைத்தால் இன்னும் ஆர்வமா பல்வேறு செய்திகள். இந்த வினாக்கள் தயார் பண்ணதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இவையெல்லாம் சிவகாசி ஒன்றுதான் நடக்கின்றது, தமிழகத்திலேயே நடப்பது. திருமறை முற்றுவதற்கு இவ்வளவு தாய்மார்கள் வருவதும் இது மாதிரி வினாக்கள் எங்களை கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று பெண்கள் சொல்லுவதும் சிவகாசி. வேற இல்ல, நீங்க ஒண்ணு சார், எங்களை கேள்வியெல்லாம் கேட்டப்படாது. பையனே என்ன பண்ணுவான், நாங்க பாடம் சொல்ற வரைக்கும் வருவான், தேர்வுன்னைக்கு அப்படியே தலைவலிக்குது, அன்னைக்குதான் தலைவலிக்குது அவனுக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தேர்வு வையுங்கள் அப்படிங்க. இதெல்லாம் பாராட்டுதற்குரியது அல்லவா? அதனால அப்படிப்பட்ட வினாக்கள் வெளியிருப்பதெல்லாம் பிற்பகல் நம்முடைய ஐயா அவர்கள் அதை பற்றி அறிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இப்படி நினைவின் சென்னி பெரிய சூழ் அலங்கள் இலங்கு கொண்டை பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறை சூழ் கடந்த தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொழுமின்களி. அதனால் திருக்கோயில் வருகின்ற பொழுது நல்லா தொழுங்கள். திருக்கோயில் வரையலாத போது வீட்டில் பெரும்பாலான நேரம் நம்முடைய உணவு மற்றவற்றுக்கு போக நேரம் நல்லா நினைத்து கொண்டிருங்கள். பெருமானி பெருமானி பெருமானி இந்த நினைப்பதில் இதை விட உயர்வா சொன்னதா வேற யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னார், யாரு? மணிவாசகர். அது எதுன்னு சொல்ல முடியுமா? நினைப்பதில் இவரை விட வேற அதிகமாக சொன்ன மாதிரி படல அப்படி சொல்லுங்க. அது எந்த இடம்? திருவாசகம் தான். அவர் மாதிரி சொன்னது எனக்கு வேற யாரும் படல அப்படி சொன்னது. நினைப்பதில் இவரை போல் சொன்னவர் வேற யாரும் இல்லை, அவர் மணிவாசகர். எங்கே? திருவாசகத்தில். அந்த இடம் எது? உள்ளம் தாழ் உச்சி அளவும் நெஞ்சாய். பெருமானி என்னை ஒன்னு நினைப்பதற்கு இந்த நெஞ்சு போதாது சாமி, இந்த உள்ளங்கால இருந்து உச்சந்தால வரைக்கும் நெஞ்சாயின்னு சாமி, நெஞ்சாயின்னு. உள்ளம் தாழ் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் சாமி, ரெண்டு கண் இருக்கு இது போதுல சாமி, உடம்பெல்லாம் கண்ணாய். உடம்பு பூரா கண்ணா இருக்கணுமா? உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். இப்படி சொன்னவர் மணிவாசன். அப்ப இந்த நெஞ்சு இந்த அளவுக்கு இருந்தா போதாதான். நெஞ்சினுடைய பரப்பளவு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நெஞ்சாக ஆகணுமா? அந்த பாட்டு, வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் உருபுனலில் கீழ்மேலாக பதித்துருகும் அவனிற்கு என்னை ஆண்டாய்க்கு. எத்தனை பேர் எத்தனையோ காலம் தவங்கடந்து எத்தனையோ பேர் அவர்களையெல்லாம் விட்டு இந்த கேவலம் என்னை வந்து திருப்பெருந்துறையிலே அப்படியாவது நானா வந்தனா வல்ல நீயா என்ன செய்த செந்தடல் பூரை திரு.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: தலம் திருப்பூவனூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்குடலை ஆற்று

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம்.

0: புண்ணியம் பொலிந்த கைலை மால்வரையில் காட்சியில் புனர் இருமடவார் நன்ன இவ்வுலகின் மெய்யுறு போகம் நயக்கும் நாள் நனிதுனி தொலைய அண்ணலே பலகால் தூதினில் ஆட அவ்வருள் கலப்பினால் வாய்ந்த வெண்ணையில் ஆண்ட நாவலூர் நம்பி விரைமலர் சேவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே சைவத்தை தழைக்க செய்வதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் இப்ப இறைவனுடைய தன்மையை பற்றி பலவாறாக நமக்கு இரண்டு மூன்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டேதான் வருகின்றோம். அதிலே மிகவும் நமக்கு பதியை பற்றியும் கண்டோம், அடுத்து பசுவை பற்றியும் கண்டோம், அதனைத் தொடர்ந்து பாசமாகிய மற்ற முப்பொருள்களையும் பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டே வந்தோம். அதோடு தொடர்புடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களை ஒத்து சிந்தித்து வந்தோம். அந்த வகையிலே இன்று திருவருட்பயன் அதிலே 10 அதிகாரங்கள் 1 என்று நாம் பார்த்தோம். அதிலே பதியும் முது நிலையும் உயிர் அவை நிலையும் அதில் உள்ள பாடல்களை எல்லாம் நாம் இதிலே சிந்தித்தாயிற்று. இப்போது அடுத்தபடியாக இந்த அறியும் நெறி என்பதில் இவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். இறைவன் உணர்த்தினால்தான் உயிர் உணரும், தானா உணராது. இது நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றது. திரு கச்சி மேற்றழி என்னும் தலத்திற்கு நிலையாய் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா நின் நினைய பணித்தாய் சலம் ஒளிந்தேன் சிலையார் மாளிகை சூழ் திரு மேற்றழி உரையும் மலையே உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். முதல் பதிகத்திலேயே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை என்று சொன்னார். நிலையாய் நினைத்தல்னா மறக்காம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இறைவன், அந்த இமைப்பொழுதும் நீங்காம இருக்கிறது. எள்ளளவும் திணையளவும் மறக்க கூடாதுன்னு அப்பர் சுவாமிகளும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. இமைக்கிற பொழுது கூட மறக்க கூடாதுன்னு நமக்கு மணிவாசக பெருமானும் வழிகாட்டியிருக்காங்க. அந்த வகையிலே நிலையாக நினைக்க வேண்டும் அப்படின்னா மறக்காமல் நினைக்க வேண்டும். இன்றைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு ஞான நூல்கள் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் தெரிகின்றன. ஆனால் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்றால் நினையாம் அதாவது மறவாமல் நினைக்க சொல்லியிருக்கு, ஆனா நம்ம நினையாமல் மறத்தல் அதிகமாக இருக்கிறது நம்மிடம். ஆனால் அதை நாம் நினைத்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நமக்கு பெருமானோட திருவருளும் குருவருளும் கூடவே இருப்பதால் நாம் அதை உணர்ந்து நம்முடைய தவறை புரிந்து கொண்டு முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக இறைவனை நாம் கூடுதலாக சிந்தித்துக் கொண்டே இருக்க முடியும். அதிலே ஒரு வழிதான் நமது சைவம் .org மூலமாக நமது பரமனையே பாடும் அடியார்களை கொண்டு மிக அழகாக அந்த 12 திருமுறைகளை அவர்கள் பண்ணோடு பாடச் செய்து, ஏன்னா எத்தனை பேர் இதுல சைவப்பற்று உள்ளவர்கள் அவங்களுக்கு சூழல்னு ஒண்ணு இருக்கு, அது வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். இவங்களுக்கு விருப்பம் இருக்கும், வீட்டில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உடல் நலிவுற்று இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு இடத்துக்கு போய் ஒரு நிகழ்ச்சி நடக்கனா போய் பாக்குறதுக்கு ஆட்டோக்கு கொடுத்து போய் பாக்குற கூட முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம். இப்படி பல வகையால ஒரு சூழல் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே அனைவரும் பயன்பெறும் வண்ணம் தினந்தோறும் ஓதுவாமூர்த்திகளை கொண்டு, அதுவும் அந்தந்த ஊர் ஓதுவாமூர்த்திகள் பாடுறத கோயிலுக்கு போறவங்க கோயில கேட்பாங்க, மற்றபடி மற்றவங்களால கேட்க முடியாது. ஆனா இது நம்ம வீட்டிலே இருந்து கொண்டு எப்படி பெருமான் நமக்காக வந்து அருள் செய்ய வருகின்றாரோ, நம்மை தேடி வந்து அருள் செய்கின்றாரோ, அது மாதிரி இது எல்லாம் நம்மை வந்து தேடி வந்து கிடைக்கும்படியாக அருமையான இந்த நிகழ்வினை செய்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றம் எதுக்கோ பயன்படுது, அதை நிச்சயமாக நம் சைவ சமயத்தில் எல்லோரும் தழைத்து மேலோங்கி வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேதம் சம்பந்தப்பட்டது, ஆகமங்கள் சம்பந்தப்பட்டது, அந்தந்த துறை வல்லுநர்களை கொண்டு அதை சொல்ல செய்து நமக்கு, ஏன்னா அது எல்லாராலும் சொல்ல முடியாது, அதனால அதெல்லாம் அவங்கள வச்சு சொல்ல வச்சு, அப்புறம் பண்ணோட பாடுறதுக்கு அவங்கெல்லாம் நல்ல பாரம்பரியமா ஓதுவாமூர்த்திகள்ட்ட பாடி பயிற்சி பெற்றிருப்பாங்க, அதனால அப்படிப்பட்ட ஓதுவாமூர்த்திகளை வைத்து நமக்கு அது அதான் முப்போதும் திருமே நீ தீண்டுவார் தான் நமக்கு அந்த வேத ஆகம நெறிகளை எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அதனால அவங்கள வச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்கள ஒரு வகையில சைவம் .org அன்பர்கள் அந்த பொறுப்பாளர்கள் மிக அழகாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். வணங்குதல் இதுவும் ஒரு வழிபாடுதான். ஆக பரமனே பாடுவார் பாடுகின்றாங்க, முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் இந்த நல்ல வேத ஆகம கருத்துக்களை எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சைவ சித்தாந்தத்துல நமக்கு அந்த சிவஞான போதம் என்ற நூலில் இருக்கக்கூடிய சூத்திரங்களே பௌஷ்கர ஆகமத்துல உள்ளதுன்னு நமக்கு ஆகமம் எல்லாம் நம்ம என்னைக்கு படிக்கிறது என்னைக்கு தெளியறது, நம் பொருட்டு கருணையோட சுவாமி மெய்கண்ட தேவ நாயனார் மூலமாக நமக்கு தமிழிலே இப்படி சூத்திரங்களாக தந்து விட்டார். ஆனால் அது எல்லாம் ஆகமத்தில் உள்ள கருத்துக்கள் தானே, அதை எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு யாராவது ஆள் வேண்டும் அல்லவா, அதனால அது போன்ற செய்திகளை எல்லாம் நமக்கு மிக அழகாக ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றார்கள், நாமும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்படி நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இறைவனை நினைந்துகிட்டே இருக்கலாம். இன்னொன்னு சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும், பரபரப்பான வேலைகள் வீட்டு வேலைகள் அல்லது அவங்க அவங்களோட ஆன்மார்த்த பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சாலும் நேரம் கிடைக்கும் போது தொலைக்காட்சி முன்பெல்லாம் அமராம அமைதியா உட்கார்ந்து இறைவனுடைய நாமத்தை மனதால் கணித்தல் ஒரு 15 நிமிடங்கள், வேற சிந்தனையே இருக்க கூட, வீட்டுல முன்வாசலையும் பின்வாசலையும் பூட்டிட்டு அந்த யாரும் இந்த காலிங் பெல் அடிச்சு தபால் வர்ற நேரம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம உட்கார கூடாது, அதெல்லாம் அல்லாத அந்த தொந்தரவு இல்லாத நேரத்துல உட்கார்ந்து அல்லது வீட்டுல வேற யாராவது இருந்தா அவங்கள பாத்துக்கிட்ட சொல்லிட்டு அமைதியான முறையிலே இடையறாத இறைவனுடைய நாமத்தை வேற சிந்தனை என்று கணித்தால் 15 நிமிஷத்துல 1000 நாமங்கள் நம்ம எண்ணவே வேண்டாம். 15 நிமிஷத்துல 1000 எண்ணலாம்னா அப்புறம் நம்ம நாங்க புள்ளி வச்சா நீங்க கோலம் போட்டுறணும், நாங்க கோடு போட்டா நீங்க ரோடு போட்டுறணும், அதை எவ்வளவு தூரம் நீங்க எத்தனை 15 நிமிஷமா கூட்டிகிட்டே போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆக அப்படி இறைவனுடைய நாமத்தை நாம் கணித்து கொண்டே இருந்தாலும் நாம் அவரை நினைத்து கொண்டேதான் இருக்கின்றோம், மறக்கவில்லை. அஞ்செழுத்தோதில் நாளும் அறநடிக்கு அன்பதாகும் என்று நமது அப்பர் சுவாமிகள் நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எவ்வளவுக்களோ அஞ்செழுத்து ஓதுங்க, ஏன்னா இருக்கிறதுலயே ராஜ மந்திரம்ங்கிறது 5 எழுத்து தான். அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல சுவாமிக்கு நம்ம வந்து அவர் மேல அன்பு வச்சிருக்கோங்கிறத வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு செயலாக இருக்கின்றது. ஆக அந்த செயலை நம்ம நல்ல செய்யணும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. 5 எழுத்துங்கிறத 5 பதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சைவ சித்தாந்தம் தான் அந்த எழுத்துக்களுக்குள்ள விவரங்கள் எல்லாம் நல்ல விரித்து நமக்கு தரும். அதனால அப்படி அந்த 5 எழுத்தை நாம் 5 பதமாக நினைந்து கணித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவருடைய நாமமாகவும் இருக்கிறது, அதுவே நமக்கு மூல மந்திரமாகவும் இருக்கிறது. அதை சொல்லி கொண்டே இருந்தால் நமக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அப்படி செய்யறதுனால நம்ம அவரை மறக்காம இருக்கலாம். எப்பப்போ பதிகம் படிக்கலாம், பதிக கருத்தை சிந்திக்கலாம் கேட்கலாம், அடுத்து பதிகத்தை ஓதலாம், அது போல சித்தாந்த கருத்துக்களை கேட்கலாம், சித்தாந்த நூல்களை எடுத்து நாம் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்திக்கலாம், எடுத்து வச்சு கேட்டதெல்லாம் வச்சு சிந்திக்கலாம். தானே படிச்சோம்னா சிலது புரியும் சிலது புரியாது. ஒரு ஆசிரியர்பால் நம்ம பாடம் கேட்டோம்னா நமக்கு அந்த ஐயங்கள்லாம் தீர்ந்து ஒரு ஓரளவுக்கு, அது இன்னைக்கு கேட்டு நாளைக்கு தெரியாது, அது நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது. பலகாலம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்க கேட்க கேட்கத்தான் தெளிவு வரும். கேட்கணும், கேட்டதை சிந்திக்கணும், கேட்டதை மறக்கவே கூடாது. நமக்கு திருப்பி திருப்பி திருப்பி நம்ம ஞானிகள் சொல்றது, எதையும் மறக்காதீங்க, இறைவனை மறக்காதீங்க, அஞ்செழுத்த ஓத மறக்காதீங்க, அவரை வழிபட மறக்காதீங்க, ஆலயம் செல்வதற்கு தல யாத்திரை செல்வதற்கு மறக்காதீங்க, தீர்த்த யாத்திரை செய்வதற்கு மறக்காதீங்க, இல்லையா, இந்த ஞான நூல்களை ஓதுவதற்கு மறக்காதீங்க, இதைத்தான் திருப்பி திருப்பி மறக்கவே கூடாதுன்னு நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப மறக்காம நாம எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் நாம் இறைவனோடு தான் நம்ம இருப்போம் நிச்சயமாக. மற்ற நம்ம அதாவது அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அறற்றுகின்றார். இந்த 6 செயல்களையும் செய்யணும் இறைவனை நினைச்சு. காமுற்றுங்கிறது அவர் மேல அன்போட நம்ம வழிபாடு செய்யறதை, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குது. இதை செஞ்சா நமக்கு ஒரு மேல்கணக்கு சுவாமி எழுதுறாரு. அப்படி இல்லையா, பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். இப்ப பொழுதை போக்குபவர்கள், பொழுதை புறக்கணிப்பவர்கள், பொழுதை போக்கி புறக்கணிப்பவர்கள். எங்க ஆசிரியர் எங்களுக்கு இப்படி பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய குருவெல்லாம் நான் அந்த நேரத்துல நினைக்கிறேன், எனக்கு அழகான முறையிலே திருமுறைகள் சித்தாந்தத்தை எல்லாம் பயிற்றுவித்த என்னுடைய குருமார்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைந்து கொள்கிறேன். அப்போ நம்ம தவறாக பொழுதை போக்கினால் அதற்கு ஒரு கணக்கு. பொழுதை புற அப்புறம் பார்த்துக்கலாம், காலையில வந்து மத்தியானம் பூஜை பண்ணிக்கலாம் நினைக்கிறது, மத்தியானம் மாலையில பண்ணிக்கலாம் நினைக்கிறது, மாலையில இரவுல பண்ணிக்கலாம் நினைக்கிறது, இரவு மறுநாள் பண்ணிக்கலாம் நினைக்கிறது, எதை வேணாலும் தள்ளி போடலாம். இறைவன் நாமத்தை ஜபிக்கிறதுக்கும் அவருடைய பூஜையை பண்றதையும் நம்ம ஒத்தி போடவே கூட, வேற ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயத்த விட்டுறலாம் ஒரு நாளைக்கு, அதனால ஒன்னும் நமக்கு ஆயிராது. ஆனா இது விடவே கூடாத விஷயங்கள், அதை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்ப சரியையில நாமம் சொல்றது, புகழ் பாடுறது வந்துடும், கிரியையில பூஜை பண்றது வந்துடும், யோகத்துல தியானம் பண்றது வந்துடும், இதையெல்லாம் எக்காரணம் கொண்டு நம்ம விட்டுறவே கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு உரைப்போட நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்போ புறக்கணிக்க கூடாது, புறக்கணிச்சா ஒரு கணக்கு, அப்புறம் அப்புறம் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். திருநாளை போவார் சொல்லிக்கிட்டே இருந்தான்னா கரெக்டா ஒரு நாள் போயிட்டார், உள்ள போய் அதே சிதம்பரத்துல சுவாமிகிட்ட கலந்துட்டார். இப்ப நாம வந்து அவரை மாதிரி நினைச்சுக்கிட்டு அறியாமை நாளைக்கு நாளைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அறியாமை, அவருக்கு உரைப்பு இருந்து கரெக்டா அந்த நாள்ல உள்ள போய் சேர்ந்துட்டார் ஒரு நாள்ல. அதனால நாம் அந்த ஒரு உரைப்போடு நம் வழிபாடு இருக்க வேண்டும் என்பதை எக்காலத்திலயும் நம்ம மறக்கவே கூடாது. அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்த செய்யறவங்க பொழுதை போக்கி புறக்கணிக்கிறதே வேலையா வச்சு தினம் பொழுது விடிந்து அடைவதே இதற்காகத்தான். எப்படி எல்லாம் பொழுது போக்கலாம், நீங்க டிவியை போட்டா என்ன சொல்றது, பொழுது போக்குறதுக்கு தான் அது. அப்புறம் அதன் மூலமாவே நம்மை அறியாமல் பொழுதை புறக்க, இது இப்ப எந்திரிக்கலாம் நினைப்போம், இன்னொன்னு பார்க்கலாம் நினைப்போம், அந்த இன்னொன்னு பார்க்கலாம் நினைப்போம், அப்படியே அந்த மாயையில சிக்கி இறைவனை மறந்து போயிருவோம். ஆக எதெல்லாம் மாயைன்னு தெரியுதோ, மாயைன்னு ஒண்ணு நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், முழுக்க மாயையோட வசத்திலே நம்ம இருந்தா முழுக்க முழுக்க நம்ம இறைவனை மறந்தே போயிருவோம். அப்படி இல்லாமல் அந்த மாயை நமக்கு இறைவனால் தரப்பட்டது, அதன் மூலம் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்பதை சிந்திப்பதுதான் சித்தாந்த நூல்களின் நோக்கம். சரி, அந்த வகையிலே அவருடைய திருவடிகளை மறவாது எப்போதும் நினைய வேண்டும். அப்படி நினைந்தால் என்ன நடக்கும், என்னுடைய அறிவு வேட்கை செயல், அதான் இச்சை கிரியை ஞானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல உன்னுடைய அறிவு வேட்கை செயல்கள் அடங்கும்படி செய்து உன்னையே நினைக்கும்படி அருள் செய். இப்ப நம்ம அவரை சிக்குன்னு புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு தனியா ஒரு விருப்பமே இருக்காது, நமக்குன்னு தனியாக ஒரு வேட்கை இருக்காது, நமக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு செயல் இருக்காது. அதாவது ஆணவத்தோட வசப்பட்டு, அதோட ரெண்டு சக்தி இருக்கு இல்லையா, ஆவாரக சக்தி அதோ நியாமிகா சக்தின்னு, அந்த ரெண்டு சக்திகளின் மூலமாக நாம எவ்வளவு பிழை செய்யலாம செய்து கொண்டே இருக்கோம் அல்லவா, அது தவிர்க்கப்படும். ஆனால் அதற்கு முறையாக நாம் அவரிடம் அவரை நம்பி அவரை இடையறாது வழிபட்டோம் என்றால் நமக்கு நல்ல ஒரு ஆன்மாவிற்கு ஒரு நல்ல கதி கிடைக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய அறிவு இச்சை செயல்கள்லாம் இறைவன்ட்ட அடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம அவரை மட்டும்தான் நினைக்கிற மாதிரி அவரே நமக்கு அருள் செஞ்சிருவோம். ஆனா என்னனாலும் அவருடைய அருள் இருக்கணும், அவருடைய அருள் இல்லாமலாம் எதுவும் நம்ம கெட்டிக்காரத்தனம் நம்ம சாமர்த்தியத்தினால எதுவுமே நடக்காது. வகுத்தான் வகுத்த வகை, நமக்கு அவர் என்னென்ன நடக்கணும், தினம் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க, நமக்கு எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு எது கிடைக்கணும்னு எழுதி இருக்கிறாரோ அது மட்டும்தான் நமக்கு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் சொல்லியிருக்குல்ல, அந்த கணக்குப்படி அவர் நமக்கு தருவார். ஆனால் அவர் தர்றது சில சமயம் நம்ம கேட்டா கூட போய் முடிமன்னிட்ட பிடியரிசி கேட்ட மாதிரி தப்பா கேட்டுட்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம நிச்சயமாக நாம் கேட்பதெல்லாம் உடல் சார்ந்ததுதான், ஆனா அவரு அழியாத உயிர் சார்ந்ததை நமக்கு தந்துகிட்டு இருக்காரு. அதனால அதை எக்காரணம் கொண்டு மறக்காம நம்ம அவரை சிக்குன்னு பிடிக்கணும். அப்படின்னா அவரை வணங்குவதற்கும் அவருடைய அருள் வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும் அதேன்னு அப்பர் சுவாமிகளும் சொல்றாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினு மாணிக்க வாசக பெருமானும் சொல்றாங்க. அதனால இவரும் சொல்றாரு, நீ என்ன நான் உன்னையே நிலையா நினைச்சதுனால நீ உன்னை நீ நினைக்கும்படியா என்ன செஞ்சிருக்க, அது உன்னுடைய அருள், அதனால நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றேன், சலம் ஒளிந்தேன் என்று சொல்லுகிறேன். அதனால துன்பம் தரக்கூடிய மாயா காரிய பற்றுகள், அதான் அந்த உலக விஷயங்களையே காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் கையில ஒரு நூலை எடுத்து நம்ம சிந்திக்கிறதுக்குள்ள அல்லது அதை ஓதுவதற்கு முன்பாக அல்லது இறைவனை வழிபடுவதற்கு முன்னால எவ்வளவு கவனச்சிதறல், அந்த மாதிரி ஒரு கவனச்சிதறாலதான் நக்கீர தேவ நாயனார் வந்து அந்த அதாவது அந்த ஒரு பூதத்தால அடைக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது அடைக்கப்பட்டு அது என்ன செய்யுது, 1000 பேர் சேர்ந்தா இந்த மாதிரி பூஜையில தப்பு பண்ணவங்களை எல்லாம் போட்டு அதை சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் திட்டுனாங்களாம், நேத்தைய வரைக்கும் நாங்க நிம்மதியா இருந்துட்டோம், நீ வந்துட்ட 1000 பேர் சேர்ந்தா அது சாப்பிட்டுரும் அப்படின்ட்டு. அதுவும் நல்ல பழக்கம் இருந்திருப்பாருங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னனால 1000 பேர் சேர்ந்தோன்னு அது குளிக்க போயிருந்தது சாப்பிடறதுக்கு, அந்த கற்கி முகிங்கிற பூதம். அப்படி போன நேரத்துல அவர் முருகப்பெருமானை நினைந்து, இது நம்மளுடைய அறியாமை, நம்ம பூஜையில நம்ம அவ்வளவு தவறிழைத்து விட்டோம் அப்படின்னு நினைந்து திருமுருகாற்றுப்படையை பாட அவர் வந்து இவங்களை எல்லாம் விடுவிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த வழிபாட்டுல கவனம் செதறவே கூடாதுங்கிறத நம்மகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி மனசு ஒன்றி செய்யற வழிபாட்டுக்குத்தான் நமக்கு நல்ல பூரணமான ஒரு பலன் கிடைக்கும். ஆகையால் மாயாகாரிய பற்ற விடுற, அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வீட்டு விஷயத்த 100 விஷயத்த நம்ம நினைக்க கூடாது. பதிகம் படிக்கிறதுக்குள்ள அங்க ஒண்ணும் தலைமாறி போயிடாது, அதை படிச்சு முடிச்சுட்டே நம்ம பாத்துக்கலாம். பூஜை பண்ணோம்னால என்ன, வேற ஏதாவது அவசர காரியங்கள் இருந்தா பண்ணிட்டு பூஜையில உட்காந்துடணும். உட்கார்ந்தாச்சுன்னா பூஜையை முடிக்கிற வரைக்கும் வேற விஷயங்களை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது. இதேதான் தியானத்துக்கும் சரியே கிரிய யோகம் மூணுக்குமே நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மிக அழகாக நமக்கு அந்த மாயா காரிய பற்றெல்லாம் ஒளிந்து விடுகிறது இறையருளால் இல்லையா. அப்புறம் அப்படிங்கிறத சொல்லி அதனால நான் ஒன்ன தவிர நீ மலை போன்றவன், உன்னை அருள் மலை இல்லையா, அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே என்று போற்றுகின்றார் நமது மணிவாசக பெருந்தகை. ஆக அப்படிப்பட்ட பெருமானே உன்னை தவிர வேற யாரையும் நம் மனசால கூட நினைக்க மாட்டேன், ஏன்னா மகிழ்ந்து ஏத்துறேன் அப்படின்னா ஏத்துதெல்லாம் வழிபடுதல், நான் ஒன்ன தவிர யாரையும் மகிழ்ந்து வழிபட மாட்டேன். ஏன்னா இவர் ஒருத்தரை வழிபட்டாலே போதும்னு சித்தியார் நமக்கு தெளிவா சொல்லிட்டு, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கு மாதொருபாகன் தான் வருவார், உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் அவருக்குள்ள இருந்து அருள் செய்யக்கூடியது, ஏன் உங்க குலதெய்வத்துக்குள்ள இருந்து அருள் செய்யக்கூடியது எல்லாமே சிவபெருமான் தான், அதான் மாதொருபாகன்கிறது சிவபெருமான் தான். மற்ற எல்லாமே பசுக்கள், ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும், அவங்களே பிறந்து இறந்து வேதனைப்பட்டு வேணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்னைக்கு நம்ம பிறப்ப நீக்கிறது, நம்ம வேதனையை நீக்கிறது. அதனால நமக்கு இவர் தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து இவரை வழிபட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு உரைப்பு நம்மிடம் வர வேண்டும் என்பதை ஆதி சைவராகிய அதாவது சிவாச்சாரியாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அவர் வந்து 30 திருமேனி திண்டுவார் அந்த மரபுல வந்திருக்கார். அதற்கு அடுத்தபடியாக இதை தொடர்ந்து நமக்கு உயிர் விளக்கம் என்பது திருவருட் பயனிலே உள்ள ஒரு அதிகாரம். அதற்கு ஈடாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், திருவாரூர் தலத்து பதிகம், வண்ணாகம் நான் வரைவில் அங்கி கணை அரிபகழி தன்னாகம் உறவாங்கி புறமெரித்த தன்மையனை முன்னாக நினையாத மூர்கனேன் ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று சொல்லுகின்றார். இப்போ வலிய பாம்பு அந்த ஆதிசேஷன கயராகவும் அம்பு வந்து திருமால், அம்பின் நுனி வந்து அக்னி, அப்புறம் மேரு மலை, அது வந்து மலைய வில்லா வளைக்கிறது அவ்வளவு ஒரு சாமானியமான விஷயமா, இது ஒண்ணு போதும் சிவ பராக்கிரமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு. அது இந்த பார்க்கடல் நெஞ்ச கண்டத்துல அடக்கியிருக்காரு இல்லையா, யாரா கிட்ட நிக்க முடியாம எல்லாரும் ஓடி போன ஒரு விஷயத்த அவர் எளிதாக இங்கே விழுங்கி இங்கே கண்டத்திலே அடக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடைய இவர், அவர் மிக அழகாக அந்த மலையை வளைத்து முப்புறத்தை சம்ஹாரம் செய்தார். அவரை நான் என்ன செஞ்சிருக்கணும், இது நம் பொருட்டு பாடுற மாதிரியே இருக்கு, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பழுக்கரைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு சொல்றார் இல்லையா, ஒற்றாதே ஆற்றினாள் போக்கினேனே சாராதே சால நாள் போக்கினேனேன்னு அப்பர் சுவாமியும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப காலம் இறைவனை வழிபடாம லௌகீக விஷயங்கள்ல மாயா காரியங்கள்ல அப்படியே உலகியல்லையே நம்ம கவனத்தை பூரா செலுத்தி வாழ்ந்துட்டோம். இப்படி ஒரு நம் ஆன்மாக்காகத்தான் நம்ம பிறந்திருக்கு, அது அந்தக்குத்தான் அந்த பிறவி தரப்பட்டிருக்கு, இத வச்சு ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யணுங்கிறத நம்ம உணராமல் கழித்து விட்டோம். அதுதான் சொல்றாரு, அப்பேற்பட்ட சிவபெருமான முன்னாக நினையாத மூர்கனேன் என்று சொல்லுகிறார். இவரை இதுக்கு முன்பே நினைந்து அவற்றை சென்று நான் வழிபட்டிருக்கணுமே, நான் இவ்வளவு பெரிய மூடனா இருந்துட்டேன், அவரா மூடனா இருக்காரு, அவர் இருந்து வந்தது கைலாயம், இங்கேயும் வந்து நமக்கு திருத்தொண்ட தொகையை தந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட 2 வருஷத்துல திருப்பியும் 18வது வயசுல அந்த வயசுலயே கைலாயத்துக்கும் போயிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போயிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுவும் களையா உடலோடு போனாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அப்படிப்பட்ட தன் அதாவது நம்ம பிழைகளை வந்து ஞானிகள் வந்து தன்மேல் ஏற்றி பாடுவார்கள். ஆகையால் அப்படி சொல்கிறார், அந்த மூடனாகிய நான் இந்த உடலை சுமந்து என்ன கதி அடைகிறதுக்காக இறைவனை இப்படி பிரிஞ்சு காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. எதுக்காக இந்த உடம்ப சுமந்துட்டு அலையிறேன், அந்த உயிர் வந்து இந்த உடலை சுமந்துட்டு இருக்கு, அதனால எதுக்கு இந்த உடம்ப சுமந்துட்டு அலையிறேன்னு தெரியலையே என்று மிகவும் வருந்தி பாடுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல திருமூல தேவநாயனார் சொல்வாரு, இந்த முப்புறத்தை எரிச்சது வந்து மும்மலங்கள சம்ஹாரம் பண்றது, முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரு என்று சொல்லுவார். ஆகையால் நம்முடைய மும்மலங்களையும் நீக்குவதை இறைவன் தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு நம்மை கடைத்தேற்றுகிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பெருமானை நன்றி வரவாமல் வழிபட வேண்டும். என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. ஆகையால் நாம் அவரை மறவாது வழிபட வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக இந்த பாடலின் மூலம் நமக்கு உயிர் எப்படி விளக்கம் பெறுகின்றது என்பதன் பொருட்டு நமக்கு அதிலே உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக என்னது எழிலும் நிறையும் கவர்வான் புன்னை மலரும் புறவில் திகழும் தன்னை முன்னம் நினைக்க தருவான் உண்ணப்படுவான் ஒற்றியூரே அப்படின்னு. முதல்ல நான் நினைக்கும்படியாக தன்னை தருகின்றார், அதுக்கப்புறம் என்னால் நினைக்கப்படுபவன் இல்ல, என்ன நினைக்க வைக்கிறாரு, அப்புறம் நான் நினைக்கப்படுபவனாக இருக்கின்றார். அடுத்து என்னுடைய அழகையும் என்னுடைய புலன் ஒடுக்கத்தையும் தன் வசமாக செய்பவர், அதாவது என்னோட மனசு கண்ட மானிக்கு இப்ப அலைஞ்சுகிட்டு இருக்கு, அதெல்லாம் தன் வசமா ஆக்கிடுறாரு. அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கின்றார் என்றால் திரு ஒட்டியூர் என்னும் தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால், தன்னை முன்னம் நினைக்க தருவான் தான் திருவருட் பயன்லயும் வரும், தானே தரும் அவனை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தானா தரார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை அப்படின்னு சொல்றாரு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனா இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இதுதான் அதான் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான், சொற்கள் தான் வேறையா இருக்கும். அவங்க அனுபவம் அந்த கருத்தெல்லாம் நமக்கு கொஞ்சம் அந்த பாடல்கள்ல சொற்கள் வேறையா இருக்குமே தவிர தலங்கள் வேற தலத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லா தலத்திலயும் இருக்கிறது ஒரே எம்பிரான் தான், திருநாமன் தான் வேறையா இருக்கும். ஊருக்கு ஒரு திருநாம இருக்க மாதிரி சுவாமிக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு திருநாமம் இருக்க தவிர ஒரே பரமசிவன் தான், ஒரே பரமேஸ்வரன் தான். அதனால நாம அவரை எப்போதும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்மிடையே வந்து நம்மை ஆட்கொண்டு தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான்னு சொன்ன மாதிரி இவர் சொல்றார். அதாவது தன்னை முன்னம் நினைக்க தர, அவர் தான் என்ன நினைக்கவே வைக்கிறார், நமக்கு தான் மறக்கிறது தானே வேலை. அப்ப நம்மளை மறக்க விடாம நினைக்க வைக்கிறது இறைவனுடைய பணியாக இருக்கிறது. அவரை நினைய வைத்து, அவர் நாமத்தை கணிக்க வைத்து, அவரை வழிபட வைத்து, அவர் புகழை பாட வைத்து, நம்முடைய அழுக்க புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா, நமக்கு வீட்டை சுத்தப்படுத்த தெரியுது, பாத்திரத்தை சுத்தப்படுத்த தெரியுது, துணிமணிகளை சுத்தப்படுத்த தெரியுது, ஆனா நம் ஆன்மாவை எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்று தெரியாம பல காலம் வீணாக்கிட்டோம். ஆனா அதை மிக அழகாக இறைவன் நம்மோடு கலப்பினால் ஒன்றாக இருந்து பொருள் தன்மையால் நம்மிலிருந்து வேறாக இருந்து இதையெல்லாம் உணர்த்தி இதை செய்யன்னு சொல்லிட்டு போனாலும் நம்ம செய்ய மாட்டோம், திருப்பியும் சோம்பிட்டு இருப்போம். அதனால் உடனாக இருந்து நம்மை அப்படியே தூண்டி தூண்டி செய்ய வைத்துக் கொண்டு இருக்கின்ற தூண்டது சுவாமியுடைய தலையாய பணி. நீ செஞ்சிரு செஞ்சிரு செஞ்சிரு, ஏன்னா நம்ம மனசுக்கு வேலை எதையும் புறக்கணிக்கிற வேலைதான், அப்புறம் பாத்துக்கலாம், ஏன்னா அது அலையக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதுனால. அடுத்து அவருடைய பதிகத்திலே மற்றும் ஒரு அருமையான பாடல், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலுமாய் நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலைதன்னை ஆரூரானை மறக்கலும் ஆமே என்று திருவாரூர் தலத்து பாடல். அதுல என்ன சொல்றாரு, கார்காலத்துல மலை மேல பொழியக்கூடிய அந்த மேகம், அந்த மேகம்தான் மழையா பொழியுது, அத மாதிரி அது கார்காலம் தானே மழை வருகிறது, அது போல பக்குவமடைந்த உயிர்களுக்கு தன்னுடைய அருளை பொழிகின்றார். அப்ப யார் அவர் அருளை பெற முடியும் என்றால் பக்குவ ஆன்மாக்கள். அப்ப என்ன பக்குவ ஆன்மாக்கள்? நான் இந்த குலத்துல பிறந்துட்டேன், நான் இந்த பரம்பரையில பிறந்துட்டேன், என்னோட வசதி இது, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இதெல்லாம் தகுதி கிடையாது, பக்குவம் கிடையாது. அந்த ஆன்மாக்குன்னு அவர் ஒரு பக்குவம் வச்சிருக்காரு. அந்த ஆன்மா பக்குவமா இருந்தா அவரு உடனே அவர் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த அருளை கொடுப்பார், அதுல எள்ளளவும் ஐயமே கிடையாது. அப்ப அவர் அருளை பெறுவதற்கு பாத்திரமாக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமுறைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அது எப்படிங்கிறதத்தான் சித்தாந்தம் நமக்கு தெளிவுறுத்துகின்றது. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? எல்லா கலை நூல்களின் பொருள், இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே கலைஞானம். இதுகாரம் உலகியல் பொருள்ல படிக்கிறதெல்லாம் வந்து கலைஞானம் கிடையாது, இது இறைவனை பற்றி நமக்கு உணர்த்துகின்ற ஓமை இல்லா கலைஞானம் என்று சொல்கிறார் அல்லவா, உணர்வறிய மெய்ஞானம் என்று செக்கிலார் பெருமான். அது போல இந்த கற்ற நூல்களின் கலை, அந்த கலை நூல்களின் பொருளாக விளங்குபவர் கற்ற நூல் கருத்தும் நீ என்று மிக அழகாக திருமுறையை நமக்கு பரிசாற்றுகின்றது. அத்து விதமாய் நம்மோடு கலந்து அவரை கலந்து இருக்கின்ற அவரை உணர்கின்ற உயிர்கள்ட்ட அவர் அன்பு செய்கிறார். கலைக்கெல்லாம் பொருளாய் முடிஞ்சது, உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானே என்று சொல்லுகின்றார். அப்போ எந்த உயிர் தன்னோடு இறைவன் அத்துவிதமாக இருக்கின்றார் இருக்கின்றார் என்பதை மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கின்றதோ அந்த உயிர் மீது அன்பு செய்கின்றார் அவர். இறைவன் நம் மீது அன்பு காட்டுகின்றார், நாம் அவர் மீது அன்பு செலுத்துகிறோம். நம்முடைய அன்புதான் வழிபாடு, அன்பு நெறி. அதற்கு பதில் சுவாமி வந்து நம்ம அன்போட இருக்கோங்கிறத தெரிந்து நமக்கு அவர் அன்பு செய்து, அவர் நம்ம அன்பு செய்யறோம், அவர் அருள் செய்வார். அது வந்து பேரருள், சாமானியமான அருளாகவும் இருக்காது. அடுத்து பகலும் இரவுமா நிற்கிறார், ஓசையை கேட்கின்ற செவி, சுவையை உணர்கின்ற நாவு, அப்புறம் உருவத்தை காண்கின்ற கண், ஒலிக்கின்ற கடல், அப்புறம் மலை, இப்படி எல்லாமாகவும் இருக்கின்ற இறைவனை நான் மறக்கலாகுமா? அத்துவிதமா எல்லாத்தையும் இறைவன் கலந்திருக்கார். அப்ப எப்படி மறக்கலாம் இல்லையா? தாய்மான சுவாமி என்ன செய்யறாரு? பூவை பாக்குறாரு, பூவுல சுவாமி இருக்காரு. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, உன்னை பறிச்சு எப்படிப்பா நான் உன் மேல போடுவேன்? சரி, இந்த கையில நீ இருக்க, இந்த கையில நீ இருக்க, நான் இப்படி எப்படி வைக்கிறது? அப்ப நான் ஒரு கையால வணக்கம் சொல்றேன்னு வச்சா அப்ப அது அற வணக்கமா தானே ஆகும் அப்படின்னு பாக்குறாரு. பொழுதெல்லாம் சிவமா பாக்குறாங்க நம்ம சேரமான் பெருமாள் நாயனாரும் காரைக்கால் அம்மையாரும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனை உணர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை நாம் நல்ல, நீங்க இப்போ மார்கழி மாசம் திருவம்பாவை சிந்தனை ஆண்டுதோறும் நடக்குது, அதுல அழகா அந்த இடி, அந்த மின்னல், அந்த மேகம், அந்த மழை எல்லாமாகவும் சுவாமி அம்பாள் அந்த அருள் எல்லாம் எப்படி இருக்கிறது. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் அதுல உணர்த்தப்பட்டிருக்கும். அந்த விஷயங்களே நீங்க அசை போட்டு நினைந்து கொள்ளலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்ட பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த வெள்ளம் அந்த பரமானந்த பழங்கடலாகிய அந்த வெள்ளம் ஆயிடைவான அப்படிப்பட்ட அதற்கு இடையிலே வானப்பேரியாற்று அகவையும் அதையாலே வானம் என்கின்ற உயர்ந்த பேராறாக உயர்ந்த பேராறாக அது பெரிய பேராறாக பெரிய ஆறாக வானப்பேர் பெரிய ஆறாக பெருகி வானப்பேர் யாற்று அகவையின் வெள்ளாயால் எங்கும் பறந்து கிடந்தா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வெள்ளத்தை ஒரு வாய்க்கால் வழியாக வந்து திருப்பி காவிரி வழியாக வாய்க்கால் வழியாக திருப்பி அது சிறிய கண்ணாறாக மாற்றி அதை வந்து அதான் வயல்ல வாய்ந்து விளைவு வெள்ள முடியும். அப்படியே வெள்ளத்தை வயல்ல வாய்ச்சினா என்ன ஆகும் சொல்றாரு. ஆயிடவான பேரி ஆற்றகவையும் பெரிய ஆறாக வந்தது அந்த வெள்ளம். அகவையும் பாய்ந்து எழுந்து அப்படி அந்த வெள்ளமானது ஆறாக வந்து பாய்ந்தது உள்ளத்திலே வாய்ந்தது எழுந்து இன்பப் பெருஞ்சுழி ஒழித்து இன்பமாகிய சுழியை குளித்து வெள்ளம் வரும்போது சுழி சுழல் இருக்கும் அல்லவா அந்த சுழியை சொல்றாரு அது இன்ப சுழிங்கிறார். இன்பமாகிய சுழியை சுழித்து சுழித்து பெருஞ்சுழி கொளித்து சுழித்து கொளித்து சுழித்து என் பந்தமா கரை உருது அழைத்து இடித்து அப்படி ஆறானது வந்தது. அந்த ஆறு கரை நிரம்பும்படியாக கரை வழியும்படியாக தண்ணீர் வந்தது. கரை வழியும்படியாக உள்ள நிறையும்படியாக திருவுருள் உருகியது. உள்ள நிறையும்படியாக திருவுள் உரியது. கரை நிரம்பும்படியாக கரை வழியும்படியாக வந்தா அதனால அந்த கரை உடைக்கும். அதற்கு மேல கரையில் இருக்கின்ற மரங்களும் சாயும் மரங்களும் சாயும். அது போல திருவுருள் நிரம்பி விட்டபடியினாலே என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கு பந்தமாகிய கரையை இடித்து தள்ளியது. பந்தமாகிய கரையை எவ்வளவு பந்தம் வச்சிருந்தேன், சொந்த பந்தம்னு எவ்வளவு பெரிய அளவே இல்லை. ஒவ்வொரு பிறவியில வந்த சொந்தம் அது போன போக்கு தெரியல, போன பிறவி சொந்தம் என்னாச்சு தெரியல. இப்படி இந்த பந்தங்கள் இருக்குது பாரு. ஒவ்வொன்றிலையும் பந்தம், பொருளிலே பந்தம், உடலிலே பந்தம், மனைவி மக்களிலே பந்தம், சுற்றத்தாரில பந்தம், பூமியிலே பந்தம், வீட்டிலே பந்தம், ஒவ்வொரு பொருளையும் பந்தம் வச்சிருக்கிறோம் அல்லவா. அந்த பந்தமாகிய கரையை இடித்து தள்ளி பந்தமாகிய கரை உருது அழைத்து இடித்து தள்ளியது. அதற்கு மேலே எத்தனை எத்தனை எத்தனை எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்களாக அந்த ஒவ்வொரு ஜென்மங்களிலேயும் செய்த வினைகள், ஒவ்வொரு ஜென்மங்களிலேயும் செய்த வினைகள், ஊழ் ஊழ் நங்கள் ஊங்கி ஊழ் ஊழ் ஊங்கிய நங்கள், ஊழ் ஊழ் என்றால் பிறவி, ஊழ் என்றால் பிறவி, ஒவ்வொரு பிறவியிலும் செய்த வினைகள், ஒவ்வொரு பிறவியிலையும் செய்த வினைகள். இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கிறவன் செய்து கொண்டிருக்கிற நூல்களை எல்லாம் கேட்டு நல்லவர்களை எல்லாம் கண்டு அதற்கு மேல இந்திய காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் இல்லாதப்போ எவ்வளவு செஞ்சிருக்கும், இந்த வாசனை இல்லாத ஜென்மங்கள் எவ்வளவு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட வாசனை திருமதி பூசண வாசனை பக்திங்கிறது பாவ புண்ணியங்கிறது தெரியாத ஜென்மமா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த ஒவ்வொரு ஜென்மங்களும் செய்தவனே கொஞ்சம் ஒண்ணுமே தெரியலன்னா இப்ப நமக்கு தெரிய வந்தா இது பாவம், இந்த உயிரை கொல்லப்படாது, இவனை திட்டப்படாது, இவனை மோசம் பண்ணப்படாது, இவனை வையப்படாது, இந்த மாதிரி தீய காரியங்கள் எதுவும் செய்யப்படாதுன்னு இப்ப நமக்கு பயம் இருக்கு. செய்தா ஆண்டவன் தண்டிப்பான் அப்படின்னு பயம் இருக்கு. இந்த சாஸ்திர வாசனை இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவான் பாவத்தையே செய்யும். அது மாதிரி நாம எத்தனை ஊடி பறவைகளை செய்திருப்போம். ஊழ் ஊழ் ஊங்கிய ஊழ் ஊழ் ஒவ்வொரு பறவையில் ஊங்கிய நங்கள் இருவினை, ஒவ்வொரு பறவையில் செய்த இருவினை, அந்த இருவினை அளவில்லாதன. அது பெரிய மரமாக தளைத்து களைத்து பூத்து காய்த்து அந்த வினை வினை ஊழ் ஊழ் ஊங்கிய நங்கள் இருவினை மாமர் அந்த மாமரத்தை இடித்து தள்ளியது. இந்த வெள்ளம் போய் வேற பறிச்சு இடித்து தள்ளியது. இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழும் விழுமன்றே என்பது அவைபாட்டு. அது போல இந்த ஒவ்வொரு பிறவியிலேயும் செய்த வினைகளை இந்த திருவருளாகிய வெள்ளம் இடித்து தள்ளியது. அந்த வினைய மாமரம் என்று பெரிய மரம், மாமரம் என்றால் பெரிய மரம் என்று பொருள். மாமரம் என்பது ஒரு மரத்துக்கு பெயரு. சூரன் கூட கடைசியா என்னமா நின்ன மாமரமா தான் என்ன அதை குறிச்சு சொல்றாருன்னு தெரியல. அதனால பெரிய மரம் மாமரம் என்றால் பெரிய மரம். கடச்சலந்தனிலே யொழி சூரனை உடற்பெழுந்திரு கூறனவேது கரித்தெழுந்துரு சேவல் மாமையில் விடுவோனே என்பது திருப்போல். அப்படி இருவினையாகிய மாமரம், இருவினையாகிய மாமரம் பெரிய மரமாக தலைத்து கிளைத்திருந்தது. அந்த இருவனையாகிய மரத்தை வேரோட பறித்து எரிந்து விட்டது. இருவனை சுத்தமாக இல்லாமல் போச்சு என்பது அப்படி சொல்றார். இருவனை என்பது சுத்தமாக இல்லாமல் போச்சு. புண்ணியம் மேல் ஊக்குவிக்கும், பாவம் கீழ் ஊக்கு. புண்ணியம் என்ன பண்ணா மேலே கொண்டு போகும் சொர்க்கத்துக்கு, பாவம் நரகத்துக்கு. புண்ணிய மேல் ஊக்குவிக்கும், பாவம் கீழ் ஊக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே தினந்தோறும் புண்ணியனை ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நமகா, ஓம் பசுபதேவ தேவாய நமகா, ஓம் ருத்ராய தேவாய நமகா, ஓம் உக்ராய தேவாய நமகா, ஓம் பீமாய தேவாய நமகா, ஓம் மகதே தேவாய நமகா, ஓம் சிவகாமி அம்பா சமேத சிதம்பரேஸ்வராய நமகா அப்படின்னு தினந்தோறும் அரிச்சு தரிச்சு தரிச்சு தரிச்சு தரிச்சு பூசித்து பூசித்து பூசித்து பூசித்து அந்த புண்ணியத்தினால அந்த இரண்டுவனையும் அறுத்து புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமூடு கீழ் மேலும் நன்னாராயி என்பது சிவஞான சக்தியார். அதனாலே பூசிப்பது எதற்காக என்றால் வினை தொலைவதற்காக. பூசிக்காதவர்களுக்கு வினை எப்படி இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். ஆகையினாலே இருவனை மாமரம் வேறு பொறித்து எழுந்து, அதனால அந்த இருவனை ஆகிய மரம் வேரோடு விழுந்து விட்டது. வேறு பொறித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா. அதனால அந்த வெள்ளமானது மிகவும் பொங்கி திருவருளாகிய வெள்ளம் மிகப்பெரிய அது அருள் நீர், அருள் நீர் ஓட்டமாக ஓடியது. அருள் நீர் சொல்றாரு, அந்த திருவருளாகிய நீரை அருள் நீர் என்று உள்ளதா. அதனால அருள் நீர் ஓட்டா அறுவரை சந்தின் வாஞ்சரை கட்டி, அதனால அந்த வெள்ளத்தை அணை போட்டு, அந்த வெள்ளத்துக்கு கரை போட்டு, வெள்ளத்துக்கு கரை போட்டு, அந்த கரை வெள்ளத்துக்கு கரை என்றால் அந்த திருவருளை வந்து வீண் போகாதபடி, திருவருளை செலவு செய்யாதபடி, திருவருளை பாதுகாத்து, பெற்ற திருவருளை பாதுகாத்து, பொருளை பாதுகாப்பது போல திருவருளை பாதுகாத்து. இப்ப திருவருளை பாதுகாத்தல் என்று சொன்னால் யாரும் இப்ப திருவருளை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். திருவருளை பூசிப்பதினாலையும் ஞான நூலை வாசிப்பதனாலையும் ஞான நூல்களை கேட்பதினாலேயும் சிவாலய தரிசனத்தினாலையும் சிவனடியார் தரிசனத்தினாலையும் சிவனடியாருக்கு திருமுது ஊட்டுவதினாலையும் சிவ புண்ணியங்களை செய்வதனாலே திருவருள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? சேர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருலையும் அதுல 15 மார்க்கு, இதுல 20 மார்க்கு, இதுல 30 மார்க்குன்னு திருவருள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சேர்ந்து கொண்டிருக்கிற இந்த மார்க்கு அதனால வேறு ஏதாவது இருக்கு விரோதமான காரியங்களை செய்து அந்த திருவருள் குறைந்து போகாதபடிக்கு, திருவருள் குறைந்து போகாதபடிக்கு அதை பாதுகாத்து, அதுதான் கரை போடுறது. அருள் நீர் ஓட்டா அறுவரை சந்தின் வாஞ்சரை கட்டி, அதே சந்தின் வாஞ்சரை என்றால் மனமிக்க சந்தன மரங்களை போட்டு கரையாக கட்டிங்கிறார். சந்தன மரங்களை அடுக்கி கரை போட்டுங்கிறார். சந்தன மரங்கிறது நல்ல எண்ணங்களாய், நல்ல எண்ணங்களாகிய மனம் பொருந்திய நல்ல எண்ணங்களாகிய கரையை போட்டு சந்தின் வாஞ்சரை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோழி, அதையாலே மனம் பொருந்திய மலர் நிறைந்த குளமாக அதை தேக்கி, அந்த ஆற்று வெள்ளத்தை குளத்திலே தேக்கி வெறிமலர் குளவாய் கோழி, அதையால அந்த வெள்ளத்தை திருவருள் பெற்ற திருவருளை அதையால இப்போ என்ன பண்ணினாரு, ஒரு குளமாக தேக்கி வைத்தார். யாரு? மாணிக்க வாச திருவாசகம் என்கின்ற குளமாக தேக்கி அதன் மூலமாக பாய்ச்சுகிறார் நம்முடைய உள்ளத்தில். வெறிமலர் குளவாய் கோழி நிறையில் மாப்புகை கரைசி, அதையாலே அந்த குளத்தின் கரையிலே அந்த திருவருளை பூசிப்பதாக, குளத்தின் கரையிலே அதையால அந்த தீர்த்தத்தை பூசிக்கிறது. இப்ப கங்கா தீர்த்தத்தை பூசிக்கிறத பார்த்தோம் இல்லையா, கங்கா தீர்த்தம் அது போல வெள்ளத்தை பூசிப்பது. காவிரியும் பூசிக்கணும், கங்கா தீர்த்தத்தை எப்படி அங்க பூசிக்கிறாங்களோ அதே போல காவிரியும் பூசிக்கணும். தூசிக்காம இருந்தா போதும் ஆகி போச்சு. காவிரியை தியானம் பூசிக்கிறே தூசிக்கிறார்கள், தூசித்து விட்டாரு. முன்ன என்ன அழகா இருந்தது காவிரியை பார்க்க, அந்த ரட்சணம் பண்ண மூச்சு. ஆகையினாலே அப்படி அந்த கரையிலே அகில் முதலாகிய தூபங்களை இட்டு மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தில் வெறிமலர் குளவாய் கூலி நிறையில் மாப்புகை கரைசேர் அப்படி அகில் முதலாகிய சந்தனம் அகில் சாம்பிராணி முதலான பொருளை போட்டு தூபதீபம் காட்டி, அதனால இது அந்தரியாகவும் இருக்கு, இது அந்தரியாகம் என்றும் சொல்லுவது. அகில் மாப்புகை வண்டுடை குளத்தின் வண்டுகள் மொய்க்கின்ற அந்த குளத்தில் மீக்கொள மேல் மேல் அந்த திருவுருளாகிய வெள்ளம் அதிகமாக ஆக ஆக ஒவ்வொரு நாளும் இப்படி செய்ய செய்ய செய்ய செய்ய என்ன ஆகும், திருவுருள் அதிகமாகும், வெள்ளம் பெருகி கொண்டே இருக்கும். ஆனந்தமா இருக்கு, மகிழ்ச்சி சொல்லி முடியுமா? பணக்காரனுக்கு பணம் ஜேர ஜேர ஜேர ஜேர ஜேர என்னமா இருக்கு? இந்த பக்கம் 5 லட்சம் வந்துச்சு, அந்த பக்கம் 10 லட்சம் வந்துச்சு, இந்த பக்கம் 20 லட்சம், அந்த பக்கம் 30 லட்சம் வந்துச்சு, இப்படி ஜேர ஜேர அவனுக்கு என்னமா இருக்கு? சொல்லி முடியாது, ஒருத்தரையும் சொல்லவும் மாட்டேன். எப்படி இருக்கு மகிழ்ச்சி? அது போல திருவுருளை பெற்ற ஞானிகளுக்கு அவர்கள் பேரானந்தத்தை சொல்லி முடியாது, அவர்களாலையும் சொல்ல முடியாது, அவர்களாலையும் சொல்ல முடியும். இது நல்ல இடம். பேரானந்தத்தை பெற்ற ஞானிகள், திருவுருளாகிய பேரானந்தத்தை பெற்ற பரமஞானிகள் அவர்கள் சொல்ல முடியாமல் இருப்பார். அந்த மகிழ்ச்சியினாலே, மகிழ்ச்சியினாலே சொல்ல முடியாமல் இருப்பார். மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மரப்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி என்பாரு பெரிய புராணத்திலே அப்பர் சுவாமி. அது மாதிரி அந்த திருவுருளாகி வெள்ளம் அதிகம் நிரம்ப நிரம்ப நிரம்ப, ஏன்னா எல்லாம் பாதுகாக்க வேண்டியது, கரை போட வேண்டியது எல்லாம் பண்ணிட்டவா, அதனாலே திருவுருள் அதிகமாக பெறுகுது, வெள்ளம் அதிகமாக பெறுகுது. திறந்தோறும் அதனாலே அதில் பூசிக்கிறோமா, பூசிப்பதனால வெள்ளம் அதிகமாகும், திருவுருள் அதிகமாகும். அதனால தினந்தோறும் பூசிக்கணும், தினந்தோறும் பூசிக்கணும். மற்ற சாமிகள் என்னைக்கும் ஒரு நாளைக்கு பூசை போட்டா போதும், ஏதோ ஒரு தலைமுறையில பூசை போட்டா கூட போதும். தச்சாமிக்கு என்ன பண்ணா, தினந்தோறும் பூசை பண்ணணும். அதுதான் பெரிய சிக்கல், அதனாலதான் பல பேர் கட்சியில சேர்றது இல்லை. இந்த சாமிக்கு என்ன பண்ணணும், தினந்தோறும் பூசணும். செவ்வ பூசைனா ஒரு நாள் கூட விடப்படாது. கண் பொருந்து போதத்தும் கைவிட நான் கடவேணும் என்றார் போல தினந்தோறும் செய்துட்டு தான் சாப்பிடும், பூசை பண்ணிட்டு தான் சாப்பிடும். ஆக இப்படி பூசிக்க பூசிக்க பூசிக்க பூசிக்க பூசிக்க திருவுருள் அதிகமாகும், அதிகமாகும். அதனால இந்த வெள்ளமும் அதிகமாகதான், வெள்ளம் அதிகமாகுது போல அதனால திருவுருள் அதிகமாகியது. மீக்குளமேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அதனால வேட்டூரான நிரம்பி விட்டது, 120 அடி. அதை பார்த்தா உழவனுக்கு என்னமா இருக்கு மகிழ்ச்சி? இந்த 1 வருஷத்துக்கு கவலையே, வாழை நல்லா வரும், நெல்லு நல்லா வரும், கரும்பு வரும், மஞ்சள் வரும், எல்லாம் வளையும், தண்ணி கவலை. முதல்ல தண்ணி கவலை இல்லாம இருந்தா தானே விவசாயம். வேட்டூர்ல 10 அடி தண்ணி இருந்துச்சுன்னு வச்சு என்ன ஆவா? அது இப்படி திருவருளாகிய வெள்ள உள்ளத்திலே நிரம்பி விட்டதை பார்த்த பரமஞானி ஆகிய மாணிக்க வாசகர் மகிழ்ந்து போகிறார். பெருந்துறையை சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து பெருந்துறையை சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை அவனுடைய கருணையாக அவன் நம்ம தேடி வந்து இவ்வளவு பேரருளை செய்தானே, எப்படி இருந்திருக்குங்கிற மாணிக்க வாசகருக்கு அந்த மகிழ்ச்சியை சொல்லி முடியுமா? பெருந்துறைய சிவருமான அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இருகண்ணீர் மலைவார துரியலை கடந்து போந்து திருந்து வரும் சிவபோக குழுந்தைகள் வாய்மெடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கிருத்தி பாதவோர் அடிகள் அடிகளைகள் போற்று பெறாரம் பெருவள்ளத்திலே போலி சிவமேறு தான் வேறு என்கிற நிலை இல்லாமல் ஆனந்த வடிவமாக இருக்கிறார் மாணிக்கவாசகர். ஆனந்த வடிவமாக இப்படி திருவருள் பெருக பெருக பெருக பெருக அந்த திருவருளை பார்த்து பார்த்து பார்த்து பூரித்து போகிறார், பூரித்து போகிறார். மகிழ்ச்சி மகிழ்தலை நோக்கி மேற்கோள மேன்மேல் மகிழ்தலை நோக்கி அரிச்சரை வயலு அன்பு வித்துட்டு இப்படி வெள்ள நிரம்பி விட்டால் விவசாயம் என்ன பண்ணி சும்மாவா இருப்பான்? உள தொடங்கி விடுவான், உள தொடங்கி விடுவான். அதனால உழவு தொழிலே ஆரம்பித்து விட்டார். அப்படி அந்த உழவு தொழில ஆரம்பிக்கிறது அந்த உழவத்தான் அரிச்சனைங்கிறார். உழவுதான் அரிச்சனை, அரிச்சனை வயலு அந்த உழவு அந்த வயல அரிச்சனைங்கிறார். பூசை அரிச்சனை இருக்கு, அரிச்சனைங்கிறது பூசை, அரிச்சனை என்றாலும் பூசை என்றாலும் உண்டு. அர்ச்சனை உபயோகங்கள் ஆகிய தருக்களாதி கற்பூர சிவலோகத்தை கலப்பதை தின்னங்கண்டோம் என்பது சிவ தருமோத்தரம். எண்ணிலாகமை ஏம்பி இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலானவை அரிச்சனை புரியாதால் பெண்ணில் நல்லவள ஆயினபிருந்த குழுந்து என்பது பெரிய புராணம். அதனால அரிச்சனை என்றாலும் பூசை, இது பூசை என்றாலும் உண்டு. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேலுமே சுற்றமுள் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார் என்பது பெரிய புராணம். ஆகையினாலே அரிச்சனையாகிய வயல், அரிச்சனையாகிய வயல், பூசையாகிய அந்த வயல், அரிச்சனை வயல்னு வேற, அரிச்சனை வயல் செய்கின்ற பூசைக்கு வயல்னு வேற, அரிச்சனை வயலுள் அது என்ன விதைய விதைக்கிறது என்றால் அன்பாகிய விதைய விதைத்து அரிச்சனை வயலுள் அன்பு வித்துட்டு, அன்பு வித்துன்னா நல்ல பழுது இல்லாத சுத்தமான தூய்மைப்படுத்திய நல்ல விதையை பொன்னானம்பர் விதையே விதைத்து காராறு ஆணவக்கு அட்டை களைந்து அற கண்ட அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேன்மேல் பாராதி அறியாத போரமாவத்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டுமா மாயவன் பறவை அணுகாதவண்ண நேராக நின்று விடை போகம் புசித்து உயிர்ந்த நின்னன்பர் கூட்டம் மீது நினைவின் படிக்கிறேன் முன்னின்று காப்பதே நின்னொரு பாரம் என்றும் ஆறாறு அறியாத சூதாட வெளியில் வெளியாகின்ற துரிய மயமே அண்டபகிர் இண்டவ அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான வரமே என்பது தாய்மான சுவாமி பாட்டு. ஆகையினாலே இப்படி அரிச்சனையாகிய வயலிலே அன்பாகிய வகையை வகைக்கு உள்ளமாகிய புலத்தினை பத்தி தில்லு ஞான துருத்து சிரத்தை நீர் வாக்கி கள்ளவான்புரி களைகள் கட்டு ஆனந்தம் விளைத்து கொள்ளை கூறும் மாணிக்க வாசகன் கடல் குறிப்பான் என்பது மாணிக்க வாசகன் போத்தனம் பெரூர் புராணத்தில் விளங்குதான். மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி அந்த உழவரும் பாடுறாரு. இந்த உழவராரு பாடுற உழவர் திருநவர் மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மையா களையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தெம்மையில் நோக்கி கண்டு தகவலும் வேலியிட்டு செம்மையில் நிற்பதாகி சிவகதி விளையும். அந்த கருத்தை சொல்றாரு மாணிக்க வாசகர். அரிச்சனை வயலூர் அன்பு வித்து விட்டு வெள்ள நிறைய இருந்தா தண்ணீர் கிணத்துல நிறைய இருந்தா சும்மா இருப்பான் விவசாயி என்ன மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? அரிச்சனை வயல்ல அன்பு வித்துட்டு அன்பு ஆகிய வரையை விதைத்து அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த தொண்டர்களுக்கு உழவர்னு அந்த உழவன் நெல்லாகிய பொருளை எடுக்கிறான். இந்த உழவன் அது தொண்டர்களாகிய உழவர்கள் திருவருளாகிய பொருளை எடுத்துக் கொள்கிறார். அவன் நெல்லை எடுக்கிறான், இவன் திருவருளை எடுக்கிறான். இவன் உழவன், அவன் உழவன். இவன் களை எடுக்கிறான், அவனும் களை எடுக்கிறான். அவன் களை எடுக்கிறான், இவன் களை எடுக்கிறான். உள்ள இருக்கிற தீய குணங்களாகிய களையை எடுக்கிறான். புரியுதா? அதனால தொண்ட உழவர் ஆரத்தந்த அதனால தொண்டர்களாகிய உழவர்கள் மகிழ்ச்சி மிகுதியா மிகுதி அடையும்படியாக மனம் நிறையும்படியாக ஆரத்தந்த
2: உலகத்தை எப்படி வாழ வைக்கிறதோ அது இது அருள் மேகம். இந்த மேகத்துக்கு
1: அருண்மேகம் என்று பெயர். கச்சியப்பர வாழ்த்தினாரு சம்பந்த சரணாலயர் கந்தபுரான சுருக்கம்பாடி கங்கமலர். கோதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகுவன் புனலருந்தி வையம் முய்ய வெய்யதுயர் பரவியனும் வெம்மதியன தாதகுள்பும் ஒளிர்காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதின நிகர்ஷன் தமிழதான காதன் மலை பொழிந்த அருக்கொண்டலான கச்சியப்பன்பாதவளர் உச்சி வைப்பான் என்று பாடுகிறார். ஆகையினாலே இப்படி திருவருளாகிய மேகம் சௌர்வான் திருவருளாகிய மேகம் அண்டத்து அருச்சன வயலுள் அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் தந்த தொண்டர்களாகிய உழவருடைய உள்ளான் அப்படி மகிழ்ச்சி நிரம்பும்படியாக தந்த அண்டத்து அரும்பரன். அண்டத்து அரும்பரன்னா எல்லாவற்றையும் கடந்து விளங்குகின்றவனாய் இருக்கின்றவன், உயர்ந்தவனாய் இருக்கின்றவன். அண்டத்து அரும்பரன் மேகம் எங்க இருக்குது? அண்டத்துலதானே இருக்குது. அண்டத்து அரும்பரன் மேகன் வாழ் அப்படிப்பட்ட கடவுள் என்ன சொல்றது? வாழ்கள் சொல்ல தவிர வேற ஒண்ணும் தெரியாது. வாழ் என்ன செய்யறது? இவ்வளவு உபகாரம் பண்ண கடவுளுக்கு என்ன சொல்றது? ஒண்ணும் வாழ்க வாழ்த்து. அண்டத்து அரும்பரன் மேகன் வாழ் என்று இதுவரையிலும் ஒரு 66 to 95 66 to 90 வரி இப்படி ஒரு உருவகப்படுத்தி நமக்கு அறிவிக்கிறார் மாணிக்கவாச சுவாமி. அதற்கு மேல அற்புதமான வாக்கியங்களிலே வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறார். அற்புதமான வாக்கியம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: சிற்றம்பலம் சத்தினிபாதம் இருட்டரை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து இருட்டரை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனே மனம் புரிந்தாளே. தீங்குலனான திசைய திசிந்திக்கில் ஆம்புலனாய் அறிவார்க்கு அமுதமாய் நிற்கும் அறிவார்க்கு அமுதமாய் நிற்கும்.

ಕುವಿ ಮೂಲೈ ಕೋಮಳವಲ್ಲಿ ಶಿರಪ್ಪೊಡು ಭೂಷಣೆ செய்ய நின்றார்க்கே குறப்பெண் குவி மூளை கோமளவல்லி இறப்போடு

அருசமய பழக்கம். ஆயத்துள் நின்ற அருசமயங்களும்

கலந்து நின்றானே. பாங்கமர் குன்றை படர் சடையாரடி தாங்கு மனிதர் தரணியில் நேரொப்பரு நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவரும் ஏங்கி உலகில் இருந்தழுவாரே பாங்கமர் குன்றை.

ಸಂಘ ಸಮಯ ಚುರ್ ನಿಂದುಳಿಂದಾರ್ಗಳೇ. ಉಕ್ಷಮಯಂ

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 23 பாடல் முதல் 26 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல் என வேண்டா இல்லைன்னு சொல்லாதீங்கிற இறையவர் தம்முள் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. எல்லா சிறு தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளுக்கு இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கணும். தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. அது சொல்ல நம்ம திருமுறைகளே வரும், செத்து பிழைக்கும் சிறு தெய்வம். சின்ன சின்ன திரு தெய்வங்கள் இருக்கும். இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் வழிபடுகின்ற இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான். இதெல்லாம் பின்னாடியே சொல்லித்தரேன். நிறைய பெரிய ப்ராசஸ் எல்லாம் எல்லாருக்குமே அல்லும் பகலும் இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவனே அருளுகின்றான். இப்போ யாருடைய மனதிலே நிலைத்து இருப்பான் ஒரு கேள்வி. போற்று இசைத்தும் நல்ல பாட சொல்றார். இசைன்னா பாடல். நமக்கு திருவிசைப்பான்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ஒன்றும் பார்த்துருக்கணும், ஒன்றும் படிச்சிருக்கணும், ஒன்றும் கேட்டிருக்கணும். இசைப்பா, இசைக்காகவே ஒரு திருமுறை திருவிசைப்பான்னு. இறைவனை பாட வேண்டும். யார் ஒருவர் பாடுகின்றார்களோ அவருடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எல்லாரும் தானே பாடுறாங்க, உள்ளமும் சேர்ந்து பாடுதல் ஓதுதல்னு பேர். வாய் மட்டும் பாடுச்சுன்னா பாடுதல்னு பேர். பாடுதல்னா வாய் மட்டும்தான் பாடும், உள்ளம் ஒன்றாது. உள்ளமும் சேர்ந்து பாடுச்சுன்னா அதுக்கு பேர் ஓதுதல்னு பேர். இதைத்தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சரி படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி அர்த்தம். அதுக்கு ஓதுதல்ங்கும் போது உள்ளத்திலிருந்து வருவதால் அந்த மந்திர ஒளியோடு சேர்ந்த வைப்ரேஷன் வரும். இப்போ நம்ம ஓதுதல்ங்கிறது அதே மாதிரி மந்திரத்தோடு சேர்ந்து பாடல் தேவான திருவாசகத்தை அப்படி வாய் வழியாக உள்ளத்தோடு சேர்ந்து வரும்போது தான் அதுக்கு பேர் ஓதுதல்னு பேர். அதான் ஓதுவா மூர்த்தின்னு பேர். பாடுறவங்கெல்லாம் மூர்த்தி இல்லை, ஓதுவா மூர்த்தி. கிருஷ்ணாமூர்த்தி, விநாயகமூர்த்தி, சம்பந்தமூர்த்தி, அது மாதிரி ஓதுவா மூர்த்தின்னு அதுதான் சொல்கிறது. பட்டம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்று மின் என்றும். ஏன்னா இதில் ஏதாவது திருமந்தத்தில் ஏதேனும் தடுமாறக்கூடிய சொல்லுதான் இருக்கா? ஏன் நம்ம படிக்கலைன்னா எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க. திருமந்திரம் கஷ்டம், திருமந்திரம் கஷ்டம் அப்படின்னு ஒரு பேர் என்ன வதந்தியா புரபகண்டாவா ஒரு பிரம்மையை ஊட்டிட்டாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. இதில் பயப்படுறது ஒன்றுமே இல்லை. படித்து பாருங்க. போற்றினா இறைவனை போற்ற வேண்டும், அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், பெருமைகளை பாட வேண்டும். நம்மளால் பாட முடியலன்னா கூட யாரோ பாடி வச்சிருப்பாங்க, அதையாவது பாடுவோம். ஏவாரம் திருவாசகம் பாடிட்டாங்கல்ல, அது அது வழியாக பாடலாம். போற்று இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்று மீன், சிவனடிக்கே செல்வம் மாற்றியது. சிவனடிக்கே செல்வமா? அதுதான் உலகத்தில் எது செல்வம்னு கேட்டாங்க. நிறைய பேசலாம், உங்களுக்கு பாடமும் கொஞ்சம் நடத்தணும்ல. ஏதாவது அங்கேருந்து கோயம்புத்தூர் சென்னையிலே அப்படி பல கோயிலேருந்து வந்துருக்கீங்க, ஓரளவுக்காவது உங்களுக்கு ஒரு பாடலை ஒரு ஒரு தொகுப்பாக கொடுக்கணும். நாம் நிறையா சொல்லக்கூடாது, அப்போ இடத்துக்கு அந்த மாதிரி சொல்லித்தரேன். உலகத்திலேயே செல்வம் என்று சொன்னால் சிவபெருமான் திருவடியே, செல்வன் கடலேக்கும் செல்வம் செல்வமே. எது செல்வம், எது செல்வம்? யாரு உலகத்தில் பணக்காரங்க தெரியுங்களா? தினந்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகின்ற உள்ளத்தை பெற்றவர்கள்தான் உலகத்திலேயே பணக்காரர்கள், உலகத்திலேயே செல்வந்தர்கள். அது மாதிரி வாழ்க்கைலாம் இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் கோவிலுக்கு போகும், தினம் பாடணும், போதும். என்ன சாதிக்க போகிறோம்னு நினச்சிட்டீங்க? இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம்? கைதுக்குமாக்கும் சார், நான் சாதனையால் சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது, நம்ம உண்டோம், வினை வழி நடந்தோம், நடந்து கொண்டோம், சாதித்தது ஒன்றுமில்லை. திருமந்திரம் கேட்டதுக்கு பின்னடியாவது ஏதேனும் ஒன்று சாதிக்கணும். நிறைய டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன், எளிமையான டெக்னிக்ஸ். ரெகுலராக வாங்க கிளாஸுக்கு வாங்க. ஒரு நாளைக்கு சொன்ன செய்தி இன்னொரு நாளைக்கு எப்பயாவது வரலாம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளும் புதிய புதிய அனுபவங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். யாருக்கு எது ஈஸின்னு பார்த்துங்க, எளிமையாக பிடிப்பதற்கு எது பார்த்தது அதை அப்படியே பிடிக்கும். சிவனடிக்கே செல்வம் மாற்றியது. அதெல்லாம் பட்டினத்தார் பார்த்தார், எல்லாம் சிவன் தந்தது அப்படின்னார். சிவன் தந்த பணம் சிவனுக்கே போட்டுமே, அந்த மாதிரி என்ன வரும்? தொண்டு நிறைய செய்யும். சிவனடிக்கே செல்வம் மாற்றியது என்று அது ஒரு புறம், மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. மூணாவதா பார்க்கணும், இந்த உலகத்தில் சில பேர் பல பேர் மயங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையானது உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உலகம் நிலையற்றது என்று யார் ஒருவர் புரிய வைக்கிறார்களோ இல்லையா, அது ஒன்று இருக்கு இல்லையா. மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார், மயல்னா மயக்கம்னு அர்த்தம். திருகு சிந்தைன்னு சொல்லுவாங்க தேவாரத்தில், அதுக்கு பேர் திருகு சிந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, மயக்க சிந்தை. அந்த சிந்தையை யார் ஒருவர் மாற்றுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறான். இன்னொன்று, யாரெல்லாம் மயக்கமான சிந்தையிலிருந்து வெளிப்படுகின்றீர்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு பா, எல்லாம் முழு அனுபவத்தில் இருக்கும். இப்போ எது பொய் எது மெய்யுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொய்ய விட போகிறோம், மெய்ய பிடிக்க போகிறோம். மெய்யே நர் மாணிக்க வாசகர், மெய்யே நர், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன். அப்போ மெய் எதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ மெய்யான திருவடியை யார் ஒருவர் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இதுல ஏதாவது பொருள் ஏதாவது புரியாம தடுமாறுறீங்களான்னு பாருங்க. இதுல என்ன என்ன புரியல? அப்போ எங்க கோளாறு? கோளாறு யார்கிட்ட இருக்கு? நம்மள்கிட்ட தான். எதை மாத்த சொல்றாரு? சிந்தைய மாத்த சொல்றாரு. என்ன சிந்தை? மயக்கமான சிந்தை. எல்லாம் இருந்தும் சில பேருக்கு அனுபவிக்க தெரியாது, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதாவது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, மனசு சந்தோஷமா இருந்தா அதாங்க செல்வம். அதுதான் அதுக்கு தானே வகுப்பு நடத்தணும். கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா, இப்போ பார்க்குற முகத்தெல்லாம் பாதி பேர் இப்போ நிறைய பேரை பார்க்குறேன். இதில் வந்து ஒரு 75 விழுக்காடு எனக்கு நேரடியாக பழக்கப்பட்டவங்கள தான் இருக்காங்க. சைவ சித்தாந்தமோ திருமுறைகளோ தல யாத்திரையோ இந்த மாதிரி வந்தவங்க தான் இருக்காங்க. உங்களுடைய மனசு எல்லாம் பயன் தெளிவாக இருக்கு. இப்போ ஏன் தெளிவு தெரியுமா? ஏன் தெளிவு தெரியுமா? யாருடைய உள்ளத்துலேயும் அழுக்கு ஒட்டலை, அழுக்கு ஒட்டலை, ஆள தெளிவாக இருக்கீங்க. ஒரு கல் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு கல் ஆற்றுல இருக்குது, அந்த ஆற்றுல இருக்கிற கல் உருண்டு உருண்டு உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா பாசி ஒட்டாது. நல்லா கேளுங்க, அந்த கல் ஒரே இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? பாசி பிடிக்கும். ஒரே இடத்துல இருக்கிற கல் பாசி பிடிக்கும், உருண்டு ஓடுகின்ற கல் பாசி என்ற அழுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ இதுதான் ரைட்டு, சரியான பாதை. அது திருமந்திரம் ஒரு பாதை. எங்கள் திருமுறை, எங்கள் திருக்கோயில், எங்கள் சைவ சித்தாந்தம், எங்கள் திருப்பொழிவு, இது மாதிரி எங்கெங்கே எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனால் ஒரு துறையாக இருக்கணும், துறை ஒன்றாக இருக்கணும். இது மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் மாறக்கூடாது. ஒரு துறையை தேர்ந்தெடுத்ததுங்க, அந்த ஒரு துறையில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறவங்களுடைய மனசு தெளிவாக இருக்கும், அழுக்கு ஒட்டாது, ஆணவம் ஒட்டாது, மனசு தெளிவாக இருக்கும். இறைவன் அங்கே குடியிருப்பான். இப்போ நீங்கள் வந்து உருண்டு ஓடுகின்ற கல்லா அல்லது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கல்லா? உருண்டு ஓடுகின்ற கல், அப்போ நிச்சயமாக பாசி ஒட்டாது. அப்புறம் பிறப்பிலி பிங்ககன் பேர் அருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. இறைவனுக்கு அடைமொழியை பாருங்க, எந்த காலத்தில் திருமந்திரம் அருளப்பட்டது? நம்ம நிறைய சொல்லுவோம், காலத்தால் முற்பட்ட நூல், பழமையானது, அதோ நிப்பாட்டிக்கணும். அதில் போய் கால ஆராய்ச்சியெல்லாம் பார்க்காதீங்க. பிறப்பிலி, என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு? பிறப்பு இல்லாதவன், சிவபெருமானுக்கு பிறப்பு உண்டுங்களா? அவருக்கு அப்பா அம்மா, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இப்போ என்ன வந்திருக்கு, ஆதார் அட்டை, எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கு அவருக்கு? நமக்கு அவ்வளவும் தேவை, அவ்வளவும் தப்பாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து மாறி இருக்கும், இது என்ன அட்ரஸ் மாறி இருக்கும், பேரே மாறி இருக்கும். எனக்கு ஒரு ஆதார் அட்டை வந்துச்சு, நான் பயன்படுத்தவே முடியல. ஆஸ் பர் ரெக்கார்டு எனக்கு 3/12/1954 ஆஸ் பர் ரெக்கார்டுன்னு வேறு வார்த்தை விட்டேன், ஆனால் 1945 போட்டு வந்துருக்கு. நான் அதை என்ன செய்யறது? இது ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் ஆதார் அட்டை. ஆனால் சிவபெருமானுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, இருந்தா தானே இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நிம்மதியாக இருக்கார். நமக்கு எவ்வளோ இருக்கிறதுனால நிம்மதி இல்லை. பிறப்பிலி, இதில் என்ன சந்தேகம்? பிங்ககன், பிறப்பருக்கும் பிங்ககனே. பிங்ககன்கிற வார்த்தை அழகுங்க, நல்லா கேட்டுங்க. இறைவனுக்கு சிவபெருமானுக்கு 9 சடை உண்டு, சடையை பின்னி போட்டிருப்பாங்க, சடை அழகு. உலகியலின்னு சொல்லணும் கொஞ்சம், இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்துலலாம் ஒரு சடையை பின்னுவாங்க, சடையை பின்னி அந்த ரிப்பன்லாம் கட்டுறது உண்டு. ரிப்பனை கட்டி என்ன பண்ணுவா, மடக்கி விடுவாங்க. அந்த காலத்தில் இப்போ ஆண்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நம்ம சடையே கிடையாது நமக்கு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரனுடைய கொடை. அந்த சடை பின்னாமல் இது பேர் குதிரை வாழ முடியா, குதிரவாள் சடம்பாங்க, அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு முடிவை முடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கணும். அந்த சடை பின்னாமல் அப்படியே அந்த கூந்தல் தொங்குதுன்னு வச்சிங்களேன், அதுபோல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை. வா, பெரிய உண்மையாக உடச்சிட்டிங்க சார். அதாவது அந்த முடி வந்து கீழே எர்த்தடக்கூடாது, சக்தியானது பூமியில் இழுத்துரும், அது இழுக்காத அளவுக்கு மடக்கி வச்சு ரிப்பனை வச்சு மடக்கி மேலே கட்டுவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் நல்லா இருந்தாங்க, இது போல சில சில மருத்துவ செய்திகளே அப்பப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லாம் மருத்துவமும் வரும், யோகமும் வரும், அப்பப்போ சில அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்டில் சில உண்மைகளை சொல்லுவேன், அதே நேரத்தில் சில யோக ரகசியங்களையும் சொல்லிவிடுவேன். அப்போ எல்லாம் சொல்ல முடியுமா? நேரம் வரும்போது கிடைக்கும்போது சொல்லுவேன். பிஞ்ஞகன் சிவபெருமானுக்கு 9 சட, பேரருளாளன் இறைவன் மட்டும்தான் அருளை வழங்க முடியும். எல்லாம் கேட்டு மனிதருக்கு மனிதன் அருளை வழங்க முடியாது, மனிதனுக்கே டிஃபிஷியன்சி இங்கே அருளை கொடுக்கறது. அருளை தேக்கி வைத்திருந்து அந்த தேக்கிய அருளை பார்வையால், நயனதீட்சை பேர், பார்வையால் அல்லது உடலில் கையினால் அப்படி கொடுப்பாங்க. 6 வகையான தீட்சைகள் உண்டு. அதில் நயன தீட்சையும் வாசக தீட்சையும் ஸ்பர்ச தீட்சையும் முக்கியமானது. அதை விட வாசக தீட்சை, மானத தீட்சை, யோக தீட்சை இதெல்லாம் உண்டு. இப்படி இறைவன் பேரருளாளன், அருளை வாரி வழங்குபவன். இறப்பிலி, இறப்பும் இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அழகாக சொல்லுவோம், ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெரும் ஜோதி, முடிவும் இல்லை ஆரம்பமும் இன்னும் அழகாக திருவம்பை படிக்கணும். திருவம்பாவையில் இருக்கக்கூடிய 20 பாடலை நல்லா படிச்சுட்டீங்கன்னு வச்சிங்களேன், சைவ சித்தனம் தெளிவாக தெரியும். உன்னை படம்பொருக்கும் உன்னை படம்பொருளே, உன்னை புதுமைக்கும் பேர்த்திம்மா பெற்றியனே, உன்னை பிரானாக, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா. அப்போ மாதிரி மதம் மட்டும்தான் படிப்போம் அது, அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது பாக்கி மதத்தில் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? மார்கழி மாதம் படி மனசுனாங்கன்னா இந்த பாடலை மார்கழி மாதத்திலேயாவது படிக்கட்டும், அதுதான் அர்த்தம் இருக்கு. பாக்கி மாதம் படிக்கணும்னு சொல்லலை. பிறப்பிலி, பிஞ்ஞகன், பேரருளாளன், இறப்பிலி, யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி, யாவருக்கும் இன்பம் அருளும். அதாவது இறைவன் அளவுகோல் வச்சிருக்காரு யாவருக்கும், அதில் வேறுபாடு கிடையாது. யார் ஒருவர் இறைவனை வழிபடுகின்றார்களோ, யார் ஒருவர் தன்னை நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு அருளை வழங்குபவன். பெரிய ஆலமரம் இருக்கு, நிழல் கொடுக்குது. அந்த ஆலமரம் எல்லாருக்கும் நிழல் கொடுக்குது. அங்கே வேண்டியவங்க வேண்டாதவங்கிற பாகுபாடு அதுகிட்ட கிடையாது. யார் ஒருவர் ஆலமரத்தில் ஒதுங்குகிறார்களோ வெயிலுக்கு, அப்போ நிழலை அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி இறைவன் எல்லாருக்கும் காணும். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து மொழிவல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. யார் உலகத்தில் புண்ணியர்? இறைவனை நெருங்கி, இறைவனை அடைந்து, இறைவனை உணர்ந்து பல பேரின்பத்தை பெற்றவர்கள் புண்ணியர். அதான் புண்ணியர். இதில் யாவருக்கும் இன்பம் அருளும் துறைப்பிலி, வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லை, பார்ஷியாலிட்டி கிடையாது. இதில் ஏழை பணக்காரனுங்கிறது கிடையாது, நல்லா கேட்டு, ஏழை பணக்காரனுங்கிறது கிடையாது, மதமும் கிடையாது, இல்லை ஜாதியும் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, நாடு கிடையாது. இறைவனை அடைவதற்கு அளவுகோல் ஒன்றே ஒன்று, அன்பு. அன்புன்னு சொன்னோம்னா ஒரே இலக்கணம் யாரு? கண்ணப்பர் தான். ஏன்னா கண்ணப்பருடைய அன்பு உருகும் அன்பு, உருகும் அன்பு. உருகுனாதாங்க நல்லது. பற்றாவின் மனம் போல கசிந்து உருகுவன். யாருக்காவது உருக்கம் வருதான்? எல்லாம் நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, வைர நகை போட்டிருக்கீங்களான்னு தெரியல, அதுக்கும் ஜோதிட சொல்லணும். ஏன் ரிஷப ராசிக்காரவங்களா இருந்தா நேராக வைரம் போடணும் பான், அப்படிலாம் கிடையாது, பார்த்து சொல்லணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வைரம் மட்டும் வைரத்தில் வந்து அந்த காலத்தில் ப்ளூ ஜாக்கர்னு ஒன்று உண்டு, நல்லா பார்த்தோம்னா அதை நீளம் நிலம் அதுதான் ஒரிஜினல். இப்போலாம் வர்றதுங்க அந்த வைரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பிளாக் அடிக்கக்கூடாது, ஏதேனும் ஒரு கீழே ஒரு புள்ளியே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறதே வைரத்துக்கு மட்டும் சொல்லுவேன். அவ்வளவு அவ்வளவு உயர்ந்த பொருள் இது. இன்னைக்கெல்லாம் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. அந்த வைரத்தை பதிக்கணும்னா தங்கம் உருகணும். தங்கத்தை உருக்கினால்தான் வைரத்தை பதிக்க முடியும். உள்ளத்தை உருக்கினால்தான் சிவபெருமானுடைய திருவடியை பதிக்க முடியும். வேற உருகாம இறைவன் திருவடியை பதிக்கவே முடியாது. அப்ப நாமெல்லாம் கோயிலுக்கு போறோமே சார், உள்ளம் உருகவே மாட்டேங்குது. அழகா செல்வம் பால் நினைந்து ஊட்டும்

0: ஓனினை உருக்கி உள்ஒளி பெருக்கி. இங்கே ஓனும் உருகலை உள்ளொலியும் பெருகலை. ஆனால் கோவிலுக்கு போகிறோம் எத்தனை வருஷமா, பல வருஷமாக போயிட்டு இருக்கோம். அதில் பெருமையாக வேற, நான் 20 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் சார், இப்போ 20 வருஷமாக பாஸ் ஆகல. அதனால தான் அதுக்கு எத்தனை நாள் நான் கணக்கு, 6 நாளில் கண்ணப்பருக்கு முத்தி கிடைச்சிது, இங்கே 60 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க முத்தி கிடைக்கல. ஏன்னா கண்ணப்பருடைய அன்பு உருகும் அன்புங்க, அதுக்காக சொல்லுவாங்க. கண்ணப்பருக்கு முன்னாடி யாரும் கண்ணை கொடுத்ததில்லை, கண்ணப்பருக்கு பின்னாடி யாரும் கண்ணை கொடுத்ததில்லை, நான் உயிரோடு இருக்கும்போது. அதுதான் அன்பு. பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. மாயான அஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. ஏதாவது இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை தான் சார் எல்லாரும் விரும்புகிறாங்க, பொய்யை தான் விரும்ப. பார்த்தீங்கன்னா கடை கடத்தரில் பார்த்தீங்கன்னா கவரிங் கடை தான் நிறைய இருக்கு, ஃபேன்சி ஸ்டோர். இன்னைக்கு நல்ல வருமானம், 1 லட்சம் ரூபா முதல் போட்டால் உடனே 2 லட்சம் கிடைக்கும். எதில் ஃபேன்சி ஸ்டோர், எல்லாம் ஃபேன்சி, புடவையெல்லாம் ஃபேன்சி, அதில் உள்ள மணிகள் ஃபேன்சி. இல்லை அதுக்கு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, இப்போ வச்சுருக்காங்களா, வந்துருச்சிங்க. இதெல்லாம் அஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் பொய்யை பொய் என்று சொல்லி யார் ஒருவர் நீக்குகிறாரோ அவர்தான் மெய்யான இறைவன். என்னைக்குமே பொய் பொய் தான், மெய் மெய் தான். இந்த பொய் என்ன செய்யும், சத்தம் போடும், ஆழம் சத்தம் போடும், மெய் சத்தம் போடாது. சத்தம் போடுற வெள்ளி கொலுசு காலில் இருக்கும், சத்தம் போடாத தாலி யாருக்கும் தெரியாம சத்தம் போடாம மேல இருக்கும். இப்ப தங்க தங்க தாலிக்கு மதிப்பா சத்தம் போடுற கொலுசுக்கு மதிப்பா? தாலிக்கு தான், தாலிக்கு தானே மதிப்பு. ஆனா ஆணவத்தோடு பேசுகின்ற வெள்ளி கொலுசு போல இருக்கிறதா இன்னைக்கு பெருசா தெரியுது. ஆனா ஞானிகளுடைய வார்த்தை எல்லாம் இது மாதிரி தங்கத்தாளிகள் ஞாபகம், அது மாயைக்காக சொன்ன. சத்தம் போடுறதெல்லாம் மாயை, அந்த அஞ்ஞானம் மாயா விருத்தம். விருத்தம்னா முதிர்ச்சி. இந்த பால பருவம் விருத்த பருவம் சொல்றது இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆன்மாவுடைய முதிர்ச்சி எதை காட்டுது? விருத்தம்னா முதிர்ச்சி தானே, பேரின்பு நிலையை காட்டுகிறது. ஆனால் இறைவனை யார் ஒருவர், தான் இறைவனை வழிபடுகின்றோம் என்ற எண்ணமும் இல்லாமல் மேல்நிலையில் யார் ஒருவர் அன்போடு வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு விருத்தம் என்று சொல்லக்கூடிய மேல்நிலையாகிய பேரின்பம் கிடைக்கும். அதுக்கும் இறைவனை தான் பிடிச்சாகணும். இறைவனை வழிபடுதலே புண்ணியம், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தால். சிவஞான சித்தியார், சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும், புண்ணியனை பூசித்த புண்ணியம். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காதுங்க, சில பேர் தான் சில வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் பூ இருக்கும் செடியில், அதை பறித்து இறைவனை வழிபடுவதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த பூவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லா பூவும் பூஜைக்கு வர்றதில்லை, ஒரே பூச்செடி தான், பூச்செடி நிறைய பூ பூத்துருக்கு, சில பூ என்ன ஆகுது உயர்ந்து போயிடுது, சில பூ வாடி போகுது, சில பூ தான் கடவுள்கிட்ட வருது. அப்போ அந்த பூ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரே வீட்டிலையே ஒரு 5 பேர் இருக்கிறான்னு வச்சிங்களேன், 5 பேருடைய வாழ்க்கையில் 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்கு? ஏன் கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க, நிறைய சிந்திக்கிறதுக்கு இடம் தான் திருமந்திரம். முடிஞ்ச வரைக்கும் லேட்டாக கூட நடத்தலாம், முடிஞ்ச வரைக்கும் நிறைய சிந்திக்கிறதுக்குள்ள இடம் தான் அதெல்லாம். அவரவர்களுடைய வினை வழிதான் அவருடைய வாழ்க்கை கிடைக்கும். இந்த பூ முன்னிமணி அதான் பண்ணார், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, மரமானாலும் வளமுதிர்ச்சோலையில் மரமாவேன்னார். ஏன்னா அந்த பூ, ஒரு மரத்தில் பூத்த பூ இறைவனை சென்று அடைந்தால் அந்த மரத்துக்கு ப்ரமோஷன் உண்டு, அடுத்த பிறவியில் மனித பிறவி கூட கிடைக்கும். ஆமாம், இது பெரிய புராணத்தில் சீக்கியசு உரையில் இருக்குது, ரொம்ப முக்கியமான இடம் அது. அதில் இந்த புண்ணியம்ங்கிறது இறைவனை வழிபடுதல் ஒரு புண்ணியம், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்க. இறைவனுக்கு பூ போகிறது ஒரு புண்ணியம், ஒரு வாய்ப்பு. மறுபிறவிலையாவது நல்ல நல்ல புத்தி கிடைக்கும். இந்த பிறையை விட்டுருவோம், மறுபிறையை வச்சுப்போம். என்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கிறத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூட்டு உதைத்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இந்த ஒரு பாடலுக்கு 100,000 ரூபா போகும், 100,000. ஏன், என்ன லட்சம்? ஐயா, பூவும் நீரும் கொண்டு இறைவனை யார் ஒருவர் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இடரும் வராது. இதுக்கு என்னங்க இவ்வளோ கஷ்டமா, அது அவ்வளோ சிரமமா? ரொம்ப சிரமமான வேலையாது. அப்பர் பெருமானே போதோடு நீர் சுமக்கும் அப்படின்னு, போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அவ்வளோ பெரிய ஞானி ஒரு நீரும் பூவும் எடுத்துக்கிட்டு வரிசையில் நிற்கிறார், பொது தரிசனத்தில் நிற்கிறார், கோவிலில் பொது தரிசனத்தில் நிற்கிறாருங்க வரிசையில். யாரு? நாம்பெல்லாம் ஸ்பெஷல் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அப்படி ஒரு 4 ப்ரோக்ராம் வச்சுக்கிறது, அதில் ஒன்றும் கோயில். அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு, அப்படியே ஷாப்பிங் போயிட்டு, அப்படியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு, அப்படியே வீட்டுக்கு இறைவன் பார்க்குறாரு, அப்படி அப்படி அப்படி அப்படி அவரும் பார்த்துருவாரு. அதெல்லாம் பக்தியா? இன்னைக்கு பக்தி படாத பாடுபடுது, இதனால வெளில சொல்ல முடியாமல் இருக்கும். ஏன்னா அப்படியாவது கோவிலுக்கு போகிறாங்களே இல்லையா, கோவிலுக்குன்னு போனால் அதுக்குன்னு தனியாக ஒரு மைண்ட் செட் பண்ணின்னு ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்வி கணேசன் ஒரு இன்ஜினியர் திருச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு திருமந்திர புத்தகமெல்லாம் எளிமையாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு திருமந்திரத்தில் தேர்ந்தெடுத்த சில முத்துக்கள்னு சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. இப்போ கூட நிறையா தொகுப்பு நிறையா கொடுத்தாங்க. என்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, கடவுள்கிட்ட கோவிலுக்கு போகணும்னா முதல்ல அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போங்கன்னு. ரொம்ப அப்படியே சொன்னது நல்ல ஆணித்தரம் பதிஞ்சிருச்சு. இப்போ ஸ்தல யாத்திரையெல்லாம் போகிறோம்ல, போகும்போது என்ன கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, இன்ன இடத்துக்கு நாங்கள் வர்றோம், இத்தனை மணிக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி முதலே அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போங்க, கோவில் திறந்துருக்கோன்னு. பெரிய விஷயம், செய்தி சின்னதாக இருக்கு தெரியும். அது மாதிரி இப்போ கோவிலுக்கு போனால் ஒரு அன்றைக்கு ஒரு 6 மணி நேரம் ஒதுக்கணும், ஒரு 2 மணி நேரமாவது இந்த கோயிலில் உட்காந்துருக்கணும். அந்த பஞ்சபூதங்களும் இருக்கக்கூடிய இடம் அந்த கோவில், அந்த ஸ்தல உச்சத்தை கீழே உட்காந்துடணும். அங்கே இருக்கக்கூடிய காற்று அப்படியே சுவாசிக்கணும், எனர்ஜியை ஏற்றிக்கணும், ரீகெயின் பண்ணிக்கணும், பவரை ஏற்றிக்கிட்டு வரணும். நிறைய திருக்கோயில் வரும்போது சொல்கிறேன் அதெல்லாம் எப்படின்னு, எப்படி வழிபாடு செய்யணுங்கிறாங்க. அது இறைவனுடைய திருவடியை தொழுதலே வாழ்க்கையில் புண்ணியம் நினைக்கணும். இந்த நகரத்தாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார் இருக்காங்கள செட்டியார், அவங்கெல்லாம் அந்த சீருவரிசை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது எல்லாம் கேட்டீங்க, அது வித்தியாசமாக இருக்கும், நமக்கு வித்தியாசம் ஆனால் அவங்களுக்கு உண்மை. அந்த பூஜை பெட்டி திருமுறைகளை அந்த சீர்வசில் சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் யாரும் கொடுக்கறது இல்லையே, முதல்ல சீர் செய்யட்டும். பூஜை பெட்டி, அந்த பூஜைக்குள்ள பொருள்கள், தேவார திருவாசகங்கள், பன்னீர் திருமுறைக்கு பாருங்க, அது ஒரு செட்டை எடுத்து அப்படியே அந்த குடும்பத்துக்கு அனுப்புவாங்க. அதாவது இப்போ இந்த வீட்டில் சிவசிந்தனையோடு வாழ்ந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன செய்யறதுன்னு இதையும் சேர்த்து சீர்வசி அனுப்புவாங்கம்மா. எவ்வளோ பெரிய லாஜிக் பாருங்க, நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்வாருப்பாங்கல்ல, நல்லா இருக்கும். இதனால எது சொல்றேன்னா, அந்த இறைவனை புண்ணியம் வழிபடுதல். தொடர்ந்து நின்றானை தொழுமின், தொடர்ந்து நின்றான், அதனால தொடர்ந்து என்ன என்னன்னா, இன்றைய இந்த வாழ்க்கையில இன்றைக்கு இல்ல, இதற்கு முன்னாடி நீங்க எத்தனை பிறவி எடுத்திருக்கிறீர்களோ அந்த பிறவியிலிருந்து தொடர்ந்து உங்களுடைய வர்றான். எதுவுல இருக்காங்க, உங்க உயிர் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் செய்கிறதோ அது உள்ள அவனு உருவம். நாளைக்கே பிளைட் ஏறி அமெரிக்கா போனீங்கன்னா இறைவன் அங்கேயும் வந்துடுவான், கவலையப்படாதீங்க. எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவன், அவனை மறந்து நம்மளால இருக்கவே முடியாது. நாமளும் அவனை மறக்க முடியாது, அவனும் நம்மள மறக்க. தொடர்ந்து நின்றானை தொழுமின், தொழுதால் படர்ந்து நின்றான், படர்ந்து நின்றான். இதான் இந்த இடம் வந்து படர்ந்து நின்றான்ங்கிறது தான் இறைவனுடைய உண்மை இலக்கணம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் வியாபகமாய் அண்டம் கடந்த பொருளாய் எல்லா உலகங்களிலும் நிறைந்து எல்லா பஞ்சபூதங்களிலும் நிறைந்து எல்லா பஞ்சபூதங்களையும் இயக்கி, ஒரு பஞ்சபூதம் தான், எல்லா பஞ்சபூதம் கிடையாது, பஞ்சபூதம்னா அஞ்சு தானே, எக்காலத்தும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் படர்ந்து நிறைந்து இருப்பவன் இறைவன். இப்ப நம்ம திருமந்திரம் நீங்க கேட்கல, இறைவனுடைய வியாபகத்தில் உட்கார்ந்து கொண்டு இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். படர்ந்து நின்றான், உலகம் முழுவதும் வியாபித்திருப்பவன், பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான், பாரகம். பாரகம்னா பார் என்னது, பார்னா உலகம், பூமி, எதை வேணாலும் செய்யலாம். பூமிக்கு உள்ளேயும் பூமிக்கு வெளியேயும், இப்ப பூமி தான் மேலே தெரியுது, பூமிக்கு உள்ள அதான் தேடி பண்ணாங்க போடுறது. பூமியை தோண்டி போனார்ல வராக அவதாரம் எடுத்து, அப்பயும் பார்க்க முடியல. ஒருத்தர் வெளியில தேடினார், அவரால் பார்க்க முடியல. பார் அகம் முற்றும் படர்ந்து நின்றான், பூமி முழுவதும் இறைவன் இயக்குகிறான், பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. படிக்கிறமா இல்லையா, பூமி தானே சுத்துமா, ஏன் அது ஒரு ஜடம், பூமி இயக்கப்படுகிறது. இறைவன் இயக்கினால் அன்றி உலகத்தில் எந்த ஒரு ஜடப்பொருளும் இயங்காது. படர்ந்து நின்றான், பரி பாரகம் முற்றும் கடந்து நின்றான், கடந்து நின்றான்னா வேறாகவும் இருக்கிறான். இயக்கணும்னா வேறாக, எது கமலம் மலர் மேலே உடம் திருந்தான் அடி புண்ணியமாமே, உடன் திருந்தான் அடி புண்ணியம். இந்த உலகம் முழுவதும் எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய, கடந்தும் கலந்தும் இருக்கக்கூடிய இறைவனை யார் தினந்தோறும் உடனாக இருந்து வழிபடுகின்றார்களோ அவர்களே இந்த உலகத்தில் புண்ணியம் செய்தவர்கள். அவனுடைய அடியை தொழுதால் புண்ணியம், அடி அடி புண்ணியம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருவடியை தான் சொல்லுவாங்க, வள்ளலார் திருவடி புகழ்ச்சினே போட்டிருக்க, வள்ளலாருடைய பாடல்ல திருவடி புகழ்ச்சி. திருவம்பாவையில 20வது பாடல் என்ன பாடுறாங்க, போற்றிய அருளகனின் ஆதையாம் பாத மலர். அந்த 20வது பாடல் இருக்க அந்த ஒரே ஒரு பாடலை ஒரு மாதம் பேசலாம். போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள், ஒரே ஒரு பாடலுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அதனால இந்த திருவடியை வணங்கணும் யார் ஒருவர். அதுதான் ஞானசம்பந்தர் முதல்ல இறைவனுடைய பாடினார் அப்படிங்கிறத சிவஞானத்தை ஒப்பிடுவாங்க. சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம்னு சேர்க்கிறார் சொல்லுங்க. சேர்க்கிறார் ஞானசம்பந்தர் புராணத்தை பாடும் பொழுது ஞானம் கடனை சொல்லும் பொழுது எது எது ஞானம்னு கேட்டா, சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வன் சம்பந்தன் தான் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப சிவபெருமான் திருவடியை யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்தில் புண்ணியம் பெற்றவர்கள். அழகான பாடம், சேக்கிரார் பாடம். நமக்கு இது போல நிறைய செய்திகளை நம்ம சொல்ல வேண்டும் என்று கூறி இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பதிக பாடல்கள் தோறும் திருக்கயிலை குறிப்புள்ள திருப்பதிகங்கள். திருக்கயிலாயமும் திருவானைக்காவும் திரு மயேந்திரமும் திருவாரூரும் திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளிய கூட சதுக்கம். பதிக பாடல்கள் தோறும் அரி அயன் அடிமுடி தேடிய வரலாறு இடம்பெற்றுள்ளமை காணலாம். கண்ணப்பர்க்கு அருள் செய்த கயிலையங்கள் அன்னாரார் என்று நிகழ்கிறார் சிறபுரச் செல்வர். ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லும் என்பதே திருக்கடைக்காப்பு செய்தி. மன்னது எனத் தொடங்கும் திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண் பழம்பஞ்சுரம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா, கங்கை கொண்ட சோழேச்சரம் பண் பஞ்சமம், காவிரியின் வடகரையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை செல்லும் வழியில் கங்கை கொண்ட சோழேச்சரம் உள்ளது. ராஜேந்திர சோழன் கங்கை நீர் கொண்டு வந்து புதிதாக அமைத்த நகரம் கங்கை கொண்ட சோழபுரம். இங்குள்ள சிவன் கோயில் கங்கை கொண்ட சோழேச்சரம் ஆகும்.

முற்காலத்தில் திருமால் திருவடி தேடி அறிய இயலாமல் ஒப்பற்ற ஒருவனாய் நின்றவனே, சக்தி சிவம் எனும் இரண்டு ஆனவனே, மூன்று கண்கள் உடையவனே, நான்கு திருத்தோள்களை உடையவனே, கரும்புச்சாரே தேன் சுவையே அமுதமாய் வாழ்விப்பவனே, கங்கை கொண்ட சோழேச்சரத்து பெருமானே, பிரம்மதேவன் அன்னமாய் மாறி வானலாம் பறந்து தேடும்படி அவ்வளவு பெரிய வடிவம் கொண்ட நீ, மிக மிகச் செய்யவனாகிய என்னை ஆட்கொள்ள விரும்பி என் மனத்தில் புகுந்தாய், உன் எளிவந்த தன்மையை எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன்.

முறையோ என்று ஓலமிட்டு ஒரு நாளாவது மண்ணில் நின்று கதறவில்லை. முன்னோர் காட்டிய வழியில் அவனை அடைய வழிகாட்டும் பாமாலைகளை பாடி மழலை மொழிபோல் மென்மையாய் ஒலிக்கும் சிலம்பணிந்த அவன் திருவடித் தாமரைகளை என் தலைமேல் சூடி உருகமாட்டேன். திருத்தொண்டும் செய்யவில்லை என்றாலும் கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமான் பாவியான என் ஆவியுற் புகுந்தான், என் கண்ணை விட்டு அகலமாட்டான். இதன் காரணம் யாதோ யானறியேன்.

இப்படி ஒரு அற்புத கடவுள் இதைத் தவிர வேறு உண்டா? கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமான் தன்னை அன்புடன் அஞ்சலித்தில் வைத்து வழிபட்டு மனம் கசியும் மெய்யடியார்களுக்கு எட்டு திசைகளிலும் உள்ள பொற்குவியல், பற்பல நிதிக்குவியல், பொன் மாளிகை, பவளம்போல் உதடுகளை உடைய பெண்களின் பருத்த கொங்கைகள், கற்பகச் சோலை, இவை அனைத்தும் கிடைக்கச் செய்கிறானே இவனன்றோ அற்புதக் கடவுள்!

கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, உன் திருவுருவம் அடியார்களை மகிழ வைக்கிறது. அழகிய திலகமிட்ட ஒளிமிக்க நெற்றி, அழகான திருக்கண்கள், திருநீரு சைவத்தின் பெருமை காட்டும் சிறப்பான அடையாளமான திருச்சடைகள், சடைமேல் கங்கையின் அலை, சதங்கை சிலம்பு என்று முடிமுதல் அடிவரை உன் வடிவத்தையே எட்டு திக்குகளிலும் காணும் உன் தொண்டர்கள் முகம் மலர்ந்து கண்ணீர் ததும்ப, கைகள் தாமரை மொட்டாக குவிய, தம்மை மறந்து நிற்கும் இதன் காரணம் என்னவோ, இதுதான் பக்தியின் தன்மையோ?

கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமான் எல்லாமாயிருக்கிறான். வேதத்திற்குரிய பிரமனாயிருக்கிறான். ஓங்கி உலகளந்த திருமாலாயிருக்கிறான். அழகான வானுலகத் தலைவனான இந்திரனாயிருக்கிறான். கதிரவனாயிருக்கிறான். விரித்த சடையும் மூன்று கண்களும் உடைய உருத்திரமூர்த்தியாயிருக்கிறான். உயிர்களின் உள்ளே அமுதமாய்ப் பொடுகிறான். இடப வாகனமுடைய சிவனாயிருக்கிறான். முப்புறம் எரித்த ஆண் சிங்கமாயிருக்கிறான். மேலும் அடியார்கள் கருதும் வடிவங்களிலெல்லாம் அவன் காட்சியளிக்கிறான்.

சிவபெருமானே, நீ பேருருவம் கொண்டால் உனக்கு முன் அண்டங்கள் எல்லாம் அணுவாகத் தோன்றும். நீ சிறிய வடிவம் எடுத்தால் அணுக்கள் எல்லாம் அண்டங்களாகத் தோன்றும். நான் உண்ட உணவு உனக்காகும் வண்ணம் என் உள்ளத்தினுள்ளே கலந்து எழுகின்ற பேரொளிப்பிழம்பே, வாசுகி பாம்பை நானாகவும் மேருமலையை வில்லாகவும் கொண்டு பகைவர் புறங்கள் மூன்றையும் எரித்த வீரனே, திருநீலகண்டனே, கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, திருவருள் புரிவாயாக.

முப்புறம் எரித்த பொழுது தப்பி பிழைத்த மூன்று அரக்கர்களின் காதலுக்கு கட்டுப்பட்ட கருணையினால் அவர்களை உன் கோயில் காவலர்களாகவும் முழவு அடிப்பவராகவும் ஆக்கியவனே, கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, மோதுகின்ற அலைகளை உடைய பார்க்கடலின் வயிற்றில் தோன்றிய மாணிக்கம் போன்ற அமிர்தம் அந்த பார்க்கடலிலேயே சேர்ந்து உருகி ஒன்றாகும். அதுபோல என்னை முன்பு பெற்றெடுத்த நீ வெளிப்பட்டு தோன்றினால் நானும் உன்னோடு கலந்து உருகி ஒன்றாகி விடுவேன்.

பித்தா என்று உன்னை ஒரு தரம் பேசினாலும் அவர் பிழைகளைப் பொறுத்து அருள் செய்யும் உன் திருக்கரங்களை என் சிரத்தின் மேல் வைத்து தீட்சை தந்த கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, கிளி போன்ற அழகிய பெண்களின் மேல் வைத்த அன்பை நூறாயிரம் கூறுகளாக்கி அதில் ஒரு கூறு உன்னிடத்தில் வைத்த அன்பர்களுக்கு தேவர் உலகத்தையே கொடுப்பதல்லவா நின் பெருமை?

கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானேன், மூட்டிய தீயினால் பாலோடு கலந்த நீர் பாலை விட்டு நீங்குவது போல, பாவம் முன்னே ஓட பால் போன்ற புண்ணியம் பின் செல்லும், அது அறிவினால் காணப்படும் யோகப்பாதையில் என்னை செலுத்தும். நுட்பமாக காணப்படும் நீ உன் பெருமை உன்னிடத்தில் ஒடுங்கும்படி வந்து என் கண்ணின் மணியாக கலந்து விட்டாய். இது நான் செய்த புண்ணிய பலனாகும்.

தனங்களின் பாரத்தை தாங்க மாட்டாமல் துவளும் கொடி போன்ற எடையை உடைய உமாதேவி கண்டால் கோபங்கொள்வாளே என்று சடைமுடிமேல் கங்கையை மறைத்து வைத்திருக்கின்ற கடவுளே, கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானே, தேவர்கள் தங்கள் அழகிய கரங்களால் பூமலை பொழியவும் திருவடிச் சிலம்புகள் ஒலிக்கவும் ஒரு நாள் என்னிடம் வந்தாய். உன் திருக்கரங்களை என் தலையில் வைத்து எனக்கு உபதேசித்து நான் உய்ய அருள் செய்தாய். இக்கருணையை என்றும் மறக்க மாட்டேன்.

0: உமையொரு பாகனாக இருந்தே யோகம் செய்யும் பெருமானை, என்றும் வளரும் இளப்மதியை முடிமேல் கங்கையோடு அணிந்திருக்கும் கடவுளை, கங்கை கொண்ட சோழேச்சரப் பெருமானை, கையில் திருவோடு ஏந்தி பிச்சை ஏற்றுத் திரியும் இந்த கருவூர்த்தேவன் சொல்லிய பாடல்களால் ஆன சொல் மாலையால் துதிப்பவர், இப்பிறப்பில் ஆக்ஞா சக்கரமேந்தி உலகில் சக்கரவர்த்தியாய் அரசாழ்வர், பிறகு சிவனருட்கடலில் மூழ்கித் திளைப்பார்கள்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்.
3: பதிகளின் 57.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: அறிவித்து எந்தைபால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவாம். திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே. அருட்கடலாகிய அம்பரவாணருடைய கருணையினாலே திருவாசகன் திருப்பள்ளி எழுச்சியிலே 6வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவு செய்ய முயல்கிறேன். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மெய்ப்புறு கண்ணியர் மானுடத்தையல் மின் வணங்குகின்றார் அடங்கின் மணவாடா சிப்புறு கமலங்கள் மலருந்தன் வயல்கள் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமே ஆண்டல் உரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த 6வது பாடலாகிய திருப்பள்ளி எழுச்சியிலே பப்பர வீட்டிலிருந்து உணரும் நடிகார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நடிகார் என்றால் உன்னுடைய மெய்யடியார்கள் பப்பு அற வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார். பப்புன்னு சொன்னா உலகத்தில் வைத்திருக்கிற பற்றுக்கள், அது வந்து பப்பு. பற்று என்பதை பப்புன்னு சொல்றார். அந்த பற்று அற ஏழை பற்று அற நீங்க வீட்டிலிருந்து உணரும் நடிகார். அதனால பற்றுக்களை எல்லாம் விட்டு வீட்டிலிருந்து, வீட்டிலிருந்து என்பது தியான நிலையில இருந்து, தியான நிலையில இருந்து உன்னை உணர்கின்ற மெய்யடியார்கள். பற்று அற உலகப்பற்று அற அதற்கு மேல அவனை தியானித்து அதுல இருந்த அந்த முதிர்ச்சியினாலே உணர்வு வந்து அந்த உணர்விலே உன்னை அறிகின்ற மெய்யடியார்கள். பப்பு அற வீட்டிலிருந்து உணரும் நன்னடியார். உலகப்பற்றோட நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா, அதனால நமக்கு சரியா சாமி தெரியல. இதையும் நினைச்சுக்கிட்டா அதையும் நினைக்கிறதுனால சரியா சாமி தெரியல. அந்த மெய்யடியார்கள் பரமஞானிகள் எப்படின்னா இத சுத்தமா ஒதுக்கி விட்டு அதையே நினைக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அதுவே தெரியும், அது தெரியும். இதையும் அதையும் நினைக்கிறதுனால சரியா சாமி நமக்கு உணர்வை தரவில் தெரியவில்லை. ஞானிகளாய் உள்ளவர்கள் இந்த உலகப்பற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதையே பற்றி அதையே அறிவது, அதையே பற்றி அதையே அறிவது, அந்த மாதிரி தியான நிலையில யோக நிலையில் இருக்கின்ற ஞானிகளுக்கு சுவாமி பந்தனை அறுத்து விடுறார். பந்தத்தை அறுத்து விடுறார். அவர்களே பந்தத்தை விட்டவர்களாய் அவனே நினைக்கின்றவர்களுக்கு அவன் லிகுவா செஞ்சான அந்த வேலையை. அவனுக்கே அது கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். இப்ப நமக்கு செய்யறது அவனுக்கு சிரமம் தான். இப்ப நமக்கு பந்தத்தை அறுத்து வீட்டை தருவது என்பது ஒரு சிரமம் தான். என்னன்னா நம்ம இந்த வீட்டிலேயே பற்று வச்சிருக்கிறோமா, இங்கேயே வச்சுக்கிட்டு சாமி கும்பிடும்போது அவன் தான் என்ன பண்ணுவான்ப்பா, அவங்கே ஆசை இருக்குது அங்கேயே அது சரி சரி பாப்போம் கொஞ்ச நாளைக்கு இந்த ஆசையை அனுபவிக்கட்டு என்று சொல்லி அவன் சரியான ஞானத்தை தரமாட்டான், சரியான ஞானத்தை தரமாட்டான். அது அந்த பற்று, இந்த பற்றுக்களை எல்லாம் விட்டு அவனையே நினைக்கின்ற மெய்யடியார்களுக்கு ஞானத்தை கொடுத்து விடுகிறார். அந்த ஞானத்தினால உணர்கின்ற அடியார் பந்தனை வந்திருந்தார். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார். பந்தனை என்பதுதான் உலக பாச பந்தங்களாக இருக்கிற தன்னிலும் தன் மீதும் பொருள் மீதும் வைத்திருக்கிற அகப்பற்று புறப்பற்று இவைகளை எல்லாம் அறுத்து விடுகிறார். அப்படி பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். அப்படிப்பட்ட மெய்யடியார்கள் பலர் மைப்புறு கண்ணியர் மானுடத்தை என்பின் வணங்குகின்றார் அணங்கன் மணவாளா. அணங்காயி உமாதேவிக்கு மணவாளனே மைப்புறு கண்ணியர் கையாலே மைதீட்டிய கண்ணுடைய மங்கையர்கள் உன்னை மானுடத்தியல் பின் வணங்குகின்றார். அவர்கள் எப்படி வணங்குகின்றார்கள் என்றால் இந்த உலக போகங்களை விரும்பி அவர்கள் வணங்குகின்றார். மானுடத்தியல்பு என்பது, மானுடத்தியல்பு மனிதனுடைய இயல்பு என்னன்னா உலக போகங்களிலே மிகவும் விரும்பி சுவாமியை வணங்குவர். அவங்க வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். ஞானிகள் வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். இங்கே இந்த ஞானம் வராதவர்கள் இந்த வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். இவர்கள் இந்த வீட்டை விரும்பி வணங்குகிறார்கள். வீடு என்று சொன்னால் இங்கு உலகத்தில் இருக்கின்ற போகங்களையும் மற்ற புத்திர மித்திராதிகளையும் செல்வத்தையும் விரும்பி இவர்கள் வணங்குகிறார்கள். அது சுருக்கமா சொன்னா ஞானிகள் அருட்செல்வத்தை விரும்பி வணங்குகிறார்கள், மற்றவர்கள் பொருள் செல்வத்தை விரும்பி வணங்குகிறார்கள். மைப்பூர் கண்ணியர் மைதீட்டிய கண்ணுடைய பெண்கள் மானுடத்தையில் அடங்குகின்றார். மானுடத்தையில் என்பதுதான் மனிதர்களுக்கு இயல்பாக வருகின்ற ஒரு பற்று பிரிய எது என்று கேட்டால் உலக பொருள் இல்லை, உலக பொருள். அணங்கின் மனவாளா, அணங்காகிய உமாதேவிக்கு மனவாளா, வேறு உமாதேவிக்கு மனவாளா என்கின்ற காரணத்தினாலே அவன் உமாதேவி உடையவனாகினாலே இந்த லோகத்தை எந்தருகிறார். இந்த லோக பலனை எந்தருவன் மனைவியோடு இருப்பதனாலே, அவனே யோகியா இருப்பதனாலே அந்த லோகத்து பலனை எந்தருகிறான். போகியாகவும் இருக்கிறான், யோகியாகவும் இருக்கிறான். அதனால போகியா இருக்கின்றான். போகியா இருக்கும் போது உலக பயன்களை அவன் தருவதற்கு ஆட்சேபனை இல்லை. அதே போல அவனே யோகியாகவும் இருந்து அந்த லோகத்து பலனை தருகிறான். அதனால அணங்கின் மணவாள அணங்கு என்ற உமாதேவிக்கு மணவாளனை. செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ், செப்பு கிண்ணம் போன்று வழங்குகின்ற தாமரைகள் மலர்கின்ற குளிர்ந்த வயல்களை சூழ்ந்த திருப்பெருந்துறையில எழுந்தருளி இருப்பவனே. இதால வயல்கள் சிறப்பு எது என்று கேட்டால், இதால அங்கு பயிர்கள் செழிப்பாக இருப்பது. பயிர்கள் செழிப்பாக இருக்கிறது என்றால் நீர்வளம் இருந்தால் பயிர்கள் செழிப்பாக இருக்கும். நீர்வளம் நிலவளம் இருக்கும் போது அந்த வயல்களிலே தாமரை இருப்பதை இலக்கியங்களிலே அப்படி நினைத்து சொல்லுவது, தாமரை இருக்கும் என்று சொல்லுவது. வயல்ல தாமரை அதிகபட்சம் இருக்காது, ஆனாலும் குளங்களில் இருக்கும் அல்லவா, குளங்களில் தாமரை இருக்கும் அல்லவா. அதனாலே குளங்களிலே தாமரை இருக்கிறது என்று சொன்னால் வயல்ல நீர் இருக்கும் என்பது. குளங்களிலே தாமரை, குளத்திலே தாமரை இருக்கிறது என்று சொன்னால் தண்ணி இருந்தா தானே தாமரை இருக்கும். அதனால வயலுக்கும் நீர் வந்துடும். குளத்தில தண்ணி நிறைய இருந்தா வயலுக்கு வர்றதுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இதெல்லாம் உட்படுத்தி தான் செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுறை சிவபெருமான் இப்பிறப்பருத்தமை ஆண்டல் போய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பிறப்பு இதோடு தொலைந்து போய்விடணும், மறுபடி பிறப்பு எனக்கு வரக்கூடாது. இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டதும் முடியும். பிறப்பை அறுப்பதுதான் முக்கியமான வேலை, சிவனுக்கு முக்கியமான வேலை, ஞானிகளுக்கு அதுதான் விருப்பமே. அஞ்ஞானிகளுக்கு பிறப்பை விரும்புவார்கள், விரும்புவது பிறப்பு வருவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். பிறப்பு என்ன பண்ணினா பிறப்பு உண்டாகி கொண்டிருக்குமோ அதை செய்வார்கள். ஞானிகள் எப்படின்னா என்ன செய்தா பிறப்பு தொலையுமோ அதை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்தால் பிறப்பு தொலையுமோ அதை செய்வார்கள் ஞானிகள், என்ன செய்தால் பிறப்பு வருமோ அதை செய்வார்கள் அஞ்ஞானிகள். அதனால திருநாம அஞ்சலுத்தன் ஜப்பாராயில் தீவண்ணர் தரம் உருக்கால் பேசாராயில் உருக்காலும் திருக்கோயில் சூழாராயில் குன்பதன்மன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோயில் கிட வெண்ணீர் அணியாராயில் அழியற்றார் பறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மகர் அழிய பயிர்த்துஞ்சத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்பது திருத்தாண்டகம். அதனாலே அப்படி பரமஞானிகளுக்கு பிறப்பு வெறுப்பாக இருக்கும், பிறப்பது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். பிறவி தீதனா பேதையர் தம்முடு பணக்கும் என்பது கூட திருவையாற்று புராணம். பிறவி தீது என பேதைய தம்முடு பணக்கும், பிறவிய தீது என்று நினைக்கின்றவர்களோடு உறவு இருக்கப்படாது, உறவு இருக்கணும். பிறவிய தீதுன்னு நினைக்காம பிறவி உறவாக வச்சுக்கிட்டு இருக்கவன் பிணங்கி கொள்ள வேணுமா, அப்படி ஒரு உரம். பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பிணக்கும், பிறவிய தீது என்று நினைக்காதவன் பேதை, பிறவிய தீது என்று நினைப்பவன் மேதை. பிறவியை தீது என்று நினைப்பவன் மேதை, பிறவிய தீது அல்ல நன்மை என்று நினைப்பவன் பேதை. அதனால பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பிணக்கும் என்பது. அதனால பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதனால இந்த பிறப்பை அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். அதனால பின்மேல் பரவாமல் தேவரீருடைய திருவடி நிலையிலே தங்க வைத்துக் கொள்ளுகின்ற அந்த கருணையை செய்கின்ற எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டிலிருந்து உணர்னன் அடியார் பந்தனை வந்தரு தாரவர் வளரும் மைப்பூரு கண்ணியர் மானுடத்தையலின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல்சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பெறப்பருத்தமை ஆண்டருள் உரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த ஆறாவது பாடல்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திரு கருவூர் ஆணிலை கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் தொண்டெலாம் மலர் தூவி ஏத்த பண் இந்தளம் இரண்டாம் திருமுறை. இப்பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் சிந்தையில் துயர் தீர்க்குமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்தது. திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் இரண்டாம் பகுதி. பாடியிருப்பவர் சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியின அருளி செய்த கொல்லிப்பணியில் அமைந்த திருப்பதியங்கள் மொத்தம் 7. அதில் முதலாவது இடம்பெறுவது திரு இடையாற்றுத் தொகை. 31வது திருப்பதியம் பண்வரிசியில் திரு சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய கிள்ளை சிதம்பரத்தில் அருளிய கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம் என்ற தலைப்பில் அருளிய இப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது மோகனமாகிய பண்ணில்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: கலந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, கலந்தொழ கருதாருளாய் போற்றி. நெஞ்சமாகிய களத்தில் நீ தங்க வேண்டும், எழுந்திருள வேண்டும். அஞ்சேல் என்றிங்கருளா போற்றி, நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. நஞ்சே நீ அமுதாய்ந்தாய். அத்தா போற்றி, ஐயா போற்றி, மித்தா போற்றி, நிமலா போற்றி. மித்தன்னாம் என்றும் இருப்பவன், நிமலன்ன மலத்த வேண்டும் இங்கேவன் அல்லவா? அப்படிப்பட்ட இருக்கவன பெருமானி உனக்கு வணக்கம். அப்படி வேணா நினைக்கும்.
2: பத்தா போற்றி. ஆமா, நாமெல்லாம் பக்தர்கள், அவன் பக்தாங்கிறது. ஆமா, நாம எவ்வளவு அன்பு செலுத்துறோம் அந்த அளவு அவன் நம் மேல அன்பு செலுத்துறான். எனவே நாம் அவன் மீது பக்தி கொண்டிருக்கிறோம், அவன் ஆன்மாக்கள் மீது பக்தி கொண்டிருக்கிறான்.
3: அவன் மட்டும் வந்து பக்தினா நம்ம மனங்கிறத அதெல்லாம் அவன் நம் மீது வைக்கிற கருணைக்கு பக்தி, நாம் அவன் மீது வைக்கிற அன்புக்கு பக்தி. ஆகவே பக்தா போற்றி, பவனே போற்றி. பவன் தோன்றுபவன் அர்த்தம், தோன்றுபவன் அர்த்தம். பவனியை பார்த்தீங்கன்னா எந்த ஆன்மா எந்த இடத்தில் நினைக்கிறதோ அந்த இடத்துல தோன்றுவான். இப்ப திருமுறை, யார் ஒருவர் உருவார் உள்ளத்துள்ளி, அவ்வுருவாய் நிற்கின்ற திறமும் தோன்றும். அப்ப சுவாமி, யார் எந்த ஆன்மா எந்த வடிவில் எந்த பொருள் நிற்கிறதோ அந்த வழியில் அந்த ஆன்மாவுக்கு அந்த

ஆகவேதான் இங்கே பவனே போற்றி பெரியாய் போற்றி, பெரியாயின்னு அவனுக்கு மேல் ஒரு பெரியவன் இல்லை, பிரானே போற்றி தலைவனாக இருக்கிறான், அரியாய் போற்றி ஆணவ முனைப்பு கொண்டு பெறுவார்க்கு அரியாய் போற்றி, அமலா போற்றி இந்த அமலம் நிமலம் விமலம் எல்லாம் ஒரு பொருளாகும், இயல்பாகவே மலத்து நின்று நீங்கியவன் என்ற ஒரு பொருள் அவ்வளவுதான். அது மூன்று இரண்டு மூணு சொல்லால் சொல்றாங்க. எனவே இங்கே அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி தொடங்கும் போது திருப்பெருந்துறையில இவர் பணம் எடுத்துக்கொண்டு வர வருகின்ற பொழுது முதல் முதல் காட்டிய கோலம் என்ன? முதல் முதல் அப்பதான் காட்டுற

தரியன்னா இனிமேல் என்னால பொறுத்து விடுங்க சுவாமி. முறையோ தரியேன் முதல்வா போற்றி. எதற்கு அப்படி சொல்லுகிறார்? முன்னே சொல்லியிருக்கேன், இந்த திருவாற்றாமை என்னுடைய மணிவாசல் இருக்கிறது. ஏன் ஆட்கொண்ட பெருமான் தன்னை விட்டு விட்டு போயிருக்க கொஞ்ச நாள் இருந்து பிறகு வா என்று அருளியிருக்கிறார். எவ்வளவு நாள் இருக்கு? ஏன்னா இப்ப அவர்களுக்கெல்லாம் கேட்டா அவரே நினைவா இருப்பதனால ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி திரும்பியிருந்தா கூட அதுக்கு

0: சுந்தரர் மூத்து திருவாரூரை பிரிஞ்சு ரொம்ப அதிகமாக ஆண்டு கணக்கில் ஆகல ஒண்ணும்
1: இன்னும் சொல்ல போனா நம்முடைய சுந்தர அனுபவம் எல்லா தலையாத்திற்கும் மேற்கொண்டு பாடினதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் சுந்தர் தன் திருமுறைகளை எத்தனை ஆண்டுகளுக்கு பாடினான் எட்டாம் நூற்றாண்டு நாள் பயிற்சி தவிர்த்திருக்கல சுந்தரர் தம் திருமுறைகளை எத்தனை ஆண்டுகளுக்குள் பாடியிருக்கிறார் ஏனையவர்கள் ஒப்பிட்டு விளக்கு இதெல்லாம் எண்ணியை கேள்வி எண்ணியை கேள்வி அது என்னது தத்துவத்துறை இருந்தா அந்த தத்துவத்துறையில பாடம் வச்சிருந்தா அந்த கேள்வி எழுதணும் 16 வயதுல திருமணம் ஆகும்போதுதான் தடுத்தார் கொண்டார் திருமணம் பிறகு அவர் 2 ஆண்டுதான் இருந்திருக்கார் சுந்தரருக்கு அந்தம் 3 என்று அறி என்று பாட்டு தலைவர் அப்பருக்கு 81 வயது அருள் வாத மூலருக்கு சுத்திய நாளத்தில் தெய்வீகம் 4 32 இப்புதியில் சம்பந்தத்து இப்புதியில் சுந்தரருக்கு 3 என்ன 18 சம்பந்தத்து அந்தம் 16 என்று அறி 16 வயசுல முத்தி பெற்றார் இப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு ஏதுவா தெளிவா சரிபானத்தில் இருக்கிறது அந்தம் 16 சொன்னார் இல்லையா அதுக்கு பெரிய மாணத்தில் ஆதாரம் தான் உண்டு எங்கே இந்த மூவர்ல மணிவாசர் வரலாறு தான் எங்கவே இல்லை மற்ற 2 அவ்வளவு இல்லை 91 வயதுங்கிற கணக்கே இல்லை ஆனா ரொம்ப நாள் இருந்தா இல்லை அது அப்புறம் ரொம்ப நாள் இந்த வருது ஒரு போட்டோ சொல்லுது ஒரு போட்டோ சரி சொல்லாத எடுத்த போட்டோ பெரியவான்தான் ஞான சம்பந்தர் ஞானம் பெற்றிருக்கிறாருங்கிறத சிதம்பரம் வரும்போது கேள்விப்பட்டிருக்கிறார் நாவுக்கரசர் ஒரு குழந்தையா 3 ஞானம் பெற்றிருக்கு ஞான சம்பந்தம் ஒரு குழந்தை இருக்கு சீர்காழியில் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க அடிவரன் அப்படியா அந்த பெரியவரை போய் பார்த்துட்டு வரலாமே என்று பொறுப்பு வந்துருக்கு யாரு நாவுக்கரசர் சிதம்பரத்துல இருந்து அது பிள்ளைங்கிறது வந்து இப்ப வந்து நாம் வந்துட்டு வழி வந்திருக்கேன் கேட்கிறார் என்ன நல்லா காத்திருக்கலாம் இப்ப நாம் வர மாதிரி அரசு சொல்லிடம் சீராது அப்படி வந்துட்டு வந்தால் இப்பொழுது இவர் வருகிறார் அதை சொல்ல போய் ஞானம் வந்துட்ட இப்ப சுவாமிதான் இங்க நம்முடைய இங்க வருகிறாரு அப்படியா நான் பெரியவராயிற்று சொல்லி இவர் பொறுப்பிருக்க இப்ப ஆக வீட்டில இருந்து இவர் பொறுப்புட அவர் வந்து திருவிழி இருந்தவர் வர அண்ணனும் நோக்கினார் அவரும் நோக்கினார் அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் அண்ணனும் நோக்கினார் அவரும் நோக்கினார் சரி சொல்லாம ஒரு நடப்பணம் எடுத்துட்டு யார நம்ம நாவுக்கரசர எடுத்து போட்டோ போட்டு வச்சிருக்குது நீங்க வந்து தானே சொல்ல கூடாது இந்த விஷயம் மாற்ற இங்கதான் வந்து இல்லை ஓட்டடிக்க வேண்டிய லோ தெரிய வேண்டிய

நாம் பெருகிறார் நாவுக்கல் பெருமான் அப்படியே நிறுத்தம் எடுத்திருக்கார். இந்த இடையரா அன்பு அது எந்த நிறுத்தமும் இருக்காது, இது பேச்சலார் நிறுத்தம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உடம்பு எடுக்கும் எல்லா போட்டோவும் உள்ளத்தை எடுக்க முடியுது நடக்கிற காரியம் இன்னும் வரைக்கும் இல்லை. இன்னைக்கு 31-5-99 வரைக்கும் ராத்திரி 10-10 வரைக்கும் உள்ளத்தை போட்டு எடுக்கணும். கோர்ட்டே எடுத்துக்கலாம், காவல்துறையை எடுத்துக்கலாம். ஆனா உள்ளத்துல இருக்கிற பண்பை எடுக்கணும். இவர்கிட்ட அழுக்காறு எத்தனை டன் குடிக்கணும், அவா எத்தனை டன் இப்படி குடிச்சுன்னு வச்சுங்க. இந்த கறி வந்தது நாடு சுத்தம் இருக்கட்டும் வந்து எந்த பேரா வச்சது பாம் கருத்தியா நேர்த்து பேர்ல நீங்க

அச்சுல கிழிஞ்சே போச்சு. உதாரணமே என்ன வந்துருக்குது, வண்டி என்ன பண்றாரு. ஆனால் கேட்கிறார், ஐயா நாவரசருடைய நெஞ்சத்துல என்ன இருக்குன்னாரு.

0: பேசாம சாமியை நெஞ்சில வச்சுட்டீங்க, நீங்க எங்கேயாவது போவீங்க.
1: அவரை கொண்டாந்து வச்சோன்னே அவரே நம்பிக்கிட்டு இருக்கேன் ஐயாவை தண்ணி வேணுங்களா கொஞ்சம் பாதுகாப்பு நினையாது ஒருபோது இருந்து அதனால சிந்த இடையற அன்பும். அதுக்கு அடுத்ததுதான் அந்த வயசான குளம் திருமேனி தனில் அசைவும். பாவம் உடம்பு கொஞ்சம் அசதியான உடம்பா இருக்கான், அங்கதான் எடுத்தார் போட்டோம். சீர்காழி அசைவு, அசைவுன்னா தளர்ச்சி, தளர்ச்சி நடுக்க முடியாம எப்படி உடவார் பண்ணிக்கிறது. ஏன் அடுத்தது அருமையா நிலப்படம், அருமையா மூன்று இடத்துல நிலப்படம் எடுத்திருக்காரு. யார நாவுக்கரசரை மூன்று இடங்களில் சேர்க்கிறார், நிலப்படம் எடுத்தார். இந்த இடம் சீர்காழி, மற்ற எஞ்சிய இடங்கள் எவை அடுத்த மாதம். ஆமாமா இதே அடுத்த மாதம் அந்த ரெண்டு இடம் தயவு செய்து அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னா நல்லது. ஒரு இடம் இப்ப சொல்லிடுறேன், இந்திய இடங்கள் இரண்டை அடுத்த திங்கள் முருகா முருகா. அதனால தப்பா நினைக்கிறாரு, கொஞ்சம் ஒரு தடவை பெரிய பிராணத்தை திறக்கினா வந்துருது வேற ஒண்ணும் இல்ல. அதனால சாதாரண செய்தி எல்லாம் அடுத்த மாதம் பாருங்க, எத்தனை படத்தில் நடிச்சதுங்கிறதெல்லாம் ரொம்ப மண்டை படிக்க போகுது. மண்டையை படிக்க போகுதுப்பா, இது எத்தனை நடிச்சா நமக்கு என்ன வந்துருக்குப்பா. இல்லை அது போல இது அப்படி இல்லை. மூன்று இடங்களில் நிலப்படம் எடுத்தா முதல் நிலப்படம் சீர்காழி, இந்த போட்டோ படுத்துக்கிட்டு இனி எஞ்சிய ரெண்டு திருவுருவம் நிலப்படங்களை அடுத்த ஆண்டு நீங்க தெரியுங்களா, நான் வாங்கி மாட்டிக்கணும். நீங்களும் மாட்டீங்க, நானும் மாட்டிக்கிட்டேன். திருமேனி தனில் அசைவும், அந்த உடம்புல தளர்ச்சியா அனியுமா. இதை பாக்குற வயசு எத்தனையா இருக்கலாம் கேட்டீங்கன்னா 77 மேல இருக்கணும், 76 இருக்கணும். ஏன்னா இன்னும் 5 ஆண்டு இருக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க. ரெண்டாவது சந்திப்பு பல இடங்கள் போற வழி வழி ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. ரெண்டாவது சந்திப்புல தான் ரெண்டு பேரும் திருவிழிமணில பொற்காசு கொடுத்து பஞ்சம் தீக்கிறாங்க. திருமறை காட்டுல கதவு திறக்க அடைக்க அதெல்லாம் ரெண்டாவது சந்திப்பு தான் அதிக நாள் சந்திப்பு. முதல் சந்திப்பு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, மூன்றாம் சந்திப்பும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, ரெண்டாவது சந்திப்பு தான் நீண்ட நாட்கள். அதனால இன்னொரு 5-6 ஆண்டாவது அவருக்கு இருக்கணும். எனவே 75 அல்லது 76 திருமேனி தனில் அசைவும். நல்ல வந்திழி கண்ணீர் மழையும், நல்ல தண்ணி தாழ்த்தாத்தாரையாக போட்டுட்டாங்க. உடம்பு வடிவில் பொலி திருநீரும், அருமையா தண்ணீரத்தை குழைத்து சிவா சிவா சிவா என்று திருவேந்தருக்கு அவர் மனசெல்லாம் இட்டு அந்த வடி வடிவில் எப்பவும் திருநீர் இருக்குமா. வடிவில் பொலி திருநீரும், இன்னொரு இடம் மீண்டும் நெஞ்சத்தை இருக்கிறார். நெஞ்சத்தை விஞ்ஞானம் அல்ல, தந்தை மிகையாம் கருத்தும். இவ்வளவுதான் கட்டிருக்குது, முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேல அந்த ஆடை, அதை ஒண்ணு கட்டி சௌதி எண்ணம் கட்டி நேர ஒரு துண்டை ஒண்ணு இடுப்புல கட்டிருக்கு. அவருக்கு எதுல எவ்வளவு பற்றல் சொன்னாரு, இந்த தந்தையே எதிர்த்து இதை சிவ ஊருடைய அவமானத்துக்காக அது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இருக்கு, இல்லைன்னா எனக்கு இந்த வேச்சு கூட வேண்டியதுன்னா. தந்தை மிகையாம் கருத்தும், இது நெஞ்சத்தை போட்டு கொடுத்தார். நெஞ்சம் தந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும், கையில உழவாரம் அந்த விழா திருவேடத்து அரசும் எதிர் வந்தனைய. இதோ ஞானசம்பந்த பெருமான் அடியவர் இனிவர்கள யாழ்ப்பாணர் மதங்க சூடாமணியார் அப்படியே வந்து வரவேற்கிறாங்க. இதோ நாவுக்கரசர் சிதம்பரத்து அன்பர்கள், எப்பொழுது அவர்கள் உடன் இருக்கிற அன்பர்கள், இவங்க எல்லாம் பின்னால் இருக்கிறாங்க. இதோ நாவுக்கர்சர், இதோ ஞானசம்பந்தர், இதோ நாவுக்கர்சர், இதோ ஞானசம்பந்தர். அந்த நிலா திருவேடத்து அரசு எதிர் வந்தனே சத்தியம் ஒளியும் ஒளியும். இந்த ஒளியும் ஒளியும் கேட்கிறார்கள் பார்த்துட்டோம்னா கூச்சி முப்பத்தி ஐயாயிரத்து மக்கு பயிரவை எதேனும் வச்சுட்டு உருப்பிடாம பண்ணியிருக்கானே, இதை காட்டுவானா கேட்கிறார்கள். ஏழாம் நூற்றாண்டு சீர்காழியிலே நாமும் இருக்கிறோம். திருவண்ணாமலை அந்தளவு இருந்து ரெண்டு குருநாதரே ஒரே சமயத்துல பாக்குறமே, இந்த பேரை பார்த்தா ஞானசம்பந்தர் எளிமையான குருவும். இங்க பார்த்தோம்னா வயசு 70-76 முதுமையான வடிவும் அறிவர் கூட்டம் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், திருவண்ணாமலை அந்தளவும் அணிவிப்போம். இருவரையும் ஒருமை காணுகிறது சுவாமி. அப்படி பல இடங்கள்ல இலக்கியம் எத்தனையே இருக்கலாம். பெரிய புராணம் போல இம்மாதிரி நிழல் உருவங்களை எடுத்து காட்டுகிற இலக்கியம் செய்வாங்க. என்னமோ அந்த பாலா போன சைவங்கையில அமைந்து போனதுனால கூட்டிட்டே போட்டுப்போம். மன்னிக்கணும், என்னையும் சேர்த்து. இப்பதான் கொஞ்சம் பெட்டியை விட்டு எடுத்து வெளியில நீங்க பார்க்க எனக்கு அண்ணாமலையார் அரசன் அண்ணாமலை அடிக்கவலம் செஞ்சிருந்து இந்த உணர்வும் எழுச்சியும் இன்னும் எல்லாரங்களும் நிரம்புவதாக என்று நாம் பெருமானுடைய திருவருகளை வணங்குவோம். பல பல இடங்கள் கூட்டுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒளியும் ஒளிந்தன் அப்படியே இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன சொன்ன, அந்த சிந்தை இளையரா அன்பு, இது ஒரு உள்ளத்தை எடுத்த இடம். இன்னொன்னு கண்டை மிகையாம் கருத்து, இந்த ஆடை கூட சிறு சிறு எதற்கு இது எதிர்ப்பு. ஏன் திருவள்ளுவர் இவங்க கண்டை மிகையினர், திருவள்ளுவர் சிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை, உடம்பு அதிக எதிர்ப்பு மற்றும் தொடர்பாடு இவன்கள் பெரிய ஞானிகளுக்கு எதையா விடணும் விடணும்னாரு. அதனை அதை விட இதை வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு நேரம் ஆயிடும்பா, மணி 11:00 லேட்டா வேற தொடங்கியிருக்கிறோம். மற்றும் தொடர்பாடு இவன்கள் பிறப்பருத்தலுக்காருக்கு உடம்பு மிகை, உடம்பே அவங்களுக்கு அவசியம் இல்லாது. ஏன் சென்னை வந்து இருக்கிறாங்க, உடம்பு மிகை. இந்த மாதிரி கருதுற திருவள்ளுவரை இல்லைங்கிற ஆளு சொல்றேங்கிறான். கடவுள் இல்லைங்கிறவனுக்கு திருக்குறளுக்கு சம்பந்தம் உண்டோ, இந்த பிரிவிக்கு, இந்த பிரிவில் இருந்தோம் ஏழு பிரிவிக்கு கிடையாது. தொட்டு இன்னும் ஒரே வேணும், எங்க குப்பையில போட்டோம்னா அதை கடல முகந்து பார்க்கும் என்ன. திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அதுக்கு போய் வந்து நல்ல தெய்வீக உணர்வுடையவர்கள் அல்லவா ஒரே சிவ முருகா. அதனால முறையோ தரியேன் மறையோர் போல நெறியே போற்றி, முறையோ தரியேன் தரியேன் நான் எவ்வளவு நாள் இப்படி நான் பிரிந்திருப்பேன், முதல்வா போற்றி உறவே போற்றி, உறவே போற்றி எனக்கு ரொம்ப உறவாக இருக்கின்றவனே போற்றினர். உன்னையே சொல்லிருக்கிறேன், கல்யாணம் நிச்சயம் பண்ணு சொன்னோம்னா உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஐயா சொந்தமா அயலான்னு கேட்பாங்க அல்லவா. சொந்தம்னு சொன்னா எப்படி சொந்தம்னு கேட்பான், அயல்னா ஏன் சொந்தத்துல பொண்ணு இல்லையான்னு கேட்பான், என்ன பண்ணி தொடுக்கிறது. அதனால சுத்தி வந்தா சொந்தம்னு சொல்லிக்கணும். ஏன்னா ரெண்டு கொம்பு வாயடைச்சு கேட்கணும்னா சுத்தி வந்தா சொந்தம். நீங்க ஆமா உண்மை பாருங்க, நீங்க ஒரு இனம் இருந்ததுன்னா அந்த இனம் நீங்க திருவண்ணாமலை இருக்கேன், இன்னொன்னு போய் எங்கேயாவது திருப்பனந்தால் இருக்கேன், இன்னொன்னு வந்து இதுல வந்து கோலார் தங்க வயல இருக்கேன், நீங்க எங்கேயாவது அப்படி பிடிச்சி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்களா, அதா தாதா அப்படின்னு சொல்லுவோம். பிரிந்தவர் கூடினால் தேசமும் வேண்டது. ஆமா என்ன கம்பராமேனா நான் அவங்களுக்கும் சொந்தமா, அவங்களுக்கும் சொந்தமா. பிரிந்தவர் கூடினால் தேசமும் வேண்டது. அதனால நீங்க எந்த இடம் இருந்தாலும் செய்யுங்க, எந்த இடம் இருந்தீங்க, நீங்க எங்க யா இருப்போம், நம்ம பாம்பேல இருப்போம், எல்லாரும் இருக்குங்க அப்படி. நீங்க ஐயா ஐயா இருந்தேன் அப்படிங்களா, அப்போ அப்போ அப்போமா ஆ அவங்கதான் எங்க தாத்தாவுக்கு ரொம்ப அது போல உறவே போற்றி. எந்த உறவு நீயே சொல்லிருக்கிற ஏன்னு கேட்டா தெரியும் இந்த உறவுன்னா எப்படி உறவுன்னு கேப்பான். நீ கேட்டு நான் பதில் சொல்லலப்பா கேளான்னு சொல்லியிருந்தது. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் உய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயன் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ

0: போற்றி இந்த உறவுங்கிறதுக்கு நாம எல்லாம் உறக்கணும்னு அவ்வளவும் தப்பு. உறவு சொல்லிட்டு அப்பன்னு அந்த பாட்டை பேசணும். திருவாசகத்துக்கு எட்டாம் திருமுறைக்கு ஏழாம் திருமுறை ஆறாம் திருமுறை உறவு அவ்வளவு உறவு. இந்த உறவெல்லாம் பார்த்தார் மெய்கண்டார் மெய்கண்டார். அதனாலதான் நான் எட்டாம் சூத்திரத்துல அந்நியமின்மையின் ஆரங்கரல் செலு நீ ஆண்டவனுடைய திருவடி அந்த ஆன்மா சேரும்னது புரிய முடியும்னது. அந்நியம் இல்ல சொந்தம் இல்ல, நீ உன்னோட எத்தனை வழியில சொந்தம் அப்ப சொன்ன லோயர் என்ன கேட்கறிய, ஆண்டவனுக்கு நமக்கு அந்நியம் இல்ல சொந்தம் இல்லைய, எந்தெந்த வகையில சொந்தம் அப்பறைக்கு அந்நியமின்மையின். எனக்கு நான் சொல்ல நெய்கன் பதினெண்டு சூத்தத்துல இந்த ஆண்டவனுக்கு ஆன்மாவுக்கு என்னன்னா அந்நியம் இல்லடா சொந்தம் தான், சொந்தம் தான். அவன் திருவிழி அந்த ஆன்மா சேர்றது அதான்டா இயற்கை அடாரா சொந்தம் இல்ல எத்தனை வகையில. அதுதான் அவர் சொன்னாரு ஒரு வகையிலையா, அப்பா அப்பா வழியிலையும் சொந்தம், அம்மா வழியிலையும் சொந்தம், மணி வழியிலையும் சொந்தம். அப்புறம் என்ன ஏ அப்பா அப்பா வழி அம்மா வழி மணி வழி அதான் மூவேழு தலைமுறைங்கிறதே. அந்த மூன்றுங்கிறது யாருன்னா தாய் தந்தை மணி. இந்த மூவேழு தலைமுறை இந்த மூன்று வழியிலையும் சொந்தம் போறோம் அப்படிங்களா. நான் என்னமோ ஆண்டவன் சொன்னா அவர் எங்கயோ நாம நல்ல கதை போ சொந்தம் அல்ல. அந்நியம் இன்மையின் அறங்கடல் செடுதி இந்த ஆன்மாவுக்கு அந்த இறைவனுடைய திருவடி அந்நியம் அல்ல உறவானதுனால இதெல்லாம் ஐம்பது. அதனாலதான் வந்து கேட்டார் ஏண்டா ராஜா ரொம்ப கஷ்டப்பட்ட ஆமாப்பா எதனால ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்து இந்த அஞ்சு காட்டு பிராண்டு மேலவோ உன்னை என்ன பண்ணிட்டாங்க அவன் பிடிச்சு என்ன வதக்கிட்டான். இதை தின்னுங்கண்ணா அதை தின்னுங்கண்ணா இதை சுடுங்கண்ணா எனக்கு கை வல்ல பாவம் எப்படி அவன் கையப்பட்டு வரும் இந்த அஞ்சு மடையும் தானே. ஆமா இன்னுமே அந்த அஞ்சு பேர் வரவே மாட்டான். தம்முதல் குருவும் குருநாதனாக பெருமான் இருந்திருந்து யாருக்கு இவர்கள்லாம் உணர்த்திலேயே சார்னார் தவத்தினில் உணர்த்த கொஞ்சம் தவம் செய்யுங்களா தவம் செய்ய அவன் செஞ்சா வருவாரா. தவத்தினில் உணர்த்த விட்டு எதை இது வரைக்கும் உற்றார் உறவினர் பெற்றார் உறவினர் பேரு கல்வி எல்லாம் இருக்குல்ல விட்டு இதெல்லாம் விட்ட உடனே அந்நிய உண்மையின் அறங்கடல் செடுமீ அந்நியமில்லாத நமக்கு பல வழியில சொந்தம், அப்பா வழியில சொந்தம், அம்மா வழியில சொந்தம், கொண்ட மனைவி வழியில சொந்தம், மூணு வழியிலும் சொந்தம். அப்படிப்பட்ட ஆன்மாவை சேர்ந்த என்ன சித்தாந்தம் அப்படிப்பாங்க சித்தாந்தம் தான் எனக்கு பிரிவுங்க போரா அறிவிது இல்லையே ஒன்று ஒன்று தான் திருமுறையின் சித்தாந்தம் அப்படியே நீங்க அந்நியம் என்றது கேட்கிறான்னு போது கேள்வியில அந்நியம் என்று என்றார் அங்கனமாயும் எவ்வ வகையில் ஆண்டவன் உறவு தரு உறவாகிறான் ஒரு பயிலும் கேட்கல கேட்கணும் இப்படிலாம் கேள்வி. என் கேள்விக்கு என்ன பதிலுங்கிற இதுக்கெல்லாம் என்னென்னமோ கேட்கறது என் கேள்விக்கு என்ன பதிலுங்கிற மக்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல அப்பன் அம்மன்னு. இப்ப மதுரை காமராஜர் இருக்கு தத்துவத்துறை சென்னை சென்னையில இருக்கு தத்துவத்துறையே ரொம்ப குறைவுதான் பல பல்கலைகளில் தத்துவத்துறை இல்லை அண்ணாமலையில இருந்தது இப்ப இருக்கும்போது இல்லை அழகப்பாவிலையும் இருந்தது இப்ப இருக்கன்னு தெரியல பாரதியாரில் இருக்குது இது பாரதிதாசன்ல இருக்குது நம்ம சென்னையில இருக்குது இப்படிலாம் பாடம் வச்சு வினாவ நாள்ல வரும் முருகா முருகா. எனவே உறவே போற்றி உறவு அந்த வகையில உறவு நமக்கு சரிங்களா. அதனால நீங்க ஆண்டவன் எந்த வகையில உறவுன்னு கேட்டா மூன்றுல சொல்லிடுங்க முப்பது உண்மைதான் நமக்கு எங்க அப்பா வழியிலையும் வருவங்க எங்க அம்மா வழியிலையும் வருவோம் எங்க ஒய்ஃப் அப்படி வேணா சொல்லி எதுவா இருக்காங்கல்ல மனைவின்னு சொன்னா பொத்து கொடுக்கணும் அதனால என் ஒய்ஃப் வழியிலையும் அப்படியா அவனுக்கு ஒய்ஃப் வழியிலையும் ஆமாங்க மூணு வழியில உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிறவுன்னா சிறப்பு என்ற பொருள் சிறப்பான எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பேன். ஏன்னா திருவள்ளுவர்
1: சிறப்பு என்னும் பேதை நினைந்த சிறப்பு என்னும் செம்பொருள். நிறைய பெரியவர் வர்றாரு, ஏப்பா சிறவே போற்றிங்கிறது விலங்கு யாராவது அப்படின்னாரு. அங்கதான் கொஞ்சம் தடவி சொன்னாரு, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதற்கு சிறப்பாக பொருள் என்ற அர்த்தம். ஒருவருக்கு ஒருவர் அப்படி நெறி நெறி வந்து உதவுறாங்க. சிறவே போற்றி சிவமே போற்றி பொருள் வேண்டாம், மஞ்சா போற்றி. இந்த மஞ்சா போற்றி, மஞ்சான்னா மைந்தன், மைந்தனாகவும் இருக்கு. இப்ப அந்த நீங்க என்ன அப்பண்ணி அம்மையில நமக்கு பையனா இருக்கிற உறவு எங்க இருக்குது? அதுல உங்களுக்கு பையன், இந்த ஆன்மாவுக்கு இறைவன் பையனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது என்ன என்ன இருக்குது? அப்பண்ணி அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் நீ, அப்புறம் ஒன் பொருளும் நீ. இந்த ஒன் பொருள்னா சில்றேன்னு அர்த்தம் இல்ல, மகன் அர்த்தம், மகன் அர்த்தம். உடனே உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம், என்ன சார் பொருள் இருக்குது மகன்? தம்பொருள் என்ற தம்மக்கள் அவர் பொருள் தந்தம் தனியாங்கரும் கூடி போட வேண்டியது. அதுக்காக மேற்கோள் காட்டினாங்க அந்த காலத்தில் பழைய உரையாசிரி எனக்கு காட்டினா என்ன கேட்டா இங்க இப்ப நீங்க தாண்டகத்துக்கு உரை எழுதும் போது ஒன் பொருளும் நீ, ஒல்லிய சிறந்த மகன்மை முறையாகவும் நீ இருக்கிறாய் அப்படிங்க. இங்க பொருள் என்பதற்கு மகன், பொருள் மகன்மையா கருமையில உரையில என்னன்னா பொருள் மகன்மையாக தம்பொருள் என்ற தம்மத்தில் இருந்த வழியும் அறிகள் பதினேழு மட்டும் ஒரே இருந்தா திருமுறைக்கு பொருள் மகனாதல் சம்பொருள் எந்த கம்மத்தில் எந்த வழியும் அறிவே சென்று சொந்த சொத்துதான் படிச்சிருக்கிறான். பதினேழாம் கை குடியேன்னு அர்த்தமா இருக்கு. மஞ்சா போற்றி அப்போ வந்து மைந்தன் அர்த்தம், மணாலா போற்றி, மணாலா போற்றி மணாலன் சொன்னது யாரு? கணவன். மணாலா போற்றி ஆடையிலே என மணந்த மணவாளா, என் அலங்கலங்கருளி ஆடையிலே என மணந்த மணவாளா, என் அலங்கலங்கருளி. இது இந்த மாதிரி இந்த ஆன்மாக்களாகிய உயிரை மணக்கிறான். ஆனா அவன் எப்படினாது எப்பவுமே மணந்து கொண்டிருக்கிறவன் தான். அது யார் சொன்னார்? சார் ஒரு மாப்பிள்ள என்னன்னு கேட்டா ஒரு வருஷம் வரைக்கும் வேணா மாப்பிள்ள சொல்லலாம், அல்லது ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேணா மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். குழந்தை பிறந்த பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதனாலே அணியும் பெற்றோர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் இருக்காது. மாப்பிள்ளைங்கிறது ஒரு ஒரு வராண்டுதான் இருந்து கொஞ்சம் கலந்தான். அப்புறம் என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னா கூட என்னன்னு கேட்டா அந்த மாப்பிள்ளையை நம்ம வீட்டுல வந்து தான் பையனுக்கு தூக்கும் வெளியே போயிருப்பான், பரவாயில்ல மாமா நான் நான் பாத்துக்கிறேன் நானே கழுவிக்கிறேன். எப்ப ஜபரஸ்தெல்லாம் குழந்தை பிறக்காம இங்க கல்யாணம் ஆகி இருக்கிற வரைக்கும் தான் மாப்பிள்ள. அப்புறமே என்ன பண்றது? அதுவும் தான் பெற்றோர் ஆயிட்டு என்ன பண்றது? பையன் வெளியப்பட்டானா தானே கழிவிட்டு என்ன மாப்பிள்ள நேரம் ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி என்ன மாப்பிள்ளைங்க தாம்பாளமா இருப்பாங்க கிடையாது. எல்லாம் ஒரு காலம்தான், எல்லாம் ஒரு காலம்தான், எல்லாம் ஒரு காலம்தான், என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம ஐயா மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி இந்த எல்லையை நம்ம ஐயா வைக்க முடியாது. ஐயா அப்படியானா நம்முடைய பெருமானும் பெருமாட்டுக்கும் அப்படித்தானாரு ஆரஞ்சு முடியும். யார் அறிவாருனாரு? ஒரு அஞ்சாறு பொடுத்து வந்துட்டு எட்டு வயசு பத்து வயசு பொங்கல் ஏமா அந்த ஆண்டவனைய என்னைக்கு எப்ப எப்ப மணாலம்மா அப்படின்னாரு. யாரு தாத்தா கேட்டது? இந்த பைய கேட்டனாரு. ஆற ஏன் பாப்பா நீ வேற அறிவாரு என்ன என்ன மித்தம்மனாலம் நீரம்பாழைய சித்தத்திருப்ப
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய். shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயம்.